திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த சேத்திரக்கோவை திருத்தாண்டகம். இறைவன் எண்ணிறந்த தலங்களில் எழுந்தருளியிருந்து அருள் புரியும் நிலையை நாவுக்கரசர் சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் அருளி செய்துள்ளார். திருப்புகலூரில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளி செய்த திருப்பதிகங்களில் இதுவும் ஒன்று. தலங்களை நேரே சென்று வழிபடும் மதுகையும் காதலும் இல்லாதார்க்கு இதுபோலும் திருப்பதிகங்கள் பெரிதும் பயன் தருவனவாம். தில்லை சிற்றம்பலமும் என தொடங்கும் திருத்தாண்டகம் ராகம் அரிகாம்போதி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: Now we welcome you all to listen the great Vedic chant, Sri Rudra Ganapatha.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கண்டியு, வினா உரை, பண் கொல்லி. திருச்சிற்ற

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: இறைவன் திருநாவுக்கரசரின் பற்றற்ற நிலையை உலகுக்கு காட்ட திருவுளம் கொண்டார். ஆண்ட அரசு உழவாரப்பணி செய்யும் இடங்களில் பொன்னும் நவமணிகளும் கிடக்கும்படி செய்தார். வாகீசர் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கும் இயல்புடையராதலின் அவற்றை ஏனைய கற்களோடு வாரி தடாகத்துள் எறிந்தார். அப்பரின் தூய துறவர நிலையை மேலும் உலகிற்கு விளக்க எண்ணினார் இறைவர். அறம்பயர் பலரையும் அங்கு வரச் செய்தார். அறம்பயர் ஆடல் பாடல்களால் பல்லாற்றாலும் திருநாவுக்கரசரை மயக்க முற்பட்டனர். ஒன்றினாலும் மனம் தெரியாத அப்பர் அவர்களை நோக்கி, உம்மால் இங்கு எனக்கு ஆவது ஒன்றும் இல்லை, நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆளாயினேன் என்னும் கருத்தமைந்த பொய்மாய பெருங்கடல் உம்மால் இங்கு எனக்கு ஆவது ஒன்றும் இல்லை நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆளாயினேன் என்னும் கருத்தமைந்த பொய்மாய பெருங்கடலில் என்று தொடங்கும் திருத்தாண்டக திருப்பதிகத்தால் தெரிவித்து அருளினார்.
2: தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: திருவருட்பொழிவுடமையும் ஒருங்கு தவழ நின்றருள் நாவரசர் இத்திருப்பதியத்தை அருளல் கண்டம் மடவார் யாதும் ஒரு செயலின்றி இறஞ்சி எதிரகன்றார்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருச்சேரை.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திருவெஞ்சமாக்கூடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குயில் 10. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: குயில் 10

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பரத்தையில் பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு துறவு. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் ஆறாம் தந்திரம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. சேரமான் பெருமாள் நாயனார் அருளிச் செய்த திருவாரூர் மும்மணிக்கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த திருவாரூர் மும்மணிக்கோவை. அகவல் விரிகடல் பெருகி அலறுப்பட்டல்ல கருநிறமேகமில் கல்முகுடு ஏறே நுள் துளி பொழிய நோக்கி வழுதொடி பொலங்குழையுமில்ல உருவவில்லிட்டு இளங்கெழு செவ்வாய் கோபம் கூதர கைத்தலல் எல்லாம் காந்தள் மலர முத்திலங்கு எயிரனுள் முல்லை அருள்ப குழலுள் சுணங்குள் கொல்வையை காட்ட எழிலுடச் சாயல் இளமயில் படைப்ப உள்ளிரை உயிர்ப்புயலுள் ஊதை ஊர்தர கண்ணீர் பெருமழை பொழிதலில் உள்ளிற அஞ்சனக்கொழு சேரலம்பி அஞ்சாமணியும் பொன்னுள் மாசரு வைரமும் அணிகிளறு அகிலும் ஆரமும் உறிஞ்சி கொங்கையல்லுள் குவட்டிடை இழிதர கொங்கு புயல் காட்டி ஓளே கங்கை வருவிசை தவிர்த்து

செத்தல் செத்த அண்ணல் ஆரூர் சீவழரே கமலச் சீரடி கொவ்வை செவ்வாய் குயில் மொழி கொடி.

கள்ளம் சேர்த்து சிலையார் கள்ளாரோ சூழ்ந்த தடம் தடப்பார் புலச்சடை சங்கர் கள்மதி

தனியேல் தையல் பட்டனவே பட்டோர் பெயர் நாட்களும் எழுதி நட்ட கல்லும் மோதோ நத்தமும் பரல் முரல் பதரும் அல்லது

திலக்காது பிழைத்தனை மாதோ நலத்தகல் அலை புனல் ஆரோர் அமர்ந்துரை அமுதன் கலையமர் கையல் கண்

கடிமலர் கொல்றையும் திங்களும் செங்கள் அறவும் அங்கே முடிமலராக்கிய முக்கள் நக்கல் நிக்க செக்கரே படிமலரே மேனி பரமல் அடிவரவாதவர் போல்

அழகுடை கிங்கிணி அடிமிசை அறத்த தொழிலுடை சிறுவடை போன்று தேர்ந்திற்று. ஒரு களிருடைத்தி உள்பொடியாடி ஒடி களித்தறைய பொக்கமுடை பெற்றாழ்ந்தே.

திறமலை சில் முடி செல்ந்து வருவாயினர் என் கையற்கே மரமலி வேலோன் அருளுகவார் சடையான்.

கடன வாங்கி கொள்ளை கொள்ட சுரிமுகச் சங்கம் சுடர் விடு அவளமோ. எரிகதிரே நித்திலம் தொகுதியில் கோடி விதிகதிர் நிலவும் சிக்கரும் தாரகை உருவது காட்டும் உலவா காட்சி தள்ளல் குறைவன் தடவரை அகலம்

திருக்குன கொள்கை போல மணி திகழ் மிடத்து வானவல் மருவன் அணிதிகள் அகலத்து அண்ணலையா.

உலா நீர் கங்கை ஒரு சடை கரந்து புலால் நீர் ஒழுகப் பொரு களிரிருத்த பூதநாதல் ஆதிமூர்த்தி திருமடமலை மகட்கு ஒரு கூறு கொடுத்து தன் அன்பில்

தரசி சலல் சலல் நிறைய ஏற்றி நலல் திகழ் பவள செல்தி மூட்டி புலல் படகி பியல் துடுப்பால் ஒப்பத்துழாவி அடா தட்ட அமுதல் வாய் மடுத்து இட ஆயமோடு உள்ளல் பொழுதில் திருந்தி

Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழா பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம். பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

நஞ்சு பில்கு எயிற்று அரவ வெத்தரையின் நாமமுண்டிலைப்படையுடை

புறப்பவள் கோயில் ஆன போக பீடமும் உளதாகும்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நால்வர் துதிமாலை. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி.

நான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கா நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனின் தீஞ்சுவை கலந்தன் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. வட்டமில்லா மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்டபொழுதங்கிருந்த கீழ்

0: அடியேன் இந்த திருவாசகத்தை சீடியில் பதிவு செய்வதற்கு முன்பாக சிலருக்கு கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் என்னுடைய தாய் தந்தையார், அடுத்து என் குருநாதர் வில்வம் வாசுதேவன், திரு மயிலாப்பூரைச் சேர்ந்தவர். இவர் எனக்கு திருவாசகத்தை பயிற்றுவித்தவர். அடுத்து சிவத்திரு கருப்பையா அவர்கள், திருப்பெருந்துறை என்னும் ஆவுடையார் கோயிலைச் சேர்ந்தவர். இவர் அடியேன் பயின்ற திருவாசகத்தை சீடியில் பதிவு செய்ய முன்வந்தவர். இவர்கள் அனைவருக்கும் அடியேன் என்றைக்கும் கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருளியது. சிவனது அனாதி உரைமையான பழமை. திருப்பெருந்துறையில் குருந்தமரத்தின் அடியில் குருபரனாக சிவபெருமான் எழுந்தருளி மாணிக்க வாசகருக்கு சிவஞானமாகிய மெய்ப்பொருளை உணர்த்தினார். அதன் காரணமாக பெருமகிழ்வு கொண்ட மாணிக்க வாசகர் சிவபெருமானின் பெருஞ்சிறப்பை பக்திமை கொண்டு பாடியருளினார். சிவனை பற்றிய பழமையான வரலாறுகளை கூறும் வகையில் அமைந்துள்ளதால் இதற்கு சிவபுராணம் என சுவாமிகள் அருளிச் செய்தார். இது 95 அடிகளை கொண்டதாகும். திருச்சி

0: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் கண்ணப்ப நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். குழந்தைகள்லாம் கதை கேட்க வந்தாச்சா? இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? கண்ணப்ப நாயனார் வரலாறு. என்ன கதை? கண்ணப்ப நாயனார் வரலாறு. கண்ணப்ப நாயனார் யார் தெரியுமா? நம்ம 63 நாயன்மார்கள் அவரும் ஒருத்தர். சரியா, அவரை பத்தின கதை தான் இன்னைக்கு. சரி, கதைக்கு போமா? இப்போ ஒரு மலைப்பாங்கான இடம். சரியா, நிறைய மலை இருக்குது. அந்த மலையில அடர்ந்த மரங்கள் இருக்குது. அப்போ அப்படியே மலையை சுத்தி காடா இருக்குது. சரியா, மலை, அந்த மலையில நிறைய காடு. நிறைய வேடர்கள் இருப்பாங்க. மலைனாலே நிறைய வேடர்கள், அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, குலவர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. அப்படி ஒரு இடம். அந்த நாட்டுக்கு பேரு பொத்தப்பி நாடு. நாட்டுக்கு பேரு என்ன? பொத்தப்பி நாடு. அந்த நாட்டுல உடுப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. சரியா, அந்த இடத்துல நிறைய வேடர்கள் இருந்தாங்க. அந்த வேடர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவர், அவர் பேர் என்ன தெரியுமா? நாகன். சரியா, அந்த நாகன் ஒரு நல்ல ஆண் சிங்கம் போல வீரமான ஒரு நல்ல தலைவர். அவர், அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. மனைவி பேர் என்ன? தத்தை. பேர் என்ன? தத்தை. தத்தைனா என்ன அர்த்தம் தெரியுமா? கிளின்னு அர்த்தம். சரியா, அந்த தத்தை அம்மா கூட ரொம்ப நல்லவங்க, நல்ல ஒரு பெண் சிங்கம் போல உறுதியானவங்க. சரியா, இப்போ கணவர் பேர் என்ன? நாகன். மனைவி பேரு தத்தை. அந்த நாகன்கிறவர் தான் வேடர்களுக்கு தலைவர். சரியா, இப்போ இந்த வேடர் தலைவரோட வேலை என்ன தெரியுமா? தன்னோட கூட்டத்துல இருக்க எல்லாரையும் பாதுகாக்கணும். ஏன்னா அது மலைப்பாங்கான இடம். அங்க நிறைய புலி, சிங்கம், யானை, கரடி, பன்றி, காட்டெருமை, இப்படி நிறைய காட்டு விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த விலங்குகள்லாம் மனுஷங்களை வந்து அட்டாக் பண்ணிடும் இல்லையா. அப்படி பண்ணாம அந்த வேடர்கள் குழுல இருக்கிறவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறது அந்த தலைவருடைய வேலை. சரியா, இப்ப என்னாகும்? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தலைவர்கள் கூட்டம் கூட்டமா சேர்ந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை போய் நல்ல காட்டுல எல்லாம் வேட்டையாடுவாங்க. எல்லா விலங்குகளையும் வேட்டையாடுனா ஓரளவுக்கு அதோட எண்ணிக்கை கட்டுக்குள்ள நிற்கும் இல்லையா. விலங்குகளோட எண்ணிக்கை கட்டுக்குள்ள நிற்கும். அப்ப அது வந்து நம்ம வேடர்களை வந்து தாக்காம ஓரளவுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. இது எப்போதும் நடந்துட்டு இருக்கும். இப்ப என்னாச்சு, அந்த வேடர் தலைவர் நாகன் இருக்கார்ல, அவருக்கு வயசாகிட்டே போகுது. ஆனா அவங்களுக்கு குழந்தையே இல்லை. சரி, ஆனா வயசாகிட்டே இருக்கு. இப்ப எல்லாரும் ரொம்ப கவலைப்படுறாங்க, நம்ம தலைவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இவ்வளவு வயசான பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப கவலையோடு சொல்றாங்க. அப்ப நாகனுக்கும் தத்தைக்கும் என்ன, தனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு ரொம்ப பெருமானம் வேண்டுறாங்க. சரியா, மலையில் இருக்கிற வழிபடு கடவுள் யாரு தெரியுமா? முருகப்பெருமான். சரியா, முருகப்பெருமான் கிட்ட போய் தம்பி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்னு பூஜை பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ முருகப்பெருமான் அருளால அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. சரியா, அந்த குழந்தை பிறக்கும் போதே நாகனுக்கு, அவங்க அப்பா பேர் தானே நாகன், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. சரியா, அப்பதான் ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. சரியா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம தலைவருக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாகன் தத்தை அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப நாகன் என்ன பண்ணுவாரு, சந்தோஷமா வந்து அந்த குழந்தைய அப்படி தூக்கி பாப்பாரா, தூக்கி அப்படி கையில எடுத்து பாப்பாரா, அந்த குழந்தை நல்ல நல்ல தின்னு குண்டு இருக்கும் அந்த குழந்தை. சரியா, அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, இந்த குழந்தை தின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயிர் வச்சிருவாருன்னா, தின்னன் அப்படின்னு பேர் வச்சிருவாரு. குழந்தை ஹெவியா இருந்துச்சான், நல்ல எடையோடு இருந்துச்சான். அதனால அவங்க அப்பா அந்த குழந்தைக்கு தின்னன்னு பேர் வச்சிட்டாங்க. சரியா, இப்போ வேடர் குலத்துல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் குழந்தைய பார்க்க வர்றாங்க, குழந்தைக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இப்போ நம்மளாம் ஏதாவது புதுசாக யார் வீட்டில் குழந்தை பிறந்தா நம்ம எல்லாம் குழந்தைய பார்க்க போகும்ல, போகும்போது எதனா கிஃப்ட் எல்லாம் கொண்டு போவோம் இல்லையா. அதே மாதிரி அவங்களும் அவங்கவுங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து குழந்தைய பார்த்து வாழ்த்திட்டு சந்தோஷமா போறாங்க. சரியா? குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? சின்னன்னு பேர் வச்சிருக்காங்க, சரியா? அவங்க அவங்கெல்லாம் வேடங்கள் தானே. அவங்க வீட்டுல வந்து எப்படி வச்சிருப்பாங்கன்னா, சிங்கம், புலி, யானை இதுகளெல்லாம் வீட்டுல வந்து பார்வை விலங்கா வச்சிருப்பாங்க. அது என்ன பார்வை விலங்கு என்ன தெரியுமா? இப்ப நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம்ல, யானை காட்டு யானை ஊருக்குள்ள வந்துருச்சு, அந்த யானைய கும்கி யானைய வச்சு விரட்டுனாங்க, கும்கி யானைய வச்சு பிடிச்சாங்க. இப்படிதான் நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம் இல்லையா. இப்ப நம்ம கும்கின்னு சொல்றோம்ல, அதுதான் பார்வை விலங்குன்னு சொல்லணும். அது சரியா? பார்வை விலங்குன்னா என்னன்னா, ஒரு விலங்கு காட்டு விலங்கு, நம்மளே பழக்கி நம்ம வசதிக்கு அதை பழக்கி வச்சுக்கணும். நம்ம சொல்றதா அந்த விலங்கு கேட்கும், சரியா? அந்த மாதிரி பழக்கி வச்சுட்டு அந்த பழக்கப்பட்ட அந்த விலங்கை வச்சு மற்ற விலங்குகளை பிடிக்கிறது. ஒரு பழக்கப்பட்ட யானையை வச்சு மற்ற யானைகளை பிடிக்கிறது, ஒரு பழக்கப்பட்ட புலியை வச்சு மற்ற புலிகளை பிடிக்கிறது, இப்படி பண்றது. இதுக்குதான் பார்வை விலங்குன்னு பேர், சரியா? அவங்க வீட்டுல என்ன இருக்கும், அவங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் புலியெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, கரடி கட்டி வச்சிருப்பாங்க, யானையை கட்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த குழந்தை சின்ன சின்ன குழந்தை இல்லையா, அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் அவங்க வீட்டுல புலி வந்து அப்படி ஆறு வாழ்த்து வந்துட்டு இருந்துச்சான். அப்போ இந்த சின்னவர் என்ன பண்ணாரு, அது குகைன்னு நினைச்சுக்கிட்டு, குகைன்னு என்ன கேவ் இல்லையா, குகைன்னு நினைச்சிட்டு தன்னோட குழியோன்னு கையை கொண்டு போய் அதுக்குள்ளே விடுவாரு, வாய்க்குள்ள புலியோட வாய்க்குள்ள விடுவாரு. எப்படி இருக்கும்ல, நம்ம எல்லாம் வீட்டுல நாய்க்குட்டி பூனைக்குட்டியோட விளையாடுற மாதிரி அவரு புலிக்குட்டியோடையும் யானைக்குட்டியோடையும் விளையாடி இருந்திருக்காரு, சரியா? அவர் இப்படி இருந்திருக்கும்ல, புலிக்கு அப்படி கொண்டு புலியோட வாய்க்குள்ள விடுவாராம். அப்ப அவங்க அப்பா ஐயோ குழந்தை ஏதோ பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து அடிக்க போவார் குழந்தைய, இல்ல குழந்தை அப்படின்னு அழுதுடும். அப்ப அவங்க அம்மா ஓடி வந்து அதை கட்டி பிடிச்சு அவங்க அமுத்தம் கொடுத்து அழகுதா கண்ணு அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவரு சின்னதுலயே அவர் காட்டு விலங்குகளோடையே விளையாடி விளையாடியே வளருவாரு, சரியா? இந்த மாதிரி அவருக்கு

அவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன தெரியணும், காட்டுல இந்த காலடி தடத்தை வச்சு எந்த மிருகம் கண்டுபிடிக்க தெரியணும், அந்த மிருகம் எந்த திசையில போயிருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும், எந்த மாதிரி சத்தம் எழுப்புனா ஒலி எழுப்புனா எந்த விலங்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும் இல்லையா. அப்புறம் அந்த மாதிரி ஒலி எழுப்பி அந்த விலங்குகளை அந்த எங்க பதுங்கி இருக்க இடத்துல இருந்து வெளியே வராக்க தெரியணும், அதை வேட்டையாட தெரியணும் இல்லையா. குறிபாத்து அம்பையே தெரியணும், சரிய குறிபாத்து வில்லடிக்க தெரியணும் இல்லையா. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லையா. அவங்க பள்ளிக்கூடத்துல போயெல்லாம் படிக்க வேண்டியது இல்லை. அவங்களுக்கு தேவை அவங்க வாழ்க்கைக்கு தேவை எப்படி வேட்டையாடணும், விலங்குகளை எந்த விலங்கை எப்படி பிடிக்கணும், அந்த விலங்குகள்டிருந்து தண்ணி எப்படி பாதுகாத்துக்கணும், இதுதான் அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்லையா. அப்படி ஒரு வில் விழா எடுக்கிறாங்க சரியா. இப்ப வில் விழா எடுத்து என்ன பண்றாங்க, முத முதல்ல சின்னனா வில்ல பிடிக்கிறாரு கையில, முத முதல்ல வில்ல கையில எடுக்கிறதுக்கு ஒரு விழாவே பண்றாங்க. எல்லா வேடர்களும் ஒன்னா செஞ்சுட்டாங்க, சேர்ந்து அப்படி எல்லாம் அவங்க வீட்டுல இருக்க வழிபாடெல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி அங்க இருக்கிற அந்த மலையில இருக்க சாமிக்கெல்லாம் படையல் போட்டு ரொம்ப கிராண்டா பண்ணி வில் விழா எடுக்கிறாங்க சரியா. அப்ப 12 வயசு அவருக்கு வில் விழா எடுத்து அவருக்கு நல்ல காப்பெல்லாம் கட்டி அவருக்கு வில் வித்தை கத்துத்தர முதல் நாள் ஆரம்பிச்சிட்டாங்க சரியா. 4 வருஷம், 4 வருஷத்துல அவர் நல்ல வில் வித்தையெல்லாம் நல்லா கத்துட்டாரு. இப்ப அவருக்கு 16 வயசு, 16 வயசு ஆயிடுச்சா. இப்ப என்ன ஆகும், அவங்க அப்பா வந்து சின்ன நாள் பிறக்கும் போதே ரொம்ப வயசானவர் இல்லையா, இப்ப அவருக்கு இன்னும் அதிகமா வயசாயிடும். அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது, ரொம்ப வயசானவர் ஆயிடுவாரு, அவருக்கு எனர்ஜி இருக்காது ஏன், அப்ப காட்டுல போய் மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடலாம் அவருக்கு முடியாது, ரொம்ப வயசானவர் ஆயிட்டாரு. அப்ப என்ன சொல்லுவாரு, இனிமே எனக்கு உங்களை பாதுகாக்கிற அளவுக்கு என்னால வேட்டைக்கு போய் எல்லாம் செய்ய முடியாது, அதனால இனிமே என்னுடைய மகன் சின்னன் உங்களுக்கு இனிமே தலைவராயிருப்பார் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரியா. அப்ப திரும்பவும் விழாபாரம் எடுக்கிறாங்க, சின்னனாருக்கு அரசு உரிமை இப்ப இல்லையா, வேடர்கள் குலத்துக்கு அவர் தான் இப்ப அரசர், அதனால அரசு உரிமை கொடுக்கறதுக்கு திரும்ப எல்லாம் விழா மாதிரி எடுத்து எல்லா சாமிக்கு எல்லாம் பூசை போட்டு படையல் போட்டு சரியா. தேவராட்சின்னு அங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து இந்த குருமார் மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்க தேவராட்சின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் நல்ல வேண்டியதெல்லாம் கொடுத்து எல்லா சாமிக்கு எல்லாம் மலையில இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் சாமிக்கும் படையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி இப்போ நம்ம சின்னனா முதல் தடவையா வேட்டைக்கு கிளம்புறாரு சரியா. முதல்ல வேட்டைக்கு கிளம்புறாரு. இப்போ அதுக்கு பேர் கன்னி வேட்டைன்னு சொல்லுவாங்க, முதல் முதல் தடவை வேட்டைக்கு போறதுக்கு கன்னி வேட்டைன்னு பேர் சரியா. இப்போ சின்னனாக்கு வந்து நிறைய முடி இருக்கும், சொல்லு முடி இருக்கும், அவர் அந்த முடியெல்லாம் எடுத்து நல்லா கொண்ட மாதிரி கட்டிக்குவார், கிளம்பையை சொச்சியில தூக்கி கொண்ட மாதிரி கட்டிட்டு அதுல மயில் இறகெல்லாம் குத்திட்டு பூவெல்லாம் குத்திட்டு என்ன ஒரு புலிக்கோல் எடுத்து நல்லா கட்டிட்டு வில்லு அம்பு எல்லாம் வச்சுட்டு காலில் நல்ல ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு சரியா நல்ல பெரிய வீட்டையெல்லாம் கிட்டுவாரு. ஒரு வேலை இல்லையா அவரு, அதுவும் நல்லா அவர் வளர்ந்தப்புறம் பார்த்தா நல்ல கருகருன்னு ஒரு மலை போல வளர்ந்துருப்பாரு, ஆஜானுபாவா இருப்பாரு சரியா, வார்த்தை பாத்தமா இருப்பாருன்னு சொல்லுவாங்க அப்படி இருப்பாரு சின்னனார் சரியா. இப்ப 16 வயசு அவருக்கு, இந்த மாதிரி இதுல அவர் இப்போ வேட்டைக்கு கிளம்புறாரு. அவரோடய சேர்ந்து அவங்க குரூப்ல எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு குரூப்பே கிளம்புது வேட்டைக்கு. இப்போ சின்னனார் வேடர்களுக்கு தலைவராகி முதல் முதல்ல வேட்டைக்கு கிளம்புறாரு. அந்த வேட்டைக்கு பேர் என்ன, கன்னி வேட்டை இல்லையா. அந்த வேட்டைக்கு கிளம்புறாங்க. அப்போ சின்னனார் என்ன பண்றாரு, நல்லா முடியெல்லாம் சுருண்டு சுருண்ட முடியெல்லாம் எடுத்து நல்ல கொண்ட போல கட்டிக்கிறாரு, அதுல நல்ல மயில் இறகு அப்புறம் பூக்கள் எல்லாம் சொருகிக்கிறாரு, காலில் நல்ல ஒரு செருப்பு போட்டுக்கிறாரு, இடுப்புல நல்ல ஒரு புளி தோலை டைட்டாக கட்டிக்கிறாரு, வில் அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு கிளம்புறாங்க. இவரோட சேர்ந்து வேட்டைக்கு எல்லாம் ஒரு குரூப்பே கிளம்புறாங்க, வேடுவர்கள் குரூப்பே கிளம்புறாங்க. கிளம்புறவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, வேட்டை நாயை கையில் பிடிச்சிக்கிறாங்க, அப்புறம் நிறைய பறையெல்லாம் கையில் வச்சுக்கிறாங்க, பறை கொம்பு. அது வந்து பறை கொம்புலாம், கொம்புங்கிறது ஒரு ஊறுகிற வாத்தியம் சரியா, பறைங்கிறது அடிக்கிற ஒரு முழவு மாதிரி ஒரு அடிக்கிற ஒரு வாத்தியம் சரியா. இதெல்லாம் எதுக்கு அவங்க கொண்டு போறாங்க தெரியுமா, இப்ப அந்த பறையை வந்து அடிக்கிறதுனால அந்த சத்தத்தை கேட்டு அந்த விலங்குகள்லாம் பதுங்கி இருக்க இடத்த விட்டு வெளியில வந்து பார்க்கும், அப்ப இன்னும் அந்த விலங்கு வேட்டையாட முடியும் இல்லையா, அதுக்காக அந்த பறையை வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த கொம்பு ஊறும்போது அந்த சத்தத்தை கேட்டு சில விலங்குகள் வெளியே வரும், அதையும் வேட்டையாடுவாங்க. இதுக்காக அந்த கொம்பு பறை எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு வேட்டை நாயின் கையில குட்டுட்டு கையில பிடிச்சிக்கிட்டு போறாங்க, எல்லாரும் போறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, அந்த பறையை அடிச்சோடனே சில விலங்குகள் வெளியே வருதா வேட்டையாடியாங்க.

0: அப்புறம் கொம்பு ஊடுறாங்க, சில விலங்குகள் வெளியே வந்து வேட்டையாடியாச்சு. இப்போ அந்த வேக நாய் என்ன பண்ணுது, எல்லா இடமும் போய் மொக்கம் முடிச்சு மொக்கம் முடிச்சு இந்த குகைக்குள்ள இந்த புதருக்குள்ள இங்கெல்லாம் விலங்குகள் இருக்கிறத காமிச்சு கொடுக்குது. அப்போ அங்கேயும் போய் வேட்டையாடுறாங்க. இப்படியே வேட்டை நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஒரு பெரிய குரூப்பா போறாங்கல்ல, ஒரே குத்து கொல்லு ஏறி அப்படின்னு ஒரே ஆவா வேட்டை ரொம்ப படு ஜோரா நடக்குது. அப்ப ஒருத்தன் என்ன பண்றான், கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நல்ல தேவு பார்த்துட்டு வரான். அங்க சொல்றான், அங்க நிறைய மானுடைய கால் தடம் இருக்குது, பன்றியுடைய கால் தடம் இருக்குது, அதனால அந்த இடத்துல நிறைய மான்களும் பன்றிகளும் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாம் அங்க போய் வேட்டையாடுவோம் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். அப்போ எல்லாரும் சரின்னு அந்த இடத்துக்கு போய் வேட்டையாட போறாங்க. இல்லையா, நிறைய மான்கள் பன்றிகள் எல்லாம் வேட்டையாடியாச்சு. இப்போ ஒரு பெரிய காட்டு பன்றி, அந்த காட்டு பன்றி என்ன பண்ணும், ஒரு இடத்துல அப்படி துள்ளி குதிச்சு கிளம்பும். அது குதிச்சு கிளம்புறத பார்த்து பக்கத்துல ஒரு யானையே பயப்படுமா, அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ல அந்த பன்றி என்ன பண்ணுது, குதிச்சு கிளம்பி ஓடுது. அப்போ சின்னனார் என்ன பண்றாரு, அதை விரட்டிட்டே ஓடுறாரு. அவருக்குடைய பெரிய குரூப் இருக்குன்னு எல்லாரும் ஓடுறாங்க. எல்லாம் வில்லு அம்பு கத்தி ஈட்டி அதை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. இந்த பன்றி படுவேகமா ஓடுது. எல்லாரும் மலை மேல குதிச்சு தாவி ஈவி பாறை மேல ஏறி குதிச்சு அப்படிலாம் ஓடுறாங்க. நம்மளா இருந்தா மலை மேல சும்மாவே நம்மளால நடக்க முடியறது இல்லை இல்லையா, சும்மா நடந்தாலே நமக்கு மேல் முச்சு கீழ் முச்சு வாங்குது இல்லையா. ஆனா அந்த வேடர்கள் நல்ல உறுதியானவங்களா இருப்பாங்க, கையில கால எல்லாம் நல்ல திடமா இருப்பாங்க. அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்லு பாறை எல்லாம் தாண்டி குளிச்சு மரத்துக்கு மரங்கள் எல்லாம் தாண்டி குளிச்சு அப்படியே அந்த பன்றியை விரட்டிட்டு ஓடுறாங்க எல்லாரும். சரியா ஓடுங்க ஓடுறாங்க. அந்த பன்றி ரொம்ப தூரம் ஓடிடுச்சு. இப்ப நம்ம கிலோமீட்டர்னு சொல்றோம்ல, டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கிலோமீட்டர்னு சொல்றோம்ல, அப்ப வந்து காதம்னு சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப காத தூரம் ஓடிடுச்சு அந்த பன்றி. சரியா ஓட ஓட எல்லாம் விரட்டுறாங்க பின்னாடி. ஓடி வந்தவங்களை நிறைய பேருக்கு பாதி மேல ஓட முடியல, அவங்க எல்லாம் அப்படி அப்படி அப்படி அப்படியே உட்காந்துட்டாங்க பாதியிலேயே. சின்னனார் மட்டும் விடாம விரட்டுறாரு. சரியா அந்த அவர் கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் அவர் கூடயே தெரியாம ஓடி வர்றாங்க. அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா, காடன் நாணன். பிறந்த காடன் நாணன் இப்படி ரெண்டு பேர் மட்டும் சின்னனார் கூடயே தெரியாம ஓடி வர்றாங்க. ஓடி வர்றாங்க ஓடி வர்றாங்க. இன்னும் பன்றி ஓடுது, இவங்களும் விரட்டிட்டு போறாங்க. சரியா கடைசியில பன்றி தோர்ந்து போயிடுச்சு. என்ன பண்ணும், பன்றிக்கு அதுக்கு மேல ஓட முடியாம ஒரு மரத்து திருநாள போய் நின்றுடும். இப்போ நம்ம திருநாள் என்ன பண்ணுவாரு, தன் கையில வந்து ஒரு சுரிகைன்னு ஒரு வாழ் வச்சிருப்பார். அந்த சுரிகை வாழ் எப்படி தெரியுமா இருக்கும், வாழ் போலே இருக்கும், ஆனா அதோட முனல் வந்து திருகி திருகி திருகி இருக்கும், திருகு வாழ் போல இருக்கும். சரியா அந்த மாதிரி ஒரு சுரிகை வாழ் எடுத்து அந்த பன்றி அப்படியே ரெண்டு துண்டை வெட்டி போட்டுருவாங்க. சரியா பன்றி வேட்டையாடியாச்சு. அப்ப என்ன ஆட, இவ்வளவு நேரம் நமக்கு இந்த பன்றி எப்படி ஆட்டம் காமிச்சிருச்சு. அப்பாரா ஒரு வழியா திருநாள் கையால இன்னைக்கு இந்த பன்றி வேட்டையாடப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் அப்பாதான் இருக்கும். சரியா என்னாச்சு, பன்றி வேட்டையாடப்பட்டது, திருநாள் நாணன் காடம் மூணு பேர் தான் இருக்காங்க அந்த இடத்துல இல்லையா. அப்போ அப்ப காடனுக்கு ரொம்ப பசியா இருக்கும், ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டாங்கல்ல, ரொம்ப தூரம் ஓடினதுல ஒரே தாகமா இருக்கும், பசியா இருக்கும், ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால அப்படி இருக்கும் அவங்களுக்கு. அப்ப காடன் சொல்லுவோம், நம்ம இந்த பன்றியை வந்து சுட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு அப்புறமா வேட்டையை தொடருவோமா அப்படின்னு கேட்பான். அப்போ திருநாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். அப்போ நாணன் கிட்ட கேட்பார், குடிக்கிற தண்ணி எங்க கிடைக்குங்க அப்படின்னு கேட்பார். அப்போ நாணன் சொல்லுவான், இங்க இப்போ ஒரு மலை தெரியுது இல்லையா, இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போனா அங்க ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறுக்கு பொன்முகலின்னு பேரு. ஆறு பேர் என்ன, பொன்முகலி. அந்த ஆற்றுல போனா நல்ல தண்ணி குடிக்கலாம், நல்ல தண்ணியா இருக்கும் அங்க அப்படின்னு அந்த நாணன் சொல்றான். சரி வாங்க தண்ணி குடிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்காங்க, அந்த பன்றியை வேட்டையாடுறதுக்கு எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்காங்கன்னு இப்ப தண்ணி குடிக்க இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் சரின்னு ஆனா போறாங்க. அவங்களுக்குலாம் வந்து அதெல்லாம் ரொம்ப தூரம் நடக்கிறது ஓடுறதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் இல்லையா, அதனால தண்ணி குடிக்கிறதுக்கு திரும்ப அவ்வளவு தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அந்த பன்றி செத்து கிடக்குதுல்ல, வேட்டையாடின பன்றி கிடக்குதுல்ல, அந்த பன்றியையும் எதுக்கு வச்சுப்பாங்க கையில, எதுக்கு அந்த பன்றியை சுட்டு தான் இப்ப சாப்பிடணும் அவங்க இல்லையா. அதனால அந்த பன்றியையும் தூக்கிக்கிட்டு மூணு பேரும் நடப்பாங்க, நடந்து அந்த மலையை தாண்டி அந்த ஆத்தங்கரைக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த ஆத்தங்கரைக்கு வந்தோடனே அங்க கொஞ்சம் அழகான மலை தெரியும் கொஞ்சம் தூரத்துல. அப்ப சின்னனார் கேட்பாரு நாணன் கிட்ட, அந்த மலை ரொம்ப அழகா தெரியுது, அது என்ன மலை அப்படின்னு கேட்பாரு. அப்ப நாணன் சொல்லுவாரு, அந்த மலைக்கு பேரு காளத்தி மலை, அங்க எல்லாம் நன்மைகளே நடக்கும். அந்த மலைக்கு போனா நன்மைகளே நடக்கும். அந்த குடுமி தேவர் இருப்பாரு, அவர் எல்லாருக்கும் அருள் செய்வாரு, அவரை நம்ம கும்பிடலாம் அப்படின்னு சொல்லுவான் நானு. இந்த குடுமி தேவர்ன்ற வார்த்தையை கேட்டவுடனே அப்படியே நம்ம திருநள்ளார் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடம் புரியாத ஒரு உணர்வு வரும், சரியா? அப்படியே ஒரு அன்பு, அந்த மலை மேல ஒரு அன்பு வரும் அவருக்கு. அந்த மலைக்கு இப்பயே போயிடணும் அப்படின்னு ஒரு உந்துதல் வரும். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, அந்த காடன் கிட்ட நீ அந்த ஆத்தங்கரையிலேயே நீ சுள்ளி எல்லாம் போட்டு மரக்குட்டி எல்லாம் போட்டு நெருப்பு பத்த வச்சு இந்த பன்றியை சுட்டு வை, நாங்க அந்த மலைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறோம், அந்த மலைக்கு போய் நாங்க பார்த்துட்டு வந்துடுறோம் மலையில ஏறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன்முகலி ஆத்துல இறங்குவாங்க. இறங்கி எதுக்கு வந்தாங்க, தண்ணி குடிக்கதான் வந்தாங்க இல்லையா? ஆனா இப்ப ஆத்துல இறங்குறாரு, தண்ணி குடிக்கவே மறந்துட்டார். திண்ணனாருக்கு எல்லாம் மறந்துடுச்சு, தண்ணி குடிக்கதான் அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, அதையே மறந்துட்டு தண்ணி குடிக்க ஆத்துல இறங்குறவரு தண்ணி குடிக்காம அப்படியே ஆத்த கடந்து அந்த பக்கம் போய் அந்த மலையில ஏற ஆரம்பிக்கிறாங்க. நானன் என்ன பண்ணா, முன்னாடி வழி காமிச்சு போயிட்டே இருக்கான். அந்த வழி காமிச்சு போக போக திண்ணனார் பின்னால போறாரு. ஆனா திண்ணனாருடைய மனசுல ஏதோ ஒரு அன்பு வருது இல்லையா, அந்த சொன்ன இல்லையா, ஏதோ ஒரு இடம் புரியாத ஒரு அன்பு. அந்த அன்பு அந்த நானன் கூடயே மேல முதல்ல ஓடும், சரியா? இப்போ அவரு மலையில ஏறிட்டு இருக்காங்க. மலையில ஏற ஏற அவருக்கு என்ன தோணும்னா, அப்படியே உடம்பெல்லாம் லேசாகிற மாதிரி இருக்கும், அவருக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கும். அது எப்படின்னு அவருக்கு தெரியாது, என்ன அதிசயமா இருக்குதே இந்த மலையில ஏற ஏற எனக்கு என்ன உடம்பே அப்படியே லேசான மாதிரி இருக்குதே அப்படின்னே அந்த நாடன் கிட்ட சொல்லுவாரு. அவரு அவருக்கு ஒரு இடம் புரியாத ஒரு உணர்வு. அது என்னன்னா, நம்ம சிவரு மறு குடும்பத்தேவர அங்க இருக்காரு மேல இல்லையா, அவர் இப்ப கண்ண இவர நம்ம திண்ணனாரு ஆட்கொள்ள போறாரு, அதனால அப்படி ஒரு உணர்வு அவருக்கு கிடைக்குது, திண்ணனாருக்கு அப்படி ஒரு உணர்வு கிடைக்குது, சரியா? இப்ப மலை மேல ஏறுறாங்க, ஏறி ஏறி ஏறி அப்படியே ஓடுறாங்க. இப்ப கூட அந்த மலை இருக்குது, கண்ணப்பர் பெட்டான்னு சொல்றாங்க அந்த மலைய. இப்ப அதுக்கு படிக்கட்டெல்லாம் இருக்குது, முன்னாலாம் படிக்கட்டெல்லாம் கிடையாது இல்லையா, அப்படியே அப்படியே மலை மேல அப்படியே ஏறி இருந்திருப்பாங்க, காடு போல இருந்திருக்கும், அது மேல ஏறி இருந்திருப்பாங்க இல்லையா. இப்ப மேல ஏறி ஏறி ஏறி ஏறி போறாங்க. நானன் முன்னாடி வழிகாட்டி போறான், பின்னனா பின்னாலும் ஏறி போயிட்டு இருக்காரு, சரியா? இப்ப மலை மேல ஏறிட்டு இருக்காரு. சரி, இப்போ மலை மேல ஏறிட்டாரா, என்ன என்ன பார்த்தாரு மலை மேல, இதையெல்லாம் நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு கோழி சிலம்ப, வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: அடுத்த திருப்பாடல் 8வது திருப்பாடலே, கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாளி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். என்னவென்றால், பொழுது கடந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? பொழுது கடந்து கொண்டே இருக்கின்றது. ஆமா, ஏழு தோழிகளே எழுப்பியாகிவிட்டது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போனோம், அப்ப பொழுது போய்கிட்டே இருக்குது. ஆகவே இப்பொழுதுதான் சேவல் கூவ தொடங்குகின்றது. கோழி சிலம்ப, கோழி என்பது இங்கு சேவலை குறிக்கும், சேவல் கூவுது. சிலம்புதல் என்பது இங்கு ஒலித்தல் என்ற பொருள்ல வருது. ஒவ்வொரு பிராணிக்கும் அது ஒலி செய்வதற்கும் ஒவ்வொரு சொல் வச்சிருக்கிறோம், வினைச்சொல் தனித்தனியா வச்சிருக்கிறோம். கோழினா கூவுதுமோ, யானைனா பிடிக்கிறதுமோ, சிங்கம்னா கர்ஜிக்கிறதுமோ. ஆனா ஒலிக்கிறதுன்னு சொன்னா அது பொதுவா எல்லாத்துக்குமே சொல்லலாம். இயம்புதல் என்பதும் பொது சொல், அதை பயன்படுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். கோழி சிலம்ப, சிலம்பும் குறுகங்கும். சிலம்பும் ஒலி செய்யும். அது எவை ஒலி செய்கின்றன? குறுகு. குறுகு என்பது இங்கு பறவைகளுக்கான பொது பெயர். எங்கும் குறுகு சிலம்பும், அப்படி பொருள், அப்படி வச்சுக்கணும். கோழி சிலம்ப, கோழி ஒலி எழுப்ப, எங்கும் குறுகு சிலம்பும். எவ்விடங்களிலும் பறவைகள் அந்த கோழி கூவிய ஒளியை கேட்டு பறவைகள்லாம் விழித்தெழுந்து விடுகின்றன. குறுகு எங்கும் சிலம்பும். ஏழில் இயம்ப, இயம்பும் வெண் சங்கு எங்கும். ஏழில் என்பது நாதஸ்வர கருவி. நாகசுரம், நாகசுரம் என்று பண்டிதமணி ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதுதான் நாதஸ்வரம்னு ஆடியிருக்கின்றது என்று கருதுகின்றார்கள். அந்த நாதஸ்வரமானது ஒளி எழுப்ப, வெண் சங்கு எங்கும் இயம்பும். வெண்மையான சங்குகள் எங்கும் ஒளி எழுப்பும். அப்படின்னா இது கருவிக்கர்த்தாவா சொன்னது. நாதஸ்வரம் ஏமனா, நாதஸ்வரம் தானா ஒளி எழுப்பாது இல்லையா? அந்த வித்வான்கள் அதன் மூலம் ஒளி எழுப்புறாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். கருவி, கருவியையே கர்த்தா மாதிரி சொல்லியிருக்குது. எங்கும் வெண் சங்கு இயம்பும், எல்லா இடங்களிலும் வெண் சங்கு ஒளி எழுப்பும். ஆமா, இதுக்கு பண்டிதமணியை சொல்லும்போது என்னன்னா, முதல்ல சங்குகள் தான் ஊதப்பெறுமா, அப்புறம் தான் நாதஸ்வரம் ஊதப்படும். திருக்கோயில்களில் நாதஸ்வரம் இசைப்பார்கள், மங்களவாத்தியம். அப்போ ஏழில் இயம்ப என்று சொன்னால், ஏழில் நாதஸ்வரம், நாதஸ்வரம் ஊதப்பெறும் பொருட்டு சங்குகள் எங்கும் ஊதப்பெறும் என்று அப்படி பொருள் கொள்கிறார்கள் பண்டிதமணி ஐயா அவர்கள். திருப்பள்ளி எழுச்சியிலையும் கூவின கோழி, கூவின பூங்கு, கூவின பூங்குயில் கூவின கோழி, குறுகுகள் இயம்பின, இயம்பின சங்கம் என்று சங்கம் குறிப்பிடப்படுது. சங்கம்னாலும் சங்குனாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி இங்கு அந்த சங்குகள் முதல்ல ஊதப்பெறுகின்றன, அதை தொடர்ந்து நாதஸ்வரம் ஊதப்பெறும். எனவே நாதஸ்வரம் ஒளி செய்யும் பொருட்டு சங்குகள் ஒலிக்கின்றன என்று பொருள் சொல்வார். சரி, இப்படிப்பட்ட சூழல்ல கோழி ஒளி எழுப்புகின்றது, பறவைகள் ஒளி எழுப்புகின்றன, சங்குகள் ஊதப்பெறுகின்றன, நாதஸ்வரங்கள் இசைக்கப்படுகின்றன. இந்த இப்படிப்பட்ட அருமையான இனிமையான வைகறி பொழுதிலே நாங்கள் எல்லாம் யாரை பாடிக்கொண்டு வருகின்றோம்? கேளில் பரஞ்சோதி. கேள் என்பது இங்கு ஒப்பு என்று பொருள்படும். கேள் இல் என்றால் ஒப்பு, இல் ஒப்பு இல்லாத, ஒப்பு இல்லைனா இல்லாத, ஒப்பு இல்லாத, ஒப்பில்லாத பரஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றோம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், இரண்டாம் திருப்பாடல் சொன்னா இல்லையா, பெருமானை பரஞ்சோதி, மேலான சோதி, மேலான சோதி. அப்ப அதுக்கு கீழ்பட்ட சோதி எதுனா ஆன்மா, ஆன்மா கழகை நாம இல்லையா எளிய சிறிய சோதி பார்த்தோம். ஆன்மாவை சோதின்னு சொல்லி பெருமான அதனினும் மேலான சோதி, சோதிக்குச் சோதியாய் தோன்றிடுவன் காணே என்று சித்தியார் சொல்கிறது. அது ஆன்மாவும் சோதி சொல்லப்படும், சிவம்னு சோதி சொல்லப்படும். அருமையான சான்று. சோதி இச்சோதி எம்மானை சுண்ண வெந்நீர் அணிந்திட்டு ஆதி இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். சுந்தர தேவாரம் திருவாரூர் தேவாரத்திலையும் சோதி சோதி என்று சொல்கின்றார். இங்கேயும் சித்தியார்லையும் ஒரு திருப்பாடல சோதிக்குச் சோதியாய் தோன்றிடுவன் காணே சொல்லியிருக்கிறார். அப்பன்னா என்னன்னா, ஆன்மா அறிவுக்குள் அதற்கு விளக்கஞ்செய்யும் பேரறிவாக உயிர்க்குயிராக இருக்கின்றான். இப்ப ஆன்மா அறி, ஆன்மாவையும் சோதின்னு சொல்லி சிவத்தையும் சோதி சொல்லி பாருங்க. அதான் அது அரும்பெருஞ்சோதி என்று சொன்னதுனால அப்ப எளிய சிறிய சோதியாக ஆன்மா இருக்கிறது என்பது அங்க உய்த்துணரும்படியாக வைத்திருந்தார் முதல் பாடல பார்த்தோம். ஆகவே ஆன்மாவின், ஆன்மாவாகிய சோதியினும் இது மேலான சோதி. சோதியை ஒளிப்பொருள் கொண்டா சூரியன் சந்திரன் அக்னி இவற்றுக்கும் ஒளி தரக்கூடிய மேலான சோதி. ஆகையினாலே பரஞ்சோதி என்று போற்றப்படுகின்றார். அது ஆகவே அவர் ஒப்பற்றவர், ஒப்பற்ற பரஞ்சோதி. கேளில் பரங்கருணை, அவருடைய ஒப்பற்ற மேலான கருணை. கேளில் விழுப்பொருள்கள், அவருடைய ஒப்பற்ற மேலான பிற தன்மைகள். இவற்றையெல்லாம் பாடினோம் கேட்டிலையோ? இவற்றையெல்லாம் பாடிக்கொண்டு வருகின்றோம், நீ கேட்கவில்லையா? இது கேட்காதது எவ்வளவு பெரிய இழப்பு, கேட்டிலையோங்கிறது உள்ள குறிப்பை பாருங்க. ஏன்னா எழுந்து வராமல் இருக்கா இல்லையா, அதனால கேட்டிலையோ அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் நீ கேட்கலையா? கேட்டா உன்னால உறங்கிக் கொண்டு இருக்க முடியாது. கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள். ஒப்பற்ற பரஞ்சோதியாகிய சிவத்தை பற்றியும், ஒப்பற்ற அவனுடைய பெருங்கருணையை பற்றியும், ஒப்பற்ற அவனுடைய மேலான பிற அருள் தன்மைகள் பற்றியும் பாடிக்கொண்டு வந்தோ, நீ கேட்கவில்லையோ? வாளி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய். நீ அவனை பாடுறதுக்காக வாய் திறக்க வேண்டாம். எங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்படி பெருமானை பாடுகின்ற பாடல்களை கேட்ட பிறகும் உறங்கி கிடக்கிற மாதிரி ஒரு உறக்கம் இருக்குதா உலகத்துல? அந்த உறக்கம் அது எப்படிப்பட்ட உறக்கம், அதை விளக்கி சொல்வதற்காக உன் வாய் தர. இது என்ன உறக்கமோ வாய் திறவாய். இந்த உறக்கத்தை பத்தி நீ விளக்கி சொல்ல, அதுக்காக வேண்டி வாய் தரங்கிற. ஏன்னா இப்படி ஒரு உறக்கம் இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. பாடினோம் கேட்டிலையோ, நீ கேட்கவில்லையா அப்படின்னா நீ கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா உன் வீட்டு வாசல்ல இருந்து பாடுறோம், நிச்சயமா கேட்கும். என்ன, நாங்க பாடுறதுக்கு முன்பே கூட உனக்கு சில ஒளிகள் கேட்டிருக்கோம். என்னன்னா அந்த கோழி ஒளி எழுப்பு இருக்கிறது, குருகுகள் ஒளி எழுப்புன, ஐந்தறிவு பிராணிகள்லாம் ஒளி எழுப்ப ஆரம்பித்து விட்டன இல்லையா? அதை கேட்டு எழுந்து வித்வான்கள் எல்லாம் நாதஸ்வரம் இசைக்கின்றார்கள், ஒரு பக்கம் சங்கு முழங்குகின்றார்கள். இதெல்லாம் கொஞ்சம் எட்டக்க நடக்கின்றன. நாங்கள் வீட்டு வாசல்ல இருந்தே ஒப்பற்ற பரஞ்சோதியை பற்றியும், அவனுடைய பரங்கருணையை பற்றியும், அவனுடைய பிற பண்பு நலன்கள் பற்றியும் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை ஒளிக்கு இடையில எப்படிமா தூங்க முடியுது? இல்லை எதையுமே நீ கேட்கவில்லையா? எதையுமே நீ கேட்கவில்லையா? இப்படி ஒரு உறக்கம் இருக்க சாத்தியம் இருக்குமா இல்லையா? ஆகவே அந்த உறக்கம், அது என்ன உறக்கம், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல, வாய் திறந்து சொல்வாயாக. வாளி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ? ஆழியான் கடல் போன்றவன், அறவாளி அந்தனன் பார்த்தோம், பரங்கருணை தடங்கடல். அவன் மேல நீ அன்பு வச்சிருக்கிற முறைமை இப்படித்தானா, இப்படி தூங்கி கிடப்பது தானா? ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ? அல்லது ஆழியான் பார்க்கடலில் அறிதுயில் இருக்கின்றான் திருமால் இல்லையா, அவன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்லி அவரை மாதிரி துயிலில் இருந்து காட்டுகின்றாயோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விளக்கம் சொல்வார்கள். ஆழியான் அன்புடைமே இப்படி நீ காட்டுகின்றாயோ, பார்க்கடலில் துயில்பவனுடைய அவன் மீது அன்பு வைத்திருக்கிறேன், அவன் மாதிரி நீயும் அறிதுயில் இருந்து காட்டுகிறாயோ, எல்லா ஒளியும் கேட்டுக்கிட்டே கேட்காத மாதிரி படுத்திருக்கிறாயே. அறிதுயில் தானே, ஏன்னா இத்தனை வாத்தியங்கள் ஒழிக்கின்றன, இத்தனை பேர் பாடுறோம், அப்ப எல்லாத்தையும் அறிந்து கொண்டுதான் இருக்கணும், அறிந்து கொண்டு துயில் மாதிரி படுத்திருக்கிற. அப்படி படுத்திருக்கின்ற அந்த திருமால் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பை இப்படி குறிப்பாக காட்டுகிறாய் போலும் அப்படின்னு ஒரு நயம் சொல்லுவார்கள். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு. ஆகையினாலே நீ இன்னும் இப்படியெல்லாம் படுத்து கிடக்காமல் எழுந்து வந்து யாரை பாட வேண்டும் தெரியுமா? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். ஒருவன் போன திருப்பாடல சொன்னாரே, உன்னற்கரியான் போன திருப்பாடல தான், உன்னற்கரியான் ஒருவன் இருந்தீரான். ஒருவன் ஒப்பற்றவன் சொல்வதுக்கு ரொம்ப அருமையான இடம் எதுனா ஊழிக்காலம். அந்த ஒருவனை தவிர வேற யாரும் இருக்க மாட்டார்கள், எல்லாரும் ஒடுங்கி இருப்பார்கள். எல்லாரும் இருப்போம், இல்லாம இல்லை, அழிஞ்சு போகல. என்ன என்னன்னா எல்லாரும் வந்து அறியாமைக்குள் அழிஞ்சு விடுகின்றோம் இல்லையா, கேவல நிலைக்கு திரும்பி விடுகின்றோம். நாமெல்லாம் சடப்பொருள்களாகிய இந்த உலகமெல்லாம் காரணம் ஆஜைக்குள் ஒடுங்கி விடுகின்றது. என்றும் அறிவு விளக்கத்தோடு எப்போதும் போல இருப்பவன் அந்த பெருமான் ஒருத்தன் தான். அதனால அவனை ஒருவன் என்று சொல்வதற்கு அந்த ஊழிக்காலம் மிகச்சிறந்த இடம், பொருத்தமான இடம். ஆகவே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை என்று, இறுதியாங்காலந்தண்ணில் ஒருவனே சித்தியார். இறுதியாங்காலத்தில் ஊழிக்காலத்தில் யார் இருக்கிறா? சிவபெருமான் ஒருவன் தான் இருக்கிறான். ஆகவே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே, ஏழை நீங்க சொன்னது அம்மையே இல்லையா, ஆக ஏழைங்கிறது குறைச்சி சொல்ற வார்த்தை இல்லை, அது அம்மையை சிவசக்தியை சொல்லியிருக்கு. அவளுடைய ஒரு பாகமாக உடையவன் ஏழை பங்காளனையே பாடு அப்படின்னா, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்புரர்கள் பாடினோம். கேளில் பரஞ்சோதி, ஒப்பற்ற பரஞ்சோதியாக மேலான சோதியாக இருப்பவன். கேளில் பரங்கருணை, பெருமானுக்கு என் குணங்கள் தன் வயத்தனாதல், அதாவது எந்த பொருளையும் அவன் சார்ந்திருக்கல, தன் வசத்தில் இருக்கிறான். தன் வயத்தனாதல், நாம அப்படி இல்லை, உயிர்களாகிய நாம உடம்ப சார்ந்திருக்கிறோம். அப்ப அப்பதான் அந்த உடம்புல உள்ள பொறி கரணங்களை வச்சுதான் நமக்கு அறிவு விளங்கணும். அப்ப உடல் எதெல்லாம் சார்ந்திருக்குதோ அத்தனையும் நம்ம சார்ந்திருக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். உடல் உணவை சார்ந்திருக்கிறது, உடல் சுவாசத்தின் பொருட்டு காற்றை சார்ந்திருக்கின்றது, தன்னை தாங்கும் பொருட்டு நிலத்தை சார்ந்திருக்கின்றது, பஞ்சபூதங்களை சார்ந்திருக்கு உடல். அப்ப நாமளும் பஞ்சபூதங்களை சார வேண்டிய நிலைமை இல்லையா? உணவை சார்ந்திருக்கிறது, உடையை சார்ந்திருக்கின்றது. எது உடம்பு? உடம்பு உணவை சார்ந்திருக்கின்றது, உடையை சார்ந்திருக்கின்றது, இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றது இல்லையா? ஆகவே நம்மளும் உணவு உடை இருப்பிடம், உடலுக்கு என்னெல்லாம் இல்லாம முடியாதோ அது எல்லாமே உயிராகி நமக்கும் இல்லாம முடியாது. என்ன நம்ம உடம்ப தான் பிரதானமா சார்ந்திருக்கிறோம். இப்படி நிறைய சார்புகள் இன்னும் புது விஞ்ஞானம் வளருது வளருதுங்கிறோம். என்ன புதிய புதிய கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன, அந்த கருவிகளை நம்ம சார்ந்திருக்கிறோம். அந்த கருவி இல்லாம முடியாதுங்கிற நிலைமைக்கு ஆயிட்டோம் இல்லையா? செல்போன் ஒரு கருவி இருக்கு, அதை வீட்டில் வச்சுட்டு வந்துடும்னா பெரிய திண்டாட்டமா இருக்கு இல்லையா? 15 வருஷத்துக்கு முந்தைய என்ன அதை நம்ம இல்லாம திண்டாடிக்கிட்டு இருந்தோமா? கிடையாது. இன்னும் இப்படி புதிய புதிய கருவிகள் வரும். அதனால நம்முடைய சார்புகள் அவற்றை சார்ந்திருக்கோம், அவற்றை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் தான் குறைஞ்சிக்கிட்டு போக முடிய இல்லையா? சில வசதிகள் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல, தற்காலிக வசதிகள் நிறைய கிடைக்கும், ஆனா அது இல்லாம முடியாது, இது இல்லாம முடியாதுங்கிற நிலைமை தள்ளப்படுவோம். ஆனா எதுவுமே தேவையில்லைங்கிற நிலையில இருப்போம். ஒருத்தன் தான் தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், ஒருவர் உணர்த்த வேண்டியதின்றி தானே உணர்தல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், முற்றும் உணர்தல், அளவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை. இது கடைசியாக சொல்ல வேண்டியது, ஒரு காரணத்துக்காக முந்தி சொல்றேன். வரம்பில் இன்பமுடைமை கடைசியில் 8வதா சொல்றேன், பேரருள் உடைமை. பேரருள் உடைமை மற்ற 7 குணங்களும் பெருமானுடைய அளப்பரிய பெருமையினை பறைசாற்றுகின்றன. தன்வயத்தனாக இருத்தலா, இப்ப இது நம்மளால ஒரு கணம் கூட இருக்க முடியாதே இல்லையா? உடம்புல தங்கியிருந்தாதான் நமக்கு அறிவு, இந்த சின்ன ஏகதேச அறிவு விளக்கமே நமக்கு கிடைக்குது. உடம்பும் இல்லாட்டா நமக்கு கேவல நிலை தான். தன்மைத்தனாதலாம் அது நம்மளால முடியாது. தூய உடம்பினாதலாம் வாய்ப்பே இல்லை இல்லையா? நம்ம ஒரு நாள் குளிச்சாட்டாலே போச்சு. அப்புறம் இயற்கை உணர்வினாதல், எங்க அவன் உணர்த்தாட்டா நாம எங்க உணர முடியும் இல்லையா? மேலும் அவனும் பொறிகள் வாயிலா உணர்த்தணும். அவன் நேரடியா உணர்த்தி உணர்றது முத்தி நிலை, அந்த நிலைக்கு நம்ம இன்னும் போகல. அவனும் உணர்த்தணும், பொறிகரணங்களும் வேற துணைக்கு வேணும். இந்த பொறியில ஏதாவது ஒண்ணு கோளாறு பண்ணிட்டாலும் போச்சு, எங்க இயற்கை உணர்வு? வாய்ப்பே இல்லையே. முற்றும் உணர்தல், முற்றும் உணர்தலா? உணர வேண்டியதே இன்னும் பல விஷயங்களும் உணர முடியாம இருக்கிறோம். உணரக்கூடியது கொஞ்சம்தான், அதிலே கொஞ்சம் அதிலே இன்னும் உணராதது எவ்வளவோ இருக்கு. உணர்ந்து மறந்ததும் ஏராளமா இருக்கு. அதையும் அப்பப்ப யாராவது ஞாபகப்படுத்த, அது ஞாபகப்படுத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா தேவலம் இருக்கு. என்ன நாம எங்க முற்றும் என்னைக்கு உணர? இந்த பண்பு நமக்கு கிடையாது. இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், எங்க அவனை வழிபட்டு நீங்குவோங்கிற அந்த நல்ல எண்ணமே வரலையே, அப்புறம் இயல்பா எங்க நீங்கிறது? அளவில் ஆற்றல் உடைமை, இன்னத்துக்கும் வழி இல்லை இல்லையா? இங்கே இருந்து பக்கத்து டீ கடைக்கு போகிறதுக்கே 2-வீலரை தான் எடுக்க வேண்டியது இருக்கு. நடந்து போற ஆற்றல் இல்லை. என்ன வேகமா போறான் சிலரு? ஆமா, சிலர் ஆரன் கொடுத்துட்டு போறதை பார்த்தா கூட்டம்லாம் களைஞ்சு ஓடுற மாதிரி வேகமா போறான். எங்க போறான்னா அடுத்த சந்தில இருக்க டீ கடையை போய் நிறுத்திட்டு டீயை குடிச்சிட்டு போறான். இதுக்கு என்ன போக்கு? இதை ஆற்றல் நினைச்சுக்கிட்டான். அந்த கருவியை சார்ந்திருக்கிறது ஆற்றல் இல்லை. அதுல வேகமா வேகம் உன ஆற்றலை காட்டணும்னா நீ ஓட்ட பயந்துத்தில சேரு, 100 மீட்டர் ஓடு, 1500 மீட்டர் ஓடு, உன் ஆற்றலை காட்டு. என்ன வண்டி அந்த போட்டு ஆக்சிலேட்டரை லேசா கொடுத்தாலே போதும், அது பிச்சுக்கிட்டு போகும். அது ஆற்றல் இல்லை இல்லையா? அது ரொம்ப ஆபத்தான வேலை. அது எவ்வளவோ அந்த ஆபத்துகள் நடக்கத்தான் செய்து, இருந்தாலும் அது ஆற்றல் நடத்திட்டு இருக்கும். அளவில் ஆற்றல் உடைமை, தேவையான ஆற்றலே இல்லை. ஆற்றல் வேணுமோ அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விளம்பரங்கள் வேற. அதுக்கப்புறம் வரம்பில் இன்பம் உடைமை, நம்மகிட்ட எங்க வரம்பில் இன்பம் இருக்கு? நம்மகிட்டே இருக்கணும் இன்பம் இல்லையே இல்லையா? எனக்கு டிவி வேணும், நான் அந்த பாட்டை கேட்கணும், இந்த சினிமாவுக்கு போகணும், அந்த ஊரை சுத்தி பார்க்கணும், இப்படி வெளியே தான் இன்பம் இருக்கு, இன்பம் இருக்குன்னு இல்லையா? அங்க போகணும், இங்க போகணும், இன்பத்தை தேடணும்னு நினைக்கிறோமோ ஒழிய நம்மகிட்ட இன்பம் இருக்குன்னு நாம நினைக்கிறதே இல்லை இல்லையா? ஆகவே நமக்கு கொஞ்சம் இன்பம் கூட நம்மை சார்ந்து நாம பெறலாம் அப்படின்னு நினைச்சதுக்கே நமக்கு அந்த வழியே இல்லை. ஆனா பெருமான் அத்தனை இன்பங்களும் திரண்ட பேரின்ப பொருளா இருக்கிறான். அப்ப வரம்பில் இன்பம் உடைமைங்கிற பண்பும் நம்மகிட்ட இல்லை. அப்ப இந்த 7 பண்புகள் நம்மிடம் ஒரு சிறிதும் இல்லாத இந்த 7 பெருங்குணங்கள் அவன்கிட்ட இருக்குது இல்லையா? இந்த 7 பெருங்குணங்கள் அவன்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சு எனக்கு என்னையா பயன்? இது ஏக்க பெருமூச்சு தான் வருது. இந்த 7 குணத்துல ஒரு குணமாவது இருக்கக்கூடாதா இல்ல அதுல கொஞ்சம் நெஞ்சமாவது இருக்கக்கூடாதா? ஒரு குணம் கூட சுத்தமா இல்லையே. அவர் 7 பெருங்குணம் வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லி நான் ஏங்கி ஏங்கி நான் வருந்திக்கிட்டு இருக்க வேண்டியதானா? அப்படின்னா எட்டாவதா சொன்னனே. அதை பொதுவாக எட்டாவதா சொல்றது இல்லை, நடுவில் தான் சொல்லுவாங்க. நாங்கள் சொன்னதன் காரணம் எட்டாவதா அந்த அந்த அடியே நீங்கள் குறிப்பிட்ட எட்டாவது குணத்தை எண்ணி பார்க்க வேண்டும். பேர் அருள் உடைமை, இந்த ஏழு குணங்கள் மட்டும் எம்பெருமான்கிட்ட இல்லை, எட்டாவதா ஒரு குணம் இருக்கு, அது என்னன்னா பேரருள் உடைமை. என்ன அப்படின்னா இந்த ஏழு குணங்கள் கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, ஆனால் நமக்கும் இந்த ஏழு குணங்களின் சார்பை ஏற்படுத்தி சிவமாகிய தன்னை போல உயிர்களாகிய நாமும் விளங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெருங்கருணை அவனிடம் இருக்கிறது. ஆகவே இந்த பேரருள் உடைமை, பேரருள் உடைமைங்கிற குணம் இருக்க, பேரருள் உடைமைங்கிற குணம் என் குணங்களில் தலையாய குணம். ஏன்னா மற்ற சிறப்புகள்லாம் அவனுடைய பதியாகிய தலைமை பாட்டினை காட்டுகின்றன. ஆனா இல்லையா, நாமும் வந்து என்ன எப்படிப்பட்ட நாம, இன்னைக்கு இருக்கிற ஆறறிவு நிலையெல்லாம் வச்சு பேசக்கூடாது. கேவல நிலையில ஒரு புழுப்பூச்சிக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாமல், ஒரு தாவர பிறவி இருக்கக்கூடிய தொட்டால் அறியக்கூடிய அந்த ஓரறிவு கூட இல்லாமல், கேவல நிலையிலே முழு அறியாமையிலே மூழ்கி கிடந்த உயிர் கூட்டமாகிய நமக்கும் சிவமாம் தன்மை பெருவாழ்வு கிடைக்கணும் என்று நினைக்கின்றான் பாத்தீங்களா, அதான் பேரருள் உடைமை. அந்த பேரருள் உடைமைங்கிற குணம் இருக்க, அந்த குணத்தை பாடிக்கொண்டு உன் வீட்டு வாசல் வந்து நிக்கிறோமா? கேளில் பரங்கரனையே பாடிக்கொண்டு வந்து நிற்கின்றோம். கேளில் விழுப்புரல்கள்னு ஏனைய ஏழு குணங்களையும் ஒன்று சேர்த்து விழுப்புரல்கள் என்று சொன்னதாக கொள்ளலாம். ஏன்னா இந்த ஒரு குணம் இது ரொம்ப தனிச்சிறப்பான குணம், இது பெரிய கருணை, கருணைங்கிறது ஈடு இணையற்றது. அதனால பேரருள் உடைமைய கேளில் பரங்கருணைன்னு தனியா சொல்லி, ஏனைய தன்மயத்தனாதன் முதல் வரம்பில் இன்பம் உடைமை வரை இருக்கக்கூடிய மற்ற ஏழு குணங்களை கேளில் விழுப்புரல்கள், விழுப்புரல்கள் மேலான பொருள்கள், மேலான குணங்கள் என்று அதை தொகுத்து சொன்னதாக நாம் கொள்ளலாம். ஆகவே எம்பெருமான் தன் அளவிலே பேரறிவு பொருள், கேளில் பரஞ்சோதி ஒப்பற்ற பரஞ்சோதி, கேளில் பரங்கரனை ஒப்பற்ற பரங்கரனை உடையவன், யாருக்கும் இவ்வளவு கருணை கிடையாது. என்ன அடுத்தவனுக்கு குறைஞ்சா இவன், அடுத்தவனுக்கு கொடுத்தா இவனுடைய சிறப்பு குறைஞ்சு போயிரும் இல்லையா, கொடுக்க கொடுக்க ஒருத்தருடைய சிறப்பு குறைதான் செய்யும். ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் குறையாத சிறப்பு என்னன்னா அந்த சிவமாம் தன்மைதான். அதுக்குரிய திருவுள்ளமும் இருக்கு, அவனை கூடன்னு உத்தரவு கொடுத்ததுக்கு யாரும் கிடையாது இல்லையா, ஆனா தானாகவே அவ்வளவுதையும் செய்கிறான். அவன் பிறவியை தராவிட்டால் நமக்கு இந்த வாழ்வே கிடையாது. அவனுடைய பெருங்கருணை நம்முடைய வாழ்வெல்லாம், அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம்னு அருளந்தி சிவன் சொல்லியிருக்கிறார். அவர் திருவடியை விடாம பிடிச்சுக்கணும். சிவசக்தியினால் வந்ததுதான் இந்த வாழ்க்கை. சிவபெருமானுடைய சங்கல்பம் அவள்னு சொன்னது சிவசக்தி, அது என்னது சிவபெருமானுடைய சங்கல்பம். இந்த உயிர்கள்லாம் இந்தந்த பிறவிகள்ல இந்தந்த போகங்களை பெற்று சௌக்கியமா வாழட்டும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த நினைப்பினால வந்ததுதான் இந்த வாழ்வு என்று அருளந்தி சிவன் சொல்லியிருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட ஆச்சாரியர் பாருங்க, இதை நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே அந்த மாதிரியான ஒரு அதான் கேளில் பரங்கருணை, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, கேட்காம இருக்கிறையா வாளி, இதென்ன உறக்கமோ, இது என்ன உறக்கமோ, எவ்வளவு அருமையா பாருங்க வாளி, இதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி முதல்வன் சொன்னார். என்னன்னா மாப்பேர் ஊழி என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுவார் மணிவாசக பெருமான், அது திரு அண்ட பகுதி. சிவபெருமான் ஊழிக்காலத்தை ஏற்படுத்துகின்றார், உலகத்தை படைக்கின்றார், பொருள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நிலை பெற்றிருக்கும்படி செய்கின்றார், அவ்வப்போது அழிவுகளை ஏற்படுத்துகின்றார், அது அவாந்தர சங்காரம், அவ்வப்போது இடைப்பட்ட அழிவுகள். அப்புறம் எல்லா உலகமும் ஒடுங்குகின்ற காலம் வரும்போது அந்த பேர் ஊழி நடத்துகின்றார் இல்லையா. அப்ப அவ்வ காலம் சங்காரத்தை நடத்துவதற்கு காரண கடவுளர்கள் இருக்கின்றார்கள், அவரவர் தங்கள் எல்லைக்குட்பட்ட உலகங்களை படைப்பதும் காப்பதும் ஒடுக்குவதும் செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வ காலங்களில், இடைப்பட்ட காலங்களில். ஆனா பேரூழி காலமாகிய அந்த மகாசங்கார காலத்திலே அந்த காரண கடவுளரும் சேர்ந்து ஒடுங்கி விடுகின்றார்களாம். அதை எவ்வளவு அற்புதமா நம்ம திருவண்ட பகுதியில் சொன்னார் அப்படின்னா, ஒரு பெரிய சூறை காற்றில் ஒரு சிறு காற்று அகப்பட்டார் போல. இந்த சிறு காற்று என்ன பண்ணும்னா, இந்த பெரும் சூறை காற்று வரும் வரைக்கும் சிறு காற்று தனது ஆற்றலுக்கு உட்பட்ட பொருள்களை எல்லாம் சுழற்சி அடிக்கும் போட்டு. அது மாதிரி இந்த காரண கடவுளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பூனங்கள்ல அவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல்லாம் செய்து கொண்டு அவர்கள் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா பேரோழி காலம் வரும்பொழுது இந்த சிறு காற்று அந்த பெரிய சூறை காற்றுக்குள் அகப்படும் போது, அந்த சிறு காற்றும் அந்த சிறு காற்றுக்குள் அகப்பட்டுள்ள சிறு பொருள்களும் எல்லாம் சேர்ந்து அந்த பெரிய சூறை காற்றால் சுழற்றி அடிக்கப்படும் அல்லவா. அது போல எம்பெருமான் காரணக்கடவுளர்கள் அவர்கள் கீழ் உள்ள உலகங்கள், அந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் எல்லாரையும் அந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள்ள இல்லையா, உலக படைப்பு, உலகத்தின் உலகம் நடைபெறுதல், அவ்வப்போது ஒடுக்கம் நிகழ்தல், இது எல்லாம் மாறி மாறி நடக்கும்படியாக அப்புறம் பெரிய பேரோலியை நடத்துதல், பேரோலிக்கு அப்புறம் என்ன செய்ய போறாரு, மீண்டும் படைக்கப் போகின்றார், மீண்டும் உற்பவம் நிகழ்தல். ஆக தோற்றம், இருப்பு, இடைப்பட்ட அழிவுகள், பேரோலி, மறுபடி தோற்றம், இருப்பு, இது மாறி மாறி மாறி நடக்குது. இது என்னன்னா சிவபெருமான் வந்து இப்ப இந்த பெருஞ்சூறை காற்று போன்றவர். காரணக்கடவுளர்கள் எல்லாம் சிறுகாற்றாக அவருடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருக்கின்றார்கள். நாமளும் பஞ்சபூத உலகங்களும் அதில் அகப்பட்ட பொருள்கள். நம்ம மட்டுமல்ல, உலகங்கள் மட்டுமல்ல, அந்த காரணக்கடவுளர்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த தோற்றம், இருப்பு, என்ன மாப்பேர் ஒளியினால் ஒடுங்குதல், மீண்டும் தோன்றுதல் என்று சுழற்றி கொண்டே இருக்கின்றார். ஆனால் அவர் என்றும் இளமை குறையாமல், வலிமை குறையாமல் குலகனாக இருக்கின்றார். அதான் மாப்பேர் ஊழியும் நீக்கமும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஊழியும். தோற்றம் படைத்தல், சிறப்பு என்பது காத்தல்னு கொள்ளலாம். ஈற்றோடு அந்த ஈருங்கிறது அவ்வப்போது நடக்கின்ற அழிவுகள் இல்லையா. இவற்றோடு சேர்ந்தது இவையெல்லாம், இவற்றோடு சேர்ந்தது ஒரு ஊழி காலம், மாப்பேர் ஊழி, மகாசங்கார காலம். மாப்பேர் ஊழியும் அப்புறம் பாருங்க, நுணுக்கமா சொல்லியிருக்காரு பாருங்க, மாப்பேர் ஊழியும் நீக்கமும் இருக்காங்க. ஊழி காலத்தின் நீக்கம்னா என்ன? புனர்வுற்பவம். விளக்கம் அருமையா உரையாசிரியர் விளக்கம் சொல்றாங்க. ஊழி காலத்தின் நீக்கம்ங்கிறது என்னது? ஊழி காலம் நீங்குதுன்னா ஒடுங்கிய ஊழி காலம்ல உலகம்லாம் ஒடுங்கும். ஊழிக்காலம் முடிஞ்சு போச்சுன்னா உலகம் மறுபடி தோன்றுது. உலகம் மறுபடி தோன்றும் என்பதை ஊழியின் நீக்கம் என்று அழகுற சொல்லியிருக்கின்றார். என்ன மாப்பேர் ஊழியன்னு பயப்படுறோம், அது நிரந்தரம் இல்ல, அதுவும் நீங்கி போகும், மீண்டும் உலகம் தோன்றும் அப்படின்னு நமக்கு தேற்றுவதற்கு வசதியா சொல்றாரு பாருங்க. மாப்பேர் ஊழியும் நீக்கம், நீக்கம்னா மறுபடியும் இந்த உலகம் தோன்றுதல், தோன்றிய பிறகு காலையில் பிறகு நிலை பெறுதல், அதான் நீக்கமுக அப்புறம் நிலையும். நீக்கமும் நிலையும் எப்படி வருது? சூக்கமோட தூளத்து, அதாவது தோன்றுதல் தூளம், ஒடுங்குதல் சூக்குமம். சூக்கமோட தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின். சூறை மாறுதம்னா பெரிய சூறை காற்று, பெரிய சூறை காற்று, அதனால் எரியப்படும் சிறிய காற்று. பெரிய சூறை காற்றினால் எரியப்படும் சிறிய காற்று. சிறிய காற்றை சொல்லும் போது சிறிய காற்று காரணக்கடவுளர்களுக்கு ஓமை. அப்ப சிறிய காற்றுக்குள் சிக்குண்டு கிடக்கும் பொருள்களாக ஏனையோரையும் பஞ்சபூத உலகங்களையும் கொள்ளலாம். ஆகவே சூக்கமடு தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குலகன். கொட்க என்றால் சுழல. இதெல்லாம் மாறி மாறி நிகழும்படி உலக தோற்றமும் காத்தலும் அவ்வப்போது நடக்கும் ஒடுக்கமும் மாப்பேர் ஒளியாகிய மகாசங்காரமும் மீண்டும் புனர் தோற்றமும் மீண்டும் காத்தலும் ஒடுக்கமும் மாப்பேர் ஒளியும் இப்படி மீண்டும் மீண்டும் இது நடத்தல்தான், அதுதான் கொட்க பெயர்த்தல். அதாவது சுழன்று சுழன்று வரும்படி செய்தல், இந்த எல்லாமே சுழன்று சுழன்று வரும்படி செய்தல். இப்ப காரணக்கடவுளர் எல்லாரும் அவனுடைய பிடிக்குள் இருப்பதை எத்துணை அருமையா காட்டுறாங்க பாருங்க. நம்ம மணிவாசக பெருமான் ஒவ்வொரு தேவர்களை பார்த்து ஒவ்வொருவர் வியந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் அந்த சூறை மாறுதத்தால சுழற்றி அடிக்கப்படுற சிறுகாற்று மாதிரி இவர்கள் சுழற்றி அடிக்கப்படுகின்றார்களாம். அதனாலதான் அப்பர் பெருமான் 100 கோடி பிரம்மரன் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அஞ்சனே, 7 கங்கை மணலெண்ணி நிந்தினர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே நாங்கள். இப்ப சிவபெருமான் எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறார் பாருங்க. எத்தனை முறை புனர்வுற்பவமோ மகாசங்காரமும் நிகழ்த்தினாலும் இளமை குன்றாமல் வலிமை குறையாமல் அப்படியே இருக்கிறாராம் பெருமான். அதான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். அந்த தொடருடைய பெருமை திருவண்ட பகுதி மூலமா பார்த்தா தான் தொடருடைய பெருமை நமக்கு தெரியுது. அவன் ஒருத்தனுக்கு தான் அந்த அந்த சிறப்பு தகுதி இருக்கின்றது. அதனாலதான் அவனோட ஸ்தானத்துல வேற யாரையும் வச்சு சொல்லாதீங்க, அப்படி சொல்பவர்களை கண்டான் அம்மனாம் அஞ்சுமாரே என்றெல்லாம் அச்சப்பத்துல பாடுவதனுடைய நோக்கம் இப்படித்தான் இல்லையா. ஆகையினாலே ஊழி முதல்வன் என்று ஒருவனை ஏழை பங்காளனை, அப்ப ஊழி காலத்தை சொல்லிட்டு ஒரு பாகத்தில் அம்பாள் இருப்பதை குறிப்பிடுகின்றார். அம்பாள் என்பது அருள். அப்ப அந்த ஊழியை நிகழ்த்துவதும் நம் மீது வைத்த கருணைதான் என்பதை, கன ஊழின உடனே அது நமக்கு கடுமையா தோன்றுது, அதுக்கு அதுவும் கருணையின் அடிப்படையில் செய்யப்படுவதுதான் கதை. அதுக்கு அடுத்தபடியாகவே சொல்லிவிட்டார், ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் என்று சொல்லி அருமையாக குறிப்பிடுகின்றார். 8வது திருப்பாடலை தொடர்ந்து 9வது திருப்பாடல். ஒரே ஒரு செய்தி இந்த 8வது திருப்பாடலே சொல்லிவிட்டு 9வது திருப்பாடலுக்கு வருகின்றேன். கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கரணை என்று குறிப்பிட்டவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா. கேளில் என்பது ஒப்பில்லாத என்று பார்த்தோம். செய்யுள்ள அடையாக கொடுக்க வேண்டியதை ஒரு இடத்துல கொடுத்துட்டு அது கூட ஒவ்வொன்றையும் பொருத்திக் கொள்ளலாம். கேளில்னு ஒரு தடவை சொல்லிட்டு இல்லையா, அதை வந்து பரங்கரணை கூடயும் விழுப்புணர்வு கூடயும் நம்ம பொருத்திக் கொள்ளும்படி செய்யலாம். ஆனால் அப்படி கூட அமைக்காமல் ஒவ்வொரு முறையும் கேளில் கேளில் என்று சொல்லியிருக்கின்ற வாங்கலை நம்ம இப்படி செய்யுள்ள நமக்கு கிடைக்காது. கேளில் பரஞ்சோதி, திரும்பவும் கேளில் பரங்கருணை, திரும்பவும் கேளில் விழுப்புறுகள், ஒவ்வொரு முறையும் ஒப்பில்லாத ஒப்பில்லாத. ஏன்னா அந்த சிவபரத்துவ உணர்ச்சி அடியார்கள் உள்ளத்தில் வேரூன்றி நிலை பெற வேண்டும் என்ற பெருநோக்கம்தான் அதுக்கு காரணம். ஒவ்வொரு முறையும் கேளின்னு சொல்லியிருக்கிறாங்க, மூன்று முறையும் ஒரே அடியிலே மூன்று முறை கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கரணி, கேளில் விழுப்புரர்கள். ஆகவே அதை நாம் சிந்தனையில் கொண்டு
2: ஓம் நமசிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
5: திருவிடைமருதூர் தலபுராணம் திருப்பாடல்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் நால்வர் துதி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நால்வர் துதி.

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் முற்றும் சடைமுடிமேல். தலம் திரு ஆப்பனூர். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு ஆப்பனூர். திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் குறிஞ்சி.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

தனி தனி தனி பொமரி திவசரி வையா தெற்குத்தான் தெரியும் பதனி தத தனி பமரி பரி தரிமையா தெற்குத்தான் தெரியும் மரி தனி தனி பமரி பபமரி தரிமையா தெற்குத்தான் தெரியும் நிதனி தனி தனி தனி பமரி தரிமையா தெற்குத்தான் தெரியும் மரி பப பனி தனி பப பதனி தப பதனி தரி மரி த

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சங்கிலி நாச்சியாரோட கனமலை போய் நான் வந்து இது மாதிரி இங்க வேண்டாம், மகிழ மரத்தடையில வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன பண்ற, மறுநாள் சாமி சன்னதி கூட்டினு வந்து சத்தியம் பண்றேங்கிற, இங்க வேண்டாம் மகிழ மரத்தடிக்கு போய் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் தெரிஞ்சது சாமி நம்ம கிட்டையும் சொல்லிட்டு அவர்கிட்டையும் போய் சிந்து முடிஞ்சு விட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் வேற வழி இல்ல, இதுதான் சிவனுடைய ஒரு திருவள்ள குறிப்பு அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ண முடியும். அதனால அந்த திருவொற்றியூரை விட்டு நீங்க மாட்டேன்னு இந்த மகிழ மரத்தடியில சத்தியம் பண்ணி கொடுக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்புறம் ஏன் சத்தியத்தை மீறினார், நம்ம மீறுற மாதிரி அவர் மீறல, நம்ம மீறுறது அது கணக்கே கிடையாது, தினம் எவ்வளவு தினம் மீறலாம், ஆனா அவர் மீறது அதுக்கு அந்த காரணம் இல்ல. அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியழும் பழைய மந்தினை மூடாமும் சிந்தை பராமரியா தென் திருவாரூருக்கு எந்த பிரானாரை என்று புரியுவது. தாராஜாவை இன்னைக்கு நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவர், ஆரூரம் நம்பியாரூரம் பேரே அவருக்கு, குறைவும் அவருக்கு திருவாரூர் பெருமான். அதனால அங்க வசந்த உற்சவம் வந்துருது, ஆழித்தேர்ல பெருமான் பொறுப்பாடாக போகுது, இங்க உட்கார்ந்துருக்கோமே அப்படின்னு நினைச்சாராம். அப்போ அந்த சத்தியத்தை கூட மறந்துட்டார், திருவொற்றியூர் விட்டு நீங்கினார், செல்லைக்கு தாண்ட உடனே ரெண்டு கண்ணும் போயிடுச்சு. இப்ப அந்த மாதிரி கண்ணு எடுக்கிறாருன்னா ஒரு வேலை கண்ணு இருக்காது இந்த காலத்துல சொல்ல வரேன். இதுக்கு விளையாட்டுக்கா நகைச்சுவைக்கா சொல்லல, நம்ம அந்த அளவுக்கு நம்மள கண்ணை பறிக்காம தெய்வம் இன்னைக்கு சாப்பாடும் போட்டு கண்ணையும் பறிக்காம இருக்குதுன்னா தெய்வத்துக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். நம்ம இன்னைக்கு நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடாது இல்லையா, நமக்கே தெரியுது, இன்னொத்து சொல்ல வேண்டாம், நம்ம பண்ற தப்பதான் நமக்கே தெரியுது. நம்ம இன்னொருத்தர் சொல்லி நம்மள தெரியப்படுத்தணும் அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஈஸ்வரனுடைய கோபத்துக்கு ஆளாவோம் நம்மளாம், அவர் கோபம் வந்ததுன்னா நம்ம என்ன ஆகும்ங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் ருத்ரம் வந்து உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம்னு ஆரம்பிக்கிறது, எடுத்த உண்ணிய எவ்வளவோ இருக்கு அவருடைய பெருமைகள்லாம் சொல்றது, அதெல்லாத்தையும் விட்டு உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம். ஏன் ஏன் கோபத்தை போய் முதல்ல சொல்லணும், இவர்தான் கோபமாக உட்கார்ந்துருக்காரா சாமின்னு, அது இல்ல, அவ்வளவு பரம சாந்தமான சுவாமி, சாந்தமான ஒரு உருவத்தை உள்ள சுவாமிக்கு கோபம் வர அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா. அதாவது கோபமே வராத அளவுக்கு கோபம் வந்ததுன்னு எப்படி இருக்கும், அப்ப வந்து பயங்கரமா இருக்கும். அதனால நம்ம அவர் கோபம் வந்துவிடுமோ அப்படின்னு நினைக்கிறோம். போ அடியார்கள் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்ய எல்லாத்தையும் குற்றங்களை எல்லாம் மன்னித்து கோவப்படாம உன்னுடைய பினாகம்ங்கிற வில்ல கட்டி இங்க வச்சுட்டு வந்துரு. அடியார்கிட்ட வரபோது பெருமானே உன் கையில் இருக்கு வில்லும் அன்பும் எதுக்கு, எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு அருள் செய்யறதுக்காக வா அப்படின்னு சொல்லிதான் கெஞ்சும் அது இந்த வேதம். அப்படிலாம் அந்த சத்தியத்தை அந்த காலத்துல இது பண்ணாங்க. அதத்தான் இந்த காவிரி பூம்பட்டினத்துல இருக்கிற பொண்ணு நினைச்சாலாம், எப்படி நம்ம இந்த ஒரு சத்தியத்தை நம்ம மீறலாம். அப்பா வந்து நம்மளோட வேற இதே நிச்சயமா இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு, அப்ப நம்ம குளத்துக்கு தீராத பழி வரப்போகுது, சத்தியத்தை மீறின ஒரு பழி வரப்போகுது, அதனால நம்ம இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனா இருந்த மாமனை வரவழைத்து அவனோட கிளம்புற அந்த ஊரு விட்டு. அப்போ வழியில பல தலங்கள் வழியா வரும்போது திருமருகல்ல ஒரு தலம் இருக்கு. திருமருகல் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போற வழியில இந்த நன்னிலத்துக்குலேருந்து கொஞ்சம் உள்ள போனோம், உள்ள போனா காரைக்கால் போற ரோடு, அதுல வந்து திருமருகல் திருப்புகலூர் அப்பர் பெருமான் ஐக்கியான தலத்துக்கு அடுத்தது திருமருகல் சுவாமி வந்து ரத்னபுரீஸ்வரர்னு சொல்லிட்டு அற்புதமான மூர்த்தி இது, பார்த்துட்டே இருக்கலாம். அந்த பனைமருகல் பெருமானை பாடலுக்கிறாருங்கிற சேர்க்கிறார், அருமையான வரி வரி. அதாவது இதெல்லாம் அனுபவிக்கும். தேனா இன்ன உதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் இல்லையா, அது எப்படி தித்திக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். திருவாசகம் இன்னும் தேன் திருவாசகம் தேன் திருவாசகத்தை படிக்காம எப்படி சொல்ல முடியும். அதனால அந்த தேனா இன்னமுமாய் தித்திக்கிறாங்கிறது சத்தியமான வார்த்தை, அது படிச்சுதான் பார்க்கணும். சும்மா பாட்டை கேட்கறதுனாலயோ ஒரு நாடகம் ஏதோ பிடிக்கல, அதுல அப்படியே ஊறி போயிடணும். இல்ல பலாபாரத்து தேன்ல போட்டா மாதிரி அது எப்படி ஊர்றது இல்லையா, பலாச்சாரத்தை தேர்ல போட்டு வச்சுருவாங்க அந்த காலத்துல. அப்போ இந்த பொண்ணு அந்த போல கிளம்பி அந்த திருமருகளுக்கு போய் சேர்றாளாம். திருமருகள் போயிட்டு அங்க அந்த ராத்திரி ஆயிட்டதுனால அந்த இடத்துல தங்கிடுறா. அந்த இடத்துலயும் ஒரு நியமத்தை கடைபிடிக்கிறாங்க, கல்யாணம் ஆகாதவன் ஒரு ஆம்பளை இந்த பொண்ணு, அதனால நம்ம கல்யாணம் ஆற வரையில மனதால கூட திருண்ட கூடாது. இப்படி திருநீலகண்ட நாயனார் இருந்தார். அதே மாதிரி எம்மை திருண்ட பெரிய திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பொண்ணு எம்மை நீ பன்மேல் சொல்லிட்டேன் இல்லையா, அதனால உன்னை போல மாதாவர்கள் யாரையுமே சொல்றது இல்லை நேரம், மனசார கூட திருண்டது இல்லை நேரம். அதுனா நாயன்மாருக்கு அழகு, சாதாரண மனுஷன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியுமா. தன்னோட பத்தினியை பார்த்து சொல்ற வார்த்தை அது, வேற யாரையும் பார்த்து சொல்ல, அது பெரிய அதுவே பெரிய விஷயம். அப்படி தன்னோட பத்தினியும் பார்த்து சொன்னார் அப்படிங்கிறது அது நாயன்மார் ஒருத்தர் தான் பண்ண முடியும். 63க்கு அப்புறம் 64 நாயன்மார் இந்த காலத்தில் எழுந்திருக்கான், 64 எந்த ஜென்மத்திலும் கிடையாது. அடிச்சு சொன்னான், 63 சரியா போச்சு, உனக்கு வேணா வேற ஏதாவது புதுசா ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கோ, வேண்டாங்களா நாயன்மார்க்கு பேரை கொண்டு வராது, இதுல எனக்கு பிடிக்காது. யார் யாரெல்லாமும் சொல்றாங்க, நான் 64 போட்டு இவர் 64 நாயனா இருக்கான். இது இதெல்லாம் எதுதான் முகத்துவத்தை வச்சுங்கிறது கிடையாது. சிவ சிவாபராதம் அடியார்களுக்கு செய்ய அபராதம், அதெல்லாம் செய்யக்கூடாது. அது இப்போ இந்த திருமருகல் தலத்துல வந்து சுவாமி இவர் இந்த பொண்ணு இத போல இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் அந்த ராத்திரியத்தை கழிச்சு இருந்தாங்க, ஒரு இந்த போல ஒரு மண்டபம் அதுல வந்து தங்கிடுறாங்க. தங்குற போது ராத்திரினாரு இந்த அந்த மாமனா இருக்கக்கூடிய பையனை ஒரு பாம்பு கடிச்சிடுறது. யாராவது ஒருத்த ரெண்டு பேருக்கு தெரியாம இருக்கலாமே இந்த கதையை எப்படி சொல்றேன், லேட்டா எல்லாருமே தெளிவான படிச்சவங்க தான் அங்கே இருந்தா கூட சொல்றதுக்கு ஒரு புண்ணியம், கேட்கறதும் ஒரு புண்ணியம், அந்த ரீதியில சொல்றோம் அவ்வளவுதான். தெரிய யாருக்கும் தெரியாதவங்க கிடையாது இங்க. அந்த பாம்பு கடித்த வந்து அந்த பையன் அவர் அந்த இடத்துலயே மாண்டான். அப்போ கதறாளாவும் அவ என்னெல்லாம் கதறினாங்கிறது இங்கே தெரியாத அந்த சுவாமி மறுநாளைக்கு சொல்ல போறார். அந்த மறுநாளைக்கு சம்பந்தர் அந்த ஊருக்கு வர்றார். வரும்போது இந்த பெண்ணு கதற சத்தம் கேட்டுதான். இவன் வந்து ஏன் இந்த பொண்ணு இது போல அழறான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி கிட்ட போய் பார்ப்போம்னு பார்த்தா இவரை பார்த்துட்டு அப்படியே வேர் இல்லாத மரம் விழுந்தாப்பல விழற பாதத்துல இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு. அப்போ வந்து சுவாமியை பார்த்து போடுறார், இது உனக்கு தகுமோ, இவளுக்கு இந்த கஷ்டம் வருது உனக்கு நியாயமா, உனக்கு அடுக்குமா. இது சாமியை பார்த்து தகுமோ இந்த உள்ளிழியால் உள் மெலிவு என்று எடுத்து பாடங்கிற சேர்க்கிறார். அது அப்படியே கொண்டு இந்த இடத்துல சடையா எனுமால் சரண் நீ எனுமால் அவ என்ன சொல்றா, சடையாயும் கூப்பிடறாள் சாமியை பார்த்து, அந்த விமானத்தை பார்த்து இப்படி ஆயிடுத்தே நான் என்ன பண்ணுவேன், சரண் நீ உன்னை தவிர எனக்கு சரணாகதி கிடையாது, மீளா அடிமை உனக்கு தான், வேற யார்த்தையும் கிடையாது. விடையாய் ரிஷபவனத்துல வரவனே அப்படிதான் கூப்பிடுறாவோ, அவ என்னெல்லாம் கூப்பிட்டாங்க தேவாரம் சொல்றது. மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய், மருகல் உடையவனே குவளை மலரக்கூடியது, குளங்கள்லாம் நிரம்பி இருக்கிறவு. இப்படி தகுமோ இந்த உள்ளான்னு சொன்ன மாதிரி அப்படி அந்த 10 பாகம் இப்படிதான் வரும். உடனே அந்த வணிகன் உயிர் பெற்று எழுந்தான். அப்புறம் அந்த ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி ஊருக்கு அனுப்பிச்சுடலாம் இல்லையா, அங்க அதான் பண்ணலவர். அவருக்கு முன்னாடியே அந்த ஊர்லயே திருமணம் நடந்தது. இன்னைக்கும் கூட அந்த கோவிலுக்குள்ள போனா பிரகாரத்துல ஒரு பன்னி மரம்னு எனக்கு ஞாபகம், பண்ணி தானே பண்ணி பண்ணி மரத்து அடியில் ஞான சமூக கல்யாணம் பண்ணி வச்ச இடமே இருக்கு, மேடையே இருக்கு, அந்த காலம் திரும்ப நடந்த இடம் எழுதி வச்சிருக்காங்க. அதைத்தான் கடைசியாக பேண்டது. இதோ இப்போ பெரிய பிராணம்னு நினைச்சிக்காம அவ்வளோ அருமையான பாட்டு இது. இந்த சடையான மகள் கடையா இருந்தாலும் சொன்னார் அவர், இதை இவர் சடையானை எவ்வளவு தாயாரானை இந்த சேக்கரையுடைய இது, அதுக்கு ஒரு நூல் கொடுத்து சங்கரனை சசிகண்ட மௌலியானை என்ன அழகா அதை சொல்ற பாருங்க. அது அந்த செய்கூட படிச்சாதான் அதோட அருமையே அதுல வரும். இப்படி எடுத்து பாடன்னு ஒண்ணு என்ன ஆட்சிங்கிறத அடுத்த பாட்டில் சொல்றாரு. பொங்கு விடம் தீர்ந்து எழுந்து நின்றான், விஷம் போயிடுச்சு அவனுக்கு. இன்னைக்கும் அந்த ஊரை வேறு பாம்பு கடிச்சு சாகிறத எண்ணி வரையில அந்த எல்லையில அப்படி அழகா கடிச்சிருந்தா கூட உளுந்து பிள்ளை அந்த கோவில் வாசல போடுவாங்க, அடுத்த நிமிஷம் எழுந்துருவான். அந்த போல அது அது மாதிரி ஒரு அந்த ஊருக்கு ஒரு மகிமை. விடம் தீர்ந்து எழுந்து நின்றான். அவரோட அந்த அடியாளம் கூட்டங்கள இருக்கு. ஒரு வீழ்ச்சியில் திருத்தொண்டர் குழாம் பொலிய ஆர்ப்ப, எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஹரஹர மகாதேவான் இது பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அவ அந்த பொண்ணு உடனே செய்யற அங்கையினை உச்சிவேல் குறித்துக் கொண்டு அரு காழிப்பிள்ளையார் அடியில் விழுந்த நங்கையவள் தன்னை. இப்ப அர்த்தம் புரிஞ்சுவோம், ஏன்னா கதையை சொல்லிட்டேன் இல்லையா. அந்த அருக்காழிப்பிள்ளையாருங்கிறது தான் வார்த்தை ரொம்ப இந்த யூசேஜே அந்த சேக்கராருடைய இது இனிமே செய்வல் இனிமே சொல்றேன். அருளே வடிவமான ஞான சம்பந்த பிள்ளையார்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அருள் செய்வதற்காகவே அந்த ஊருக்கு வந்தவர்னு ஒரு அர்த்தம், இந்த பெண்ணுக்காக இறங்கி அருள் செஞ்சவர்னு ஒரு அர்த்தம், மூணு அர்த்தம். இந்த அதாவது அருளாளுடைய பாட்டுல இந்த மாதிரி நல்ல அர்த்தம் எவ்வளவோ இருக்கும். நம்மளோட சித்திரங்களுக்கு விழா தோன்றது இன்னும் எவ்வளவு இருக்கு, நமக்கு தோணுது அவ்வளவுதான். இதான் அர்த்தம் சொல்லக்கூடாது திருப்புறிகளுக்கு. அருக்காழி பிள்ளையார் இதுவோ குழந்தை, இவர் இன்னும் இவ்வளவு பெரிய அனுபவம் உள்ளவர் மாதிரி இதை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவரா இல்ல, சாதாரண குழந்தை தான். இந்த பிள்ளையாருங்க வார்த்தையை தான் சேர்க்கிறார் பிரயோகப்படுத்த இல்லையா. அருக்காழி பிள்ளையார் அடியில் விழுந்த பாதத்திற்கு விழுந்தாவலாம். நங்கை நங்கை பருவத்தில் உள்ள குழந்தை அந்த பொண்ணு அவள் தன்னை நானிலத்தில் நயந்த நம்பியோடு, அவ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் அந்த பொண்ணு பையனோட என்ன என்ன பூனை என்ன பண்ண ஒண்ணும் பண்ணாது ஓடி போயிடும். ஏன் பயப்படுற எப்படி என்ன தாண்டிதான் உங்களோட மங்குள் தவழ் அந்த ஊரை பத்தி ஒண்ணு. அந்த திருமருகள் வந்து எல்லாரும் இன்புற்று வாழணும், அந்த கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா நெடுங்காலம் இருக்கணுங்கிறதுக்காக இவர் இந்த புகழி வேந்தர். புகழிங்கிறது சிறுவாயிட்டு 12 பேர்ல ஒண்ணு. அவர் என்ன செஞ்சார், மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வகுத்து விட்டார் அர்த்தம், அவருக்கு முன்னாடி அந்த அரேஞ்ச் பண்ணார், கல்யாணத்தை பண்ணினார்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல மனம் புணரும் பெருவாழ்வுங்கிறார் சேர்க்கிறார். அப்ப திருமணம் புரிவதே பெருவாழ்வாக சொல்றார், சரிதானா? சரி, அது அவர் வாக்கு சேர்க்கிற வாக்குல வாழ்வுன்னு கூட சொல்லல, பெருவாழ்வுன்னு வேற சொல்றாரு. அதனால இதுக்கு இதனால்தானோ என்னமோ தெரியாத சம்பந்தம் கடைசியில சுவாமி மறுபடியும் வாக்கு சொல்றார். எப்படி கல்யாணம் பண்ணிக்காம எங்கிட்ட வந்து சேராத, இவர் வந்து எனக்கு வேண்டாம், நான் வந்து பாடிக்கிட்டே இருக்கேன், கடைசி வரைக்கும் உன்னை பாடி பாடிட்டு அவங்ககிட்ட வந்துடுறேன். அது வேற நோக்கம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு இங்க இது பண்ணணும், பாடு இருக்கிற வரைக்கும் பாட வேண்டிதானே. கல்லூர் பெருமணம் வேண்டாளி குறிஞ்சி பண்ணல இருக்கு, எனக்கு வந்து இந்த கல்ல எடுத்து காலை வைக்கிறது அம்மி மிதிக்கிறது அருந்ததி கேட்டுறது இதெல்லாம் வேண்டாம். என்ன வேணும், கழுமதம் பல்லூர் பெருமணம் பாட்டுமையாத்திர கல்லூர் கழுமலம்னா சீர்காழிக்கு 12 பேர்ல ஒண்ணு. சீர்காழி மாதிரி இருக்கிற ஊர் கூட வந்து நான் பாடிட்டு இருக்கேன் இல்லையா, அதுதான் நெய், அது போதும் எனக்கு, எனக்கு இது வேண்டாம். சுவாமி விட்டாரா, இல்ல நீ வந்து வேத நெறி தழைத்தவங்க நீக்கு சைவத்துறை விளங்க வந்தவனாச்சே, நீ எப்படி வேதத்துல சொன்ன பாரு.

தியானம் பண்ணிட்டு தானே வந்து சேரணும். நீ அதை மட்டும் விட்டு வந்தா எப்படி செய்ய தர வேதனை தவத்தவங்க வந்ததுனா எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு அதுல சொன்னது பின்பற்றலன்னு ஆயிடும். கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் கிட்ட வந்து சேரு அப்படிங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அந்த பக்கத்துல இருக்கிற நல்லூர் பெருமணத்துல, நல்லூர் பெருமணம்ங்கிறது சிதம்பரத்திலிருந்து சீர்காழி போற வழியில கொள்ளிடத்திலிருந்து உள்ள ஒரு 3-5 கிலோமீட்டர் போகணும். இப்ப ஆச்சாபுரம்ங்கிற பேர்ல இருக்கு, நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க, பார்க்கலன்னா அந்த பக்கம் அவசியம் போகணும். சிவலோக தியாகர்னு பேரு சுவாமிக்கு, அம்பாளுக்கு பேரு திருவெண்ணீற்றுமைன்னு பேரு, சம்ஸ்கிருதத்துல சுவேத விபூதி அம்பிக்கைன்னு பேரு. சுவேதம்னா வெள்ள, விபூதி தான் வெண்ணீர், ரெண்டும் உண்டுதான். வடமொழியா இருந்தா தந்தமிழ் எல்லாம் உண்டுதான். வடமொழியும் தந்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் அப்படிதான் அப்பர் சுவாமி சொல்றார். இது வந்து இது அதுவா இல்ல, எல்லாம் ஒண்ணும் நமக்கு. இந்த மாதிரி யாராவது தப்பா சொன்னாங்கன்னா அந்த எண்ணத்தை மாத்திக்குங்க. யாராவது சொன்னா கூட காதலிக்காக வேண்டாம். இப்போ ரெண்டும் ஒண்ணு, ரெண்டும் ரெண்டு கங்கள் சுவாமி. அப்படி இந்த திருவண்ணீற்றுமை ஏன் பேர் வந்தது அப்படின்னு ஒரு இது நேராஜன் சொல்லுங்க. அப்ப அந்த நேரத்தில் நிறுத்திடுவேன், சும்மா சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். மணி 9:00 போகுது, ரொம்ப தள்ளி வந்துருந்தாங்கண்ணா. இந்த திருமணம் நடக்கிற சமயத்துல எல்லா அடியார்களும் வந்துடுறாங்க. திருஞான சம்பந்தரோட 16,000 பேர்னு சொல்ற வழக்கம் ஒண்ணு உண்டு. 16,000 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அவரோட கூட போறவங்க வந்தாச்சு. அப்புறம் இவரோட இணைபிரியாம வரவர் ஒருத்தர், யாரு? இந்த யாழ்ப்பாணர், திருவிகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர். அவர் தருமபுரம்னு ஒரு ஸ்தலம் அந்த திருநள்ளாற்றுக்கு பக்கத்தில் இருக்கு, அந்த ஊர்க்காரர். அவர் அவரோட மனைவி வந்து மதங்க சூழா அப்படின்னு பேரு. இவரை வந்து போற இடத்துலாம் இவங்களோட பாட்டா யாழ்ல வாசிச்சு வரேன்னு கேட்டார். யாழ்ல வாசிக்கிறார், கடைசி வரைக்கும் அவரோட இருந்தவர். அதனால அவங்க கண்டிப்பா கல்யாணத்தில் இருப்பாங்க இல்லையா, அவரும் வந்துடுறார். அப்படி இருக்கிற போதே யாழ்ப்பாணருடைய கூட இருந்தவங்க எல்லாம் அந்த ஊர்ல தருமபுரம் போற போது நம்ம ஊர் ஆளால் தான் இவரோட பாட்டு சொல்லிக்கிறதுன்னு. இது இதுதான் இந்த காலத்தை புத்தி அந்த காலத்துல இருந்திருக்கு. இவர் பின்பாட்டு பாடுற இது வாத்தியம் பாசிக்கிறவரோட சாமர்த்தியத்தினாலதான் ஞானசம்பந்தருடைய பதிகமே மெருகு ஊட்டுறதுங்கிற அப்பறம் சொல்றாங்க. இது இவருக்கு நாராசமா இருக்கு, நமக்கு என்ன சந்தோஷமா இருக்கும். ஏ நம்ம ஊர்ல எப்படி சொல்றாங்களே, அவருக்கு நாராசமா இருக்கு. உடனே ஞானசம்பந்தத்தை போய் சொன்னாராம், இந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு இன்னும் யாழ வேணா ஒடிக்க போனார். அது சரியாக யாழ ஒடிக்க வேண்டாம், அவங்க ஏதோ சொல்லிட்டா நீ இப்போ நீ பாட்டு ஒடிக்காம இருக்கணும். அப்போதான் ஒரு விண்ணப்பம் என்னன்னா, இந்த யாழ்ல அடங்காத இசையோட ஒரு பதிகம் வாசிக்கணும், நீங்க பாடணும், அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும் அப்படின்ட்டு. இவர் அதே நிமிஷத்துல மாத மடத்துடி மட அன்னதோ மாத மடப்பிடியும் மட அன்

0: உடைமலை மகள் நடை உடைமலை மகள் துண்ணை என்ன வருவர். பாட்ட பாட அதுவா பத்து நிமிஷம் ஆகும், சுருக்கம் பாட்டேன். இது வந்து யாழ்கூரின்னு ஒரு இதுல இருக்கு, அதை பண்ணாவும் சில பேர் வாங்க பண்ண இல்லையானு சில பேர் செய்ய எப்படி வேணாலும் போட்டோம். அது முதல் திருமுறையில கடைசியில இருக்கு. இந்த யாழ்மூரி பாடின உடனே சரி அஞ்சு நிமிஷம் அதான் கேட்டேன் முன்னாடியே, நேரம் தெரியாம மட்டும் பேசிட்டு இருக்கேன். அதனால இந்த ஞானகம் மந்தர் அந்த வந்தபோது யாழ்ப்பாணர் எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. அப்புறம் திருநீலக நக்கநாயனார், முருகநாயனார், ஆமா முருகநாயனார், அதான் எல்லாரும் வந்தாச்சு. அப்ப வந்து எல்லாரும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட வந்துட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க அடுத்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாச்சு. அப்போ சிவலோகம் திறக்க போகுது, சிவலோகத்தை நம்மை வைப்பான் மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி வைக்க போறார். அதனால சிவலோக தியாகராஜர் பேர் அந்த ஊர் சுவாமிகள் பேர். அப்படி இருக்கும்போது இது சொல்லி ஒரு ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லி இதை முடிவு பூர்த்தி பண்ணலாம். இவ்வளவு ஒரு பெரிய ஒரு இது பண்ணிட்டு வரேன், இந்த விஷயத்துக்கு வரேன். எப்படி கொடுக்குறான், எல்லாருக்கும் முக்தி கொடுக்குறான் அப்படிங்கிறது. முக்தி தரும் வள்ளல் இல்லையா, இருந்தா கூட வள்ளலா இருந்தா கூட அதுக்கு ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்றோம், என்ன சொல்றது இருக்கு இல்ல அதுக்கு யோகியம் தகுதி தகுதி இருக்கணும் நமக்கு. அது இருந்தாத்தான்ங்கிறதுக்காக இது ஒரு நடக்குது. என்னன்னா எல்லாரும் இந்த கேஸ் லைட் பிடிக்க வந்தவங்கல இருந்து எல்லாரும் விட்டுட்டா போல இருக்கு, கல்யாணத்துக்கு வந்தவங்க வந்துட்டான். அப்போ இந்த பிள்ளையார் அங்க ஒண்ணு இருக்கார், அந்த ஊருக்கு இந்த கோவிலுக்கு போற திரும்பத்துல அவர் வந்து என்ன பண்றார், சிவஜோதி வரப்போகுது, இப்போ எல்லாரும் ஐக்கியம் பாட போறாங்க, சும்மா ரோட்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து போப்போ சீக்கிரம் போப்போம்னு கரட்டி விடுறார். அதனால அப்படி வந்தவங்களாமும் இருக்கான். இப்படியே பேருக்கு எப்படி முக்தி கொடுக்க முடியும், ஞானசம்பந்தருக்கு கொடுக்குற முக்தியும் ஒண்ணு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குற முக்தியும் ஒன்னாயிடுமா. ஆனாலும் ஆகாதுன்னா கூட ஓரளவான தகுதி இருக்கணும் இல்லையா, அந்த ஓரளவு தகுதி எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பாத்துறான். அம்பாள் என்ன பண்ண, எல்லாருக்கும் விபூதி கொடுத்தா, விபூதியை பூஷாதவன்கிட்ட போய் என்ன முக்தியை கொடுக்கறது. அதனால இந்த காலத்துல கேட்க வேண்டாம் இப்படி இருக்கிறான் லேட்டா, அதுவும் இல்ல நிறைய பூசறதுலாம் கிடையாது. அப்போ விபூதி கொடுக்குற அம்பாள், அதனால சுவேத விபூதி ஆம்பிகைன்னு பேரு, திருவண்ணேற்று உண்மைன்னு பேரு. மகாவித்வா மீனாட்சி பிள்ளை அந்த அம்பாள் மேல ஒரு பிள்ளைத்தமிழே பாடியிருக்கார், திருவணிற்றுமை பிள்ளை தமிழ்னு இருக்கு. அப்புறம் சுவாமி இப்போ முத்தி கொடுக்க போறார், முத்தி கொடுக்கற போது என்ன, பாதார் சம்பந்தர் பஞ்சாட்சரம் ஒரு தவிதான் காதால கூட கேட்கலான்னு இவனை என்ன தச்சோம், பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணாட்டா கூட காதாலே நம்ம சிவாயன்னு கேட்கலன்னு அவனை எப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த காதலாயத்தை செஞ்சு திரபதிகிட்ட சுவாமி பாடினார். நம சிவாயே நம சிவாயே 11 தடவை சொல்லி வச்சார், ஒரு தடவை இல்ல 11 தடவை எல்லாரும் அங்க வந்த எல்லாரும் கேட்டாச்சு. சிவஜோதி எரிஞ்சது, ஞான சம்பந்தம் அந்த தம்பதிகள் முதல்ல போயிருந்தாக்க மிச்சம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமா சொல்ல முடியாது. அதனால ஞானசம்பந்தம் என்ன பண்ணாரா, எல்லாரும் முதல்ல அனுப்பிச்சிட்டார். அதுதான் வள்ளல் விருது, நமக்கு அடுத்த நம்ம ஓடிக்குவோம் அடுத்த பஸ்ல ஆனா வரட்டும் நினைக்கிறோம் இல்லையா நம்ம, அதுதான் இல்ல. அது என்ன பண்ணாரு, எல்லாரையும் கடைசியில இந்த பெண்ணை கைப்பற்றின்னு இந்த அக்னி 3 தடவை வரம் வந்து அதுல வந்து வைக்கியானார், வைகாசி முகூர்த்தம் நிக்கின்னு சொல்லி அதை பூர்த்தி பண்றாரு, சேர்க்கிறார். நமக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கிறது இல்ல, விபூதி திராட்சம் எல்லாம் செய்வர்களுக்கு வேணும், பஞ்சாட்சரம் சொல்லணும், பஞ்சாட்சரம் குருமுகமா எடுத்துக்க முடியலையா, தேவாரம் தான் இருக்கு, பஞ்சாட்சர பதிகம் வேற இருக்கு, சம்பந்தர் 2 பாடி இருக்கார், அப்பர் சுவாமியில் 1 பதிகம் இருக்கு, சுதமு சோழன் இந்த மற்ற 10 இலக்கியன்றையும் 1 பாடி இருக்கார், இது 4 பதிகத்தையான படிக்கலாம், ஒண்ணுமே படிக்கலன்னா அங்க எப்படி நமக்கு எப்படி என்ட்ரி இருக்காத, நோ என்ட்ரி போட்டுருவான், அதனால போக முடியாது. அதனால நமக்கு அடுத்த ஜென்மம் வேண்டாம், சுவாமியோட பாதாரவிந்தத்தில் நம்ம எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இது இந்த ஆடியன்ஸ்க்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட நீங்க எல்லாருக்கும் ஜெபங்கிறதுக்காக சொன்ன வார்த்தையை ஒழிய நம்ம உங்களுக்கு சொல்ற இதுல இல்லை, நீங்க எல்லாம் பண்றவங்க. அதனால இப்போ அவர் வந்து இவ்வளவு தூரம் இந்த 10 நாள் வரைக்கும் நீங்க 1 வாரம் இருந்து இந்த 9:30 கிளாஸ் எல்லாம் எடுக்கணும்னார், அது ரொம்ப நாள் நம்மளுடைய இதுல நடக்காமையே போயிடுச்சு. இது இப்போ சிவனர்கள் குருவர்கள்லாம் கூடி தொண்டரர்கள் சேர்ந்து கூடிச்சு, அதனால ஐயோ ஒரு வாய்ப்பு சுவாமி அதுக்கு நான் அதனால தான் நான் பெற்ற மற்றும் நான் பெற்றது யார் பெறவில்லாருன்னு சொன்ன மறித்த வாரத்துல இதுக்கு எனக்கு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் இருக்கட்டும், எனக்கு முதல்ல பாக்கியம் இதுதான். இதெல்லாம் உங்களால எனக்கு ஒரு புனிதப்படுத்திக்க முடியுது என்ன? அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் எல்லாம் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு. இவ்வளவு பேர் அதுலயும் இவ்வளவு பேர் லேஸ் வந்து பண்றாங்க. அதனால இது மெட்ராஸ் இல்லை, நான் அதையும் சொல்லிக்கணும். இங்க இருந்து ஒரு பெரிய ஒரு அடியார் திருக்கூட்டம் இங்க இருக்கு. இது மேலும் வளரணும். இது இந்த பத்து பேரோட நின்று கூடாது, இன்னும் நிறைய வளரணும். அப்படியே அடுத்த தலைமுறைக்கும் அந்த இது போகணும். நம்மளோட நின்றுடாம நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் அடுத்த தலைமுறை தான் கொண்டு வராங்க பாருங்க. அந்த மாதிரி அடுத்த தலைமுறை பாடுறதோ அல்லது வாத்தியமாக வாசிக்கிறதோ ஏதோ ஒன்று இருக்கணும். அந்த அந்த இதில் நெறி, சிவ நெறி அதில் இருக்கணும். அதுதான் வந்து பெருநெறி அப்படிங்கிறதுக்காக இவ்வளவும் நம்ம இது பண்ணோம். இன்னைக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சது பாருங்க, நான் முறையால இசையெல்லாம் பயிரில் ஏதோ வந்து தெரிஞ்சதை பெருமாங்க. அதை பாடணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வழியே வேற ஒன்றும் கிடையாது. அதனால சொல்லிக் கொடுக்குற அளவு தகுதியும் கிடையாது. ஏதோ வந்து நமக்கு தெரிஞ்சு நாலு பேர் சொல்லணுங்கிற ஒரு இதை பண்ற மொழியே அதை குற்றம் வர இருந்தா பெருமான் மன்னிச்சு வேறுங்கிற ஒரு எண்ணத்தில் பொருளாவும் செஞ்சிடறோம். அப்புறம் மிச்சம் எல்லாம் சாமியோட வருது. நம பார்வதீவதே சிவனே போற்றி
1: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இது நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு ஆறாம் திருமுறை பாடல்கள். பாடிப்பவர்கள் வசந்தகுமார் மற்றும் ரமேஷ்குமார். வணக்கம். ஓம் சிவாயனவர்.

0: திருச்சிற்றம்பலம்,
1: திருச்சிற்றம்பலம் ஒரு ஆனந்தமயமான ஆறாம் திருமுறையின் தேவார திருத்தாண்டகங்களை நமக்கெல்லாம் வாரி வழங்கிய தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளியின் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சிவகாசி ரமேஷ்குமார் ஓதுவா மூர்த்திகள்.

0: அவர்களுக்கு. கொடுமுடி வசந்தகுமார் ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு, இவர்களுக்கு உறுதுணையாக யாழிசை செல்வர் உயர் திருவாளர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு, பாரம்பரியமான இசைக்குடும்பத்திலே தோன்றிய இஞ்சிக்குடி மணி ஐயா அவர்களுக்கு, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மிருதங்க இசை விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து முகர்சிங் வித்வான் ஏஎஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு, இதுகாரும் அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகங்களையே ஓதுவாமூர்த்தியினுடைய திருவடிக்கு தின்ன நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி, இந்த திருமுறை இசைவாணர்களையும் பக்கவாத்து இசைக்கலைஞர்களையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து நமக்கெல்லாம் அறக்குடையாக வழங்கி வரும் ஆலவாய் அண்ணன் அறக்கட்டளைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நேவிய ஜீவனே திருப்பெருந்துறை நேவிய சிவனே திருச்சிற்றம்பலம் பார்வதி வதை அருட்கடலாகிய கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே சிதம்பர புராணத்திலே இன்று சேரமகாராஜன் சிதம்பர தரிசனம் பண்ணுகின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். தரிசனம் என்பது சுவாமியினுடைய காட்சியை அந்த திருவடிவத்தை கண்ணாலே காண்பது. இந்த கண்ணாலே காணுகின்றதினாலே உயர்ந்த கரியை தருவதுதான் சிதம்பரம். காண்பவர்களுக்கு கரியை தருவது, கண்டவர்க்கெல்லாம் கரியை தருவது, கண்டவர்க்கெல்லாம் கரியை தருவது, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த சிதம்பரத்துக்கு தான் தனி. தரிசனம் என்றாலே சிதம்பர தரிசனம் தான். தரிசனம் என்று சொன்னால் சிதம்பர தரிசனம். அந்த தரிசனத்தை பரமஞானிகள் கண்டு அளவில்லாத ஆனந்த வெள்ளத்தில் எழுந்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தரிசனத்தை பல நூல்களிலே மிக பிரபலமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தரிசனத்தை பற்றி இந்த சிதம்பர புராணத்தில் சேரமகாராஜன், சேர நாட்டை ஆண்ட சேரமகாராஜன், சேரர்களுக்கும் சிதம்பரத்துக்கும் நிறைய தொடர்ந்து இருக்கு. அதான் சேரமான் பெருமாள் கதையில உங்களுக்கு நல்லா தெரியும். சேரமான் பெருமாள் சிதம்பர மூர்த்தியை தனந்தோறும் பூஜை பண்ணி இருக்கிறான். சிதம்பரத்து சிதம்பர மூர்த்தி எத்தனையோ பேருடைய மனசை கவர்ந்து இருக்கிறார். எத்தனையோ பேருடைய மனத்தை கொள்ளை கொண்டிருக்கிறார். அப்படி சேரமகாராஜன் சிதம்பரத்தை பற்றி கேள்விப்பட்டான், அதனுடைய பெருமையை கேட்டான். கேட்டவனே சென்று தரிசனம் பண்ண வேணும் என்று எண்ணினான். கேட்கவில்லையானால் அவனுக்கு எந்த எண்ணம் வராது. அதனாலதான் கேள்வி மிக முக்கியமானது. அப்படி கேட்ட உடனே தன்னுடைய சேனைகளோடு புறப்பட்டு வந்து தில்லை திருநகருக்கு வந்து விட்டார். தில்லை திருநகருக்கு வந்து விட்டார். முல்லை திருநகை வல்லைப்புறு முலை முடியாமை திரு வடிவேணு தொல்லைப்படமறை எல்லைத்தறி முதல் தொலையா நலமுரு நிலையங்கண்டு அல்லைப்புருவனை வெல்லுத்தமர் சிவ மதுவானெறியருள் புதுமேவ தில்லை திருநகர் மல்லக்களியோடு சென்றான் மறுநறி குன்றாதான். அப்படி தில்லை திருநகருக்கு வந்தான். தலங்களுக்கு செல்லும் போதே முதலிலே கண்ணுக்கு புலப்படுவது கோபுரம். கற்புலனுக்கு தெரிவது கோபுரம் தான். கோபுரம் என்பதுதான் தூலலிங்கம்னு சொல்றது. கோபுரம் என்பது தூலம், தூலம் பெரிய லிங்கம். உள்ளே முதலசானத்திற்கு சூக்கும் சின்ன லிங்கம். சிறிய சூக்கம்னா சிறியது, தூலம் தான் பெரியது. அந்த தூலலிங்கத்தை உள்ளே இருக்கிறார், சூக்குமலிங்கம் உள்ளே இருக்கிறார் என்பதை காட்டுவது தூலலிங்கம். அந்த கோபுரத்தை கண்டவுடனே அன்பர்களுக்கு மனம் ஈடுபாடு. அப்படி கண்டவுடனே பக்தி வர, அப்புறம் உள்ளே செல்ல, சாமிய வணங்க, இந்த மாதிரி முதலிலே அதில் ஈடுபடுத்துவது கோபுரம். அதனால கோபுர தரிசனம் பாப விமோசனம்னு படமொழி. கோபுர தரிசனம் பாப விமோசனம் என்பது படம். அதனால அதிகபட்சம் சிவாலயம் வந்து கோபுரத்தோடு கூடியதாக இருக்கும். அது பெரிய கோயில்ல நான்கு கோபுரங்கள், நான்கு வாயில் நான்கு கோபுரங்கள் இருக்கும். அது சிதம்பர நான்கு வாயில் நான்கு கோபுரங்கள், நான்கு வேதங்களும் நான்கு கோபுரங்களாக, நான்கு வாயில்களும் நான்கு வாயில், நான்கு வேதங்களும் நான்கு வாயில்களாக, நான்கு பாதங்களும் நான்கு வாயில்களாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த தில்லை திருநகருக்குள்ளே புகுந்த உடனே கோபுரத்தை கண்டான் சேரமகாராஜன். அந்த கோபுரம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் மேருமலையைப் போல இருக்கிறது, அட்டகுல பர்வதங்களைப் போல இருக்கிறது, அந்த அட்டவிர பருவதங்களும் வந்து நாமும் திருவுருளை பெறலாம் என்று இந்த தில்லைக்கு குடி வந்தது போல அந்த கோபுரங்கள் வந்து இருக்கிறது. பருவதங்கள் மலைகள், மலை போல கோபுரங்கள் பெரியதா, அது அப்படி சொல்றாரு. அட்டகுல பருவதங்கள் எல்லாம் வந்து நாம தில்லைக்கு போனா திருவருளை பெறலாம் என்று சொல்லி கோபுரமாக வந்து இங்க குடிகொண்டு இருக்குது. சாப்பாடு போன இடத்துக்கு போனா என்ன கிடைக்கும்னு போவான், சாப்பாடு கிடைக்கும்னு போவான். அது போல அது போல அருள் கிடைக்கின்ற இடத்துக்கு போனா அருள் கிடைக்கும் என்று சொல்லி அந்த கோபுரங்களும் வந்து இருப்பது போல குலவற்பினும் அருள் அடைய திருநகர் குடிபுக்கான மதிமிக்கோர் புலனுற்று அறிவரு நலனிற்கிழர்துகள் பொற்கோபுரமே முற்காணம். அது மதிமிக்கோர் என்பவர்கள் அறிவு வந்து மிக ஆற்றல் உடையதாயும் புலன்கள் அந்த அறிவுக்கு கட்டுப்பட்டதாயும் இருப்பது. அறிவு அதிகமான பவர் உடையதா இருக்கும், புலன்கள் அந்த அறிவுக்குள்ள அடங்கி இருக்கும். ஞானிகளுக்கு ஞானிகளுக்கு அறிவு, இப்ப நமக்கு அறிவு இருக்குது அல்லவா, நம்ம அறிவு என்னமா இருக்குதுன்னா புலன்களுக்கு அடங்கி இருக்கும், அவங்க புலன்கள் அறிவுக்கு அடங்கி இருக்கும். ஞானிகளுடைய அறிவுக்கு புலன்கள் அடங்கி இருக்கும், நம்முடைய புலன்கள் அறிவு, நம்முடைய புலன்களுக்கு அறிவு அடங்கி இருக்கும். இப்ப புண்ணியம் செய்தவனுக்கு அப்பாவுக்கு புள்ளைகள் அடங்கி இருக்கும், பாவம் செய்தவனுக்கு அப்பா புள்ளைகளுக்கு அடங்கி இருப்பார். இவ்வளவு புண்ணியம் செய்தவனுக்கு அப்பாவுக்கு புள்ளைகள் அடங்கி இருக்கும், பாவம் செய்தவனுக்கு அப்பா அடங்கி இருப்பார். அதுபோல மதிமிக்கோர் என்றால் ஞானிகள், மதி என்ற அறிவு, மதிமிக்கோர் மிக்கோர் என்றால் ஞானமுடையவர்கள், அந்த ஞானிகளுக்கு புலன்கள் அடங்கி இருக்கும், அவர்கள் அறிவுக்கு புலன்கள் அடங்கி இருக்கும், புலன்களுக்கு நாம் அடங்கி இருக்கும். அப்பதான் அப்படி ஒரு மாற்று தான், வேற ஒண்ணு அதிகமா வித்தியாசம் இல்லை. அப்படிப்பட்டவருடைய அறிவுக்கு, அந்த ஞானிகளுடைய அறிவுக்கு, அவர்கள் ஞானத்திலே வந்து அந்த கோபுரம் வழங்குதான், அவருடைய ஞானத்தில், அந்த ஞானிகளுடைய ஞானத்திலே அந்த கோபுரம் குடிகொண்டு இருக்குதான். அந்த கோபுரத்தை முதலிலே கண்டான்ங்கிறார், அந்த கோபுரத்தை முதலிலே கண்டார். அதனாலதான் ஆலயத்துக்கு எந்த விதமான பங்கம் மறைவு இதுகள் எல்லாம் இருக்கப்படாது. ஆலயம் பிளேனா நன்றாக தெரியும், ஆலயம் தானும் அரண தொழுமை என்பது சிவஞான போதும், ஆலயம் தானும் அரண ஆலயம் என்கின்ற சுற்றுமதில்களோடு கூடிய கோபுரம் முதலிய உட்பட்டதோடு கூடியதுக்கு ஆலயம்னு பேர். உள்ளே கற்பகரகத்துக்கு தான் கோயில்னு பேர், உள்ளே இருக்கிற மூலஸ்தானம் கோயில், சுற்றுமதில் எல்லாம் கூடியது ஆலயம். ஆலயம் அதத்தான் உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் கோயில், இது ஆலயம், உடம்பு ஆலயம், உடம்பு ஆலயம் உள்ளம் கோயில், உடம்பு ஆலயம் உள்ளம் கோயில். அதனாலே கற்பகிரகம் கோயில் என்றால் உயிர் என்றால் அந்த உயிரை வந்து மூடியிருக்கின்ற உடம்பு போன்றது ஆலயம். அதனால ஆலயம் கோபுரம் கோயில். அப்படிப்பட்ட அந்த ஆலய தரிசனம் கோயிலை கண்டாலே புண்ணியம், அதற்கு மேல உள்ளே இருக்கிற மூர்த்தியை சென்று வழிபடுவது. அதனால ஆலய தர்சனம், ஆலய தர்சனம் முதலிலே கோபுர தர்சனம் ஆலய தர்சனம், பிறகு உள்ளே சென்று மூர்த்தியை தர்சனம். அதனாலே கோபுரத்தை முதலில் கண்டான். விலக புலனணி பெருநர் சிவிகையின் இழியாமல் நெறி வழியாமல், சிவிகையிலே வந்தவன் இறங்கினான். கோபுரத்தை கண்ட உடனே பல்லக்கு விட்டு கீழே இறங்கிவிட்டான். இறங்கி தலைநிற்றுகள் வடி ஊற மிக்க மகள் தனிய பறிவோடு பணிவுற்றான். கீழே மண்ணிலே விழுந்து மண் பொடியுமாறு மண் உடம்பிலே பொருந்துமாறு கீழே விழுந்து நமஸ்காரத்தை பண்ணான். கோபுரத்தை கண்ட உடனேயே, கோபுரத்தை கண்ட உடனேயே கீழே விழுந்து நமஸ்காரம். மடன மகளிர்களுடன் ஆடவர்களும் மறைநூலவர்களும் இறைவாதத்திடமாகிய அறிவுடையார் இவர்களும் இயல்வானரும் இசை முரல்வாரும் தொடராதரவுடன் அடராமிகு புகழ் துதியா நிறைகளை மதிகானும் கடலாம் என வருள் அடலான் மனு மனு நெறி கண்டான் வர விதி கொண்டார்கள். தில்லையிலே இருக்கின்ற மடமா மகளிர்கள் எனாலே ஆடல் பாடல் தெரிந்த மாதர்களும் ஆடவர்களும் மறைமுகவர்களாகிய வேதியர்களும் சுவாமியினுடைய திருத்தொண்டர்களும் அதற்கு மேல இசைவாணர்களும் இசைவாணர்கள் சங்கீதம் தெரிந்த இசைவாணர்களும் அதற்கு மேலே வந்து ஆகம செல்வர்கள் முதலான எல்லாரும் சென்று அந்த சேர மகாராசனுடைய வரவை எதிர்கொண்டார்கள். சேரனை வரவழைத்தார்கள். சேரனை வரவழைத்தார்கள். அந்த காலத்து அரசர்கள் நூல்களில பார்க்கும்போது அந்த அளவுக்கு சுவாமியிடத்தில் மிக்க பக்தியாக பயமாக இருந்தது. சேரன் சோழன் பாண்டியன் எல்லாமே நூல்கள் அப்படித்தான் படிக்கிறோம். கூட சாமி இல்லைன்னு சொன்ன ராசாவ காண அதுல சாமி இல்லைன்னு சொன்ன ராசா இல்ல. அப்படி ராசா இருந்திருந்தாலே இத்தனை ஊரங்கள் கோயில்லாம் இருக்குமா. அப்படி அந்த சிவனம் சேரமகாரசனை வரவேற்றார்கள். அப்படி அவன் வரவேற்ற போது அவன் உடைய சிறப்பு அவன் அந்த ராச லட்சணம் அவனுடைய செல்வம் அவனுடைய சேனைகள் இவர்களெல்லாம் பார்த்து இது குபேரனுடைய வரவோ என்று எண்ணினார்களாம். குபேரன் வருகிறானா என்று எண்ணினார்களாம். அதற்கு மேலே தேவேந்திரன் வரவோ என்று எண்ணினார்களாம். கருமுகில் வரவோ என்று எண்ணினார்கள். கருமுனா மேகக்கூட்டங்கள் வருவது போல கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு வரவோ என்று எண்ணினார்கள். இப்படி பலவேறும் பல வகையாக எண்ணும்படியாக அந்த சேரமகாராசன் நால் வகை சேனையோடு வந்தான். நால் வகை சேனையோடு வந்தான். அழகைக்கதிபதி வரவோ, அழகைக்கதிபதினா குபேரன், வரமிகு அமராவதியரை வரவோ, மெய் துளவ கருமுகில் வரவோ, துளவக்கருமுகில் தான் விஷ்ணு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுடைய வரவோ, துளவக்கருமுகில் வரவோ, வரவிது சொல்வார் எனில்லவர் வல்லார் என்று உளநிற் பயில்களை அறிவோர் புகழ்கள ஒளியாதெடு மருள் உடன் வந்தான் பழகற்றிருவினை அகல பறிவுடு பணிவாறு கதியுரு மணிவீதி. அதனாலே வீதியிலே கும்பிட்டாலே வினை போகுமா. வீதியில அந்த சிதம்பரத்து வீதியிலே விழுந்து கும்பிட்டாலே வினை போகும். வீதியிலே அதே அப்பரு முதலானவர்களை சொல்லும் போது அந்த வீதியில புரண்டார்கள் என்று சொல்லுவார். வீதியிலே கும்பிட்டாலே வினை போகுமா. அதைத்தான் அருடன் தான் பழகற்று இருவினை அகல பறிவுடு பணிவார் கதியுரு மணிவீதி. அப்படிப்பட்ட வீதியிலே சேரமகாராசன் வந்தான். நிலமா மகளிர் அறமா மகளிரும் நிகழ்மானவர்களும் இமையோரும் நிலத்தில் இருக்கின்ற பெண்களும் தேவலோகத்து பெண்களும் மானிடர்களும் தேவர்களும் கவல அவரவர் விலகாதுலவிய கனகாசல நிகர்மணிமாடம். இப்படிப்பட்ட விண்ணுலகத்தவர்களும் மண்ணுலகத்தவர்களும் நெருங்கி கலந்து விளங்குகின்ற மணிமாடங்கள். பலமா மனு மனுகேதிர் பரவா விடையிடை பணியால் உயர் போய பணிபோலி உலகால் ஒரு உடை நிழலால் அருளுடன் உற்றான் நிறையுறை பொற்கோயில். இப்படி பலரும் நெருங்கி வர அடிக்கடி வீதிகளோரும் பணிந்து கொண்டு கோயிலுக்கு வந்தான் அந்த சபாபதி என்கின்ற சபாபதி பிரியன் என்கின்ற சேரமகாராசன். அவனுக்கு பேர் சபாபதி, அவன் சாமி பேர் சபாபதி, அவனுக்கு பேர் சபாபதி பிரியனா. விதுவான் முடியினன் வடிவாம் இதுவென விதுவால் முடியினன் வடிவாம் இதுவென விதியாரன மொழி புகழ்வாச புகழ்வாச புதுமா மலர் விரி மதுவால் உயரலை பொங்கி புலி சிவ கங்கைப்பால். சிவபெருமானுடைய சந்திரனை தலையிலே தரித்திருக்கின்ற சிவபெருமானுடைய வடிவு என்று சொல்லும்படியாக விளங்குகின்ற ஆரணங்கள் சொல்லுகின்ற, மலர் விரிகின்ற, அலைகள் பொங்கி வழிகின்ற சிவகங்கைக்கு சென்றார். சிவகங்கை இருக்குது அல்லவா, கோயில் இருக்கிற தீர்த்தங்களை சிவகங்கை சிவதீர்த்தம் சிவனாகவே பாவிப்பது, கோயில் இருக்கிற தீர்த்தங்களை சிவமாகவே பாவிப்பது. அந்த காலத்தில் அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க அந்த தீர்த்தத்தை. தீர்த்தம் என்பது தலம், தீர்த்தம் மூர்த்தி, மூர்த்தி தலம் தீர்த்தம், மூர்த்தி தலம் தீர்த்தம். கடம்பனேஸ்வரர் மூர்த்தி, கடம்பந்துறை தலம், காவிரி தீர்த்தம். அங்கே சிதம்பரத்தை சொல்லும் போது தீர்த்தம் என்பது சிவகங்கையை, மூர்த்தி அம்பல கூத்தனது உண்மை, ஏற்றவும் பலம் எடி புலியூரை என்பது குமரகுரு சுவாமி பாட்டு. தீர்த்தம்னா சிவகங்கை, மூர்த்தினா நடராஜா, தலம்னா சிதம்பரம் அப்படின்ட்டார். அதுக்கு மேல ஒண்ணு இல்லை, அதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்கிறத அப்படி சொல்றார். தீர்த்தம் என்பது சிவகங்கை, மூர்த்தி அம்பல கூத்தனது உண்மை, ஏத்தருந்தலம் எடிப்புரியூர். அப்படிப்பட்ட அந்த சிவகங்கைக்கு சென்றால், அப்படி சிவகங்கைக்கு சென்று முதுவாயுமயருடன் அருகாமகளுடன் மூழ்கி சூழ்கரை ஏறி சிவகங்கையில மூழ்கினான். தரவஞ்ச இருவிலைகள் நரையங்கம் மலமொழிய சிவகங்கை தனி மூழ்கி விளையாடி. திருப்புகட்டு உங்களுக்கு சுவை தெரியுதோ பொருள் தெரியுதோ தெரியலையோ, திரை வஞ்ச இருவினைகள் நரயங்கம் மலமொழிய சிவகங்கை தரி மொழி விளையாடு. சிவகங்கையில முழுகினான், அப்படி சிவகங்கையில முழுகி கரையேறினான். அப்படி சிவகங்கையில முழுகி கரையேறி என்ன பண்ணினான் தெரியுமா, அங்க இருக்கின்ற வேரியர்களுக்கெல்லாம் தானத்தை பண்ணினான். முதல்ல அந்த கரையிலேயே, அந்த சிவகங்கை கரையிலேயே, அந்த தலத்தில் தானம் பண்ணுவது விசேடம் அல்லவா, அதனால அங்க இருக்கின்ற வேதியர்களுக்கு அந்த சிவகங்கை கரையிலே தானத்தை பண்ணினார். ஸ்நானத்தையும் பண்ணினான், தானத்தையும் பண்ணினார். அப்படி தானத்தை பண்ணிவிட்டு அதற்கு மேலே உள்ளே கோயிலுக்குள்ளே நுழைகிறான். தந்தான் உலகின் மிகுந்தானம் ஏலப்புலனொரு காலத்தத நெறி எய்தா முனிவர எய்தப்போ. புலன்களை வென்ற தபோதனர்கள் சூழ்ந்து வந்தார்கள். ஆழ தருணல் மூலப்பதியடை அழியா முதலன மொழிவேதம். சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற அந்த திருமூலட்டான என்கின்ற சிவலிங்கம் ஆலமரத்துக்கு அடியிலே இருக்கிறது. ஆலமரம் தான் முதல்ல இருந்திருக்கு, ஆலமரத்துக்கு அடியில் தான் சிவலிங்கம். தில்லையில சிவலிங்கம் உள்ளுக்கு தெரியும் பார்த்தேன். திருமூலட்டானேஸ்வரர் உமய பார்வதினு சொல்லுவோம், திருமூலட்டானேஸ்வரர் அது குளுந்து மலை குளுந்து அங்கு உள்ள இருக்கு இல்லைங்க, அதுதானே முளைச்சது அந்த சிவலிங்கம். அப்படிப்பட்ட அந்த மூல குளுந்தை சென்று அது மூலப்பதியடை அழியா முதலன மொழி வேதம் கோல சிகையெழு ஞானத்திரள் ஒரு கோலத்துடன் உயர் ஞாலத்தின். வேதம் சொல்லுகின்ற அந்த மூலமாக விளங்குகின்ற ஞானத்திரளாக விளங்குகின்ற அந்த சிவலிங்கத்தை கண்டான், கண்களிலே நீர் கொட்டினான். சிவலிங்கத்தை கண்டு கண்ணீர் வருகிறார். பாலர் புதமது வாயி பொலிவது பாரா குலிவரு நீர்வாரா. சிவலிங்கத்தை கண்டு அளவில்லாத காதலுடையவனாகி கண்ணீர் வடித்தார். அழுதும் ராஜா அழுதும் புலகமோடு உளம் அங்கு உருகியும் அணியார் படிமிசை பணியாமுன் சுழுதும் பரவத சிவசங்கர ஹர தொலையா மறையுடன் உலகேடும் முழுதும் தரும் ஒரு முதல்வா நிலைவரு முத்தா அலைவரு சித்தா இப்பொழுதும் பதம் நினைதானா நல்கன நனி புகழ் தந்து அருளோடு மகிழ்ந்து. இப்படி சுவாமியினுடைய நாமத்தை பரபத சிவசங்கர ஹர உலகேடும் தந்தவனே முதல்வா முத்தா சித்தா எப்போது உன்னுடைய திருவடியை நினைக்கும்படியான புத்தியை கொடு அப்படின்னு பாட்டு புரியுதா? அழுதும் புலமுடுளமன் குருகி அணியார்படி மிசை பணியாமன் சுழுதும் பரவத சிவசங்கரவர தொலையாமரையுடன் உலகேளும் முழுதும் தரும் ஒரு முதல்வாரிலவர் முத்தாவரவரு சித்தாவு பொழுதும் எப்பொழுதும் பதனனை தர நல்கனவனி புகழ்தந்தருளோடு மகிழ்ந்தார். எப்போதும் உன்னை நினைக்கும்படியான நினைவை எனக்கு அறிவை தரவு. கோதத்திடையிடு ஆதிக்குரியதில் குருகாவருளோடு சிறுநானா அப்படி அந்த மூலக்குரிய ஐசிவலிங்கத்தை வணங்கி மகிழ்ந்து பேத கொடுவினை மோதி திகழ் விடை பெற்று ஆகம மறை அந்த சிவலிங்கத்தை கண்டு வணங்கி பேதஞ்சி என்ற கொடுமையான வினையை மோதி அந்த வினைக்கு விடைய கொடுத்துட்டு வினைக்கு விடை போறேன் போறேன் அந்த சிவலிங்கத்தை கண்ட உடனே நான் போறேன் போறேன்னு ஆறு சேரன்ட்டு இருந்த வினை போறேன் போயிட்டு வாப்பு போ நீ வர வேண்டான் வினைக்கு விடை கொடுத்து விட்டான். வினைக்கு விடை கொடுத்து விட்டான். போறேன் போறேன்னு போ அப்படின்ட்டான். போயிட்டு வாங்குகிறத வினை வினை போறேன்னு என்ன சொல்லணும் போ பொல்லாத வந்தா அண்ணா என்ன சொல்லுவான் போயிட்டு வாப்பான்னு சொல்ல மாட்டான். ஒரு பொல்லாத வந்தான்னு வச்சுக்க என்ன சொல்லுவான் நல்லவன்ன போயிட்டு வாங்க அது வினை போறேன்னு போட்டான். மோதி வினை மோதி திகள் விடை பெற்று ஆகமம் வரை கற்றார் சூழ் ஆகமத்தையும் வேதத்தையும் கற்றவர் சூழ்கின்ற வேதாகமங்களை ஞான நூல்களை கற்றவர்கள் சிவபெருமானை சூழ்வார்கள். சிவபெருமான் நெருங்குவார்கள் மற்றவர்கள் நெருங்க மாட்டார். மற்றவர் அறியாது மாணிக்கம் என்ன அழகு வாங்கிய கற்றவர்கள்தான் விழுங்குவார்கள். கற்றவர்களுக்கு விழுங்குகின்ற கற்பக கனியாக இருக்கும் மற்றவருக்கு அறியாத மாணிக்கம். கற்றவர் தொழுதேத்து சீர்கரையூரி பாண்டி கொடுங்கினார். கற்றவர்களுக்குத்தான் தெரியும் இதை விட மற்றவர்களுக்கு பெற்றவர்களுக்குத்தான் தெரியும் பிள்ளையினுடைய தாய்மானார் சொன்னார் பெற்றவர்க்கே தெரியும் அந்த வருத்தம் பெற்றவர்க்கே தெரியும் அந்த வருத்தம் பிள்ளை பெறாப்பேதை அறிவாரோ பேரானந்த உற்றவர்க்கே கண்ணீர் கம்பலை உண்டாகும். பேரானந்த உற்றவர்க்கே கண்ணீர் கம்பலை உண்டாகும். உறாதவரே கண்ணெஞ்சம் உடையராவார் என்று தாய்மான சுவாமி. அதனாலே கற்றவர்கள் சூழ்கின்ற அந்த சிற்றம்பலம் கற்றவர்கள் சூழ்கின்ற அப்படி ஆகமம் மறை கற்றார் சூழ் போத பரசிவ போத பரசிவ போத போலி போத போலிவோடு போத பரசிவ சூழ் போத பரசிவ போத போலிவோடு போத பரசிவ போத போலிவோடு போதம்னா அங்கே செல்லும் போது இவனுக்கு வினை அந்த திருமுறட்டார் இருக்கும் வினை போயிருச்சா வினை போயிருச்சா இப்பொழுது ஞானத்தோடு உள்ள நுழைகிறான். போத புலி ஊடு போதம்னா ஞானம். அதனாலே போத பரசிவமாகிய ஞான பரசிவமாக விளங்குகின்ற சுவாமிய போத புலி ஊடு ஞானத்தோடு சென்றார். சென்று பொற்பாவின் இனிதுடன் பொற்பாவின் இனிதுடன் உற்றானால் அதனாலே பொற்பால் இனிதுடன் அதனால மிக்க பக்தியோடு பயத்தோடு உள்ளே சென்றான். வேத சிகையேடு நாதச்சுடராய் வெளி நின்றலகிய ஒளிர் மன்றம் வேதத்தினுடைய சிகையிலே சிகைனா முடி சிகைனா முடி வேதத்தினுடைய முடியிலே விளங்குகின்ற நாத சுடராக விளங்குகின்ற வெளியிலே நின்று ஒளிர்கின்ற அந்த மன்றம். அந்த மன்றம் வேதத்தினுடைய முடியிலே விளங்குவது அந்த மன்றம், அந்த இடம். அதுக்கு மேல சாமி அந்த மன்ற இடம் இருக்கே அது வேத முடிவு. ஆடுகள் வேத முடிவில் ஆடுறது. அந்த மன்றத்துக்கு சென்றார். அப்படி சென்ற போது ஒரு பெண் கொடி அங்க நின்றாள். இங்கே அந்த மன்றத்துக்கு போன உடனே அந்த பெண் கொடி முன்னே தெரிஞ்சது உனக்கு. அந்த பெண் கொடி தான் வந்து முதல்ல உபகாரம் பண்றவன். பெண் கொடி சாமியை மலையும்பாக சாமிய அவளை வந்து கொடின்னு சொல்ற மலை மேல படகுன்ற கொடி. இந்த வாக்கியங்கள்லாம் நீங்க என்ன சிவாத்தீங்கன்னா ரொம்ப சுவையா. வேற எந்த சாமிக்கும் இந்த லட்சணம் கிடையாது. இந்த மாதிரி அழகு சொல்றது கிடையாது. வெள்ளி வெப்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு வேறொளி பவள விற்பன. விற்பனா மலை. இந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். சுவாமி பவள மலையா, அந்த பவள மலை வேற பச்சைக்குடி படகுன்னு சொல்லுங்க. மரகதக்குடி சுவாமி மரகதம் அது பவளமலை. சிவபெருமான் பவளமலை, உமாதேவி மரகதக்குடி. வெள்ளி வெற்பின் மேல் மரகதக்குடியுடன் விளங்கும் தெள்ளுபேருளி பவள விற்பன இடப்பாகம் கொண்டும்மா மலையாளுடன் கூட விற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கியன்மன்னார். பவளமால் வரையில் நிலவிரிப்பது ஓர் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திருவள மாதுடன் என்று ஆடிய பரமன் சிறுவன் என்பது திருவாத ஊரில் குறான். அதனாலே முதல்ல இரு குங்கும முலையொரு இரண்டு தனங்களையுடையவளாகிய ஒரு பெண் கொடியோடு ஒருவன் திருநடம் கண்டான். இதுதான் ஒரு பெரிய ஒரு அதிசயம். என்ன அதிசயம்னா காண முடியாதவாய் வேதாகமங்களுக்கும் பரமேஸ்வரனுக்கு எட்டாதவனாயிருக்கின்ற ஒரு கடவுள் பூமிக்கு வந்து தாண்டவம் ஆடுதல் அதிசயம். தாண்டவம் ஆடுதல் அதிசயம். இதுலதான் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமயங்கள் இருக்கார். கடவுள் அல்லாதத கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமயங்களும் இருக்கார். நல்ல ஞாபகங்களும் கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமயமும் இருக்க கடவுள் அல்லாதவை உயிர் வர்க்கங்களை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமயமும் இருக்க நமக்கு மெய்ப்பொருளாகிய கடவுளே வந்து கீழே பூமியில் நின்று ஆடுவர். அலையில் சூரியன் அம்பலத்து ஆடுவார். அலையில் சூரியன் அம்பலத்து ஆடுவான். இதுதான் சைவ சமயத்துக்கு உண்டான பெரிய ஒரு சைவ சமயத்துக்கு முதற் கோயில் இது. சிதம்பரம் அதுல என்ன பண்றான் சாமி? இதுதான் அதிசயம். காண முடியாத கடவுள் வந்து ஆடிக்கிட்டு சினிமாவில் ஒரு பாட்டு போடுவேன் கும்பூட போனதையும் கூடவே ஆடுதம்மான்னு ஒரு பாட்டு இது கூட கேட்டிருக்கலாம். கும்பூட போன கும்பிட போன தெய்வம்னு இழுத்து சொல்லுவேன். என்னட மேட்டருக்கு வாடா இழுவே அப்படிம்பா. என்ன இழுவே மேட்டருக்கு வாடா அப்படிம்பா அப்படின்னு சொன்னவன கும்பிட போன தெய்வம் கூடவே ஆகும். அப்படி கும்பிட நமக்கு வசதியாக எளிமையாக வந்து ஆடிக்கிட்டு அதத்தான் அணிக்கவா சுவாமி வணங்கத்தரை வைத்து வார்கடல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியால் கூட்டம் வைத்து எம்பெருமான் அணங்குடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூரப்பாடினாக ஒலி. ஆடுவாய்யா சாமி வருமாயா சாமியை காணாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற பயம் இருக்க வந்து ஆடு நம்ம சார். அதுதான் ஒரு அதிசயம். உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ரொம்ப விஷயம் தெரியல. ஆடு சுவாமி ஆடுது. அதைத்தான் அந்த பதஞ்சலி வியாக்கிரவாதால பதஞ்சலி சொன்னார், எனக்கு முத்தியும் வேண்டாம், சித்தியும் வேண்டாம், வித்தையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், தாண்டவன் தான். அதனால இரு குங்கும மூலை ஒரு பெண் கொடியுடன் ஒருவன் திருநடம் எதிர்காண, இரு குங்கும மூலை ஒரு பெண் கொடியுடன் ஒருவன் திருநடம் எதிர்காண, மறுவும் புலனோடு கரணம் தலைகட, புலன்களும் கரணங்களும் பசு கரணமாக இருந்தது உனக்கு பதிகரணமாக மாறிவிட்டது. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குண ஒரு முன்பும் திருந்து சாத்துவிகமேயாகும். இப்படி மருவும் புலனுடு கரணம் தலைகட, தலைகடன்னா அது வெவ்வேறு வெளியிலே உலகிலே சென்று கொண்டிருந்தது அல்லவா, அதெல்லாம் கெட்டு போய் கட வளரும் புலகமோடு உடல் கம்பித்து, ஆனந்தத்தினால் உடல் புலகம் கொள்ள விம்ம அதற்கு மேலே வந்து கம்பித்து, ஆக முண்டு கம்ப வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே, ஆக என்கை கண்கள் தாரை ஆறதாக ஐயன் என்பது திருவாசகம். மெய்தான் அருந்தி விதி விதித்து உன் வரையார்களுக்கென் கைதாந்தரை வைத்து கண்ணீர் ததும்பி விதிப்பி உள்ள புய்தாந்து இருந்து உன்னை போற்றி ஜய ஜெய போற்றி என்னும் கைதான இளவுடைய முறையாய் என்னை கண்டுள்ளேன். இந்த பழக்கத்தை நான் விடவே மாட்டேன் ஜாமி. என்னையும் ஒருவனாக கண்டு திருவொரு கண்ணாலே பார். திருச்சதகத்தில் முதல் பாட்டு, திருச்சதகத்தில் முதல். அப்படி இந்த சரமகாராசன் மருவம் புலனுடு கரணம் தலைகட வளரும் உலகம் உடல் கம்பித்து உருகும் செயல் வேற உளமும் செயலற உறையும் சிறிதர உறையும் சிறிதர, வாய் பேசாது, காது கேட்காது, முக்கு நுகராது, மெய் அசையாது. அந்த மாதிரி இந்து வாழ்சடையான் ஆடு ஆனந்த இல்லை, அந்த இல்லைக்கு என்ன பேரு, ஆனந்த இல்லை. இந்து வாழ்சடையான் ஆடு ஆனந்த இல்லை தனிப்பெரும் கூத்தின் கூத்து, பெருங்கூத்து தனிப்பெரும் கூத்து, அந்த மாதிரி கூத்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது. வேற எந்த சாமிக்கு ஆடவும் தெரியாது, வேற எங்கேயும் அந்த கூத்து கிடையாது. அதனால தனிப்பெரும் கூத்து ஆனந்த இல்லையில் தனிப்பெரும் கூத்து, வந்த பேரின்ப வெள்ளம், அந்த கூத்துல வந்த பேரின்ப வெள்ளம், அந்த வெள்ளத்தில் மூழ்கினார். வந்த பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி மாறிலா மகிழ்ச்சி என்பது சுந்தரர் கண்ட நிலை. அப்படி இந்த சேரமகாராசன் ஆனான். உருகன் ஜெயல் வர உளமும் ஜெயலர உறையின் சிறிதர வசமாறா வரமாறா அருள் உண்டு அருவியின் இருகன் புல புனல் தர அசையான் உயர் வர வசமா. கண்களிலே நீர் கொட்டியது, கையந்தலைமை சிவன எஞ்சரி என கண்ணும் பொலிமலை ஒழியாது, பெய்யந்தலையன கரணங்களுடன் உருகும் பரிவின பேரையிலும் மெய்யும் தலைமிசை விடுவும் விழுதலும் நின்றாள் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர்கண்டு அவர் ஆர்வம் புரிவுதல் அளவுகிறார். ஐயன் திருநட எதிர்கும்பிடும் அவர் ஆர்வம் புரிவுதல் அளவுகின்றால் என்பது திருநாவுக்கரசர். அந்த நிலையிலே ஆனான் அந்த சேரமகாராசன் நடராசாவை கண்டு. அதற்கு மேலே ஆறு வகை, ஆறு பகை அஞ்சு என்ற கொடுமென மனம் முதலாகிய கரணம் நாலும் சீரும் பெரியவர், சீரும் பெரியவர், ஆறு பகையை சீர்கொன்றவர், ஆறு பகையை சீர்கொன்றவர். ஆறு பகை என்பது காம உரோத லோபோ மோக மத மாச்சரியம். இந்த ஆறையும் சீருகின்றவர், ஆறையும் சீருகின்றவர் அடுத்தவர்களை சீர மாட்டார்கள், சீர வேண்டியதை சீருவார்கள். ஆறும் பாட்டை பார், ஆறும் பகை நமக்கு, ஆறும் பகை அந்தரங்க சத்துருக்கள், அந்தரங்க சத்துரு உள்ளேயே இருக்கிற எதிரிகள், உள்ளேயே இருக்கிற எதிரிகள், இந்த வெளியிலேயே எதிரி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இங்க இருக்கிற எதிரி. ஆறும் பகை புரி அஞ்சும் குடுவினை, ஆறும் பகை புரி அஞ்சும் குடுவினை, அருதா மன முதல் ஒரு நாளும் சீரும் பெரியவர். அந்த கரணங்களே நான்கையும் ஊறுநெறியாக செய்து சித்தத்தை சுற்றி செய்து ஆறு பகையும் வென்று கொடுவனை அருகாமல் செய்து பக்கத்தில் வரவிடாமல் செய்து அதனாலே ஞானத்தை பெற்ற பெரியவர்களாலே தேரக்கூடிய வரம் பெரியவர்களாலே தெளிகின்ற இடமாக இருப்பது. எந்த மன்றம் அந்த தில்லை மன்றம் ஆறும் பகை உரி அஞ்சும் குடுவனை அருகாமன முதல் உருணாலும் சீரும் பெரியவர் தேரும் பரபத சிந்தாமணி நிகரந்தாய். அப்படிப்பட்ட ஞானிகளாலே தேரக்கூடிய பரமதமாய் சிந்தாமணியாய் விளங்குகின்ற வெந்தாய் வெண்ணீரும் பகிரதி ஆறும் புனைசடை நிகலாகமம் அருள் அமலாவென்று பகிரதியாரும் நீரும் பொருந்திய திருமேனியை உடையவன் சடையையுடையவன் ஆகமத்தை அருளி செய்தவன் அமலனாக இருப்பவன் என்றெல்லாம் சொல்லி ஊரும் பதிவுடன் நாகும் குளரிட உளமும் களிகுள கூட செய்தான். இப்படியெல்லாம் சாமியை துதி செய்தான். ஆனா நன்றா இலக்கணமா சொல்ல தெரியல என்றார். இலக்கணமா முறையாக பேச தெரியல, குளறி போச்சு குளறி போச்சு. அப்படின்னா அந்த அருமை தெரிந்தவர்களுக்கு அங்க வந்த உடனே குளறி போகும் பேச்சு. ஊரும் உலகும் களர உளறி உமை மணவாளனுக்கு ஆட்பாரும் விசும்பு அறியினாம் பல்ல அண்டு உருதுமே என்றார் போல. அப்படி குளறி பேசினானாம் சேரமகாராஜன். சேரமகாராஜன் வந்ததும் சாமியை கும்பிட்ட தன்மையும் இது. பரன் மிக்க காவலன் இதுப்பான் மிக்க காவலன் ஏவாளால் விரைவினர் சூட தொக்க பொற்சுவை பொற்சுமை எடுத்தனை துச்சகன்றானும் திக்கலாம்புகள் தில்லை என்பதியிடச் சேர்ந்தான். அந்த கூட்டத்தோடு திருட வந்தவனாகி அந்த துச்சகன் அந்த பண முட்டையை கொண்டு வந்தான் அல்லவா, அவன் தலையில தான் பண முட்டையை வச்சாலும் திருடங்களில பண முட்டையை வச்சாங்க. அவன் என்ன நினைச்சான், மூட்டையை போட்டுட்டு ஓடுனா விடமாட்டானுங்க, காவலெல்லாம் பிடிச்சு அடிச்சு மறுபடியும் திருப்பி சுமக்க வைப்பானுங்க, அதனால போடப்படாது. இது ஒரு நமக்கு யோகம் தான், எல்லாம் ஒரு நேரப்படி அசந்து தூங்க மாட்டானுங்க. அந்த சமயத்து மூட்டை கொண்டு ஓடி மூட்டை கூட ஓடி போடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த தெம்புல சுமத்துக்கிட்டு வந்தானா பணம் மூட்டை. அப்ப எல்லாம் பணம் தானே, நோட்டல் அல்ல.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமானவர் பாடல்கள். பாடியிருப்பவர் திருமதி ஸ்வர்ணா சோமசுந்தரம் குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: திருப்பெருந்துறையில் சிவபெருமான் குருபரனாக திருவாதவூரடிகளுக்கு மாணிக்க வாசகன் என்ற திருநாமம் அருளி அவரை சிவானந்த வெள்ளத்தில் அழுத்தி தன்னுடைய சீடர்களாக வந்த சிவகணநாதர்களோடு மறைந்தருளினார். மாணிக்கவாசகப் பெருமானோ அந்த குருபரன் அருளிய அனுபவத்திலேயே திளைத்து இதோ அந்த திருப்பெருந்துறையிலேயே அந்த நினைவோடே இங்கே இருக்கின்றார். சிவபெருமான் எனக்கு செய்தைய கருணையை என்னவென்பது? யார் பெறுவார் இப்பேருள்? இக்காயத்தில் அடைப்புண்டு கிடந்த என்னை குருபரனார் பெருபொருள் வெள்ளத்தால் அந்தமில்லாத அகண்டத்தோடு சேர்த்தனர். இத்துணை காலமாக இது என்னுடையது, இது என்னுடையது அல்ல என்றெல்லாம் மாய வலைப்பட்டு அல்லவா கிடந்தேன். இனி யானார், எனதார், பாசமார், ஆர் உற்றார், ஆர் அயலார்? இறைவன் ஒருவனே எல்லாவற்றிற்கும் உரிமை உடையவன். நம் ஒவ்வொருவரிடமும் இருப்பதெல்லாம் அவன் கொடுத்து வைத்திருப்பதே. நம்மிடத்திலேயே முன்பு இருந்ததும் இல்லை, நிலையாக நம்மிடம் இருக்கப் போவதும் இல்லை. தனு, கரண, புவன, போகங்கள் யாவும் அப்படியே. இவற்றின் மீது ஆசையிற்று பொய் உரிமையை கொண்டாடாது. இவற்றை இறைவனை நோக்கிய நம் பயணத்தில் நல்ல கருவிகளாக பயன்படுத்திக் கொள்வதே அறிவுடைய செயல். எம்பெருமானுக்கு அழகிய ஆலயம் அமைக்க வேண்டும். குதிரை வாங்குவதற்காக கொண்டு வந்த செல்வம் நிறையவே இருக்கின்றது. இப்பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு ஆகையால் இச்செல்வத்தை குருபரனாய் ஆண்டு கொண்டு அருளிய திருப்பெருந்துறை உரை சிவபெருமானுக்கும் அவருடைய வழிபாட்டிற்கும் கொடுத்தலே சாலச் சிறந்தது. என்றையே ஈசா சிவசிவா.
2: தன்னிடம் இருந்த செல்வத்தைக் கொண்டு புருந்தமர நிழலில் தமக்கு அருள் புரிந்த சிவபெருமானுக்கு நல்லதொரு ஆலயம் எழுப்பினார். இறைவனார் அருளியது போல் செந்தமிழ் பாமாலைகள் திருப்பெருந்துறை உறையும் சிவனாருக்கு பாடல்களை பாடிக்கொண்டு தம்மிடம் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் திருப்பணிகளுக்கும் அடியார் பெருமக்களுக்குமே செலவிட்டார் நம்முடைய மாணிக்கவாசகப் பெருந்தகை.

0: பெருமானே, பாண்டிய மன்னனிடமிருந்து ஓலை வந்துள்ளது. குதிரை வரும் செய்தியை பற்றி உடனடியாக தெரிவிக்குமாறு கட்டளையிட்டுள்ளார்.
1: எம்பெருமானே, ஞான தேசிகராய் விளங்கும் பரம்பொருளே, பாண்டிய மன்னன் கொடுத்த பொருளை தேவரீர் ஆலயத்திற்கு திருப்பணிக்கும் அடியார் பெருமக்களுக்கும் செலவிடும் சிந்தையை அளித்தீர். இனி பாண்டிய நாட்டிற்கு எவ்வாறு குதிரைகளை கொண்டு செல்வது? மன்னனுக்கு என்ன பதில் கூறுவது? இடையவனே, திருவருள் வகையாதோ.
2: மாணிக்கவாசகனே, பாண்டிய மன்னனுக்கு எத்தன்மையிலும் குதிரைகள் வந்து சேரும் என்று தெரிவித்து ஓலை எழுதி அனுப்புக. நாம் பாண்டிய மன்னன் மகிழ்வாறு குதிரைகளை பின்னே கொண்டு வருகிறோம். நீ முன்னே மதுரையை அடைந்து இருப்பாயா?
1: இறைவா, என்னே உனது தனிப்பெரும் கருணை, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: இறைவர் அருளானையை ஏற்று மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையிலிருந்து மதுரை மாநகரம் வருகின்றார். இடம் மதுரை மாநகரம், மாணிக்கவாசக பெருமானுடைய இல்லம். மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னனை சந்தித்து குதிரைகள் விரைவில் வந்து சேரும் என்றும், அக்குதிரைகளால் பாண்டிய மன்னன் துரகபதி என்னும் சிறப்பு பெயரை பெறுவான் என்றும் கூறினார். இதனை கேட்ட பாண்டிய மன்னன் திருவாத ஊரரை பாராட்டி வெகுமதிகள் பல அளித்தான். மாணிக்கவாசகர் தனது திருமனைக்கு எழுந்தருளுகிறார். அவரது உறவினர்கள் அவரை இன்னும் திருவாத ஊரராகவே பார்க்கின்றனர்.
2: திருவாத ஊரரை, அமைச்சர் பொறுப்பினை ஏற்றால் அரசனுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுதல் வேண்டும் என்று அறநூல் வல்லுநர்கள் கூறுவார்கள், அது உமக்கு தெரியாததா?
3: வாதவரே, அரசரும் அமைச்சரும் தெரிந்த நீவீர் நடந்து கொண்ட விதம் பொருத்தம்தானோ? நாங்கள் உமக்கு அறிவுரை கூறத்தக்கது யாது உள்ளது?
2: மறுநாள் குதிரைகள் வருவதாக சொன்னீர்கள், நாளை குதிரைகள் வரவில்லை என்றால் யாது செய்வீர்?
3: உம்மை சார்ந்துள்ள உறவினர்கள், நண்பர்கள், நல்லோர்கள் முதலானவர்களை காப்பது உமது கருத்தல்லையோ?
4: உறவினர்கள், நண்பர்கள், இன்பம், துன்பம், உடற்பற்று, பொருட்பற்று, சினம், பெருமை, சிறுமை, நல்வினை, தீவினை முதலானவை யாவும் திருப்பெரும் துறைபுரை ஈசன் அருளால் விட்டொழிந்தேன். இனி எனக்கு தாய், தந்தை, ஆசான் என யாவும் சிவபெரும்பொருளே. சிவனடியாரே உறவினர்கள், உருத்ராக்கமே ஆபரணம். பாண்டியன் என்னை தண்டித்தாலும் பரிசளித்தாலும் எனக்கு ஒன்றே, நான் சிவபெருமான் என்றும் மறவேன்.
2: இவருக்கு என்ன ஆயிற்று?
3: ஏன் இப்படி பேசுகின்றார்?
2: பாண்டிய மன்னன் என்ன செய்யப் போகிறார் என்று தெரியவில்லையே.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம் விளக்க உரை. வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: அதன் பின்பாக மிக அழகாக செடிகொள் நோய் உள்ளனவும் தீவினையும் தீர்ந்தொழிய சிந்தை செய்வின். நம்ம சிந்தை செய்யணும், ஆனா அந்த சிந்தை எதற்காக என்றால் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதன் பொருட்டாக என்று மிக அழகாக திரு கருப்பரியலூர், ஊர் பேரே பாருங்க கருப்பரியலூர் இல்லையா, நமக்கு மேல் கொண்டு இனிமேல நம்ம கருவுக்கே வர வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு தலம். அந்த தலத்து பதிகத்துல சிம்மாந்து சிம்புளித்து அப்படின்னு வரும் அந்த பதிகத்துல, எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரேங்கிறது மகுடம். நம்ம அவரை நினைச்சா அவர் நமக்கு இனிமையானவரா இருப்பார் இல்லையா. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் என்று நமது அப்பர் சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அவரை நம்ம எப்போதும் இடைவிடாது சிந்தித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் எந்தாவது ஒரு வகையில ஒண்ணு ஜபம் பண்ணலாம், இல்லைன்னா அவருடைய புகழை பாடலாம், அல்லது பதிகங்களை கையால எழுதலாம் நோட்டு போட்டு, அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னா பதிக பொருட்களை இப்படி கேட்கலாம். அப்புறம் இது வந்து புகழ் நூல், அப்புறம் பொருள் நூலாகிய சித்தாந்த கருத்துக்களை கேட்டல், அந்த கேட்டதெல்லாம் வீட்டுல அந்த நூல்களை வச்சு சிந்தித்தல். அப்ப கேட்டல் சிந்தித்தல் ரெண்டும் தான் நமக்கு தெளிவை தரும், அதுக்கு அடுத்த நிலைதான் தெளிதல். தெளிஞ்சா அப்புறம் நெட்டை கூடலாம். ஆக அந்த இது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால நம்ம அதை செய்யணும். அதுக்கு அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பூ பறிக்கிறோம் அவரை நினைச்சுக்கலாம், பூ தொடுக்கிறோம் அவரை நினைச்சுக்கலாம், கோயில்ல அவரை தான் நினைச்சு வழிபாடு பண்ண போறோம். இப்படியே தல யாத்திரைகள் செல்வது, தீர்த்தம் ஆடுவது, அது அமூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினாருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே தாய்மான சுவாமி சொல்றாங்க இல்லையா. அதனால அப்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. சரி, அடுத்து ஒரு பாடல்ல சொல்றாரு, நீற்றாறு மேனியராய் நினைவார்தம் உள்ளத்தே நிறைந்து தோன்றும் இல்லையா. நல்ல திருநீற்றால் நிறைந்த மேனியை உடையவரது உடையவராய் அவரை நினைக்கணும், சுவாமியை நினைக்கணும். அப்படி யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்துல நிறைஞ்சு இருப்பாரோ சுவாமி, நாம நினைஞ்சா நம்ம மனசுல அவர் நிறைஞ்சு இருப்பாரோ. அதோட மட்டுமில்ல, காற்றானை தீயானை கதிரானை மதியானை இதெல்லாம் எல்லாமாகவும் அவர் இருக்கின்றார். எட்டு பொருளா இருக்காருன்னு பாக்குறோம்ல, அட்டமூர்த்தி அதை சொல்றாரு. கருப்பரியலூர் கூற்றானை கூட்டுருதைத்து கோல் வளையாளோடும் கொகுடி கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறு என்று சொல்கின்ற மொத்தத்துல திருநீர் நன்றாக அணிந்து அவரை மனசுல நினைச்சோம்னா அவர் நமக்கு கண்டிப்பாக நம்மை விட்டு அகலாமல் நமக்கு இனிமையாக இருந்து நமக்கு நன்மை பயப்பார் என்று மிக அழகாக அந்த பாடலிலே பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார். விருந்தாய சொன்மாலை கொண்டேத்தி வினை போக, இருந்தானை மனத்தினால் இணைந்தவாறு நமக்கு அவர் இனியவாறுன்னு அடுத்த பாடல். அதாவது புதுசா இப்பதான் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கல்வியில வல்ல அடியவர்கள் புதிதாக அந்த சொல் மாலைகளை எல்லாம் கொண்டு அவரை வழிபடுகின்றார்கள், அவர்களுக்கு அந்த வினை நீங்குமாறு அனுக்கிரகம் செய்கின்றார் என்று ஆணித்தரமாக நமக்கு சுந்தரமூர்த்தி. படிக்கலாமா, படிச்சா என்ன நடக்கும், இன்னைக்கு படிச்சா என்ன நடக்கும், நாளைக்கு படிச்சா என்ன, நம்ம அதை யோசிக்கவே நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். படிக்க வைக்கிறதும் அவர், இந்த புக்க நமக்கு கிடைக்கும்படிய திருமுறைகள் ஏற்றுல இருந்து செலரிச்சு போகாம கிடைக்க வச்சவர் அவர், இது இன்னைக்கு நூல் வடிவுல கிடைக்கும் மாதிரி செஞ்சவர் அவர், அதை நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி. இந்த உலகத்துல இருக்கு எல்லார் கையிலும் திருமுறைகள் இருப்பதில்லை, அதனால அதை கையில கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அடுத்து அதை படிக்கணுங்கிற ஒரு குறிப்பு நமக்கு தர்றாரு. இவ்வளவுத்தையும் கொடுக்கிற சுவாமி கண்டிப்பாக ஓதனால் அதற்கு உண்டான பலனும் தருவார், அதுல எல்லா அளவும் நமக்கு ஐயப்பாடு கிடையாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஆக இந்த பூஜை செய்யணும், ஜபம் பண்ணணும், பதிகம் பாடணும் இல்லையா. அதுதான் இந்த பதிகத்திலயும் சொல்றாரு, செடிகள் நோய் உள்ளளவும் தீவினையும் தீர்ந்து ஒளிய சிந்தை செய்மீன்கள் என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். அதாவது செடினா துன்பம், துன்பத்தை தரக்கூடிய நோய்கள், நோய்னா நிச்சயமா நமக்கு என்னதான் தரும், துன்பம் தான் தரும். அந்த நோய் உள்ள வரைக்கும் தீவினை, அதாவது நோயும் நீங்கணும், தீவினைகளும் வினையாலதான் நோயே வருது. அதனால அந்த வினைகளும் ஒரு தலையாக நீங்குதல் பொருட்டு நாம அவரை சிந்தை செய்ய வேண்டும். எப்போதுமே அவரை சிந்திச்சுக்கிட்டு, சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை என்று சொல்றாங்க இல்லையா. அதனால அவரை இவரே தான் சொல்றார் அதையும். அதனால அவரை சிந்தித்துக் கொண்டே நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலிலே சொல்லி, அடுத்து பாருங்க நம்ம கேள்விப்படாத சொற்றொடர்களை வச்சு நமக்கு ஒரு இறைவனுடைய சிறப்பை நமக்கு உணர்த்துறாரு. பறையாத வல்வினைகள் பறைந்தொழிய பன்னாளும் பாடியாடி கரையார்ந்த கண்டத்தன் என் தோழன் முக்கண்ணன் குங்குடி கோயில் உறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரின்னு சொல்றாரு. அதாவது பறையாத வல்வினைகள், நீங்குவதற்கு அரிய வல்வினைகள். நம்ம சொன்ன மாதிரி ஒரு பக்குவம் இல்லாத பிறவிகள்ல அறிந்தோ அறியாமலோ நம்ம நிறைய செஞ்சு வச்சுட்டு வந்துட்டோம், பல பிறவிகளை கடந்து வந்துட்டோம், ஆனா செஞ்சது புறம் பத்திரமா இருக்கு. அப்ப அந்த பறையாத வல்லை நீங்கவே நீங்காதன்னு நினைச்சிட்டு இருக்க வல்வினைகள், வலிய வினைகள், அதெல்லாம் பறைந்தொழிய, அதெல்லாம் நம்மை விட்டு நீங்கும்படி பண்ணாலும் பாடி ஆடி. அப்ப எதுக்காக பாடுறோம்னா இதுக்காகத்தான். பல நாட்களாக பாடி ஆடி அவரை மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தா அவர் நமக்கு வல்வினையை மெல்வினையாக மாற்றி தருவார் என்பதுல எள்ளளவும் ஐயமில்லை என்பதை இந்த பதிகத்திலே நமக்கு தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மிக அழகாக நமக்கு பாரும் நம்ம வினைகள் அழகி அழிந்திட நீள நின்று தொழுமீன்கள் என்று சொல்லுகின்றார். நீள நினைந்தடியேன் உண்மை நித்தலும் கை தொழுவேன் என்று மற்றும் ஒரு இடத்திலே சொல்லியிருப்பார், அவரே பாடியிருப்பார். நீள அடிமையாக இருக்க வேண்டும், நீள நினைய வேண்டும் என்று அவர் நமக்கு பல இடங்களிலே சொல்லி இருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இங்கேயும் நமக்கு அஞ்ஞனம், நம்முடைய வினைகள் எல்லாம் அழகணும் அழியணும், இந்த ரெண்டு விஷயத்துக்காக நாம இறைவனை வழிப நீள நின்று தொழ வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதுலதான் நமக்கு சொன்னது இந்த மூப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லைங்கன்னு சொன்னதெல்லாம் இந்த பதிகத்துல. இந்த பதிகம் அதாவது திரு வேள்விக்குடியும் திருத்துருத்தியும் அப்படிங்கிற ஒரு பதிகம். அதுலதான் நமக்கு இந்த பாரும் நம் வினைகள் அப்படிங்கிறத சொல்லி நமக்கு தெளிவாக, அதாவது நம்முடைய வினைகள் எல்லாம் அழிய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் என்று சொல்கிறார். பாடணும் பரவணும் ரெண்டு விஷயம். பரவும் பரிசு ஒன்று அறியன் இவர் தான் பாடுவார் திருவையாறுல. ஆனா இவர் பரவும் பரிசு தெரிந்து பரவுனதுனால இவருக்கு ஆறு விலகி வழி விட்டது இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு. ஆனா இப்ப நமக்கெல்லாம் மழை பெஞ்சது தண்ணி நின்றுது நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரி பதியங்களை தான் படிக்கணும். நீரால நமக்கு ஒரு வழி கிடைக்க, வீட்டை விட்டே நிறைய பேர் வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டாங்க. இன்னும் சில இடங்கள்ல நீர் வடிந்த பாடே இல்லை, அப்படிதான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி பதியங்களை தான் நம்ம படிக்கணும். அப்படி அவர் பரவும் பரிசு தெரிந்தவர், ஆகையால் பாட வேண்டும். இறைவன் வந்து பாடுறத ரொம்ப விரும்புவார். அதனால பாட்டும் பாடி பரவி தெரிவார் ஈட்டும் வினைகள், அறிந்தோ அறியாமல் அவங்க செஞ்ச வினைகளை பூரா சுவாமி தீர்த்து வைப்பார் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து பந்தித்த வினை பற்றறுப்பானை, நம்மளுக்கு இருக்க வினையோட பற்றை அறுப்பார். முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதே என்று மிக அழகாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார். வினையெல்லாம் என்னைக்கு தீர, அப்ப நம்ம என்னைக்கு போய் பெருமான் அடையிற, வினை இருக்கிற வரைக்கும் நிச்சயமா என்னதான் செய்யணும், பிறவிக்குத்தான் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் என்றுதான் அவரை சென்று அடைவோம் என்று ஒரு கேள்வியை எழுப்பிற. உண்மையிலே அது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இல்லையா. அதனால மிக அழகாக அந்த கேள்வியை நம்மிடம் கேட்டு நம்மை யோசிக்க வைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த நீள நின்று தொழுமினும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நீள நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆளும் நம்ம வினைகள் அழகி அழிந்திட என்று மிக அழகாக சொல்லுகின்றார். வினை வந்து இப்ப நம்மை ஆண்டு கொண்டு இருக்கின்றது. அந்த நம்மை ஆளக்கூடிய வினைகள் எல்லாம் குறைந்து முதல்ல குறையணும், அதோட ஆளுமை வந்து குறையணும், அப்புறம் அது வந்து நம்மை விட்டு நீங்கணும். அதுக்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக வேணும். அந்த இறைவன் அருள் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நீள நின்று தொழுமீன்கள் என்று நமக்கு அதை சொல்லுவதன் மூலமாக வலியுறுத்தி சொல்லுகிறார். அதாவது முறை நீள நின்றுனா நெடிது நின்று வழிபடணும், முறைப்படி வழிபடணும், நாள்தோறும் வழிபடணும். ஏதோ இன்னைக்கு ஒரு பயிற்சி, அதனால நான் கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டேன், அதனால அதுக்குண்டான பதிகத்தை படிச்சுட்டேன்னு விடக்கூடாது. வழிபாடுங்கிறது தினமும் பண்ணணும், முறைப்படி பண்ணணும். அது நெடிது நின்று பண்ண அவசர அவசரம்ட்டு இந்த ரோபா மாதிரி ஒரு வழிபாடு பண்ணக்கூடாது. அத மனசு ஒன்றி ஒன்று இருந்து நினைமின்னு அப்பர் சுவாமி சொல்றாங்க இல்லையா, அதனாலதானே என்று வந்தாயின்னு அப்பர் நடராஜ பெருமான் கேட்டது, அவரால் உணர முடிஞ்சுது. அது மாதிரி நம்ம மனசு ஒன்றி இருந்து வழிபாடு பண்ணலைன்னா அந்த வழிபாட்டால ஒரு பயனும் கிடையாது. ஏதோ அதையும் ஒரு வேலை மாதிரி செஞ்சோம்னா அதனால நமக்கு முழுமையான பலனானது கிடைக்காது. கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஆனா முழுமையான பலன் கிடைக்காது. சரி, அடுத்து மிக அழகாக பல வினைகள் வந்து நம்மை மூடும், வினை வந்து நம்மள எதையுமே செய்ய விடாம தடுக்கும். அதனால அதுக்கு முன்னாடி நீ வழிபாட்டை நல்ல முழுமையாக செய்து இறைவனை நாம் அடைய வேண்டும். அப்படி ஒரு நாள் என்றுதான் நமக்கு வாய்க்குமோ என்று அந்த ஒரு ஐயப்பாட்டோட கேட்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்து எண்ணி இருந்து கிடந்தும் நடந்தும் அண்ணல் என நினைவார் வினை தீர்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. அவரை நினைக்கணும், எண்ணி அப்படிங்கறது நினைத்தல். அடுத்து என்ன சொல்லிருக்கு, இருந்து எண்ணுது. எண்ணும் போதே மனசும் நம்மகிட்ட இருக்கணும், ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம எண்றோம் சரி, ஆனா நம்ம மனசும் நம்ம கிட்ட இருக்கணும், அதான் எண்ணி இருந்து. சரி, நம்ம மீறி மனசு வந்து எங்கேயோ போகக்கூடாது. அதுக்கடுத்தால என்னது, கிடந்தும் நடந்து. என்ன செஞ்சாலும், நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலப்பாதம் மரபாமை பொருள்னு பெரிய புராணத்துல சொன்னது போல, நாம அதை என்ன செய்யணுமா, அவரை அதாவது இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் அவரையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஓர்தல் அப்படின்னு சொல்லுவோம், அவரே தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி யார் நினைந்து கொண்டே இருக்க, சிவ சிவ சிவ சிவ சிவங்கிற அதை தவிர வேற என்ன, அதாவது வழுக்கி வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் சொல்லணும். கீழே விழுந்தா கூட ஐயோ அம்மான்னு சொல்லக்கூடாது, சிவ சிவான் தான் சொல்லணும். அப்படி அவரையே நினைந்து கொண்டு இருந்தோம் என்றால், அப்படி யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய வினையை எல்லாம் அவர் நீக்குபவர், அவர் அறவடிவாக இருப்பவர் அப்படின்னு அவரை பத்தி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார் அப்படின்னு பாக்குறோம். ஆக அவரை பற்றியே நாம சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எண்ணி. அதை இருந்தும் கிடந்தும் நடந்தும் இல்லையா, என்ன செஞ்சாலும் அவரைத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது அந்த பாடலின் மூலம் நமக்கு சொல்லி, அப்படி நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குமானால் நம் வினை தீரும், நம்முடைய வல்வினை மெல்வினையாகும் என்று சொல்லுகின்றார். அடுத்து வெய்ய வினையாய அடியார் மேல் ஒளித்து அருளி அப்படின்ட்டு, அதாவது அடியார்கள் மேல இருக்கக்கூடிய கொடுமையான வினைகளை எல்லாம் அவர் நீக்குகின்றார். நல்லா அவரை வழிபட்டோம்னா அதான் நம்ம செஞ்ச நல்வினை தீவினையில வெய்ய வினையாயன்னு சொல்லி, வெய்யனா ரொம்ப ரொம்ப கொடுமையான, நம்ம எந்த தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாம செஞ்சோமோ ஒரு வலிய வினையை செஞ்சுட்டு வந்துட்டோம், அதோட பலன் வந்து நம்மை தாக்கும். அங்க நாம் தாக்காமல் நம்ம என்ன செய்யறாரு, அவரு நம்மை காக்கின்றார் என்று நமக்கு அந்த பாடலிலே மிக தெளிவாக வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது இது வந்து தலம் வந்து திரு கேத்தீச்சரம், அதுல அதுலதான் இந்த கருத்தை நமக்கு சொல்றாரு. அடியார்கள் மேல அந்த வெய்யன கொடிய கொடிய வினைகளால் உள்ளதெல்லாம் முற்றும் ஒழிக்கின்றார் இல்லையா, மேல் ஒழித்து அருளி, அதான் அந்த அதை நீக்கிட்டு நமக்கு அருள் செய்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கத்து ஒரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்து அருளி. இன்னைக்கு எல்லாரும் கொரோனா கொரோனான்னு பயந்துகிட்டே இருக்கிறோம், அந்த நோயெல்லாம் நீங்கணும்னா நம்ம அவரை சிக்குன்னு பிடிக்கணும். அருமருந்து அவர் இருக்கார், அவர் நாமம் மருந்து, அவர் கோலம் மருந்து, அவருடைய பாதம் மருந்து இல்லையா, அதனால அவரை நாம் நினைத்து வழிபட்டால் இந்த மாதிரி உடம்புக்கு, ஏன்னா பிறவி பிணியவே நீக்கும் போது இந்த உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை எல்லாம் தீர்ப்பது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறத நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஊனத்து ஒரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்து அருளி அப்படின்ட்டு, அதாவது உடம்புல வரக்கூடிய நோய்கள் என்ன நோயா இருந்தாலும் அதையெல்லாம் அவர் நீக்கி விடுகின்றார் என்று மிக அழகா. இதை விட நமக்கு என்ன வேணாலும் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நம்ம இதையெல்லாம் பாராயணம் செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நோயானது தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வினைகள் வந்து நல்வினை தீவினை இரண்டு வகையா இருக்கு. இது வந்து உயிரை பிணிக்கின்றது, பிணித்து ஈர்க்கின்றது. ஆகால பிணி வண்ணத்த வல்வினை என்று சொல்லுகின்றார். நம்ம நம்மளை வந்து பிணிக்கின்றது இந்த வினைகள் வந்து அப்படின்னு சொல்லுகின்றார். இந்த வினை பயன்கள் இருதிறனா வந்துருது நம்ம கிட்ட. முன்னை பிரிவில செய்த சில வினைகள் இந்த பிறவியில வந்து வாட்டுதல் உண்டு அப்படிங்கிறது. அந்த முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூளும் என்று அந்த கருத்தை நமக்கு பதிவு செய். இப்ப நான் இந்த பிறவியில ரொம்ப நல்ல ஒரு அருமையா யாருக்கும் எந்த துன்பமும் தராமத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நம்மளே சொல்லுவோம், யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்தா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அது நிச்சயமாக அவர்கள் இந்த பிறவியில் செய்ததாக இருக்காது, அதற்கு முந்திய பிறவிகளிலே அவர்கள் செய்ததாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு தண்டனையாக இறைவன் இப்போது அந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இதுலதான் நம்ம அது ஒரு ஒரு பதிகம் உங்களுக்கு நான் சொன்னேன், குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே என்று சொல்ற. அதாவது ஒரு பொருளை எல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்களை ஒரு கருவியை வச்சு குத்தி வழிப்பறி எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாத அவங்கள்ட்ட இருக்க உடைய பறிக்கிறது இல்லையா, அந்த சில சமயம் கொலை பண்ணிட்டு கூட ஜாமான் எல்லாம் களவாடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்படி செஞ்சா அந்த அதுக்கெல்லாம் வந்து இந்த பிறவியிலேயே தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். இது வந்து பொறுத்து வச்சு அடுத்த பிறவி இல்ல, இந்த பிறவியிலேயே அந்த துன்பமானது கிடைக்கும் என்று நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். கள்ளி நீ செய்த தீமை உள்ளன பாவமும் பறையும்படி தெளிதா எழு நெஞ்சமே என்று மிக அழகாக. நீ வஞ்சனையோட செஞ்ச தீமையெல்லாம் அதெல்லாம் உனக்கு நீ செய்த தீமையெல்லாம் பாவமா மாறி அது பூரா உனக்கு இப்ப துன்ப தருது, அது நீங்கணும்னா நீ அந்த புறம்பயத்துல இருக்க இறைவனை சென்று தொழு, புறம்பயம் தொழ போதுமே. ஓ அதான் மகுடம், அந்த பதிகத்தில் உள்ள மகுடமே என்னது, புறம்பயத்துல போய் நீ வழிபடு அப்படின்னு சொல்றாரு. புறந்திரைந்து நரம்பெழுந்து நரைத்து நீ உரையா தளர்ந்து அறம்புரிந்து நினைப்பதாண்மை அரிது காணுது அகுதறியேல் திரும்பியாது எழு நெஞ்சமே. சிறுகாலை நாமுரு வாணியம் புறம்பயத்துறை பூதநாதன் புறம்பயம் தொழ போதுமே என்று சொல்லுகின்றார் இல்லையா. மிக அழகாக நமக்கு என்ன சொல்றாரு, தோல் அப்படியே தளண்டுரும், நரம்பெல்லாம் வெளியில அப்படியே தோன்றும், வாய் வந்து குளரும் இல்லையா, உரையால் தளர்ந்துன்னு சொல்லியாச்சு, வாய் வந்து குளரும். அந்த நிலை வந்ததுக்கு பின்பு நீ நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைக்கும் போது அது பயன் இல்லாமல் போய்விடும். இதை அறிந்தால் நீ இளமையிலேயே, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்பவுமே ஆற்றுப்படுத்தணும் இல்லையா. அவங்க எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அப்ப வந்து ரொம்ப ரொம்ப தளர்ச்சி இருக்கும். அதனால அவர் சொல்றாரு, இதை அறிந்து கொண்டு இளமையிலேயே ஊதியம் பெரியது. இது வந்து சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறது, அது மாதிரி புண்ணியத்தை சம்பாதிக்கணும், அந்த இதுதான் நமக்கு ஊதியம். இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதுக்கு நம்ம எப்படி இறைவனை வழிபட வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதனால ரொம்ப நாளை ஒத்தி போடாம சீக்கிரமா விரைவாக புறப்பட்டு அவரை சென்று வழிபடு என்று நமக்கு மிக அழகாக அறிவுறுத்தி இந்த பதிகம் கூறாம சொல்லியிருக்காரு. முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் மாதலின் முன்னமே என்னை நீதி இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதாவது முன்னால முற்பிறவிகள்ல செஞ்ச அறியாமை உள்ள நெஞ்சமேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்ற, முற்பிறவில செஞ்ச வினை இப்பிறவில வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். மலமெலாம் அரும் இம்மையே மறுமைக்கும், மலமெலாம் அரும் இம்மையே, இந்த பிறவி இந்த இம்மையிலேயே மலங்கள்லாம் அறுபட்டு பெறுது. மறுமைக்கும் வல்வினை சார்கிலா, அடுத்த பிறவிக்கு வினை வந்து சேராது. சலமெலாம் ஒளி நெஞ்சமே, எங்கள் சங்கரன் வந்து தங்கும் ஊர் களமெலாம் கடல் மண்டு காவிரி நங்கை ஆடிய கங்கை நீர் புலமெலாம் மண்டி பொன்விடைக்கும் புறம்பயம் தொழ போதுமே அப்படின்னு சொல்றார். இவ்வளவு ஒரு உன்னதமான கருத்தை சொல்றாரு. இந்த பிறப்பிலேயே மலங்கள்லாம் நீங்குங்கிறார். ஒரு பிறவில மலங்கள் நீங்கிறது எவ்வளவு கஷ்டம், ஆனா நம்ம இப்படி தலையாத்திரை செய்யணும். இப்போதைக்கு நம்மளால வெளியே போக முடியாட்டாலும் மனதால பாவனையாலையும் தலையாத்திரை செல்வதாக பாவித்து கொண்டு அந்த தலத்தை பதியத்தை படிக்கும் போது அந்த தலத்தை சுவாமி அம்பாள் பெயரை சொல்லி அவங்க நம்ம முன்னால எழுந்தருள் இருப்பதாக பாவனையில நினைத்து கொண்டு பதிக பாராயணத்தை நாம் செய்யலாம். அப்படி அந்த அந்த மலங்களையாவும் இந்த பிறவில நீங்கி அடுத்த பிறவிக்கு வலிய வினைகள்லாம் வராது, அப்ப துன்பமே கிடையாது. சங்கரன் இல்லையா, சுகத்தை தருபவர், அந்த நாமத்தையே அவருக்கு இந்த பாட்டுல சொல்லியே நமக்கு இந்த கருத்தை சொல்றாரு. பண்டறியன செய்த தீமையும் பாவமும் பறையும்படி இல்லையா, தொழுதெழு மட நெஞ்சமே என்று சொல்லுகிறார். அதனால நீ அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச முற்பிறவிகள்ல செஞ்ச தீய செயல்கள், அதனால விளைந்த பாவம், அதெல்லாம் விரைந்து உன்னை விட்டு நீங்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும், இறைவனை அவரை எந்த வழியில வழிபட்டு நடக்கணும் அப்படிங்கறத கேட்டு அவரை வழிபட்டால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும், கவலைப்படாம போய் அவரை வழிபடுன்னு நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார். ஒரு நமக்கு அவர் குருநாதர் இல்லையா, அதனால மிக அழகாக நமக்கு அதை ஆற்றுப்படுத்தி நமக்கு சொல்லுகின்றார். துஞ்சியும் பிறந்து துஞ்சி இறந்து துயக்கராத மயக்கிவை அஞ்சி ஊரன் இல்லையா, அவரை நீங்க உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிகத்தை பாடுங்க, திருப்புறம்பயம் பதிகத்தை பாடுங்க என்று மிக அழகாக நமக்கு அதிலே வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் பார்க்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி நினைக்கிறோம் எதனால இந்த துன்பம் வந்து தெரியல, நம்மளே புலம்புவோம். ஆனா நல்லா தெரிஞ்சிடும், பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். யாருக்கோ நம்ம செஞ்சதுதான் இப்ப நமக்கு துன்பமாக வருகிறது, அது புரிஞ்சாச்சுன்னா மனதாலோ ஒரு சின்ன கெடுதல் யாருக்கும் நினைக்க மாட்டோம், அது மாதிரி யாரையும் புண்படுற மாதிரி பேச மாட்டோம், யாருக்கும் ஒவ்வொரு செயல்களை நாம புண்படுத்தக்கூடிய செயல்களை செய்யவே மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப அப்படிலாம் இதெல்லாம் இருந்து அப்புறம் எப்படி கொலையெல்லாம் நடக்கும், களவு கொலையெல்லாம் எப்படி நடக்கும், அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் தீங்கிழைக்கக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள்லாம் இதை உணர்ந்தாங்கன்னா நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. அந்த பரிமேல் அழகர் இதுக்கு எழுதுன உரைய பார்த்தோம்னா நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் கருத்து போறோம். அந்த செற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமேன்னு சொல்றாரு இல்லையா, அது நமக்கு மிக தெளிவாக இருக்கும். சரி, மிகப்பெரிய அறம் செய்தவங்க, மிகப்பெரிய பாவம் செஞ்சவங்க இல்லையா, இம்மையில அதோட பயன்களை அனுபவிப்பார்கள் அப்படிங்கறது நம்ம அறநூல்களும் நமக்கு சொல்லுது. சரியா, சரி, அப்படிங்கறத நமக்கு தெளிவா இவரும் நமக்கு உணர்த்தி பல இடங்கள்ல காட்டி, அதனால நம்ம தெளிவாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஏன்னா தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தானின்னு சொன்னதுனால காலத்தால் இது முற்பட்ட தோத்திரமாக இருந்தாலும் அது பின்னால வந்த சாத்திரங்களை இப்ப நம்ம படிச்சதுக்கு அப்புறம் அந்த சாத்திர கருத்துக்கள் இவருடைய பாடல்களில் எப்படி பொதிந்து இருக்கின்றன என்பதை நம்மால் அதிலே கண்டு உணர முடிகிறது. அது போல மீண்டும் ஒரு அருமையான தலத்தில் உள்ள பதிகம், அதுலயும் நீங்க முழுக்க முழுக்க எடுத்து பாத்தீங்கன்னா வினை நீங்குவதற்கு தான், அதாவது தலம் வந்து திருக்களிப்பாலை அப்படிங்கிற தலம், செடியேன் தீவினையில் தடுமாற கண்டாலும் அடியான் ஆவ எனாதொழிதல் தகவாமின்னு கேக்குறாரு. நான் வந்து துன்பத்துல தடுமாறிக்கிட்டு இருக்கேன் தீவினையால அப்படின்னா நம்மள வந்து நம்முடைய அடியானுக்கு இது ஆகாதுன்னு வந்து என்னை வந்து இறைவன் காப்பார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வினைய நம்ம செஞ்சிட்டோம், செய்யாம இருக்கணும், சரி இதுதாரும் செஞ்சிட்டோம், இனி வந்து செய்வதை குறைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சொல்றாரு பாருங்க, எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இல்லையா, என்னோடும் அப்படின்னு சொல்லியாச்சு, அது ஒன்றாய், உடனாகிங்கிறது உடனாய், நின்று அருளி, நமக்கு அருள் செய்யும் போது அவர் ஆண்டானா இருக்கார், நம்ம அடிமையா இருக்கோம், அப்ப வேறாய், அப்ப இதுலயும் அத்துவித கருத்து அழகா சொல்லி இங்கே என் வினையை அறுத்திட்டு எனையாளும் கங்கா நாயகனே களிப்பாலை மேயானே என்று சொல்லுகின்றார். என் வினையை அறுத்து எனையாளும் இல்லையா, அறுத்திட்டு எனையாளும், வினையை நீக்குகின்றார் என்பதுல நமக்கு, ஏன்னா வினை வந்து ஜடம், அது தானே நீங்காது, நம்ம சித்தாக இருந்தாலும் நம்மால நாம செஞ்ச வினையை நீக்கவே முடியாது. அப்ப குருநாதர் நமக்கு அறிவுறுத்தணும், அந்த குருநாதர் அறிவுறுத்திய அதை பின்பற்றினால் அந்த குருவருளாலும் திருவருளை பெற்று திருவருளாலும் நமக்கு நம்முடைய வினையானது அறுபடும் நீங்கும் அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தாய் நின் அருளில் அப்படிங்கிறது தண்டிக்கிறது உன்னுடைய அருள் தான், அடியேன் பிழைத்தன்னைகள் பொறுத்தாய், நான் என்னென்ன பாவம்லாம் பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் பிழைத்தன பொறுத்த பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதனால அரு அதெல்லாம் நீ என்னை வந்து பொறுக்கின்றாய், எத்தனையும் நாயேனே பொருட்படுத்து செருத்தாய் அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்து சுரும்பார் விண்டமலர் அவை தூவி தூங்கு கண்ணீர் அரும்பானிற்கு மனத்து அடியாரோடும் அன்பு செய்வன். அதாவது நாம அவர்கிட்ட அன்போடு வழிபாடு செய்யணும். என்ன அன்பு? அயரா அன்பு. அயரா அன்பின் அரண் கடல் செல்லுமேனு சிவஞான போதம் நமக்கு சொல்லுது. இரவாத இன்ப அன்பு வேண்டி என்று பெரிய புராணத்துல நமக்கு கரைக்கிழமையார் வரலாறு சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு. இன்ப அன்பா இருக்கணும், அது இரவாம இருக்கணும். அடுத்து அகனமர்ந்த அன்பினரா இல்லையா, அதுவும் வருது திருமுறைகள்ல. திருவாசகத்துல சாயா அன்பு வருது. இடையரா பேரன்பு திருநாவுக்கரச சுவாமிகளை பத்தி சொல்லும் போது வரும். ஆக அந்த மாதிரி ஒரு அன்போட நாம இறைவனை வழிபட்டால் அப்படிப்பட்ட மனத்தை உடைய அடியவர்களிடம் அவரும் அன்பனாக இருந்து அன்பு செய்வார். இப்ப சுவாமி நம்மகிட்ட அன்பு செய்யணும்னா அதான் ஈசனுக்கு அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார்னு சித்தியாரும் நமக்கு சொல்லுது. இப்ப இறைவன் மேல முதல்ல அன்பு வேணும். அன்பு நமக்கு இருக்குங்கிறத வெளிப்படுத்துறது தான் இறைவனுடைய நாமத்தை சொல்றது, அவர் புகழ பாடுறது, அதெல்லாம். அப்புறம் என்னென்னவோ கேட்கிறோமே இறைவன்ட்ட, இவர் அழகா கேட்கிறாரு பாருங்க. ஒளிப்பாய் என் வினையை உகப்பாய் முனிந்தருளி அப்படின்னு சொல்றார். அப்ப என்னுடைய வினையை நீ ஒழிக்க வேண்டும் என்று இறைவரிடம் மிக அழகாக கேட்கின்றார் என்று பாக்குறோம். உகைப்பாய் முனிந்தருளி ரெண்டும் வருது. கோப பிரசாதம்னு பாடுவார் இல்லையா நக்கீரதேவன் நாயனார், அது மாதிரி ரெண்டையும் சேர்த்தே கேட்கிறார். அடுத்து தொண்டு செய்வார் வினைகள் அவை போக பார்த்தான், பார்த்தானுக்கு இடம் என்று கழிப்பாலையை பற்றி பாடும்போது பாடுகிறார். அதாவது யார் தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுடையதான் தொழுது தூமலர் தூவிங்கிற பாடல்ல எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் அப்பர் சுவாமி சொன்னாங்க இல்லையா, அதே போல இவரும் நமக்கு சொல்றார். யார் தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுடைய வினைகளை இறைவன் நிச்சயமாக போகும்படி செய்கின்றார். அந்த வினை பயன் அவர்களை தாக்காது, அது ஒரு மாதிரி நமக்கு தோத்தாமலே போயிடும் அப்படிங்கறத அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் அப்படிங்கறத பாக்குறோம். அவர் நமக்கும் மட்டும் இல்ல, தேவர்களுக்கும் துன்பத்தை அவர் தான் நீக்கிறார். ஏன்னா தேவர்களும் பசுக்களே, மும்மூர்த்திகள் தேவர்கள் எல்லாரும் பசுக்கள் தான். இமையோர்கள் இடர்கடியும் கர்த்தா என்று சொல்லுகின்றார். அவர்களுக்கும் துன்பத்தை இவர் தான் நீக்குகின்றார் என்று மிக அழகாக சொல்லி அவர் உமையொரு கூட கூருடையனாக இருந்து அடுத்து என்ன சொல்றாரு, நம்ம பாடும்போது திருமுறையை பாடும்போது நம்ம மனசு எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். வாய்மை அப்படிங்கிறது அக பூஜையில சொல்லப்பட்ட அஷ்ட புஷ்பங்கள்ல ஒண்ணு. அப்ப நம்ம அதாவது மனசு ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வாக்கு ஒண்ண பாடிக்கிட்டு இப்படி வேற ஏதாவது செயல் செஞ்சுட்டு பாடக்கூடாது. பொய்யா நாவதனால் புகழ்வார், முதல்ல பொய்யே பேசக்கூடாது. பொய் பேச பேச செஞ்ச புண்ணியமா காணாமலே போயிரும். பொய்ய முதல்ல விட்டுறணும். அடுத்து அந்த பொய்யாத நாவினால் யாரெல்லாம் இறைவனுடைய பொருள் சே புகழினை பாடுகின்றார்களோ அவர்களுடைய மனத்திலே, அவங்க வந்து மெய்த்தொண்டர், அவங்க மனத்தினுள்ளே மெய்யே நின்றெறியும் விளக்கே ஒத்த தேவர் பிரான் அப்படிங்கிறார். அவர் வந்து அங்க வந்து ஒரு விளக்கா ஜோதியா உள்ள நிப்பாராம், மெய்யே நின்றெறியும் இல்லையா. நிஜமாவே அவர் அப்படி நம்ம பதிகம் படிக்கும் போது நம்ம உணர்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருந்து நம்முடைய அஞ்ஞானமாகிய இருளை நீக்குவார் இல்லையா, மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடராக அங்கே இருப்பார் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே அந்த அவர் அவருடைய புகழ் பொருள் சேர் புகழை நாம் பாடினோம் என்றால் நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லாமல் அவர் நம்மை மேல் மேல் நிலைக்கு நன்றாக கொண்டு செல்வார் என்பதுல எந்த விதமான நமக்கு அச்சமும் தேவை இல்லை என்று மிக அழகாக வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக பல வகையிலே நம் இன்று வினையை வந்து எங்கனம் எல்லாம் இறைவன் நம் பொருட்டு நீக்குகின்றார் என்று இப்போது நான் சைவ சமய சிறப்பை சொல்லக்கூடிய சிவ தர்மோத்தர பாடல் ஒன்றை சிந்திக்கலாம். எடுத்ததோர் ஆக்கை தன்னில் இருள்மல சக்தி தன்னை தடுத்து அருள் சைவ நூலின் சாதனம் அதனை தள்ளி விடுத்து வீறு அற்ற நூலின் சாதனம் விரும்புவார் முன் அடுத்தவார் அமிர்தம் விட்டு புற்கை ஆதரிப்பார் அன்றே. இந்த பிறவியில உடம்புல இருக்கக்கூடிய இந்த இருண்ட ஆணவ மலத்தோட ஆற்றலை நீக்கி பேரின்பத்தை வழங்கக்கூடிய திருமுறைகள் மெய்கண்ட சாத்திரங்கள், அதான் சிவாகமங்கள் தான் சித்தாந்தமா இருக்கு. இந்த நெறிகளை ஆராய்ந்து உணர்ந்து தெளிவு பெறாம மலபந்தம் உடைய மற்ற சமயங்கள்ல சொல்லப்பட்ட அந்த நூல்களின் பின்னால போகாதீங்க. அப்படி விரும்புறவங்க எதிரால ஒரு அமிர்தம் இருக்கும்போது அதை விட்டுட்டு ஒன்றும் பெறாத கூளை விரும்புவதற்கு சமம் என்று சைவம் வந்து அமிர்தம் போன்றது என்ற ஒரு கருத்தினை சொல்லி இருக்கின்றார். அந்த மறைஞான சம்பந்த பெருமானின் அந்த கருத்தை சிந்தித்து இத்தகு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெற்ற நாம் இந்த திருமுறை ஏன்னா அதுல வேற நூல்களை படிக்க கூடாதுன்னு சொன்னதுனால நான் மீண்டும் ஆணித்தரமாக உங்களிடம் திருமுறைகளையும் சித்தாந்தத்தையும் மற்றும் நீங்கள் நன்றாக பயில வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு இப்போது வாழ்த்து பாடல். ஞானம் வாழி நன்மை வாழி நாடு ராச நீதி சீர் தானம் வாழி தர்மம் வாழி சாசுவேத ஆகமங்கள் கானம் வாழி கல்வி வாழி கற்றறிந்த கேள்வி அன்பான பேர்கள் வாழி ஈசன் அடியார் வாழி வாழியே என்ற வாழ்த்தினை பாடி இந்த அருமையான முறையிலே நம்மை இதுகாரும் இறைவனை பற்றி சிந்திக்க வைத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி பொறுமையாக இதனை இதுகாரும் கண்ணுற்ற உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியில் இருந்து விமலா சுப்பிரமணியன் திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதும் தன்பால் ரொம்ப அன்பாக இருக்கிற அறிவுரை எல்லாம் ஆடுவது ஆண்ட பெருமான் கூட எப்படி அவனை அந்த அன்பரை ஆண்டுகிறார் என்று சொன்னால், அவர்தம் கருத்துக்கு சேயனாய்த்தான். அவங்க கருத்தளவில் நின்ற மாட்டார் ஆண்டவன். இவங்களுக்கு இன்பம் கொடுப்பார், மற்றதெல்லாம் செய்வார் தவிர, ஆனா இவர்களுக்கு கொடுக்கிற இன்பம், இவர்களுக்கு கொடுக்கிற அந்த பெருமான் அவ்வளவுதான், அந்த அளவுல தான் அவனுக்கு அவருடைய ஆற்றலும் அந்த கருணையும் எங்கேயோ இருக்கு. அதுல ஒரு சிறு பகுதியே நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு இப்படி சொன்னா விளங்குதா? விளங்க மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. தெரியும் திருக்கல்ட்டுப்பட்டியார் ஆசிரியர் இருக்கு, இங்க வாப்பா நீங்க எல்லாம் வந்து எப்படி இதுக்கெல்லாம் போயிருங்களா, வந்து அடியார் கூட்டம் எல்லாம் அடிக்கடி வேற எங்கேயாவது அழைச்சிட்டு போய் சிவனடியார் திருக்கூட்டம் அழைச்சிட்டு போய் நீங்க வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வரீங்கல்ல. சரி, ஆடி அமாவாசை நாளைக்கு ராமேஸ்வரம் போறீங்க, போனதா வைத்துக் கொள்ளுங்க, போறோம். போன அருமையா நம்முடைய இந்த கோவிலுக்கும் கடலுக்கும் நடுப்புற நம்ம திருப்பணந்தால் மடம் இருக்குது, மடம் இருக்குது, அதனால நடுவில் இந்த மடம் இருக்குது. எனவே இந்த பிறகு இதுன்ட்டு இப்படி போய் கடல்ல குளிக்கலாம், வேணா உடைய மாத்திக்கலாம், இப்படியே கோயிலுக்கு போகலாம், வழிபாடு செய்யலாம், அப்படி ஒரு அமைப்பு எங்க ராமேஸ்வரத்துல திருப்பணந்தாள் மடத்துக்கு அப்படி ஒரு மடம் இருக்குது நடுவில். அதனால நாங்க இதெல்லாம் பல முறை போக முடிஞ்சது, வர முடிஞ்சது, இல்லைன்னா எங்க போக முடியுது, முடியாது. அதனால எனவே இப்ப நீங்க போய் அங்க இப்ப குளிக்கும் போது ராமேஸ்வரத்துல குளிக்கிறீங்க, குளிக்கும் போது ராமேஸ்வரத்துல குளிக்கும் போது கடல் அலையே இருக்காது, அதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து வெறும் குளத்துல குளிக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம ஒன்னும் அடிச்சிட்டு போகுது போகாது, ஒரு குளத்துல குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற எந்த எல்லா இடங்களிலும் கடினம், திருச்செந்தூர் கேட்கவே வேணாம், கன்னியாகுமரி கேட்க வேணாம், அங்கெல்லாம் நம்ம அப்படியே மலை மோதும், ஆனா இங்க வரணும் மட்டும். சரி, நீங்க அருமையா ராமேஸ்வரத்துல நல்லா அருமையா ஒரு அரை மணி நேரம் இருந்தே குளிக்கிறீங்க, ரொம்ப நேரம் இருக்க முடியாது, உப்பு இல்லவா, அதனால குளிச்சுட்டேன். உங்களை இங்க எந்த வந்தவன? திருவண்ணாமலை வந்தவனே. ஐயா நீங்க எல்லாம் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு இருந்தீங்க, ஆமையா ஏதோ கூட்டு வச்சு ஆண்டவன் போயிட்டு வந்தோம், ஆடி அம்மாவாசை அன்னைக்கு போயிட்டு நல்ல வழிபாடியா எல்லாம் குடல்லாம் எல்லாரும் சௌகரியமா வந்து சேர்ந்த ஐயா, ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு தெரியும் கடலை பத்தி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆளின் ஆள் தெரியும்னா கடல்ல போய் நான் குளிச்சுட்டு வந்திருக்கிறது உண்மை சத்தியம், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ஆனா கடலை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்ன, தெரியுமா? தெரியுமா? நீங்க ஒண்ணு சார், நாங்க போய் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டோமா, இருந்து போய் வடக்கையோ கிழக்கையோ நோக்கி முழுவனும் சொன்னாங்க, அப்படி முழுவனுமா முடிவு உடம்பு தேய்ச்சோம், கொஞ்ச நேரம் இருந்தோம், பொத்துன்னு எடுத்தா இடுப்புல தள்ளிய தோட்டிட்டு வந்துட்டோம் சார், கடலை பத்தி எங்களுக்கு தெரியுமா? அப்ப கடல்ல முழுகினது உண்மை, ஆனா கடலை பற்றி தெரியாது இருப்பதும் உண்மை, புரிஞ்சுக்கிறீங்களா? அது போலத்தான் யாருக்கு சொல்றேன், ஞான சம்பந்தர் போன்றோர், நாவுக்கரசர் போன்றோர், மணிவாசர் போன்றோர்களுக்கு ஆண்டவன் அருள் செய்தது உண்மை, ஆனால் அந்த அருள் செய்ததுனாலே அவருடைய அறிவினுடைய அறிவு எல்லைக்கு உட்பட்டவர் ஆண்டவர், அறிவின் உட்பட்டவர் அவர் எங்கேயோ இருக்கிறார். இவங்க ஒரு அளவுல அந்த போய் அருள் பெற்று இவங்க அருள் பெற்றது உண்மை, நாம கடல்ல குளிச்சது உண்மை, அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. ஆனால் அது ஒண்ணு நம்ம எனக்கு வந்து கடலை பத்தி தெரியும் பொழுதுதா, அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதும் தன்பால் அன்பு செய்த அந்த அந்த அறிவர்களுக்கு ஆண்டவன் அருள் தந்தது கூட ஏதோ அவங்க கருத்தளவுல இல்லைவான், கருத்துக்கு சேயன ஆய்க்கான். அவங்க கருத்தாவுக்கு நாம் பெற்ற இன்பம் வையகம் என்று சொல்லி அவங்க அருமையா அந்த இன்பத்தை பெற்றார்கள், அவ்வளவுதான். ஆனா அவர்கள் பெற்ற அனுபவம் தான் ஆண்டவனுடைய அனுபவம் என்று சொல்றது. ஆண்டவனமும் எங்கேயோ இருது, எங்கேயோ இருது, அவரவர்களும் பெறுகிற அனுபவம் எங்கேயோ இருக்குதா? அருமையா திருக்கல்ட்டு. அதனால்தான் இங்க பாருங்க, இப்ப விரவுவார் குடல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய் அன்பின் அடியார்கள். நல்ல அன்பினுடைய அறிவுரல் எல்லாம் உமையொரு பாகனாக இருக்கின்ற உன்னை ரொம்ப அருமையாக வணங்குவார்கள், வாழ்த்துவார்கள் அல்லவா? ஆனாலும் அவர்களுக்கும் அரிதாக இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப இறை அனுபவத்தை விளைக்கிறார். இந்த இடத்துல எது போடணும்? திருக்கல்ச்சேப்பிடியாருடைய அந்த சிந்தனை வந்தால்தான் நமக்கு ஓரளவு விளங்கும், இல்லைன்னா விளங்க. அது எது? கடல் எல்லை போய் குளிக்க போய். எனவே இவ்வாறு அந்த அருமையான பாட்டு அமைந்திருக்கு. வேனில் வேல்மல் அரியாணி யாவர்க்கும் அம்பரவ அம்பலத்தியம் பெரியாணி அரியாணி யாவர்

0: யாவர்க்கும் யாவர்க்கும் அறியா. அப்ப என்னத்தான் கேட்டது, நல்ல வீடு பேருடைகின்ற பக்குவமுடையவர்களுக்கு கூட அவன் அறியவன் தான். ஏன் முழுமையாக அவன் அறிவந்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுவான் அல்லவா, அறியவன். அப்படி யாவர்க்கும் அறியானி, யாவர்க்கும் அம்பரவா, எல்லோருக்கும் மேலாக இருக்கிறானாம். அம்பலத்தியம் பெரியானி, தில்லையிலே அம்பலத்திலே வீற்றிருக்கின்ற பெருமானாக இருக்கிறான். சிறியேனை ஆட்கொண்ட பெய்களுக்கு, இந்த மிகச்சிறியவனாக இருக்கிற என்னை இந்த திருவடிதான் ஆட்கொண்டது. அப்படிப்பட்ட அருமையான திருவடிக்கு நான் என்ன செய்யணும், என்னென்னவோ செய்யணும், எதுவும் செய்யலையே எதுவும் செய்யலையே அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஆட்கொண்ட அந்த திருவடிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, விரையார்ந்த மலர் தூவேன். ஆண்டவனுக்கு அணிகின்ற மலர்கள் எப்படி இருக்கு கேட்டா, விரை, விரைன்னா வாசனை, நல்ல நறுமணமிக்க பூக்களா இருக்கும். ஆனா அவன் ஏற்றுக்கொள்வது வெறும் பச்சிலையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான், அது வேற விஷயம். ஆனா நாம செய்வது எப்படி இருக்கு கேட்டா, நல்ல மலர்களாக, வாடா மலர்களாக, நல்ல மனமுடைய மலர்களாக இருக்கணும் அல்லவா. நாம் இப்ப விருந்தாடிதான் வர்றாங்க, ஐயா ஐயா ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு, ஒற்றம்ல தண்ணி மட்டும் கொடுங்க தண்ணி மட்டும் கொடுங்க வச்சுங்க. சரி, அவர் கேட்கற தண்ணி தான், வெறும் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அம்பிங்களா, தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கிறாங்க. ஐயா ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நான் வந்து உங்களை பாக்கணும்னு நினைச்சேன். அடாரா நல்லா மாறீங்களா, வீட்டுல நல்லா மாறிக்காங்களா, நான் இதோ போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒற்றம்ல தண்ணி மட்டும் கொடுங்க, தண்ணி குடிச்சிட்டு சரி போட்டு விட்டுவீங்களா. அவருடைய பண்பு வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டு போறேங்கிறது, நம்முடைய பண்பு நல்ல கதை போங்க. என்னப்பா இது இட்லாம் எல்லாம் ஆயிட்டுதே, உட்காருங்க உட்காருங்க, நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கணும், ரொம்ப அவசரமா இருந்தா ஒரு டிஃபனாவும் சாப்பிட்டு போங்கய்யா, என்ன யா நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபன் கொடுக்கறது நல்லதா, சரி சரி ஒரு டம்ளர் தண்ணியோடவே சரி கூட்டுவாங்கிறத. அது போல ஆண்டவன் வந்து யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, வெறும் பச்சையலையை போட்டா கூட போதுதான், அது அவனுடைய திருவுள்ளம். ஆனால் நாம் என்ன செய்யணும், விரையார்ந்த மலர் தூவேன், நல்ல நறுமணமிக்க மலர்களை கொண்டு வழிபாடு செய்யணும். உன்னுடைய திருவடிக்கு அப்படியெல்லாம் செய்ய வேண்டுமே, நான் செய்யவில்லை. விரையார்ந்த மலர் தூவேன், வியந்து அலரேன், வியந்து அலரேன். என்ன வியந்து, எவ்வளவு பெரிய பெருமான், எவ்வளவு கீழாக இருக்கிற எனக்கு எவ்வளவு மேலான அருளை செய்தான் என்று வியந்து வியந்து பார்க்க வியப்பல் வியப்பு. உலகத்திலேயே ஒரு அதிசயம் உண்டென்றால், எல்லாம் அல்ல பெருமான், ஒன்றுமே தெரியாத எனக்கு ஆட்கொண்டானே அதுவே ஒரு பெரிய பெருமை என்று என்ன பண்ணணும், உன்னை அலரணும், நீதான் எனக்கு எல்லாம் என்று. அப்படி வியந்து அலரேன், நயந்து உருகேன், உன்னை விரும்பி உருகவும் இல்லை. என்ன, தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே. இப்படி ஒரு ஆள் எவ்வளவோ பெருங்கருணை செய்தும் பெருமான் செய்தும் கூட அவருக்கு ஒரு மலரை தூக்கி போடவோ அல்லது ஒரு மனசிலால் நினைக்கவோ கூட இல்லைன்னு சொன்ன, அவன் இருந்தன்ன இறந்தன்ன, அவியினும் வாழினும் என் திருவள்ளுவர். அவன் வாழ்ந்தான் என்ன செத்த என்ன போடான்ட்டு, அது மாதிரி நான் வந்து இருந்தன்ன அல்லது இறந்தன்ன ரெண்டும் ஒண்ணுதான் என்று தன்னைத்தான் சிறுமையாக கருதுகிறார். அவர் ஒண்ணும் அப்படி ஒன்னும் பக்தர் அல்லாமல் இல்ல, ஆனால் தனக்கு செய்த பெருமைக்கு கருணைக்கு தாம் ஒன்றுமே செய்யலையேன்னு ரொம்ப சிறுமையாக நினைக்கிறார். இப்படி எல்லாம் அருமையான பாடல்களுடைய எல்லாம், வேனில் வேல் மலர் கணிக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதித்துருகும் பாணிஞ்சே. இது நெஞ்சை நேராகவே நோக்கி சொல்லுகிறது. என்ன நோக்கிறார், வேனில் வேல் மலர் கணிக்கும், வேனில் வேல் அது யாரு, வேனிற் காலத்து வேல் மன்மதன் அர்த்தம். வெறுமன் அந்த வேனில் எடுத்துட்டு வெறும் வேள் என்று சொல்லிட்டு யார குறிக்கும், முருகனை குறிக்கும், முருகனை குறிக்கும். எனவே வேள் என்ற பொதுமை மன்மதனையும் குறிக்கும் முருகப்பெருமானையும் குறிக்கும். வேனில் வேல் என்று சொல்லிவிட்டா அவற்றை போடும் யாரு, மன்மதன்ட்ட போடும். அந்த வேனில் வேல் மலர்கணைக்கும், அதான் முருக வேள் என்றெல்லாம் பெயர் வைக்கிறாங்களே, இந்த வேள்ங்கிறது ஆடவர்கள மிகச்சிறந்தவர்களுக்கு தான் வச்சுக்கணும். எது இந்த வேள் என்பது, யார் சொன்ன, இலக்கணம் சொல்லுது. வேள் குறிசில் ஆடு இன்னன ஆண்பார்ல சிறப்பான பெயர். விடலை கோ வேள் குறிசில் இதெல்லாம் மிகச்சிறந்த ஆடவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பெயரா. ஒரு காலத்துல தமிழ வேலுன்னு யாருக்கு பட்டம் கொடுத்தது? உமாமேஸ்வரம் பிள்ளைக்கு. அடுத்தாப்புல பிடிஆர் கொடுத்தது, மதுரையில பிடி ராஜனுக்கு தமிழ வேல் பிடி ராஜன் கொடுத்தது. பார்த்தீங்களா, இந்த வேல்ங்கிறது உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். நம்ம எல்லையில பார்க்கும்போது கரந்தேல உமாமேஸ்வரம் பிள்ளைக்கு கொடுத்தது, அப்புறம் பிடி ராஜன் அவரு கொடுத்தது. வேல் குறிசில் இன்னா ஆண் பெயர் ஆகும் என்பெல்லாம் நன்னூலார் சொல்லுகிறார். அதனால முருகவேள் காமவேள் என்று சொன்ன ஏன்னு கேட்டா, இந்த வேள்ங்கிறது அழகுங்கிற வகையில பார்க்கும்போது மன்மதனை சொல்லுகிறோம், அல்லவா? அருள் என்ற வகையில பார்க்கின்ற பொழுது பெருமானை முருகப்பெருமானை சொல்லுகிறோம், முருகவேள் என்று. எனவே வேனில் வேள் மலர்கணிக்கும், அது கூட வேனில் வேள்னு ஏன் பேர் வந்தது கேட்டா, இந்த அதெல்லாம் இலக்கணம் தான், இதெல்லாம் பாழாப்பணம் இலக்கணம் வந்ததுன்னா நல்லது. இந்த இளவேனிற் காலம் இருக்குதே அதுதான் ரொம்ப அருமையான காலம்னு பேரு, இன்பத்துக்கு சிறந்தது. இப்ப நாங்க நம்ம எல்லாம் மனைவி அழைச்சிட்டு போங்க எப்ப போகணும்னு கேட்டா, இது மாதிரி மழை பெஞ்சா போக முடியுமா? நான் போய் ரூம் எடுத்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதனால ஐப்பசி கார்த்திகை போகக்கூடாது, மாரளி மாசம் தை மாசம் எல்லாம் போகக்கூடாது, நடுக்கும் குளிர் பின்ன எப்ப போறது? தை மாசி அதுல கூட வந்து என்னன்னு கேட்டா கொஞ்சம் பின்பணி இருக்கும், பின்ன எப்ப போகணும்? சித்திர வைகாசியிலதான் போகும். சித்திர வைகாசி ஏன்? அது இளவேனிற் காலம். இளவேனா வேனில் வந்து இன்னும் வெப்ப காலம் வந்து ஆணி ஆடிதான் ரொம்ப கடுமையான வெயில், சித்திர வைகாசி கொஞ்சம் லேசா இருக்கும் இல்ல. ரெண்டாவது நீங்க என்ன தமிழனுடைய அந்த எண்ணம் பாத்தீங்களா, ஐப்பசி கார்த்திகை இது ரெண்டு மாசம் நல்ல மழை கொட்டும் சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து கார்காலம், அடுத்தது கார்காலம் ஆவணி புரட்டாச்சு, ஐப்பசி கார்த்திகை குதிர்காலம், குதிர்காலம் மழை பெய்யற காலம் அல்லவா ஐப்பசி கார்த்திகை. மார்கழித்தை முன்பணி, மாசி பங்குனி பின்பணி. எனவே இந்த கார்காலமாக அப்படியே மேகமெல்லாம் மூடி இருக்கிறது ஆவணி புரட்டாசி போய், அப்புறம் அருமையா கொட்டா கொட்டுற மழை காலம் வந்து, அப்புறம் மழை நீங்கி போய், அப்புறம் அருமையான அந்த பனி அல்லவா முன்பணி. சார் சாயந்தரம் வெளியில போவே முடியலையா? முன்பணி அல்லவா. பின்பணி எப்படி இருக்கும் கேட்டா, முன்னாலெல்லாம் நல்லா ஃபேன் போட்டுக்குவோம், காலையில நாலு மணி ஆச்சுன்னா இப்ப பனிக்காலம் வந்து ரொம்ப பனியா இருக்கும். இப்படி முன்பணி பண்ணி இந்த நான்கு மாதம் தொடர்ந்து அந்த பயிர்களுக்கு அந்த குளிர்ச்சி இருப்பதனால அந்த சித்திரை வைகாசி மாசம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? எங்கே நல்லா அருமையா பசு பசும்பு. எப்ப கர்நாடகா தண்ணி இல்லாம நம்முடைய காவேரியா இருந்த போது சொன்னாங்க அவங்க இல்லவா, காவிரி நம்மளதுதான், எதை நம்மளதுன்னு வச்சுக்கிட்டோம், இது ஒண்ணு வைக்கா விட்டோம், எத்தனையோ விட்டோம் விட்டோம், அதனால போயிட்டோம். அதனால அப்படிப்பட்ட அருமையான காலத்துல தண்ணீர் பத்தி கவலையே இல்லாத மலைத்தலைய கடற்காவிரி என்றானி சங்கப்புலவன். சங்கப்புலவன் எப்பா நம்ம காவிரிக்கு எது தொடக்கம் எது இறுதினர், மலைத்தலைய கடற்காவிரி. அடா நாளே சொல்லல முடிஞ்சுட்டான். மலையை தலையாக கொண்டிருக்குது, கடலை காலாக கொண்டிருக்குது. அப்ப எங்க குடகுமலை தலை, பூம்புகாரில் இருக்கிற கடல் அது வால். எனவே மலைத்தலைய கடற்காவிரி சங்கலிக்கும். இதுக்கு ஒரு தாத்தா வேணுமா இன்னைக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு? இத்தனை மனுஷன் தான் கொடுக்கணும், இத்தனை தான் கொடுக்கணும்னு ஏன் ஆச்சு? எத்தனையோ இழந்தோம், இது ஒண்ணு இழந்தோம், எதை வச்சு வாழ்ந்தோம் ஒண்ணும் இல்லை. ஆண்டவன் தான் காக்கணும் தமிழன். அதனால எனவே அப்படிப்பட்ட அந்த இளவேனீர் காலத்தினால எப்படி இருக்கும் கேட்டாரு, எங்க பார்த்தாலும் நல்ல பசும்புல் இருக்குமா இல்ல? அந்த பசும்புல் எப்படி இருக்கும்னா, தண்ணி எப்படி இருக்கும் கேட்டா கொஞ்சம் அப்படி லேசா போயிட்டு இருக்கும், லேசா போயிட்டு இருக்கும், முழுமையா இருக்காது லேசா போகும். அது மாதிரி இருக்கிற அந்த இளவேனீர் காலத்துலதான் கணவன் மனைவியரிடையே நல்ல இன்ப இது மாதிரி வந்து வெளியில போக அழைச்சிட்டு போக வர எல்லாம் உறவெல்லாம் இருக்குமா? அது எல்லாம் நச்சினார்க்கினியர்னு ஒருவர் தொல்லாப்பியது உழலுல நச்சினார்க்கினியர், அவரை விரும்பினவங்களுக்கு நல்லவன் வேண்டாதவன் அடையாண்டா ஒரே உடம்புலாம் எழுதுறான். எங்க செட்லயே ஒரு ஆள் இருந்தது தெரியும் அவருக்கு, சென்னையில இருந்து ஓய்வு பெற்றார் என் கிளாஸ்மேட்டு. என்ன பண்ணுவான்னு கேட்டா, மற்ற நாள்லாம் படிக்க மாட்டான், அந்த தேர்வுன்னு தொடங்கிட்டாங்கன்னா தினமும் நாலு மட்டை வேணும், நாலு மட்டை வச்சு உறிஞ்சுக்கிட்டு சரிங்களா, அது வரைக்கும் படிச்சு விட்டாதான் தொடர்றதும் இல்லை. அதனால என்ன ராத்திரி 10-11 மணிக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுவான். ஏப்பா சுந்தரம், இந்த ஒரு சூத்திரத்துக்கு இவ்வளவு சூத்திரம் இருக்கு, இவ்வளவு எழுதுறானுங்க, இவ்வளவு எழுதுறானுங்க, எவன் தான் அந்த பணமட்டையை வெட்டி போட்டானோ? அப்ப காகிதம் எல்லாம் இல்ல, காயுதம் கிடையாது, எல்லாம் படவடையெல்லாம் எழுது, ரொம்ப கடினமானது. ஆராய்ச்சி பண்ணுவான் ராத்திரி 11 மணிக்கு, ஏன் இவ்வளவு சூத்திரம், இதுக்கு இவ்வளவா எழுதுவான், எவன் தான் பணமட்டை வெட்டி போட்டாலும் அப்படிமா, நீ எல்லாம் படிச்சு ஒழிச்சிருப்ப உனக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு. அதான் அந்த அதுல முன்ன படிச்சிருக்கணும், தினமும் படிச்சிருந்தா நல்லதா இருக்கும். அது எல்லாம் விட்டுட்ட பிறகு படிச்சோம்னா அதான் அப்பெல்லாம் என்ன பெரிய பலு பொருளாதாரம்னா அவ்வளவு பெருத்து இருக்கு, முழுதும் இருக்கும். நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா, பல முறை படிச்சிருந்தா நீங்க ஒரு நாள் ரிவிஷன் பண்றதுக்கே சாயந்தரம் 6 மணிக்கு உட்கார்ந்தா 8 வரைக்கும், 8 சாப்பிட்டுட்டு 8 கை கழுவுனா இங்க பிடிச்சிருந்தோம் பிடிச்சிட்டு 8 அந்த 6 மணி நேரம் தான் சாப்பிடும். 9:30, 11:30, 12:30, 3:00, 4 மணிக்கு தான் முடிக்கலாம். ஒரு தடவை சுவாமி பாக்குறத பெருவது யாரும் விட பெருசு இல்ல, இது அன்னைக்கு பார்த்து பிரயோஜனம் இல்ல, அன்னைக்கு எல்லாம் இங்க இருக்கணும், இது சும்மா அப்படி அன்னைக்கு ரெஃபரன்ஸ் அப்படியே அதெல்லாம் இருக்கான்னு அப்படி பாத்துட்டே வரணும். அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், சரிய 4 படுத்த உடனே 6 எந்திரிச்சிடணும், எந்திரிச்சிடலாம் தானா, நாமா எந்திரிக்கிறோம், விதி நின்றது உடல் பிடித்து உந்த நின்றது என்றானே கும்பகர்ணன். அது மாதிரி தேர்வு நின்றது உடல் பிடித்து உந்த நின்றது, அதனால் 6 தானா முடி போகும், குடிச்சு குடிச்சு 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு எதுன்னு எது எந்த இடம் கொஞ்சம் கருகலா இருக்குமோ அந்த இடத்த மட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி பார்த்துட்டு தூங்கி போட்டு எத்தனை 9 ஆச்சுன்னா சரி நேரம் நெருங்க நெருங்க புசத்தை தூக்கி வச்சிடணும். ஐயோ ஆ ஊங்க போடாது அப்படி 9:30 மணிக்கு அப்படி போகும்போது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு போகணும். எந்த கேள்விதான் கேட்டு போறானு அப்படி போகணும். 6:30 கஞ்சம் திருத்தினா கூட 99 போகணும் போற அப்படி வரணும்.
1: அவர் உடனடியாக எழுதினார் இறைவேனிற் காலத்தை பற்றி இன்னமும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இது பாருங்க, நீங்க பாட்டா வசனமானு தெரியாது, பார்த்தா பாட்டு மாதிரி தான் இருக்கும், ஆனா அவர் உடனடியாக எழுதினார். தெல்லறல் யாற்று திரைமணல் அடைகரை, தெல் அறல் யாற்று தெல்லறல்னா தெளிந்த மணலாம், அந்த மணலை உடைய அந்த ஆறு தெல்லறல் யாற்று திரைமணல் அடைகரை அங்கெல்லாம் திருத்துட்டா மணல் இருக்கும், சிலது அப்படியே பரிசா போயிட்டு இருக்கும். வண்டு வழிபாட தன்போதளந்து காதும் தளிரும் மேதகத்துவந்தை, பல்புஞ்சோலை பன்மலர் ஆற்றமுடு செவ்விதி தெண்டல் நொவிதிற்றாகி உயிர் கூக்குறளும் பயில்வதன் மேலும் நிலவும் சாந்தும் நிலவும் சாந்தும் பலவும் பொருளும் இன்பம் விளைக்கும் நண்பொருள் பிறவும் இன்பம் விளைக்க நண்பொருள் போலவும் போலதல்லாது இளைவேனிற் காலத்து பொழிவுடையாடியும் புதுப்பூ பெய்தும் அருவியாடியும் முன்னர் விளையாட்டு நிலந்தை பற்றி பிரிந்த கிடத்தி மெலிந்துரைக்கும் கிளவி பயந்து வருதலானும். அப்பா ஒரு காரணம், ஏன் இளைவேனிற் காலம் சிறப்புங்கிறதுக்கு ஒரு காரணம் இது. இப்ப இது வரைக்கும் சொன்னது ஒரே ஒரு காரணம் தான், இதெல்லாம் ஒரு காலத்துல அப்படியே எழுதினாதான் மதிப்பெண் போட்டாங்க, வெறும் கயிறு விட்டாலும் வெறும் கயிறு தான், பார்க்கவே மாட்டான், ஒரு அடி அடிப்பேன் பக்கத்துல 0 போட்டு மேல நெக்ஸ்ட் தூக்கி போட்டுவோம். பாடி கார்டு மார்க்னு பேரு, என்ன பாடி கார்டு மார்க்னா 1-9 இந்த பக்கம் 2 கோடு போடணும், இல்லைன்னா முன்னால ஒரு 9 போட்டான்னா 99 ஆயிடுமே, அதுக்காக பாடி கார்டு மார்க்னு பேரு. எது வரைக்கும் 1-9 12-13 அப்புறம் ஒண்ணு அதுக்கு மேல ஒரு எண் சேர்க்க முடியாது, அதனால 10 அதனாலதான் பாடி கார்டுமா இருக்கு. அதனால என்ன 4 வாங்கி இருப்பான், இந்த 4-5 தரம் தேர்வு சந்திப்பான் போடான்ட்டு, எப்ப சந்திப்பானோ இந்த மாதிரிதான், அப்படிதான் போறேன். அப்படி எல்லாம் இருந்த காலம் ஒரு காலம், அதனாலதான் அப்படி படிக்கவும் முடிஞ்சது, இல்லைன்னா முடியுமா சிவசிவ. அதனால அந்த வேனில் வேல் அப்படிப்பட்ட வேனிற்காலம், தெண்டல் யாற்று திருமணல் அடைகரை வண்டு வழிபாட தன்போதளந்து தாதுங்களிலும் மேதகத்துவண்டி பல்வும் சோலை பன்மலர் ஆற்று முடி சுவிதி திண்டல் நுவிதிற்றாகி குயில் கோக்குறளும் பயில்வதன் மேலும் இருக்கிற அந்த இளைவேனிற் காலம். யார் சொத்து இது? நச்சினார்கிடியர் சொத்து அப்படின்னு போட்டது அல்லவா. அந்த மாதிரி காலத்துலதான் நம்ம இப்ப பெரும்பாலும் கூட பாருங்க, எங்கேயாவது வெளியில நம்ம டூர் போறதுன்னா அப்பதான் இன்ப செலவு அப்பதான் பண்ணுவோம். ஏன்னு கேட்டா சித்திரமா ரொம்பவும் வெயில் காலம் வந்தாலும் முடியாது, ரொம்பவும் பனிகாலம் வந்தாலும் முடியாது, என்னைக்குமே அதான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் திருவள்ளுவர். அடாராடா இங்க அது அது நீங்க எந்த ஒண்ணுக்கு வைத்துக் கொண்டாலும் சரியா வரும், இந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும், நீங்க எந்த ஒண்ணு எடுத்துங்க, வேஷ்டி மிகினும் குறையினும் நோய் செய்யும், சட்ட மிகினும் குறையினும் நோய் செய்யும், பாடி மிகினும் குறையினும், ஆமா ரொம்ப சொன்னா என்னையா தாத்தா பாடியா இருக்குமா, போடவே முடியல கழுத்திலேயே இறங்கலன்னு வச்சுக்கேன், ஏனையா குழந்தை இது வாங்கிட்டு இருக்கேம்மா. மீனும் குறையணும் நோய் செய்யும், பண்ற மோதிரம் மீனும் குறையணும் நோய் செய்யும், சாப்பிட்ற சாப்பாடு மீனும் குறையணும் நோய் செய்யும், தலையை சீவுறது குறையணும் மீனும் நோய் செய்யும். இவ ஜீவ இப்படி ஒரு ஆள் தமிழ்நாட்டில் தான் இருந்தார், அவர் தான் திருவள்ளுவர். அதையும் காத்துல பிறகு புரியுதுனா, வேனில் வேல் மலர் கணைக்கும் அப்படிப்பட்ட மன்மதனுடைய அந்த மலராகிய அம்பு அவனுக்கு, வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாணரார் கண்ணியர்க்கும் வெண்மையான அந்த பற்கள், சிவந்த வாய், அப்புறம் பாணரார் அப்படின்னா பால் போன்ற அந்த சொல்லினை உடையவரா நல்லவா. திருவள்ளுவர் பாலோடு தேன் கலந்தே பனிமொழி வாழையிடும் ஊதிய நீர், வெறும் பால் இவர் பாணலார்னார், பாலோடு தேன் கலந்த எது என்ன பனிமொழி வாழையிடு ஊதிய நீர், இன்பத்து பால்ல இன்பமாவும் சொல்லி வச்சிருக்க அருமையா. ஆகவே பாணலார் கண்ணியர்க்கும் பதித்துருகும் பாணிஞ்சே, இப்படி மன்மதனுடைய அந்த அம்புக்கும் அதனால் பெண்களுடைய பார்வைக்கும் இந்த ரெண்டுக்கும் பதித்து உருகிறாய நெஞ்சே, ஊனலாம் நின்றுருக பூந்தாண்டான். இது தேவையில்லாத ஒண்ணுக்கெல்லாம் ஒரு கால எல்லையில தான் இருக்குது இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் பயத்து உருகின்றது ஒரு காலம், அப்புறம் 20-35-36 வருது, தனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து வரும்போது சொல்லும் போது என்னன்னு கேட்டா, எங்க மாசரு பொண்ணே வலம்புரி முத்தேனா? ஆமா, மாசரு பொண்ணேயாவது வலம்புரி முத்தே ஆகுதுமா. எப்ப 45 வயசு ஆள், இதெல்லாம் ஒரு கால எல்லையில தான் மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு வரையல். எனவே ஒரு கால எல்லைக்குள் போகின்ற ஒரு சிற்றின்பத்துக்கெல்லாம் இவ்வளவு தூரம் உருகனே, ஆனால் நிலையான இன்பமாக இருக்கிறது எதற்கு? ஊனலாம் நின்றுருக புகுந்தாண்டான், இந்த ஊனெல்லாம் உருகுமாறு அவன் நமக்கு அந்த புகுந்தாண்டான். என்ன புகுந்து? என் உள்ளத்தில் புகுந்தாண்டான் இல்லவா. இங்கே திருப்பெருந்துறையிலே நான் வருகின்ற பொழுது தான் எனக்கு முன்னே எழுந்தருளி வந்து என் உள்ளத்திலே புகுந்து ஆர்கொண்டான் இல்லவா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அப்படி பூந்தவன் ஒரு நிமிஷம் கூட என்னுடைய என் நெஞ்சை விட்டு நீங்க மாட்டான், நீங்க மாட்டான். கண்ணிமிஞ்சு மூடுறதுல கூட போக மாட்டான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, இப்படி ஊனலாம் நின்றுருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானுளான். இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா? என் உள்ளத்துல இருக்கிறான், ஆனா நீ புறப்பார்வையா பாக்கணும்னு சொன்னா அவன் இன்னைக்கு கைலாயத்துல இருக்கான் வானுடான். ஆனா நீ ஒண்ணுமே தெரியாம நெஞ்சி காணாய் நீ வாழா வாழ்கின்ற மாழ்கின்றாயே. நீ இவ்வளவு தூரம் பூந்தாண்ட பெருமான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதிருக்கின்ற பொழுது கூட நீ வெறும் பயனற்ற வாழ்வு வாழ்கிறியப்பா, என்னைக்கு நினைப்பேன் என்று சொல்லி தன் நெஞ்சை மீண்டும் எடுத்து புலந்து உரைக்கிறார். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வாழ்கின்றாய், நீ வாழ தெரியாத நெஞ்ச ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பேர்ல என்ன நீ வாழ்றேன்னு பேர் அல்லவா. வாழ்கின்றாய் ஆனா என்ன செய்கிறாய் உண்மையில? வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். நிச்சயம் இப்படியே இருந்தேன்னு சொன்னா கொடுமையான வலிய வினைகள் வந்து உன்னை தாக்கி நீ என்ன இதுவே நீ தொழிலா இருந்த இருள் சேர் இருவினையும் தேரா இறைவன் பொருள் செயற்பொருள் புரிந்தார் மாட்டு. இந்த இருவினை கொள்கையை நாம் இன்னைக்கு சொல்றோமே, இருவினை கொள்கையை திருவள்ளுவர் போற போக்கல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் செயற்பொருள் புரிந்தார் மாட்டு என்று சொன்னார். எவனொருவன் பெருமானுடைய புகழை விடாமல் சொல்லுகிறான் அவனிடத்துல இருள் சேர் இருவினையும் சேரா வினை நீக்கம் செய்வான், வினை நீக்கம் செய்வான் என்றெல்லாம் வினை நீக்கம் வினை உண்மை இவற்றை எல்லாம் சொல்லியிருக்கு. சித்தாந்த சாஸ்திரம் நமக்கு வந்து 12-13 வந்ததே தவிர ஒரு நூல் வடிவில் வந்தது, கருத்துக்கள் நூல் வடிவில் வருவதற்கு அத்தனை காலம் ஆச்சே தவிர நூலின் கருத்துக்கள் கல் தோன்றி மந்தோன்றா காலத்திலேயே இன்னைக்கு இருக்கிற நூல்ல சொல்லா அப்படின்னா அங்கிருந்து. அதனால வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், கொடுமையான வினைக்கு ஆளாகி நீ அதிலேயே அழுந்த போகிறாய். ஆடாமல் காப்பானே, அந்த வினையில இருந்து நீ அந்த மாதிரி ஆழ்ந்து விடாமல் உன்னை காப்பதற்கு ஒருவன் உண்டென்றால் அது இறைவன் தான். அவன் என்ன பண்ணணும்? ஏத்தாதே, விடாமல் வணங்கணும். அதான் பொருள் சேர் புகழ் புரிதல். இப்ப பெருமானை வணங்க வேண்டும் என்று சொன்னது ஒரு குறள். எது? கோளில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அது உடம்பால வணங்கணும்னு சொன்னார். வாயினால பெருமானை சொல்லணும்னு புகழணும்னர். அது எது? பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அவனுடைய புகழ் ஒன்றுதான் பொருள் சேர் புகழ்னர். நம்ம புகழ்னா பொருள் இல்லாத புகழ்னர். பொருள் என்ன? பொருள்னா விளங்காது. அர்த்தம் இல்லாத புகழ்னா விளங்குது. ஆமா, ஆனா அர்த்தமுடைய புகழ்னா தான் விளங்குது. பொருள் செயற் புகழ்னா விளங்கல. ஏன்? நாம் தமிழன், நாம் மொழி தமிழ், அதனால விளங்கல. பொருள் செயற் புகழ் அருமையான தமிழ்ல சொன்ன. அதற்கெல்லாம் உண்மையிலேயே இப்ப இவங்கெல்லாம் நம்ம பாடம் நடத்தும் போது அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். சும்மா இப்ப நேரத்தை இன்னைக்கெல்லாம் ஒரு எழுத ஆரம்பிக்குது. இதெல்லாம் என்னத்து பண்ண போகுது? என்ன பண்ண போறீங்க அதுக்கெல்லாம்? அதுக்கெல்லாம் என்ன என்ன எழுதுவீங்க? பொருள் செயற் புகழுக்கு என்ன எழுதுவீங்க? ஒண்ணு வேண்டாம்பீங்க. அவர் கடல் வாழ்த்து அவர் பாடினது இல்லைம்பீங்க. ஏன்னா நேரா போன் வந்தது இவங்கிட்டதான். என்ன? ஹலோ, முதல் திருவள்ளுவர் திருக்குறள். ஆம், முதல் அதிகாரம் திருவள்ளுவரால் பாடப்பட்டது அன்று என்று போன் வந்தது அவங்களுக்கு. 1330 அருங்குறளும் பாயிடத்தினோடு பகர்ந்ததற்பின் போய் ஒருத்தர் வாய்கேக்கன் உள்ளளவோ மண்ணு தொழிற்புறவராய் விட்டிருக்கலாம். இங்கே விட்டு வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமீ. ஏதோ நீ உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு பேரு இருக்கு, ஆனா நீ எல்லாம் வாழ்வதில்லை. ஏன்? திருவள்ளுவர் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன். இப்ப வாழ்க்கை ரெண்டு இருக்கு. என்ன இருக்கு? வாழ்வாங்கு வாழ்வது ஒண்ணு இருக்குது, ஏதோ வாழ்றோம் இருக்குது. ஏதோ ரெண்டு போட்டோம், இன்னைக்கு பொழுது போச்சு. இன்னைக்கு என்ன தேதி? 11/8/12 போச்சு. போ நாளைக்கு 13/8 அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கைக்கும் வாழ்வாங்கு வாழ்தல் என்பதற்கும் வேற்றுமை உண்டு. அதனால் நீ வாழ்வது எப்படின்னு கேட்டா வாழ்வாங்கு வாழ்லியப்பா. வாழ்கின்றாய் நெஞ்சமீ. என்னமோ ஆடு மாடு வளரலையா, அது போல நீ போற. பல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய். இப்படி எல்லாம் இந்த பிறவியாகிய அந்த கடலிலே ஆழாமல் அழுந்தி விடாமல் உன்னை காப்பதற்கு ஒரே ஒருவன் தான் உண்டு. ஒருவன் ஆழாமல் காப்பானை. அவன் யார்? இறைவனடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் அந்த இறைவனாகிய ஒருவனின் நிச்சயம். அப்படி ஆழாமல் காப்பான், அந்த பிறவிக்கடல்ல அழுந்தி விடாமல் காக்கின்ற ஒரே ஒரு தன்மையாளன் பெருமான் தான். அவனை ஏத்தாதே, ஒன்னு வழிபாடு செய்யாமல் சூழ்கின்றாய் கேடு. என்னமோ உன் தலையில எடுத்து நான் எங்க பிறந்துட போறப்பா, நீ கேடு தலையில வச்சு வாரி கட்டிக்கிற. கேடு உனக்கு, உனக்கு கேட்டு நீயே சூழ்ந்து கொள்கிறாய். கேடு உனக்கு சூழ்கின்றாய். அதனால மட்டுமல்ல, என்ன என்ன ஆகினாரு? கேடு உனக்கு சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன், பல்காலும் வீழ்கின்றாய். எங்கே? நீ அவல கடலாய வெள்ளத்தே. அவலம்னா துன்பம், துன்பம் நிறைந்த பெரிய வெள்ளத்துலதான் நீ ஒவ்வொரு நாளும் தன் செய்கிறது. எனவே இவற்றையெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? திருக்கோயில் தூக வேண்டும், மெழுக வேண்டும், பூமாலை புனிதல் வேண்டும், பெருமானை வாயார வாழ்த்த வேண்டும், இடைவிடாத நினைத்தல் வேண்டும். அப்படி இருந்தால் அல்லது இந்த போக்குத்தான் உனக்கு சரியான வாழ்வினை தராது என்று சொல்லி இந்த அமைப்பை நிறைவுபடுத்தினார். எது? அறிவுறுத்தல் என்ற பகுதி. இது நெஞ்சை நோக்கி சொன்னதும் நெஞ்சை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னதுமாக என்ன தரமா இருக்கு? இருந்தாலும் அவருடைய நெஞ்சுக்கல்ல இதெல்லாம், நம் போன்றவர்களே நெஞ்சுக்கு என்பதை பார்க்கிறோம்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட்டாவின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருக்கோயில் வழிபாடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த திருக்கோயில் வழிபாடில் வழிபாடு முறையாக செய்யணும். இந்த கோவில் கட்டுவது நல்லது தான். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணானே சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா மன்னர்கள் கோவிலாக கட்டி வச்சாங்க. இந்த காலத்தில் பார்த்தோம்னா எங்கள் பக்கத்தில் மருத்துவமனையெலாம் கட்டுறாங்க. கோவிலுக்கு போனால் மருத்துவமனைக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த கோவில்கள் வந்து முறையாக பூஜை செய்யணும். அது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலுக்கு எந்த ஆகமத்தில் அந்த கோவில் கட்டியிருக்கிறாங்களோ அந்த ஆகம விதிப்படி அங்கே பூஜை செய்யணும். அப்படி பூஜை செய்ய தவறினால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். டேஞ்சர், த டேஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்கிப்பிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பூஜா. அந்த பூஜை ஒழுங்காக செஞ்சலை அப்படின்னு சொன்னால் ஒரு டேஞ்சர் வரும். என்ன சொல்கிறாரு, முன்னவனார் கோவில் பூசைகள் முட்டிடின். இப்போ முன்னவனார்னா இறைவன், சிவபெருமான் இறைவன். அப்போ ஒரு சிவன் கோவில் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த கோவிலில் சரியாக பூஜை பண்ணணும். பெரிய பணக்கார கோவிலாக இருந்தால் ஆறு காலம் பூஜை பண்ணுவாங்க, ரொம்ப ஏழை கோவிலாக இருந்தால் ஒரு காலமாக பூஜை பண்ணுவாங்க. கோவில் பூஜை பண்ணணும். அப்படி பூஜை செய்ய தவறினால் என்ன ஆகும்னு பார்ப்போம். தவறினால் மன்னருக்கு தேங்குல அப்படிங்கிறாரு. ராஜாவுக்கு பிரச்சனைன்ட்டார், ராஜாவுக்கு வியாதி வருங்கிறார், ராஜாவுக்கு பிரச்சனை, ராஜாவுக்கு மன உளைச்சல், மன்னருக்கு தீங்கு. அடுத்த வரைய பாருங்க, வாரி வளம் குன்றுங்கிறாரு. மழை என்ன செய்யுமா, பெய்தும் கெடுக்கும் அல்லது பெய்யாமலும் கெடுக்கும். மழை பெய்யலைன்னா வறட்சி வந்துடும், மழை பெஞ்சுது அப்படின்னா வெள்ளம் வந்துடும். அதனால்தான் மாதம் மும்மாரியும்பாங்க, மாதம் மும்மாரி பெய்துங்கம்பாங்க. மும்மாரி பெய்துன்னா ஒம்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை, அடுத்த ஒம்பது நாள் வெயில் அடுத்த ஒரு நாள் மழை, அடுத்த ஒம்பது நாள் வெயில் அடுத்த ஒரு நாள் மழை. அதான் மும்மாரி. மாதம் மும்மாரினா ஒரு மாதத்தில் மூணு நாளைக்கும் 72 மணி நேரம் மழை பெஞ்சால் என்ன ஆகும், அப்படி வெய்யக்கூடாது. அதாவது இந்த மாதம் மும்மாரிங்கிறது ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அந்த கோவிலில் சரியாக பூஜை பண்ணலன்னா அங்கே மழை பெய்யாது, பஞ்சம் வந்துடும். அப்படியே மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்துடும், அது டபுள் நெகட்டிவ் வந்துடும். சரி, இதனால் என்ன விளைவு என்ன ஆகும் அப்படின்னா கண்ணம் களவு மிகுத்திடும். இந்த தெஃப்ட்டு ராபரி வந்துடும். தெஃப்ட்டு வேற ராபரி வேற. ராபரின்னா கண்ணுக்கு முன்னாடியே அடித்து பிடுங்கிறது, அதுதான் ராபரின்னு போகுது. தெஃப்ட்டுனா நம்ம இல்லாதப்ப திருடிட்டு போகிறது, அது தெஃப்ட்டு. எவ்வளோ சொல்ல ரெண்டே சொல்ல, கண்ணம் களவுன்னு சொல்கிறார், அங்கே ரெண்டு சொல்கிறார். அப்போ ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணம் களவு மிகுந்திடும் அப்படிங்கிறார். இப்போ இவ்வளவும் நமக்கு நடக்குங்கிறார். இப்போ இவ்வளவும் ஏனால ஒரு கோவில் கட்டினோம்னா முறையாக பூஜை செய்யணும். அது இந்த இன்னும் சொல்லலாம், புதிதாக கோவில்கள் கட்டப்படுவதை விட இந்த பழைய புராதன கோவில்கள் இருக்கும், அங்கே வந்து ரேஸ் நிறையா இருக்கும், அங்கே வந்து அந்த பாசிட்டிவ் ரேஸ் நிறையா இருக்கும், அங்கே போயிட்டு வரணும். அதை நம்ம பராமரித்தாலே போதும். அங்கே வந்து இந்த நிறையா இது பக்தர்கள் வந்து சென்று அதனால் அவங்க இந்த கோவில் வந்து சாங்கித்தியம் அடைஞ்சிருக்கும், புனிதம் அடைஞ்சிருக்கும். இந்த சாங்கித்தியம் அடையும் பொழுது அந்த ரேஸ் நிறையா கிடைக்கும் நமக்கு. அதனால் புராதன கோவிலுக்கு போகணும். இப்போ நமக்கு தென்னாடு உடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றுங்கிறோம். இப்போ நம்ம பாடல் பெற்ற தலைமை 276 இருக்குது சைவத்தில். அதே மாதிரி அருணகிரிநாதரால் பாடப்பட்ட முருகன் தலங்கள் ஏறத்தாழ 200 இருக்கு. நானே 198 கண்டுபிடிச்சி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 198 அப்புறமும் இன்னும் ரெண்டு புக் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. அதனால் இப்போ இதில் பாடல் பெற்ற தலங்கள் நிறையா உண்டு, அந்த கோவில்கள் நம்ம செல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடியார், இந்த அடியாறுகளுக்கு எந்த விதமான தீங்கு வரக்கூடாது. ஒரு நாட்டில் வந்து அடியாறுகளுக்கு தீங்கு வரக்கூடாது. இது 63 நாயன்மார் புராணத்தில் இந்த புகழ்ச்சோழ நாயனார்னு அவர் முற்கால சோழர். அவர் முற்கால சோழர் தான், ஆனால் 63 நாயன்மார்லாம். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு இந்த கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், அந்த கோயில் ஞாபகத்து வரணும். பக்கத்தில் வந்து ஒரு அடியார் இருந்திருக்கிறார், இன்னொரு குறுநில மன்னர். அப்புறம் என்ன பண்ணிட்டார்னா அப்படியே அந்த தலையை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டார். அந்த ஆள் படையால் அதை தூக்கிட்டு வந்து பார்த்தோம்னா அங்கே திருநீர் பூச்சிருக்கார், திருநீரும் துண்ணூரும் உண்மை வச்சிருக்கார். இந்த புகழ்ச்சோழ நாயனாருக்கு அப்படியே மனசு உடஞ்சி போச்சு. என்ன பண்ண தெரியுமா, நாம் இருந்த நாட்டிலே ஒரு சிவனடியாருக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்து விட்டதா, அப்போ ஒரு சிவனடியாருக்கு பாதகத்தை விளைவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இனிமேலுக்கு இந்த நாடு நமக்கு வேணான்ட்டார். அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த பசுபதீஸ்வரர் கோயில் வாசலில் ஒரு பெரிய தீக்குழிய வெட்டினார், நெருப்பை மூட்டினார். நெருப்பை மூட்டி விட்டு அந்த கோகித தலை இருக்கு பார்த்தீங்களா, சிவனடியார் தலை, அதுக்கு என்ன ஒரு மாலையெல்லாம் போட்டு தங்கத்தாம்பாளத்தில் வச்சு கையில் ஏந்திக்கிட்டு தான் அப்படியே அந்த தீக்குழியில் இறங்கிட்டார். எவ்வளோ பெரிய நான் இதெல்லாம் இந்த பெரிய புராணத்தை பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணீர் வரும், அவ்வளோ உணர்வு பூர்வமான அடியார் அந்த புகழ்ச்சோழ நாயன். அதைத்தான் சொல்ல நம்முடைய திருமந்திரத்தில் ஈசன் அடியார் இதயம் கலங்கிட, இந்த சிவனடியார்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டால் தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும். அதில் சிவனடியார்கள் வந்து மனம் கலங்கக்கூடாது, கலங்கினா நாட்டுக்கு ஆபத்து. தேசம்னா பரந்த பகுதின்னு அர்த்தம், நாடுனா ஒரு குறிப்பிட்ட பகுதி, தேசம்னா இந்த தேசுங்கிற வயிற்சொல்லி தான் வந்தது தேசம், பரந்த பகுதி, அது எல்லாமே குலாஸ் ஆகிடும். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம நாடு வந்து 63 நாயன்மார்களை போற்றி உள்ள நாடு, அடியாறுகளுக்காக உள்ள நாடு, அது தென்னாடுன்னு சொல்கிறோம். இதுன்னு பெரிய புராண வரலாறு, இறைவன் மகிழ்ந்து அமர்ந்து உள்ள இடம் அடியாருடைய உள்ளம், அதுதான் ஆண்டவன் இல்லம் அடியார் உள்ளம். அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடம் இந்த அடியாருடைய உள்ளத்தில் இருக்கிறார். அதான் நம்முடைய அப்பர் பெருவன் பாட்டு சொல்றார், தேவாரத்தில் சொல்றார், மனத்தகத்தான் இறைவன் இருக்கிற இடமெல்லாம் சொல்றார், அப்படியே மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், வாயார பாடும், வாயார அது ஓதுதார், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படிங்கிறார். இறைவன் வந்து தொண்டருக்கு அவள் நெருக்கத்தை கொடுக்கிறார். அப்புறம் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழு அண்டத்து அப்பாலான், இறைவன் இருக்கிற இடம் பாருங்க, அண்டம் கடந்த பொருள் அப்படிங்கிறான், ஆனால் ஏழு அண்டத்துக்கு அப்புறம் இருக்கார். இப்பார் செம்பன் புணத்தகத்தான் நறும் கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காட்டினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுள்ளானே. இப்போ திருக்காலத்தில் பண்ணது அப்படிப்பட்ட அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இறைவன் என்னுடைய கண்களில் இருக்கிறான் அப்படி அப்படி சொல்லலாம்ல, என்னப்பா கண்ணிலே நிற்கிறான்பாங்க. இப்போ இறைவனை கண்ணில் வைக்கிறார், அதாவது நம்மளுடைய திருவாவூருடைய பதிகத்தில் மணியாடும் பாவாய் அப்படிங்க, மணியாடும் பாவாய் அப்படிங்க, இப்போ கண்ணுக்குள்ளே தான் இருக்குங்க. அப்போ இறைவன் வந்து அந்த தொண்டருடைய உள்ளத்தில் இருப்பதனால் அந்த சிவனடியாராய தொண்டருக்கு ஏதேனும் துன்பம் வந்துவிட்டால் அந்த நாட்டுக்கே தீங்கு. அதெல்லாம் குரு வந்து நிந்திக்கக்கூடாது, நிந்தித்தல்னா அப்யூஸ்ன்னு இருக்கும், டோன்ட் அப்யூஸ் குரு அடியார் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் அந்த நுட்பமான பகுதிகளெல்லாம் அந்த காலத்தில் வந்து திருமூலர் நமக்கு நமக்காக சொல்லியிருக்கிறார், அதை நம்ம வந்து பின்தொடரணும் அதெல்லாம். அப்புறம் இந்த சிவஞானி அப்படின்னு சொல்கிறோம், இந்த சிவஞானி சிவஞானியினுடைய செயலை சொல்கிறோம், ஞானகுரு அப்படிங்கிறாங்க. இந்த ஞானகுரு இஸ் த ரியல் குரு, அதான் சிவஞானி, அதான் தெளிவு குருன்னு. இப்போ குருன்னா தெளிவாக தானே இருக்கணும், இப்போ தெளிவாக இருந்தால் தான் அவர் இவர் குரு. அவர் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் இறைவன் செய்யணும்னு நினச்சிப்பாங்க, எங்கெழிலின் ஞாயிறு எமைக்கேளோர் அம்பா. இது அந்த இறைவன்கிட்ட உள்ள அன்புனால எதை பத்தியும் கவலைப்படலை, எல்லாம் இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ற இறை சிந்தனை ஒன்றே அவர்களுக்கு அபிராயப்பட்டார். அவர் எப்பொழுதுமே வந்து அம்பாலையே நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் அந்த திருக்கடையூர் கோவில்ல இந்த பஞ்சாங்கம் வாசித்துக் கொண்டிருப்பவர். பஞ்சாங்கம்னு ஒன்று உண்டு, அந்த பஞ்சாங்க என்னென்ன கிழமை தேதி நேரம்லாம் சொல்லணும் அவர். அங்க பஞ்சாங்கம் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தர் அன்பர். அவர் எந்த நேரமும் அவர் வந்து திருக்கடையூரால் அம்பாள் மேல அளவற்ற பக்தி. அவர் தான் அபிராமந்தாதி பாடுங்க, அபிராமந்தாதி ஒரு பாட்டு பண்ணார். எவ்வளோ தன்னுடைய அந்த அந்த அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டையெல்லாம் அந்த அபிராமந்தாதியில் பார்க்கலாம். அப்பா அன்னைக்கு வந்து அமாவாசை திதி அன்று, அமாவாசை அன்னைக்கு இருட்டாக இருக்கும். அன்றைக்கு சரபோஜி ராஜா தஞ்சாவூர்லேருந்து அங்கே போகிறார். போகும்போது என்ன திதின்னு கேட்குறார். அவர் எப்பொழுதுமே வந்து அப்படியே நிஷ்டையில் இருந்ததுனால அவருக்கு ஒரு நிஷ்டை தானே. அப்போ இரவு பகல் அற்ற இடத்துல உட்காந்துருக்கார், அங்கே இரவும் இல்லை பகலும் இல்லை. அப்போ வெட்ட வெளிச்சத்திலே இருந்தார். அவர் கேட்ட உடனே அது வெளிச்சமாக இருந்தோம்னு நீங்கள் பௌர்ணமின்ட்டார். அப்போ வெளிச்சமாக இருந்தால் பௌர்ணமி அப்படின்ட்டு. அப்போ அவர் இவருக்காகவே பாடுறாரு. அந்த என்ன பாரு சொல்லிட்டேன்னு கேட்டவுடனே ஆஹான்னு பாடுறாரு. பாடினத்தினால அம்பாள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த மணியே மணியின் ஒலியே அப்படின்னு பாடும் பொழுது அந்த தன்னுடைய அந்த அபிராமி தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய குழைய கழட்டி எரிஞ்சாங்க. வானத்தில் எரியும் போது அது நிலவாக தெரிஞ்சது. அது ஒரு பக்தருக்காக அடியாருக்காக ஒரு இறைவி எப்படி அருள் புரிஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி முழு நம்பிக்கை அந்த அடியார்களுக்கு உண்டு. எல்லாமே கடவுள் செயல் இருப்பாங்க, எல்லாம் சிவன் செயல் என்று இருந்தால் அவர்கள் சிவஞானி சொல்றார். ஆவன ஆவ அழிவன அழிவ, அது என்ன உடம்பு தானே, உடம்பு உடம்பு என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாள் வந்தது, ஏதோ ஒரு நாள் போக போகுது. இது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ இது உடல், ஆவன ஆவ உடல் வந்தது, அழிவன அழிவ. இப்போ ஏதோ ஒரு காலத்தில் வந்தது, ஏதோ ஒரு காலத்தில் போக போகுது. இந்த உலகம் வீடு வாசல் இதெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம. ஒரு காலத்தில் வந்தது, ஒரு காலத்தில் போக போகுது. இதுதான் வள்ளுவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஆகோள் போகும்பார். வர்ற நேரம் வந்தால் வரும், போகிற நேரம் வந்தால் போவோம். இங்கே நம்ம என்ன பண்ண முடியும்? இதை நம்ம சிந்திக்கக்கூடாது. எல்லாம் அவள் இறைவன் தலையெடுத்து அப்படின்னு நினச்சிட்டு போகணும். அவள் இறைவன் விட்ட வழி நினைக்கணும். ஆவன ஆவ அழிவன அழிவ, இது என்ன சொன்னார்னா அந்த தனுகரணம் சொல்லிட்டார். இந்த உடம்பு கருவிகரணங்கள் இதெல்லாம் சொல்லிட்டார். அப்புறம் போவன போவ புகுவ புகுவன, அது என்னன்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பிராரத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ அனுபவிக்கிறது எல்லாமே பிராரத்தம் தான். இது சஞ்சிதம் வேற இருக்குது, அதே மாதிரி ஸ்டாக்காக இருக்குது. இப்போ அந்த 10,000 நெல் ஸ்டாக் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது பக்கத்தில், அது அப்படியே இருக்குது. இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுலாம் இப்போ பிராரப்தம். இப்போ பிராரத்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் இப்போ என்ன செய்கிறோம், ஆக அந்த சேர்த்துடுறோம், புதுசாக வேறு சேர்த்துடுறோம். அது என்ன ஆகும்னா இந்த மறைவன அப்படின்னா நம்ம அனுபவிச்சு கழிக்கிற வினையெல்லாம் போயிட்டே இருக்கும், புதுசாக வேற வந்துக்கிட்டே இருக்கும் புகுவனை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த சிவஞானி என்ன செய்யணும், எது வந்தாலும் பரவாயில்ல, ஆவன ஆவ அழிவன அழிவ, வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டவன், இறைவன் அதை உணர்த்துறாரு. இதுதான் இது சிவஞானிகளை காட்டித்து கண்டவன் அப்படின்னா இந்த ஞானிக்கு சிவபெருமான் இதை உணர்த்தியிருக்கிறான், உணர்ந்து அதன் வழியாகவே அந்த ஞானி நடந்து கொண்டிருக்கிறார். இறைவன் காட்டி அருள அதையெல்லாம் இதை பார்த்துட்டு இது இப்படித்தான் அப்படின்னு அமைதியாக போயிடும். அதுதான் மௌனம். சும்மாயிரு சொல்லற எந்தாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேங்கிறார் அருணகிரிநாதர். சும்மாயிருன்னு ஏன்னா மௌனம்தான். இந்த மௌனம் நோக்கி பயணம் வேணும். அப்போ எதாவது நம்மால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் கடவுள் கண்ட்ரோலில் இருக்கும், இறைவன் கண்ட்ரோலில் இருக்கும். எல்லாம் சிவன் செயல் என்று இருக்கக்கூடிய நிலை அது. அதுதான் சிவஞானி கிளை. இப்போ இந்த ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துறவுன்னு ஒன்று சொல்லணும். இப்போ பட்டினத்தாரை சொல்லும்போது துறவு தான் முக்கியமாக சொல்லணும். அவர் ஞானி. அது துறவு நிலைன்னா அந்த உள்ளம் துரத்தல் தான் துறவு. இல்லம் துரத்தோணும், இல்லத்தை விட்டு திறக்கிறது துறவு தான். அதை விட உள்ளம் துறந்தோன் சதகோடி உயர்வு அப்படின்னா, அவ உள்ளத்தை துறக்கிறதா 100 கோடி உயர்வுங்கிறார். அப்ப வெறும் இல்லத்தை துறக்கிறதா துறவி கிடையாது, அது துறவு தான். இருந்தாலும் அதுக்கு மார்க் கம்மி, மதிப்பெண் கம்மி. அப்ப உள்ளம் துறந்தோன் சதகோடி உயர்வுன்னு பட்டினத்தாருடைய வரலாறுலாம் படிக்கணும். அவர் என்ன சொல்ல நிறைய சொல்லாரு. அவருடைய கருத்தெல்லாம் சொன்னோம்னா படித்தோம்னா ஒரு மன தெளிவு கிடைக்கணும். அவர் என்ன சொல்லாரு, பெரிய ஞானி அப்படியே கழுகு மரத்தில் ஏற்றி விட்டாங்க. ஏன் கழுகு மரத்தில் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க. கழுகு மரக்காக அந்த கொடுக்குறாங்க உஜ்ஜயினி ராஜா. அந்த உஜ்ஜயினி மகாராஜா கொடுக்குறாரு கழுகு மரத்தில். அளவற்ற சொத்து வச்சிருந்தவர், மூட்டை மூட்டையாக அவர் நவரத்னங்களை வச்சிருந்தவர். வச்சிருந்தவர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே விட்டு விட்டு அப்படியே கந்தையை வச்சுக்கிட்டு கந்தையை மட்டும் கட்டிக்கிட்டு போயிட்டார். எந்த ஊருன்னா, ஊர் என்ன ஊருன்னு திருவாலங்காடுங்கிறாரு. திருவாலங்காடு இருக்குங்கிறாரு. என்ன இதில் சாப்பிடுவேன், திருவோடு இருக்குங்கிறாரு. எங்கேயா தூங்குவே, வெட்டவெளி இருக்குங்கிறாரு. அப்படியே போயிட்டார், எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். பற்றற்ற நிலை அது. அப்படி போயிட்டா எல்லாம் இறைவன் பார்த்துப்பாரு. அப்படி அப்படியே போயிட்டா அப்படியே வடநாடு போறாரு. ஒரு விநாயகர் கோயில், விநாயகர் கோயில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்க, யோகம் யோகம் பண்ணிட்டு இருக்க. இப்ப தவம்னா சொல்றதுக்கு, தவம்னா எது தவம்னு சொல்ற அளவுக்கு வியாக்கியானம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நேத்தி சொன்னேன், சரியை கிரியை யோகம் ஈஸ்வீக்கல் டு இது தவம் அப்படின்னு சொன்னேன். யோகத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ யோகத்தில் உட்காந்து விநாயகருடைய சன்னதியில் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் பொழுது அந்த அந்த அரண்மனையிலேருந்து, அன்னை அரண்மனையில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, அந்த அந்த ஊரில் உள்ள திருடர்கள் அரண்மனைக்கு திருட போகிறாங்க, கொள்ளையடிக்க போகிறாங்க. கொள்ளையடிக்க போகும்பொழுது அந்த விநாயகரை வணங்கிட்டு போகிறாங்க. என்ன வணங்கிட்டு போகிறாங்க, எனக்கு நல்லபடியாக ஏதாவது கிடைக்கணும்ப்பா, கிடைச்சிதுன்னா உனக்கு அதில் ஒன்று தர்றான்ட்டு போகிறது. கடவுள்கிட்ட கூட பேரம் பேசுகிறாங்க பாருங்கள். இதில் தான் பேரம் இல்லை. போகிறாங்க, எல்லாம் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு முத்து மாலையை தூக்கி அந்த திருடன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த புள்ளியார் மேலே அடுத்து வெளியிலேருந்து தூக்கி அறியா. அப்படி தூக்கி அறியும் பொழுது அந்த பட்டணத்தாருடைய உடம்புல மாடு, அவன் திருடம் போயிட்டான், திருட்டு திருடனுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் பட்டணத்தாருடைய கழுத்தில் முத்துமாலை இருக்கு, அரசியனுடைய முத்துமாலை இருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் திருடு போயிடுச்சுங்கிறாங்க. எல்லாம் காவலர்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உஜ்ஜயினி இந்த கோவிலில் தேடிட்டு வரும்பொழுது கோவிலில் ஒரு பட்டணத்தார், அவர் துறவி. அவர் எதை பற்றியுமே சிந்திக்கல. முத்தம் அது அவர் அந்த காலத்தில் நவரத்ன வியாபாரம் பண்ணவர், கடல் கடந்து போய் அப்படியேப்பட்டவர். அவர்கிட்ட முத்துமலை கிடந்தவனா இவர் தான் திருடன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டோம்னா ராஜா பார்க்குறாரு, கையும் கலமாக பிடிச்ச மாதிரி. அவர் ஒன்றும் சொல்ல முடியல, உண்மை சொல்கிறாரு. நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், யோகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அரசர் என்ன செய்யறான், ஒரு தண்டனை கொடுக்குறான். சிலப்பதிகாரத்தில் வர்றது மாதிரி, சிலப்பதிகாரனுக்கு கோவலனுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி தண்டனை கொடுத்துட்டார். என்ன தண்டனைன்னா, இவரை கொண்டுட்டு போய் கழுகு மரத்தில் ஏற்றி விடுங்கன்னு. இந்த கழுகு மரம் அப்படின்னா அது ரொம்ப கொடுமையான தண்டனை. இது அந்த ஷார்ப்பாக இருக்கும். இந்த தேங்காயெல்லாம் உரிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கருவி, ஷார்ப்பாக இருக்கும், ஒரு பாறை மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் படி ஏறி அதில் உட்கார வைப்போம். உட்கார வச்சா அப்படியே வயத்தை கிழிச்சிட்டு போவோம். கொடுமையான தண்டனை கழுகு, அவ்வளோ கொடுமையான தண்டனை அது அந்த காலத்தில் கொடுத்தாங்க. அந்த கழுகு மரத்தில் ஏற்றிவிட வேண்டும் சொல்லி அந்த ராஜா பட்டினத்தாருக்கு தண்டனை கொடுக்க உத்தரவிட்டார். உடனே அழைச்சிட்டு போகிறாங்க. கழுகு மரத்துக்கிட்ட போன உடனேயே, ஒரு ஞானி இல்லையா, கழுகு மரத்துக்கிட்ட போனால் கழுகு மரம் பற்றி எரியுது, தொட்டவனே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிறவங்க நடுங்கிட்டாங்க. ஆகா, ஏதோ தவறு நடந்துருச்சு. ஆனால் கழுகு மரம் ஏற்றலை. இப்போ பட்டணத்தில் கழுகு மரம் ஏற்ற முடியல, ஏற்றவும் இல்லை, ஏற்றவும் முடியாது. கழுகு மரம் பற்றி எரிஞ்சிருச்சு. உடனே ராஜாட்ட சொல்கிறாங்க, ஐயா ராஜா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அரசர் வந்து உண்மையை உணர்ந்தார். உண்மையை உணர்ந்து அந்த பட்டினத்தாரை குருவாக எடுத்துக்கொண்டார். அந்த அரசர் தான் பத்திரகிரியார். இப்போ பட்டினத்தார் குரு, பத்திரகிரியார் அந்த அரசர் வந்து சீடர். அப்போ அவர் சொல்கிறார், அந்த பட்டினத்தார் சொல்கிறார், அந்த கழுகு மரம் ஏற்று போகின்ற நிலையில் சொல்கிறார், என் செயலாவது யாதொன்றும் இல்லை சொல்லிட்டார். அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என்கிட்ட, என் செயல் எதுவுமே இல்லை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். இந்த கழுகு மரத்து அடியில் சொல்கிறார், எல்லாம் உன் செயல் தான்ப்பா, நன்றே வரையினும் தீதே விலகினும். அப்போ நான் எது வந்தாலும் ஓன் செயல் தானே, இப்போ எனக்கு என்ன எதுவுமே தெரியாதப்பா, என்னை கொண்டு போய் ஏற்று விடுறாங்களே, எல்லாம் ஓன் செயல் தானே. அதனால் வருமா? அப்போ இன்னொரு சொல்ற, முன் செய்த வினை வந்து இங்கு மூண்டது ஓங்கிறாரு. யாராவது எப்போ ஜென்மத்தில் எது வினை செய்யலப்பா, நான் போன ஜென்மத்தில் ஏதாவது வினை செஞ்சுருக்கப்பேன், அது வந்து இந்த ஜென்மத்தில் வந்து இப்படி வருதா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ பெரிய ஞானம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த இறைவனோடு கலந்து, இறைவனோடு பேசி, இறைவனால் தான் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்று உணர்ந்து இருப்பவர்கள் தான் ஞானி. அதுதான் இந்த ஹூ ஆம் ஐ அப்படிம்பாங்க, நான் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் யார் அப்படின்னா இந்த கேள்வி மட்டும் எல்லாருக்கும் தெரியும், கேள்வி எல்லாருக்கும் தெரியும், நான் யார், நான் யார் என்று சொன்னால் அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு உள்ள இலக்கணம் என்ன என்றால் லிமிட்டட் நாலேஜ். எல்லாமே இறைவனுடைய ஆணைப்படி தான் நடக்கிறது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் இறைவனுடைய செயலால் தான் இந்த வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்று யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள்தான் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள். அவர்கள் தான் சிவஞானி. சிவஞானியினுடைய செயல் இவ்வாறு தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இது போன்ற அருளாளர்களையும் சித்தர்களையும் திருமூலர் போன்ற சிவஞானிகளையும் நாம் மனதார போற்றி வணங்க வேண்டும். யோக ரகசியங்கள் அடங்கிய பகுதி மூன்றாம் தந்திரம். மூன்றாம் தந்திரத்தோடு உங்களை சந்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு, திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: அன்புடையான் யாரு நீ, கண்டு கொஞ்ச நேரம் அந்த கருத்தளிந்தாயே, அவன் யாருன்னா என்னத்துல மிகுந்த அன்புடையவன். மேருவரையின் மேம்பட்ட தவத்தான், மேருமலையை கூட அளந்துள்ள அவன் தவத்தை அளக்க முடியாது. ஏன், ஏற்கனவேயும் கையிலையில் இருந்து வாறு பூமாலை தொடுத்தான், இப்பொழுது இங்க சொல் மாலை தொடுத்து கொண்டு வருவான். அதனால அடிப்பட்ட நல்ல மிகுந்த தவமுடையாள். என்னங்க தவம், தன்னை நினைப்பதுதான் தவம், யார் பெருமான் நினைப்பதுதான் தவம். அந்த தவம் உடைய மேம்பட்ட தவத்தான் முகவரி எல்லாம் கொடுக்கிறாரு. வெண்ணெய் நல்லூரில் யாரும் அறிய யான் ஆள உரியான். திருவண்ணை நல்லூர்ல என்ன கோர்ட் என்னாச்சு? முதல்ல எந்த ஊர்ல நடந்தது கல்யாணம்? மனம் வந்த புத்தூர்ல. அங்க வந்த உடனே இப்படி கொஞ்சம் தகராறு வந்த உடனே பார்த்தாங்க, இந்த கேஸ் நீக்க முடியாதுன்னு சொன்ன உடனே, ஐயா அந்த கேஸை இடத்த மாத்துவோன்ட்டான். என்ன திருவண்ணூர்ல மாத்திக்கலான்? அப்பவே இந்த கேஸ் எல்லாம் மாத்தி ஈர்த்தி செஞ்சிருக்கிறாங்க. சிவசிவ என்ன பண்றது? அதனால ஏன்னா தன்னை விட்டு போனா போதும். ஏன்னா இது ரெண்டு சங்கடமா இருக்குது. இவர் ஒண்ணு சொல்றா, அவர் சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்குது முன்னையே. அதுக்காக நாம முன்னையே போகணும், பின்னையே போகக்கூடாது. இவையெல்லாம் காரணம் பற்றியதும் வினை நீக்கத்திற்காகவும் செய்தது. நாம செய்தோம்னா வினையை மேல மூட்டை கட்டிக்கணும். அதனால நாம செய்யப்படாது, அவன் செய்தான். அதனால என்ன செய்தாராம்? ஆளவுரி வெண்ணை நல்லூரில் யாரும் அறிய யான் ஆளவுரியான். உன்னை என இறந்தான், உன்னை வேண்டி என்ன கேட்டுக்கொண்டான். வார்கொழுமுலையாய் நீ அவனை மணந்தா மனத்தால் அணைவாய் மகிழ்ந்தென்றார். நீ அதுக்காக திடீர்னு இப்ப காதலிச்சு கழிச்சு வேண்டியில்ல, நல்ல எல்லாரும் போல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அருமையா இருமா, நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க. இதெல்லாம் ஆட்சி. இன்னொரு பாட்டு என்னையா அதுக்கு, நம்ம தொண்டரஞ்சு களிர் மடைக்கு எப்ப பாண்டது திருப்பனந்தாள் எஜமான சுவாமி இருக்காங்க, இவங்களுக்கு முன்னே இருந்தவங்க. இந்த தொண்டரஞ்சு களிர் மடைக்கு சுரும்பார் மன்னர்கிற பாட்டு உயிர் இருக்கு. அதனால இன்னைக்கு காலையில காசிக்கு போகுதுன்னு சொன்னா காலையில பூஜை முடியும். இந்த சாமி வந்து புறப்படுறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கும்போது எல்லாம் புறப்படுறது எல்லாம் கட்டுறது கொஞ்சம் வைப்பாங்க. அப்ப தொண்டரஞ்சு களிறு மடைக்கு சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் பண்டு பாட மயிலால மான் கண்டு துள்ளவடி கெண்டை பாட சுனி நீல முட்டலரும் கேதாரமே. இது பாடிட்டே போக பிரஷர்ல ஏறுவோம். அந்த மாதிரி அவ்வளவு உயிர். அது மாதிரிலாம் ஒரு அருமை பாடு. என்ன பண்ண? எனவே இந்த கேதாரம் எல்லாம் நாம் இந்த அருமையா இங்கிருந்தவாறு பாடினார்கள். இடமாறனார் தாம் பன் வந்த எல்லாம் இங்கே இருந்திரஞ்சி நடமாடிய தேவடியாரே நன்னினார் போல் உள்ளிருந்து இடமாம் கருத்தில் திருப்பதியும் பாடி காதல் சிறந்திருந்தார். நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் அங்கெல்லாம் மேல போகாம இங்கிருந்தவாறே இருந்து எல்லாம் பாடினாராம். பாடி அங்கு சில நாள் வைகியத்தின் அருளால் போந்து பொறிவிடையார் தங்கும் இடங்கள் எனப்பலவும் சார்ந்து தாழ்ந்து தமிழ் பாடி பொங்கு புணரி கரைமருங்கு புவியில் சிவலோகம் போல திங்கள் முடியார் அமர்ந்த திரு ஒற்றியூரை சென்றடைந்தார். அருமை அருமை. இந்த உலகத்துல சிவலோகம் போல இருக்குமா திருவத்தியூர். அதனால அந்த திருவத்தியூருக்கு சென்றாராம் நம்முடைய சுந்தரர். அங்கே சென்று அண்ணல் தொடர்ந்து ஆவணம் காட்டி ஆண்ட நம்பி எடுந்தருள இந்த பெருமான் தடுத்தாறு கொள்ளப்பட்டவர்கள் பத்திரம் காட்டி தடுத்தாறு கொண்டார். அப்படிப்பட்ட தடுத்தாள் கொள்ளப்பட்டவராக இருக்கிற நம்பியா நம்முடைய நம்பிகள் எண்ணில் பெருமை ஆதிபுரி இறைவரடியார் எதிர்கொள்வார் வண்ண வீதி வாயில் தரும் வாழை கமுகு தோரணங்கள் சுண்ண நிறை பொற்குடம் தெய்வம் எடுத்து தொலை எழுங்கால். திருவத்தியூர்காரங்களா ரொம்ப மன மகிழ்ச்சியாக வரவேற்றாரலாம். அப்படி வரவேற்க இவரும் வரமங்கல வரமங்கல நல்லியம் முழங்க வாசமாலை அணியரங்கில் புறமங்கையில் நடமாட பொழியும் வெள்ள பூமாரி அறமங்கையரும் அமரர்களும் வீச அன்பருடன் பூந்தார் பிரமன் தலையில் பழிவந்த பிரானார் விரும்பு பெருந்தொண்டர். நேர அவர்களெல்லாம் வரவேற்க இவர் அந்த வரவேற்போடு கூட சுந்தரர் அவரோடு கூட வந்த அடிவர்கள் எல்லாம் ஒற்றியூர் கோயிலுக்கு போறாங்களாம். ஒற்றியூரில் உமையோடும் கூட நின்றார் உயர்தவத்தின் பற்றி மிக்க திருத்தொண்டர் பரந்த கடல் போல் வந்தீண்டி சுத்தம் அணிந்து துதி செய்ய தொழுது தம்பிரான் நண்பர் ஒற்ற மழவேருடையவர்தம் கோயில் வாயில் எய்தினார். இப்பொழுது அப்படியே ஊருக்குள்ள சென்றவர் இப்பொழுது திருக்கோயிலுக்குள்ளேயே செல்கிறாராம். வாழை அளக்கும் கோபுரத்தை மகிழ்ந்து பணிந்து புகுந்து வளர் கூணல் இளவன் பிரச்சடையார் கோயில் வலங்கொண்ட எதிர்வனு குறுகி ஊனும் உயிரும் கரைந்துருக உச்சி குவித்த கையினுடன் ஆன காதலுடன் வீழ்ந்தார் ஆரான்பின்னாரூரர். அருமையான திருவாரூர் கோயில்ல உள்ளே சென்று வணங்கி பெருமானை கண்டு மகிழ்கிறாராம். திருவத்தியூர்ல ஏட்டு வரியில் ஒற்றியூர் நீங்கள் என எடுத்தறியும் நாட்டமலரும் திருநுதலார் நரும்பொற்கமலச் சேவடியில் கூட்டும் உணர்வு கொண்டெழுந்து கோதில் அமுத இசை கூட பாட்டும் பாடி பரவியனும் பதிகம் எடுத்து பாடினார். அந்த அரசன் வந்து எல்லாருக்கும் வரி போட்டானா, வரி போட்டா இந்த ஒற்றியூரும் இருந்துதான். இந்த ஒற்றியூருக்காரங்களுக்கு வரி அது இந்த கோவிலுக்கு இருந்துதான். ஆனால் பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டா, அந்த வரி போட்ட அந்த பத்திரத்துல ஒரு ஒரு ஒரு வரி பிடப்பு பிறந்து ஒற்றியூர் நீங்களாக எழுதிட்டார். அதனால மறுநாள் காலையில பார்க்கும்போது வரி எந்தெந்த ஊருக்குடா வரின்னு கேட்ட, திருவொற்றியூர்னர், ஏட்ட பாருங்கப்பா, ஏட்ட பார்த்தா

மாதிரி சில கோயில்கள் கும்பிட்டுருக்காங்க. இதை மட்டும் ஒரு குறிப்பெடுத்து நாம தலையாத்திரை பண்ணும்போது எந்த ஒரு திருக்கோயிலாவது இவங்க பண்ணின மாதிரி ஆறு காலம் பண்ணா தேவலாம். ஆசை ஆசை வெக்க மரியாதாங்கிற மாதிரி அப்படியானா மூவரில் எந்தெந்த திருக்கோயிலே ஆறு காலமும் கண்டு வணங்கினார் அது முதல்ல குறிப்பிடுக்கணும். முதல்ல எடுக்கணும் தோக்கணும். நாம எந்த எங்கேயாவது தலையாத்திரை பண்றோம் வச்சுங்க, இப்ப 91 தலையாத்திரை பண்ணும்போது திருவொற்றியூரிலாவது ஒரு நாள் முழுமையா தங்கிடும். தங்கிட்டு இந்த ஊர்லதான் யா சுந்தர பெருமான் ஆறு காலமும் வணங்கினார் என்று சொல்லி ஓதாமூர்த்திகளை வைத்துக் கொண்டு அருமையா ஆறு காலங்களும் நல்ல அருமையாக கோவிலை வளம் வந்து வழிபாடு செய்து அந்த கால வழிபாடு செய்து அப்பா 8 நூற்றாண்டே சுந்தர பெருமான் ஆறு காலங்களிலும் வழிபாடு செய்தா ஏதோ நமக்கு கிடைத்து கொடுத்து அப்படி குறிச்சு வைக்கணும். தில்லையில பெரும்பாலும் எல்லாம் ஆறு காலங்களும் வணங்கியிருக்காங்க. எல்லாருமே நம்ம ஒரு காலம் போயிட்டு வந்துடுறோமே அப்படி இல்லாம ஆறு காலம் வணங்கும் சிவே சிவே. இப்படியாக காலம் காலங்களில் அணிந்து இந்த காலங்களில் என்ன தெரியலனா அந்த வழிபாடு நிகழ்த்ததற்குரிய ஆறு காலங்களிலும் அணிந்து பரவி கும்பிட்டிருந்தார். இந்த நிலைமையார் இவர் இங்கிருந்தார். இப்பதான் பாருங்க, முன்பு இவர்க்காக அந்த கையிலே மலை நீங்கி அருளால் போந்த அணிந்ததையார் பந்து புய்மியல் அவதரித்து வளர்ந்து பின்பு வந்தொண்டர் சந்த விரை பூம் விரைசூல் புயம் தேர்ந்த பரிசு தெரிய சாற்றுவம். இப்படி ஆறு காலங்களில் இவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வரலாறு என்ன, ரொம்ப காலத்துக்கு முன்ன படிச்சுமே தர்த்தார் உள்ள புராணத்துல என்னது, கைலையிலே அணுக்க தொண்டராக இருந்தவர்களிலே ஆணில் ஒருவர் சுந்தர், பெண்ணில் இருவர் அணிந்ததை கமலினி. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, தினமும் விடியலுமே வெந்நீட்டி மெயில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவனமும் தட்டு நமக்கு இருக்குது. அவங்க பெண்பாளர், அதனால வெளுத்தமைந்த புடவையெல்லாம் கட்டிக்கொண்டு அருமையா போய் பூ பறித்து அம்மா அம்மைக்கு சாத்துவாரலாம். அதே போல நம்முடைய சுந்தரனும் கைலாயத்தில் இருந்து அந்த விழிதலைமையை வெந்நீட்டு மெய்யில் பூசி அருமையா, இவரும் பதுசா நேரா தான் போறவர், நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் தான் பண்ணுவார். இப்படிலாம் பாக்குற பழக்கம் இல்ல. அந்த பொண்ணு எதுவும் யாங்கே தெருவில் யாரு போனாலும் பாக்குறது இல்ல. என்னமோ இவங்க ரெண்டு பேருக்கு அந்த முன்னை ஊடு இருந்தமையினால இது போயிட்டே இருக்கும்போது எப்படின்னு அந்த நேரத்தில் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தான். அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். கம்பர் அப்படியே போட்டோ எடுத்தார். ஐயா இது எப்படியா நீங்க அத்தனை கும்பல் தான் எடுத்தீங்கன்னாரு. என்ன பண்றது, இவங்க ரெண்டு பேரும் பாக்குற நேரம் அடியேனும் பார்க்க முடிஞ்சது, அதனால அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார். அதுபோல இது மிதிலேல அங்கே கைலாயத்தில் இந்த அண்ணலும் நோக்க அந்த பெண்களும் நோக்க பார்த்த. அப்புறம் அடையா சிவசிவா இது என்ன சிவலோகம் இல்ல கைலாயநாதம் இல்ல இங்க இப்படி பட்டுகின்றவன், ஏய் இனிமே பாக்கப்படாதே ஆமடி. இவரும் சுவிச்சுவா சுவிச்சுவா சுவிச்சுவா நான் பாத்துட்டு அதெல்லாம் பூ படிச்சுட்டு வந்து. ஆனா வந்து ரெண்டு பேரும் இப்போ அந்த அந்த அம்மா அம்மகிட்ட அந்த பூவை கொடுத்து பண்ணிச்சு, இவர் பெருமான்கிட்ட கொடுத்து அந்த பூவெல்லாம் பண்ணார். என்ன நந்தவனத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டார். தூக்கி வாரி போட்டது. எப்படி சார் தெரியும், அப்பர் சுவாமி உள்குவார் உள்கித்தெல்லாம் உடன் இருந்து அருதி. இது பாக்கிறது எப்படி தெரிஞ்சதுங்கிறீங்க பெருமானுக்கு, யாரார் என்ன நினைக்கிறாங்களோ அதுவே ஆண்டவனுக்கு தெரியும். மனத்துள் இருந்த கடுத்தானே அருமை அருமை மனத்தகத்தான் கொட்டுங்க அப்படி இல்ல கொட்டுங்க, மனத்தகத்தான் தலைமையிலான் பாக்கியனுள்ளான் வாயார தொல் அப்படின்னு. இப்படி இருந்தா நம்ம எதுவும் தப்பா நினைக்க மாட்டோம் இல்ல. ஆமா இப்ப நாம நினைக்க செய்யறதையே மறைச்சுடுறோம், ஆனா அவன் நினைக்கிறதையே பிடிச்சுவான். அப்போ ஊரை ஏமாத்தலாம், உள்ளவனை ஏமாத்த முடியாது. அவங்கிட்ட பதில் சொல்லியே தெரியும். ஆதலால் பார்த்தா என்ன நடந்தது என்ன, அப்படியே தலை குனிஞ்ச. சரி நீரும் விரும்பினீர் அவர்களும் விரும்பினார்கள், இரண்டு பேரும் மண்ணுலகத்தில் இருந்து அந்த இன்பத்தை குவித்து மீண்டும் வாரும் என்று சொன்னார். அதனால் வந்தவர் இவர் நாவலூருக்கு. அதனால ரெண்டு பெண் வந்தது, ஒன்னு திருவாரூர் பெண்ணாச்சு ஒன்னு திருவொற்றியூர் பெண்ணாச்சு. திருவாரூர் பெண் தான் முன்னெல்லாம் காலையில படிச்சோம். எது இந்த பாவம் இரு போய் அந்த அந்த பொண்ணை ஆத்தல போட்டு குளத்துல வந்து எடுக்கும்போது அந்த பொண்ணு இப்படி ஒரு ஆம்பளை இருப்பாங்களான்னு சொல்லிபிச்சு அல்லவா, இப்படி ஒரு காலில். இப்ப இந்த பெண் இது திருவொற்றியூர்ல இருக்கு. இவர் காலந்தோறும் வணங்கி வருகின்ற இந்த சுந்தரபூர் சுவாமிகள் அப்படி காலந்தோறும் வணங்கி வருகின்ற பொழுது என்ன நடக்க போகிறது அப்படின்னா, நாலாங்குளத்தில் பெருகு நரம் உடையார். வேளாண் குளத்துல பிறந்தவர்,
வாழும் ஞாயிற்று.

0: வேளாண்மை என்று சொன்னார். வேளாண்மைங்கிறது அவ்வளவு சிறந்த இது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் சொல்லுவார். அப்படிலாம் சொன்னாங்க. நீ விவசாயமே போது. ஆமா ஆமா, உழுதுண்டு வாழ்வாரே வீழ்வார், மற்றெல்லாம் காலர் தூக்கி வாழ்வார். அப்படி போட்டு இப்படி தூக்கி வாழ்ந்துட்டான். எனவே இந்த பெண்மணியார் திருவொற்றியூர்ல ஞாயிறுக்கிடார் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு வேளாண் குலத்து நல்ல விவசாயி, அவருக்கு மகளாக தோன்றினாராம் இந்த பெண். எதனாலே அங்கிருந்து அந்த மாதிரி அந்த இவரை கைலாயத்தில் இப்படி செய்ததுனாலே இங்க வந்தாராம். வந்தா அருளால் முன்னே அவர் இங்க என்ன அங்க முன்ன அணிந்ததுன்னு பேரு, இங்க என்னவா இன்னும் பேர் சொல்லல அல்லவா, என்ன சங்கிலியார்னு பேர், சங்கிலியார் அல்லவா. மலையான் மடந்தை மலர்ப்பாதம் மறவா அன்பால் வந்த நெறி தலையாமுணர்வு வந்தனைய தாமே அறிந்த சங்கிலியார். பாருங்க, முதல் பாட்டுல ஞாயிறு கிழவர் அவருக்கு மகளாக அவதரித்தார்னார். அடுத்த பாட்டுல என்னன்னாரு, தாமே அறிந்த சங்கிலியார் என்று சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டா அவர் தோன்றினார், தோன்றி மூன்றாண்டு ஆச்சு, அதுக்கு பேர் வச்சாங்க என்று அதெல்லாம் நீட்டல. ஏன் அதை நீட்ட வேண்டியது? ஏன்னா கையில தோன்றினால் நீங்க தோண்டி விட்டார், அவ்வளவுதான். வரலாறு யாருடையது? சுந்தரருடையது. எனவே செய்திக்கு வந்திருந்துமே தவிர இதுக்காக நீங்க ஒரு அவர் அவதாரப்படலும் ஒண்ணு போட்டு அங்கிருந்து வந்தார்னு ஆரம்பிச்சு அதுக்கு அவதாரப்படலும் போட்டு அப்புறம் பெயர் வைக்கும் படலும்னு போட்ட அதெல்லாம் தேவையில்லாது. அதனால ரொம்ப சேர்க்கலார் அழகு முள்ளு முனையில் என்ன பாடுங்க, எது தேவையோ அது அவ்வளவுதான். ஞாயிறுகிடார் மகராக தோன்றினார், அவ்வளவுதான். என்ன பேர் வச்சாங்கன்னாரு, சங்கிலியார் அப்படின்னு பெயர் வச்சார்னு சொல்லல, அப்படிப்பட்ட சங்கிலியார்னு சொல்லவே எனவே அவர் பெயர் சங்கிலியார் என்பது பெற்றாம். என்ன விரைவு தெரியுங்களா, நேரம் ஆச்சுல, அதனால அவருக்கு தெரியுது அங்க. எனவே இதுக்கெல்லாம் ஒரு படலம் போடப்படாதுப்பா. தலையாம் உணர்வு வந்தனைய தாமே அறிந்த சங்கிலியார், அலையார் வேற்கன் திருமகளிர் ஆயத்தோடும் விளையாட்டு நிலையான பருவங்கள் தோறும் நிகழ நிரம்புவார். பாருங்க, இப்ப அந்த குழந்தை ஆச்சு, சின்ன குழந்தை இருந்து இல்லைங்களா, அதனால வந்து காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம். அதுக்கப்புறம் என்னன்னாச்சு, எல்லாம் மூணு வயதாச்சு, அப்புறம் ஏழு எட்டு வயதாச்சு, எல்லாம் அம்மானை விளையாடுது கலங்கு விளையாடுது அப்படிதான் விளையாடுது இல்லைங்களா, இப்படி விளையாடுது. நீ அப்ப ஒத்த வழியில எங்க போட்டாரு, சீர்குள் மறைவில் வரும் செயலே என்று தெய்வ நிகழ்தன்மை பார் எளியவரும் ஐசிக்கும் பண்பி வளரும் பைந்தொடியார் வாரும் மணிய அணியவாம் வளர் மென்முலைகள் இடைவருந்த சாரும்பத்தில் தந்தையார் தங்கள் மனைவியார் குறைப்பார் அப்படினது. பதினோரு ஆண்டுகளுக்கு பின் மூணாவது பாட்டு வரல, அதுக்குள்ள பதினோரு ஆண்டு ஆயிடுச்சு. அவங்க பெத்தவங்க வந்து வளர்க்கறதுக்கு அவ்வளவு நாள் ஆகும், இவர் பாட்டுல என்ன சொல்றதுக்கு என்ன, மூணாவது பாட்டிலேயே இப்பொழுது பதினோரு ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு. வடிவும் குணமும் நம்முடைய மகற்கு மண்ணுள் ஓர் திசையும் படிவமன்றி மேற்பட்ட பரிசாம் பான்மேரிகளும். அந்த பொண்ணை பார்த்துட்டு ஞாயிறு கிழவரும் அந்த அம்மாவும் இவ்வளவு விரைவாகவும் நிறைவாகவும் இப்படி ஒரு பெண் வளருதுன்னா ஏத்து வீட்லயே பக்கத்து வீட்லயே யாரு வீட்லயும் இப்படி இல்லையா, தான் உண்டு தன் பணி உண்டு அப்படியே வளருங்க. என்னமோ நம்ம கொடுத்து வச்சோம்னா நானும் அதுதானுங்க நினைக்கிறேன் என்று அறைக்குள்ள பேசினது சேக்கிலார் எடுத்து வச்சு பேசிட்டு அப்படி இருக்கு. அருமையா இருந்தாலும் அப்பொழுது கடி சேர்மனமும் இனி நிகழும் காலம் என்ன, அந்த வயது வந்ததுன்னா திருமணம், அதனாலதான் அந்த அயோக்கிய திருமணம் இல்லாம போன காலம் போ. இவனுக்கு அந்த பதினாறு ஆச்சுன்னா கல்யாணம், அந்த அம்மாவுக்கு பன்னெண்டு ஆச்சுன்னா கல்யாணம்னா சித்தியெல்லாம் வரவேண்டிய வேலையே இல்லை. அருமை. அதனால வந்து இந்த மாதிரி அந்த அந்த கற்பு நிலைக்கு இவங்களுக்கு மாசு நேராது, அந்த பையனுடைய கற்பு நிலைக்கும் மாறாது அப்படி இருக்கும். எனவே திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணாங்களாம். ஆனால் கொடிய அணையா அணைய மனைவியார் ஏற்கு மாற்றால் கொடுமையென்றார் அப்படிங்கிறது. அவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, என்ன வர தை மாசத்துல அப்படின்னா, நானும் அதான் நினைச்சேன், தை மாசத்துல செஞ்சிடுவோங்க காலகாலத்துல. ஆமா செஞ்சிடலாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. எப்ப ஐப்பசி மாதத்துல பேசினாங்க, இப்பதான் சரியான நேரம் நம்ம படிக்கிறது. அதுக்கூட தாயரோடு தந்தையார் பேச கேட்ட சங்கிலியார், சிவசிவ ஒட்டு கேட்காது இது மட்டும்தான் கேட்டது, நீங்க பாட்டு ஒட்டு கேட்ட சங்கிலியான்றாங்க. அதனால இப்படி பேசுற நேரம் அந்த பாப்பா கண்ணாடியே சிவப்பு எடுக்க வந்து ஒட்டு கேட்கறது. அதனால என்னமா அப்பா பேசினாரு, என்ன வர தை மாசம் செஞ்சு கொடுத்துடலாம். ஆமாங்க கட்டி கொடுத்துருவோம், அதான் தேவலாம் எந்த வார்த்தை. இது கண்ணாடியா இருக்கும் போது காதல் விழுந்துட்டு விழுந்தவுடன் இதை கேட்டவுடன் அந்த பெண் என்னன்னா, ஏயு மாற்றம் அன்று தாயரோடு தந்தையார் பேச கேட்ட சங்கிலியார் ஏயு மாற்றம் அன்று இது, எம்பெருமான் ஈசன் திருவருளே மேய ஒருவர்க்கு உரியது யான் வேறு என் விளையும் என வெறுவுற்று ஆய உணர்வு மயங்கி மிக அயர்ந்தே அவனி மேல் விழுந்தார். இந்த பொண்ணு கண்ணாடி எடுக்க வந்த பொண்ணு இது மாதிரி தை மாசம் முடிச்சுடலாமான்னு சொன்ன உடனே நானும் அதானுங்க நினைச்சேன்னு சொல்லி காதல விழுந்தோ இல்லையோ பொத்துன்னு விழுந்துட்டு தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் அப்படி ஆனா இப்படி ஆன உடனே ஐயோ என்னோ பாப்பா வந்து விழுந்துட்டான் எல்லாம் வந்தது வெளியில வந்தா இல்ல பாங்கு நின்ற தந்தையா தாயார் பதித்து பரிந்தெடுத்தே ஏங்க உள்ளத்தினராயி இவளுக்கு என்னோ விட்டுறதுன்ன ஏமா என்னம்மா ஏம்மா என்று ரெண்டு பேரும் கேட்டாங்களாம். தாங்கி சீர விரைப்பணி நீர் தெளித்து அந்த நல்ல குளிர்ந்த தண்ணி எல்லாம் முகத்தில தெளிச்சாங்க. கை வந்தது நீங்க வாங்கு சிலை நன்னுதலாரை வந்தது உனக்கு என் என்றார். அவனே அப்படி தண்ணி இன்னும் தெளிச்ச உடனே அந்த மயக்கம் அப்படி தெளிஞ்சிருக்கு. என்ன ராஜா என்னம்மா என்ன நடந்துப்பா என்னப்பா உனக்கு வந்தது ஒளிங்க ஒளிங்க சார். ஆமா அப்படி சொன்ன அப்படி ஏன் அப்படி தண்ணி தெளிச்ச உடனே அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அவர் எப்படிங்க என்னடா ராஜா ஏன் அப்படி பொத்துன்னு விழுந்த அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே அருமை அப்படிலாம் பாடியிருக்காரு. வந்தது உனக்கு இங்கு என்றார் என்று தம்மை ஈண்டெடுத்தார் வினவர் மறை விட்டு எம்புவார். அந்த பாப்பா மனசுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசுற பாப்பா இல்ல எது மனசுல இருந்து அவர் சொல்லிப்பார் தங்கத்தில் தங்கம். அதனால மறை விட்டு எம்பு மறைனா தனக்கு உள்ள இருக்கிற சகதியை வச்சுக்கிற விட்டுட்டாராம். இன்று என் திறத்து நீர் முடிந்த இது என் பரிசுக்கு ஏயாது என அது சொல்லக்கூடாது. எனக்கு திருமண நிச்சயார்த்தம் சொல்லி தை மாசம் முடிச்சுள்ளானீங்களா அந்த திருமணம்னு சொன்னாலே இந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்துடும். அதனால இப்ப ஏதோ என்ன பத்தி நீங்க பேசுனீங்களே ஆமாமா இந்த பேச்சே எனக்கு வேணாம் அப்படின்னு சிவ சிவ இல்ல நீங்க என்ன பத்தி ஏதோ பேசுனீங்களே அதை பற்றியே எனக்கு பேசாதீங்க. வெண்டி விடையார் அருள் எனக்கு அருள் செய்தார் ஒருவர்க்கு உரியேன் யான் இனிமேல் சென்று திரு ஒற்றியூர் அணிந்து சிவனார் அருளை செல்வன் முடிவு அப்படிலாம் எடுக்கணும் குழப்பறதல். அதனால மன்னிக்கணும் இனிமே அரியன் திறத்து பேசுவேனா அரியனுக்கு யாரு யாரு கணவர் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசேய தொடும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலே மேலோ எம்பாவாய் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார். அதனால மன்னிக்கணும் நீங்க என்னை பற்றி ஏதோ கொஞ்சம் பேசுனீங்களே அதை இன்னையோட விட்டுணும். அதனால அடியனை கொண்டு திருவொற்றியூர் கோயில விட்டுடுங்க. நான் அருமையா அப்பூத்தொண்டு செய்துட்டு இருக்கிறேன் பெருமான் எனக்கு அருள்வான் நீங்களும் ஆசீர்வதியுங்கள் அப்படி பேசணும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா. அதனால இனிமே என்ன பண்ண சங்கிலியார் மாதிரி பேசுறாங்கப்பா அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது இது என்ன சங்கிலி சங்கிலிங்க அப்படின்னு நமக்குள்ள இருக்கட்டும். ஆமா நமக்குள்ள இருக்கிறது. அதனால் அப்படி அழகா தன்னுடைய கருத்தை சொல்லி அந்த பண்ணு நிறைவு பண்ணலாம் ரொம்ப அருமை. அப்படி சொன்ன உடனே அந்த மாற்றம் கேட்டவர் தாம் அயர்வும் பயமும் அதிசயமும் வந்த உள்ளத்தினராகிய மாற்றம் மற்ற அம்மாற்றம் மறைந்தொழுக மறைத்தொழுக. அதனால சரிம்மா நீ சொல்றபடியே செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு தனியா அந்த பொண்ணு மீண்ட கண்ணாடி எடுத்துட்டு போன பிறகு இனிமே திருமணத்தை பற்றி அவ காதுபட பேசப்படாது நானும் அதானுங்க நினைச்சேன் பேசப்படாது இப்ப கேட்டுட்டு இருந்துட போறா அதான் சொல்றேன் மயங்கு மயங்கு உளுந்துருவா பேசுறேன் பேசாம இருந்து சரி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு ரெண்டும் அப்படி பண்ணி தாய் இருந்தே அப்படி பண்ணிட்டு அயர் உம்பயமும் அதிசயமும் வந்த உள்ளத்தினராகிய மற்ற அம்மாற்றம் மறித்தொழுக பந்தம் நீடும் இவர் குலத்து நிகராம் ஒருவன் பரிசரியான் சிந்தை விரும்பி மகட்பேச விடுத்தான் சிலரும் சென்று சித்தார். இப்படி இருந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் யார் அவன் என்னன்னா இந்த வீட்டிலேயே கண் வச்சிருந்தான் இந்த பெண்ணை மணக்கணும் பழைய உறவு இது அப்படின்னு. அதனால என்ன செய்யணும் கேட்டா சரிங்க நீங்க இப்ப ஐபிஎஸ் கார்த்திகை எழுப்ப முன்னே நிச்சயார்த்தம் பண்ணிடுவோம் தையில நம்ம நாலஞ்சு தேதி கல்யாணம் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாம் கல்யாணம்னா ரெண்டு பேர் நல்ல உறவினர்கள் முதிந்தவர்களே அனுப்புவாங்க ஒரு ஒரு உதவி அனுப்பிடலாம் அனுப்பி அவங்க என்ன பண்ணு கேட்டா நல்லா பார்த்து வாங்க வாங்க ஐயா வணக்கம் அப்படின்னா ஆமா அடியவங்களை வந்திருக்கிறோம் என்னன்னு நம்ம பாப்பாவே தம்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்று பேசினாங்களாம். இங்க இந்த வீட்டுல வந்து அப்படி பேச வந்தவன்னு அத்தாதை யாரும் அது கேட்டு தன்மை விளம்ப தகாமையினால் ஏதம் எய்தா வகை முடிந்து போக்க அவர் என்ன ஐயோ திருமணம் தான் அம்மா பாப்பா வேணான்ட்டாலே நான் திருவொற்றியூர்ல போய் தங்கிறேன்னு சொன்னாரு அது அப்படியே அப்பளுக்கும் இல்லாம சொல்ல முடியுமா? அவங்க கிட்ட பொண்ணு வைக்க வந்தவங்க கிட்ட எல்லாம் நாங்கள செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் பொறுக்கணும், எல்லாம் போட்டுங்க, ஒரு 6 மாசம் போட்டுங்க, எல்லாம் நம்ம பையனுக்கே வச்சிருவோம்னா இது ஐஸ் நல்லவா? வேற என்ன அப்பட்டமா இல்ல, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அது மரியாதையும் இல்ல. அதனால எல்லாம் நம்ம பையனுக்கு வச்சுருவோம், ஒரு 6 மாசம் போட்டு சித்திர வைகாசி மேல பாப்பமே 5 மாசம் வேணும் என்று சொல்லி பக்குவமா அனுப்பிச்சிட்டோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: இழுகை ஓடல் ஓடல், வியந்து எதிர்கொள்கை, பீடத்து உரிமையின் இருத்தல், ஆதனத்திலே இருத்தல். ஆதனன் தன்னை சிவாயவன அங்கு உதவு, மாதவர் வந்தால் உன் மனைக்கு சைவ சமயம் நீங்க சைவ சமய நீதி பாடம் கேட்கணும், சைவ சமய நீதி பாடங்கள். அப்பதான் சைவர்கள் யாரு, சைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும், சைவ ஆசாரம்னா என்ன, தூங்குறதுல இருந்து படுக்கிறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாம் சொல்லு. ஆதனன் தன்னை சிவாயவன அங்கு உதவு, மாதவர் வந்தால் உன் மனைக்கு, அப்படி ஆதனத்தில் இருத்தல். பாதபூஷணை யுகப்பு, பாதபூஷணை செய்தல். பாதபூஷணை என்றால் ஐயாலே கால நேரம் எல்லாம் ஒத்துக்கொண்டால் முறையாக பாதபூஷணையை பண்ணும். இல்லையாக்க ஒரு பத்திர புஷ்பத்தை போட்டு நமஸ்காரத்தை, அது ஒண்ணு பெருசு இல்லையே. ஒரு பத்திர புஷ்பத்தை போட்டு ஒரு தோத்திரம் சுற்று தோற்றியோ நமச்சிவாய் பூஜை ஆயிருச்சு, பூஜை ஆயிருச்சு. ஒரு பத்திர புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணிடு, கணக்கு எழுதிமா, ஓ இவர் சிவனடியா இருக்கு பூஜை பண்ணு கணக்கு எழுதிமா. பாத பூஷணை உகப்பு செய்கை, உகப்பு செய்யன்னா அவர்கள் பிரியப்படுகிறா போல செய்யறது. உக்கரமா இருந்தா விசிறணும், உக்கரமா இருந்தா தாகமா இருந்தா தீர்த்தத்தை கொடுப்பது. வந்து ஏதாவது அவங்க காரியமா ஒரு காரியம் பண்ணுமா, நான் பாத்துட்டு வந்துறேன், செஞ்சிட்டு வந்துறேன். அவர் கருமம் உன் கருமமாக செய்து சித்தியார் அறிவறியான் தனையறிய அக்கையாக்கி. ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பில். தமக்கு அன்பில்லாதவன் யார் என்று கேட்டால் சிவனடியாளத்துல அன்பில்லாதவன் தான் தனக்கே அன்பில்லாதவன். எனவே உருப்படியாகிறதுக்கான காரியத்தை செய்யல இல்ல, அதனால இவனிடத்துல இவனுக்கே அன்பு இல்லை. அவன் நினைச்சிருக்கலாம் நம்ம மேல நம்முடைய நாம் அன்புவித்திருக்கிறோம், இல்ல இல்ல. ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கு அன்பில்லார், தமக்கும் அன்பில். பேசுவதன் அறிவில்லா பணங்களை எவ்வளவு மோசமா, நம்ம ஞானிகளுக்கு அவன்லாம் பெரிய ஆளே அல்ல. சிவனடியாளத்துல அன்பு இல்லாதவன் பெரிய ஆளே அல்லவன், ஏதோ பெரிய ஆளா இருந்துட்டு போறேன், பணமா வச்சிருந்துட்டு போறேன், சனத்தை இருந்து சனம் பணம் இருந்தா பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இருந்துட்டு போறேன். இவ்வளவு காலம் இந்த சனமும் பணமும் நினைச்சிருக்கும், இவ்வளவு காலம் இவன் இருப்பேன் யாரு தெரியுதா. அதனால பேசுவதன் அறிவில்லா பணங்களை நாம் இணங்கில், நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பணங்கிடுவர் விடுனி விடுனி. பின்ன என்ன சொல்லட்டும் சாமி, ஆசையோடும் அறநடியார் அடியாரை அடைந்துட்டு அவர்கருமும் உங்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே என்பது சித்தியார். அருள்ஞான குறினா அருளை பெறுகின்ற நிலையில், அருள் இவர் மூலமா தான் அருள் கிடைக்கும். அருள்ஞான எது இந்த செயல்லாம் எதுக்கு செய்யறது, அருள் கிடைப்பதற்காக செய்வது, அருள் கிடைப்பதற்காக செய்கின்ற செயல். பொருள் அரிதாயிர் கேட்போர்க்கு இஞ்சொலும் அரிதோ போந்தால் விரைவுடன் எழுகை ஓடல், விரந்த எதிர்கொள்கை, பீடத்து உரிமையின் இருத்தல், பாத பூஷணை உகப்பு செய்கை, பிரிபொழுது உடனே செல்கை. வீட்டு விட்டு செல்லுகிறாரு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு புறப்படுறாரு, பின்னால கொஞ்சம் தூரம் போய் அவரை விடுறோம், பின்னால கொஞ்சம் தூரம் போய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாது. பிரிபொழுது உடனே செல்லு எனும் இவை ஏழும் வேறு, ஏழு செயல் சொல்றார். இந்த ஏழும் நீ வந்து அதால சிவப்பேரை பெறுவதற்கு வாய்ப்பானது விளங்குதா. அதற்கு மேலே இந்த ஏற்பவன் இருக்கிறானே எல்லா இடத்துலயும் ஏற்கக்கூடாது. வாங்கறதுன்னா தானே வாங்கறதுனா எல்லாத்திடையும் வாங்கக்கூடாது, எல்லாத்திடையே வாங்குற இடத்துலதான் வாங்கணும். விசேட தீட்சை வாங்கின உடனே திருச்சிக்கு போயிருந்தோம், மாசம் மாசம் போய்கிட்டு இருந்தேன் நானு தர்மலிங்கம் ஜடையனோட ஒரு நாலு பேர் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். திருச்சியில அந்த அருணரி திருக்கூட்டத்தில் சொற்பொழிவு பண்ணி இருந்தாங்க, திருவாசகம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாசம் ஒரு நாள். விசேட தீட்சை வாங்கின உடனே அந்த சொற்பொழிவு கேட்க போனோம், சில சந்தேகங்களையும் கேட்க போனோம். முருகன் செட்டியார் வீட்டில் தங்கியிருந்தார், பாத்திரக்கடை முருகன் செட்டியார் வீட்டில் தங்கியிருப்பாங்க. அங்கே போன உடனே நாங்கள் போகும்போது சாப்பிட்டு போயிட்டோம், கடையில டிஃபன் சாப்பிட்டு போயிட்டோம். அங்க போய் சொற்பொழி முடிச்சுட்டு அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் அந்த செட்டியார் சொன்னாரு, நீங்க சாப்பிடுங்க எங்களை சாப்பிடுங்கன்னாரு. இவங்க சடையந்திரம் ஒன்னும் பேசல, நான் என்ன பண்ணேன், நாங்கெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டா, ஆனா உங்க வீட்டுல சாப்பிடுறது புண்ணியம் அப்பவே சொன்னேன், உங்க வீட்டுல சாப்பிடுறது புண்ணியம், அதனால ஏதாவது கொஞ்சமா கொடுங்க. அப்ப குருநாதர் இருந்தவன்னா இவர் ரொம்ப நுட்பமான ஆளுங்க அப்படின்னு. உங்க வீட்டுல சாப்பிடுறது புண்ணியம்னு சொன்னது, அவன் நல்ல சிவபூஷக்கார, நல்ல சிவதர்மன், எப்போதும் மடி வச்சுதான் கட்டிருப்பாரு, பஞ்சகச்சம் வச்சுதான் கட்டுவாரு, சிவப்பழமா இருப்பார். அவங்க வீட்டுல தான் குருநாறு தங்குவாங்க. ஆகையினாலே எல்லார் வீட்லயும் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அது பின்னாடி வருது நிறைய. ஐயோ, சாப்பாடுதான் உனக்கு உள்ளத்தை தூய்மையாக்கும், சாப்பாடுதான் உள்ளத்தை அழுக்காக்கி விடும். இழுக்கான ஆனா உளத்தை அழுக்காக்கி விடுமே, பின்னாடி வருது. இழுக்கான அன்னம் உளத்தை அழுக்காக்கி விடுமே. அழுக்குளம் அடுத்த பாடு சொல்ற, அழுக்குளமே பாவத்தை ஆக்குதற்கு துணியும். ஐயோ, இந்த நூல் மாதிரி எந்த நூலும் சொல்லாதுவா? அவ்வளவு நுட்பமா சொல்லு, விளங்குத. அதனால அது போல தானம் எல்லா இடத்துலயும் வாங்காது. இரக்கம் ஆதரவு கூற ஈபவன் கையில் ஏற்றான். இரக்கத்தோடும் விருப்பத்தோடும் தானம் கொடுக்கின்றவன் அவன் கையில வாங்கினவன். ரெண்டு பேர சிவலோகத்தில் இருப்பான். அன்போடு தானம் செய்ய தான வாங்கிறவனும் அன்போடு உள்ளன்போடு, இவன் உருப்படி ஆகணுமே, கொடுக்கற உருப்படி ஆகணுமே, வாங்கறவனும் கொடுக்கறவனும் ரெண்டு பேரும் சிவலோகத்துக்கு போவான். இறக்க ஆதரவு கூற கையில் இறக்க ஆதரவு கூற ஈபவன் கையில் ஏற்றான். இருப்பனே இந்தானோடு ஈசனது உலகம் மீதி. சிவலோகத்துல இருப்பான். கொடுத்தவனும் இறக்க ஆதரவு இல்லான் கையேற்றவன். இறக்க ஆதரவு இல்லான் பெருமைக்கு செய்யறவன், அடுத்தவன் செய்யறான் நம்ம செய்யலாம்னு செய்யறவன், அகம்பாவத்தோடு செய்யறவன், நம்ம செய்த வேலை புகழ பெறணுங்கிற செய்யறவன், இப்படிப்பட்டவன் வாங்காது. இறக்க ஆதரவு இல்லான் கையேற்றவன் ஈந்தானோடு இருப்பனே நிறையந்தனுள் நரகத்துல. ரெண்டு பேருமே எண்ணி முன் வினையை ஏய்த்து. அதனாலே இறக்கம் ஆதரவாகிய விருப்பம் அன்பு உள்ளவரிடத்துல தானத்தை பெற்று, இல்லாதவரிடத்துல பெற வேண்டாம். அவன் தானா வந்து கொடுக்கறது வேற, நீ தானத்தை பெறுவது வேற. விளங்குதா? இப்படி வந்து கொடுக்கிறவன் வாங்கறவன், கொடுக்கறவன் தன்மை, வாங்கறவன் தன்மை, தானத்தினால வருகின்ற பலன்கள், நடந்து கொள்கிற முறைகள், இவைகள் எல்லாம் சொன்னார். அதற்கு மேலே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற இடங்களை சொல்கிறார். சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற இடங்களை சொல்றார். சிவபெருமான் எல்லா இடத்திலையும் தான் இருக்கிறார். சிவபெருமான் எல்லா இடத்திலையும் இல்லைன்னா கடவுள் அல்ல. எல்லா இடத்திலையும் இல்லைன்னா கடவுள் அல்ல. ஆசாமி ஒரு இடத்துல தான் இருப்பார். சாமி எல்லா இடத்திலயும் இருக்கு. ஆசாமி என்ன மனுஷா எங்க இருக்கிறாரு? இப்ப எங்க இருக்கிறாரு? சீகம்பட்டில இல்ல. சீகம்பட்டிலா இருக்காரு ராமலிங்க? இல்ல. அங்க இருந்து அங்க இருக்க மாட்டாரு, இங்க இருந்து அங்க இருக்க மாட்டாரு. சிவபெருமான் அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசம். இவர் இங்க இருப்பாரு, அங்க இருக்க மாட்டார். அங்க இருப்பாரு, இங்க இருக்க மாட்டார். அவரு இங்கும் இருப்பாரு, அங்கும் இருப்பார், எங்கும் இருப்பார். இது போல பாலிலே நெய் போல. பாலிலே நெய் எங்கன்னு இருக்குது? எல்லா இடத்திலயும் இருக்கிறது. எள்ளும் எண்ணெயும் போல் என்ற இந்த திருவாசகம். எள்ளும் எண்ணெயும் போல், எள்ளில எண்ணெய் எங்க இருக்கு? பூவிலே வாசம் போல. பூவிலே வாசம் எங்க இருக்கு? எல்லா இடத்திலயும். அது போல கடவுள் இருக்கிறார். அங்குங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய். ஆனால் அப்படி இருந்தா அவனை எப்படி சென்று கண்டு வழிபடுவது? கன்னடமெல்லாம் அப்படி கும்பிடுக்கிட்டே இல்லையா? எல்லா இடத்துல இருக்க, எல்லா இடத்துல இருந்தா அப்படியே கும்பிட்டு முடியுமா? எல்லா இடத்துல இருந்தா ஜாமி இருக்காரு அப்படி கும்பிட்டு அலைய முடியுமா? உனக்கு எப்படி அன்பு உண்டாகும்? அதனாலேதான் அவன் ஆன்மாக்கள் உய்வதற்காக திருக்கோயில் ஒன்று எழுந்துள்ளிருக்கான். தான் வந்து வணங்கி அருள் பெறுவதற்கு அரசனுடைய ஆணையானது உலகம் முழுவதும் இருந்தாலும், அரசனுடைய ஆணை இந்த இடத்துல ஜனாதிபதி ஆணை இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கு. அரசனுடைய ஆணை இருக்குதா இல்லையா? இருக்கு. எல்லா இடங்களிலும் இருக்கு அரசனுடைய ஆணை. இல்ல இருந்தாலும் அரசன் எழுந்தருளி இருக்கிற இடம் சென்று அவரிடத்திலே பெறுகின்ற உரிமையைப் போல, சலுகையைப் போல, அரசன் எழுந்தருளி இருக்கிறதுக்கு சென்று அவரிடத்திலே அபகாரத்தை பெறுவது போல, சிவன் எழுந்தருளி இருக்கிற இடத்திலே ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டாக எழுந்தருளி இருக்கிற இடம். விளங்குதா? அதை அதுதான் திருக்கோயில்கள். அதுதான் திருக்கோயில். மூர்த்தியாகி தலமாகி முன்னிற்கங்க முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திறத்தினால் உயிர்க்கு நல ஆர்த்தினாலும் அறியாம அகற்றி அறிவிப்பான் இவன் போர்த்தகருணை கணபதியை புகழ்ந்து சரணமடைகின்றான் என்பது விநாயகன். அதனாலே அவன் எழுந்தருளி இருப்பது எதற்காக என்று கேட்டால் உயிர்கள் உயும் பொருட்டாக. அவனுக்கு என்று கோயில் வேண்டியதில்லை. அவனுக்கு என்று கோயில் வேண்டியதில்லை. பசுவினுடைய உடம்பு முழுவதும் பால் இருந்தாலும் எங்கே கிடைக்கிறது? காம்புல. காம்புலதான் பால் கிடைக்கும். அதனாலே ஆவின் உடம்பெல்லாம் ஆவரித்து நிற்கணும் பால், பாவு முளைக்கண் மிகுதி பார் என்பது சிவபோகசாரம். ஆகையினாலே அப்படி வந்து சிவன் எல்லா இடங்களில் எழுந்திருந்தாலும் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டாக அவன் வந்து திருக்கோயில் ஒன்று எழுந்தருள் இருக்கிற கோயில்கள் பல, கோயில்கள் பல. அதை சொல்றாரு, கொடுக்கும் செய்கையர் தம்மையும் கூறினோம், கொடுக்கும் செய்கையர் கொடுக்கின்ற பள்ளல்களை பற்றி கூறினோம், விடுக்கும் செய்கையர் தம்மையும் வெண்ணிற விடைக்கும் பாகன் விமல விரும்பிய விடத்தையும் இசைப்பான் மினியாவரும். அதனால கொடுக்கிறவன் வந்து வாங்கி கொள்ளுகிறவனுடைய தன்மையெல்லாம் சொன்னேன், அதற்கு மேல விடைப்பாகன ஐய பரமேஸ்வரன் எழுந்தருளி விரும்பி இருக்கிற இடத்தை சொல்லுகிறேன்னு சொல்றாரு. யாரு சொல்றாரு? முருகப்பெருமான். யாருக்கு சொல்றாரு? அகத்தியர். முருகன் சொல்லுகிறார், முருகன் சொல்லுகிறார். சிவன் விரும்பும் புண்ணிய துறைகள் தீர்த்தமார் சிவகாசி, காசிப்பதி, காசி சிவகாசி, தீர்த்தமார் சிவகாசி. காசியிலே இறந்தால் முத்தி, காசியிலே இறந்தால் முத்தி. அது வந்து சாமானியமா எல்லாருக்கும் நடக்கும், அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய் அங்கேயே உட்கார்ந்து இருக்கணும் ஏமே வர்றவர்கள், அதுக்குள்ள சலிச்சு போயிரும். இப்ப கூட சாயங்காலம் ஒருத்தர் சொன்னாரு, நான் ரெடியா இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன், என்ன வரமாட்டேங்கிறேன் அப்படின்னாரு. நம்ம இஷ்டத்தில் இல்லை. அதனாலே வந்து தீர்த்தமார் சிவகாசி திகழ் குருக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம் தான் இந்த பாரத பூர்ணந்ததாக ஒரு வரலாறு. எல்லாம் சிவாலயம் இவனுக்கு போய் அக்கறம் பண்ணிவிட்டாரு. சரி, சிவகாசி திகழ் குருக்ஷேத்திரம் பிரயாகை, இதெல்லாம் வடநாட்டில் இருக்கிறது. பிரயாகை கேள்விப்பட்டிருப்பீங்களே, பிரயாகை. கிளற கிளற அலர் பூத்த புட்கரணி, புட்கரணி என்கின்ற தீர்த்தம், புனிதர்கள் ஆர்த்த கங்கை அலைகடல அதிகம், இதெல்லாம் தீர்த்தத்தை பத்தி சொல்றார். தீர்த்தம் காசியில் இருக்கிற தீர்த்தம், அதுக்கு மேல குருக்ஷேத்திரம், பிரயாக, புஷ்கரணி, வந்து கங்கை முத கடல் முதலான தீர்த்தங்கள், புண்ணிய தீர்த்தங்கள். கரப்பில நைமிஷாரண்யம், நைமிஷாரண்யம் தான் இமயமலைச்சாரல் அந்த முனிவர்கள் எல்லாம் தவஞ்செய்த இடம் நைமிஷாரண்யம். கவின் பருப்பதம், திருப்பதம், திருப்பருப்பதம், அதான் அந்த ஸ்ரீசைலம் சொல்றோம். ஸ்ரீசைலம் பெரிய மலை, பெரிய சிவாலயம் ஸ்ரீசைலம், ஆந்திரா மல்லிகார்ஜுனம் சொல்றோம், பெரிய மலை ஸ்ரீசைலம். திருப்பருப்பதம், பருப்பதம் நோக்கினார் என்ன அப்பர் தேவார் விளங்குத பருப்பதம். வேத பற்பதம், வேத பற்பதங்கிறது திருக்கழுக்குன்றம், வேத கிரின்னு பேருக்கு. ஆமா, வேத பற்பதம். கோகண்ணம், கோகண்ணம்னா திருக்கோகரணம், மேற்கு கடல் ஓரத்தில் இருக்குதா திருக்கோ, மேற்கு இது அல்ல, இது கோகரணம். கோகரணம் சூழா அக்கையார் பயனன் அரண் கோயில் வல வந்து பூக்கையாலட்டி போற்றி என்னாதவே காக்கையார் பயனன், கால்களார் பயனன் கரைக்கண்டன் உரை கோலக்கோபுர கோகரணஞ்சோனா கால்களார் பயனன், கோகரணம் மேகினார் அப்பர் தேவார். அதனாலே கோகரணம், கோகரணம்னா கோன்னா பசு, கண்ணம்னா காது, பசுவின் காது போல இருக்குதான் சொல்லுவீங்க. அது ராவண எடுத்துக்கிட்டு வந்து கைலாயத்திலிருந்து வாங்கிட்டு வந்து அங்கே வச்சு புட்டு என்னமோ வேற வேலைக்கு போனானா, அந்த வேலையில உட்கார்ந்துகிட்டாரு பிள்ளையார் வாங்கி வச்சு விட்டாரா, அப்புறம் போய் எடுக்க போனானா எடுக்க முடியலையா, கையில பிடிச்சு இது பண்ணும் போது குழஞ்சு போச்சான் லிங்கம், பசுவின் காது போல இருக்காளி கேக்கும். மகாபலேஸ்வரர்னு பேர் ரொம்ப பலம் கொண்டு தூ இழுத்து பார்த்தானா முடியலையா, அதனால மகாபலேஸ்வரர்னு பேர் வச்சுட்டாங்க ராவணன். அரத்தமேனி அரியற, அரத்தமேனி என்றால் சிவங்க திருமேனியுடையவனாகி சிவருமடைந்திருக்கிற அரிகரம்னு ஒரு ஸ்தலம் இருக்குதான், அரிகரம். அம்பையும், அம்பைனா அம்பர் மாகாணம், விருத்த வேதியர் வெண்ணையும் பெண்ணையும் இங்க வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு. அதனால வெண்ணையும் பெண்ணையும், வெண்ணெய் நல்லூர் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள்துறை ராத்தா என்கின்ற திருவெண்ணை நல்லூரும் பெண்ணையாரும். ஒற்றியூர், திருவொற்றி, திருவோத்தூர், திருவோத்தூர் தான் ஆண்பனையை பெண்பனையாக்கியது காஞ்சிபுரத்து பக்கம், திருவோத்தூர். விளை வயல் உற்ற ஊரல் திருவூரல் என தொண்டை நடுத்தலங்கள் திருவூரல் உயர் புகழ் வான்மியூர் திருவான்மியூர் வெற்றியூர் வெற்றியூர்னு ஒன்று ஒரு தலம் திருப்பாசூர் திருப்பாசூர் அது தொண்டை நாட்டு விரிஞ்சயம் திருவிரிஞ்சயின்னு ஒரு தலம் திருவிஞ்சைக்கு தேவாரம் இல்லை ஆனா அது பல அதிசயங்களை நிகழ்த்திய தலங்கள் கற்று முற்றினர் காரி வரையுமே திருக்காரி வரையின்னு ஒரு தலம் திருக்காரி வரையின்னு ஒரு தலம் அது வடநாடு கனகமார் முகலிக்கரை திருக்காலத்து பொன்முகலி காஞ்சி காஞ்சிபுரம் நல் அனகரா முதுகுன்றம் விருத்தாசலம் அருணாசலம் அருணாசலம் தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஊர் முனிவர்ஷர் குடமூக்கு குடம் கும்பகோணம் குடமூக்கிடை மா மருது திருவிடை மருது மா மருது உணர் முத்தன் ஆரூர் புலியூருமே திருவாரூரும் திருப்புலியூர் திருப்புலியூர்னா சிதம்பரம் புலியூருமே காளி சீர்காழி முல்லை திருவுள்ளவே ஐயாறு தென்கண்டியூர் வீழி திருவிடை வேதவனம் மறைக்காடு திருமறைக்காடு திருவிற்குடி திருவிற்குடி அட்டவரத்தில் ஒண்ணு வாழை மல்கு வலஞ்சுடி திருவலஞ்சுடி வாஞ்சியம் திருவாஞ்சியம் தாழை நீடு வெண்காடு சாய்க்காடுமே வாழை மல்கு வலஞ்சுடி வாஞ்சியம் தாழை நீடு வெண்காடு சாய்க்காடுமே எழிலுமார் பரங்குன்று ராமேஸ்வரம் புளிலுமார் மதுராபுரி பூவனம் அழகுமாறு நெல்வேலி அஞ்சைக்களம் திருநெல்வேலி திருவஞ்சைக்களம் குலகன் புக்கொழியூர் அவினாசி புக்கொழியூர் புக்கொழியூர் கொலிக்குன்றமே கொலிக்குன்றம் கொலிக்குன்றத்தையும் ஏத்துக்காரியா கொலிக்குன்றம்னா தெரியுதா கொல்லிமல் ஆமா கொலிக்குன்றம் கொல்லிமலை கொல்லிமலைக்கு திருப்பூர் இருக்கு தேவாரம் கிடைக்கல அரைப்பள்ளின்னு அப்புறம் வைப்பு தளத்துல பாடுறாரு கோதனங்கள் குவிந்த விடங்களும் இப்படி ஆலயங்களை சொன்னாரா அதற்கு மேல எல்லா ஆலயங்களும் சொல்ல முடியல கடம்பதனி ஏன் சொல்லல ஐயர் மலை ஏன் சொல்லு கேட்காதீங்க இது மாதிரி சில குறிப்பிட்ட தலங்களை எல்லாம் சொல்லி அதற்கு மேல அப்படிப்பட்ட சிவாலயங்களும் விளங்குதா
1: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
0: கோதனங்கள் குவிந்த விடங்களும் கோதனங்கள் குவிந்த பசு கூட்டங்கள் இருக்கின்ற இடம் சிவபெருமான் எழுந்து விடுகிறோம் பசு கூட்டங்கள் இருக்கின்ற இடம் மா தபோதனர் வாழும் மடங்களும் ஞானிகள் தபோதனர் வாழ்கின்ற மடங்களும் மீதல் வேட்கையற்கே விடம் இன்னும் கொடுப்பதில் ஆர்வம் உள்ள வள்ளல்களுக்கு இன்னும் உண்டு ஓதுவான் காலவேதமும் ஓர்கவே இப்படிப்பட்ட தலங்கள் இப்படிப்பட்ட இடங்கள்ல சிவன் எழுந்தொழி இருக்க இடம் அந்த தலங்களிலே இதற்கு சிறந்த காலம் அதுக்கு மேல இப்படி இடத்தை சொல்லி காலம் சொல்றார் காலம் சொல்றார் காலத்தின் ஆட்சி இதை நன்றி அதனால காலம் ரொம்ப முக்கியமானது காலம் பாலோடாயினும் காலம் அறிந்து காலம் வந்து அவசியமானது பொருத்தமான காலத்திலே சிவ காலம் புண்ணிய காலத்தை சொல்றார். புண்ணிய காலம் அது எதுன்னு கேட்டா, அரணமாதித்தன் தன்னை அடைந்திட விரபும் வேலையும், அரணம் ஆதித்தன் தன்னை அடர்ந்திட விரவு வேலையும், வெண்மதி தன்னை இருமையான அயனமும், இவ ஒரு குறிய வேலைகள் மற்றும் உண்டோர்கவே. இது எப்படின்னு கேட்ட, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் முதலான காலங்கள், அதற்கு மேல அயனம். அயனம்னா உத்தராயணம் தட்சிணாயணம், உத்தராயணம் தை மாத பிறப்பு உத்தராயணம், ஆடி மாத பிறப்பு தட்சிணாயணம், அந்த மாதிரி காலம். இந்த மாதிரி அயனங்களிலே உரைத்தனங் கால பேதமும் ஓர்கவும் சிறைத்த தன்னையும் செப்புவோம். அதனால இப்படிப்பட்ட புண்ணிய காலங்களிலே, புண்ணிய காலம்னா நீங்க திருவாதிரை கார்த்திகை பூசம் முதலான புண்ணிய காலங்களையும் எடுத்துக்கணும். ஒன்று சொன்னா அதை ஒட்டி இனங்களையும் எடுத்துக்கொள்ளணும். உலகில் ஐயாசி விசாகம் தைப்பூசம் கார்த்திகை சித்ராபர்ணமி இது மாதிரி புண்ணிய காலங்களும் அமாவாசை இப்படிப்பட்ட புண்ணிய காலம். உரைத்தனங்கால வேதமும் ஊர்க உச்சரத்தையும் செப்புவோம். உள்ளே சிரத்தையும் சொல்லுவோம், சிரத்தைனா உள்ளே இருக்கிற பிரியத்தையும் சிரத்தையும் செப்புவோம். சிந்தையுள் பரித்த மெய்மை பரம பிரீதியே குறுத்த பத்தியும் மற்றதன் கூற்றாரோ. அதனாலே உள்ளத்திலே கொண்ட ஆதரவு சிரத்தே பக்தி இருக்குதே, அது வந்து மிகு மிகுதியும் வேண்டும்ங்கிறார். அது மிகுதியும் வேண்டும், தானம் இடம் காலம் எல்லாம் இருந்தாலும் இது அவசியமாக வேணும். சிறந்த தேசமும் காலமும் சிந்தையுள் பரந்த காதலும், சிறந்த தேசம், சிறந்த தேசம்னா சிதம்பரம் கடம்பந்துறை வைத்துக் கொள்ளுங்கள். காலம் வந்து தைப்பூசமா சித்ரா பௌர்ணமியா வந்து கார்த்திகையா திருவாதிரையா, அது மாதிரி திருவாதிரைக்கு சாமி புறப்படும். எல்லா ஊர்லயும் திருவாதிரை சாமிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு உண்டு. இங்க திருவாதிரை சாமி புறப்பாடுறதுக்கு சாப்பாடு கிடையாது, புறப்பாடு எல்லாம் புறப்பாடு தான், சாப்பாடு இல்லை. திருவாதிரைக்கெல்லாம் சாப்பாடு போட்டா புண்ணியம், புண்ணியம்னா குறிப்பிட்ட ஆளுகள் போடலாம். எல்லாம் திருவாரூருக்கு வந்த அத்தனை பேருக்கு போட வேண்டியதில்லை. ஒரு பத்து சிவனடி அருகு செய், சிவனடி அருகு பத்து சிவனடி. திருவாதிரை நோன்புலேயே திருவாரூர் நோன்பு தானே மிக விசேடம், திருவாரூர் நோன்பு தான் மிக விசேடமான நோன்பு. ஆதிர நாள் காணாதே போது யோகோப்பாவ. ஆமா ஆமா, திருவாதிரை மாதிரி உயர்ந்த நோன்பு வேறு கிடையாது. அதனாலே திருவாதிரை விசேஷம். சிவருமானுக்கு ஆதிரையான் ஒரே பேர், ஆதிரையான பேர் சிவருமானுக்கு. ஆதிரையான் ஆதிரையன் ஆதரித்த அம்மான் தன்னை என்பது அப்பர் தேவார். ஆதிரையா ஆதிரையா என்றால் ஊர்திரை நீர் வேலி உலகு சொல்லு. சரி, ஆகையினாலே பரந்த காதலும், இப்படி சிறந்த தேசமும் சிறந்த காலமும் சிறந்த இடமும் சிறந்த காலமும் சிந்தையுள் பரந்த காதலும், இது மூணும் கூடி, இது மூணும் கூடி பெற்றவர் நற்றவர்க்கு அறிந்த நூல் விதி அர்ச்சனை ஆக்கு. சிறந்த தேசம் சிறந்த காலம் சிந்தையுள்ள பிறந்த காதலோடு இதை மற்றவர்கள் நல்ல தவம் உடையவர்களுக்கு அர்ச்சனையை பண்ணுவோம், தானத்தை பண்ணுவோம். பிறந்த காதலும் பெற்றவர்க்கு பெற்றவர் நற்றவர்க்கு அறிந்த நூல் விதி அர்ச்சனை ஆக்குக. நூலிலே சொல்லப்பட்டபடி அர்ச்சனை அர்ச்சனை ஆக்குக. நிறைந்து வானனவே பலம் நீடுமே, அது ஆகாயத்தளவு பலம் தருவது. ஆகாயம் எவ்வளவு உயரத்தில் இருக்குது, அப்படிப்பட்டவர் வானத்தளவு பலன். காலமும் இடமும் அன்பும் வாங்குற நல்ல பாத்திரமும் நாளும் சேர்ந்துருச்சுன்னா என்று இப்படி பல விசிட்ட காரணவையல்ல முருகப்பெருமான் அகத்தியருக்கு இப்படி இந்த பல விசிட்ட காரணம் ஒன்றுக்கு ஒன்று பலன் அதிகம் என்கிறது. பல விசிட்டம் என்றால் இதை விட உயர்ந்தது, அதை விட உயர்ந்தது என்று பல விசிட்டம். பின்னாடி அடுத்தாப்புல வருது சிவ தர்ம வயல், அடுத்தாப்புல சிவ தர்மத்தை சொல்றார். சிவ தர்ம வயல் அப்படி சொன்னான், யாரு சொன்னான்னா குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தவன் சொன்னார்.
2: குன்றவர் என்னது,
0: குன்றவர் மடக்கொடி, குன்றவர் மடக்கொடின்னா வள்ளி. வள்ளி என்று பயன் மேன்மை தரு காரணம் இசைத்தான், என்று பயன் தரு மேன்மை இன்று பயன் மேன்மைதற்கு காரணம் இசைத்தான் குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தான் வென்று போல இந்தனையும் வெய்யவேன நைய நின்ற முனி அன்றுடன் இருக்கணும் நினைந்தேன். இப்படி சொல்லி அதுக்கு மேலே சிவபெருமான் துதி சொல்றார். வானவர் நாடரும் மாதவனே, இது வந்து மடக்கணி. வானவர் நாடரும் மாதவனே, மானவருட்டரும் மாதவனே, காணம்மா காணம்மா வேடனும் மாணவனே, கடிதனவே செலும் மாணவனே. இதெல்லாம் மடக்கணி. பொருள் ஒரே சொல்லா இருக்கும், பொருள் வேறு. எப்படின்னா வானவர் நாடரும் மாதவனே, வானவராகி தேவர்களால அறிய முடியாதவனே. மானவருட்டரும் மாதவனே, மானவருன்னா உயர்ந்த இருளா இருக்கிற ஆணவத்தை அறுப்பவன். அதான் உயர்ந்த இருள், ஆணவத்தை அறுப்பவன் மாதவனே. கனமா வேடனும் மாணவனே, கானத்திலே காட்டிலே வேடனாக ஆனவனே. கடிதனவே செல்லும் ஆணவனே, வேகமாக செல்லுகின்ற ஆண் என்கிற ரிஷபத்தையுடையவன். ஏனமும் மாணவன் என்னலனே, ஏனமும் ஏனமும் மாணவன் என்னலனே, ஏனமும் மாணவன் அதாரு விஷ்ணு என்னலனே, என்ன முடியாதவனே. எம்முளத்து ஆக்கிடு என்னலனே, எம்முளத்தில எண்ணத்தை உண்டு பண்ணுவனே. ஊனமர் வெண்டலை உண்டவனே, பரமந்தலையிலே பலியற்றவனே. உத்தமர் நெஞ்சகத்து உண்டவனே, உத்தமர் நெஞ்சத்து உண்டவன். புலிமுனி பூசை புரிந்தவனே, புலிமுனியாய வியாக்கரபாதர் பூசை செய்ய பெற்றவனே. அந்த வியாக்கரபாதர் பூசை பண்ணாதான் இளமை ஆக்கினார் கோயில். அது வெகுவேறு போறது இல்ல, சிவாலயம் சிதம்பரம் போய். ஆமா, இந்த கோயிலே இப்படியே வந்துடுறாங்க. இந்த கோயில் வர்றதுக்கு காரணம் அந்த கோயில், இவர் ஆடுறதுக்கு காரணமா இருந்தது அந்த கோயில். எங்கே? அனந்தீச்சரம். அனந்தீச்சரம் மேற்புறம், அது கீழ்புறத்துல வந்து புலீச்சரம். புலீச்சரங்கிறத இளமையாக்கினார் கோயில், திருநீலகண்டத்துக்கு சத்திய வாங்கின கோயில். அது வந்து வியாக்கரபாத பூஷம் பண்ணது. அனந்தீச்சரம் பதஞ்சலி முனிவர் பூஷம் பண்ணது. அனந்தன்னா பாம்பு, வியாக்கரம்னா புலி, ரெண்டும் சின்ன கோயிலா இருக்கு. இது கொஞ்ச நகாசம் நல்லா இருக்கு. புலிமுனி பூஷை புரிந்தவனே, புகழ் நடம் மன்று புரிந்தவனே, அது நல்லா தெரியும் உங்களுக்கு. பலி தருவார்க்கு இத பாடனே, பலி தருவார ஐய தாரகவன திருஷிகள் பத்தினி பலி கொடுத்தார்கள் அல்லவா பிச்சை, அவர்களுக்கு வேண்டிய பாட்டு பாடினவனே. பாங்கியர் பாங்கிலர் வாய்க்கு இத பாடனே, அதையாலே பாங்கில்லாதவர்களுக்கு இதமாகிய பாடல் செய்யாதவனே. அலமர போதாக அரியனே, அதனால அலமரன்ன துன்பங்கள் எல்லாம் ஒழியும்படியாக போதக ஆசிரியனாக இருப்பவனே. போதகன் போதம் பண்ணுவன், போதிப்பவன், போதிப்பவன் போதக ஆரியனே. அவிசடை தாங்கிய ஆரியனே, சடை தாங்கிய ஆரியனே. மலை சிலையாக்கிய வன்மையனே, மேருமலையை வில்லாக அழைத்தவனே. வந்து மறிப்பன வன்மையனே, வந்து மறிப்பன வன்மையனே, ஏல வந்து மறிப்பன வன்மையனே. வருவது மறிப்பது, பிறப்பது இறப்பது இல்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன். உதியா மரியா, மறித்தல்னா இறத்தம் இல்லாதவன். இப்படின்னு சிவன் துதியை சொல்லி அப்புறம் குமரனுக்கு துதி சொல்றார். அது எப்படி துதின்னு கேட்டா, நினைவார் வினை நனி போயரு நிலநீள் கதிரவன் முற் பணி போவதும் எனவே. கதிரவனுக்கு முன்னாலே பணி போவது போல நினைவார்களுக்கு வினை ஓடி விடுங்கிறார். குமரனை நினைக்கின்றவர்களுக்கு வினை ஓடும், சூரியன் புறப்பட்டா பணி ஓடும், சூரியன் புறப்பட்டா பணி ஓடும், குமரனை நினைச்சா வினை ஓடும். நினைவார் வினை நனி போயரு நிலநீள் கதிரவன் முற் பணி போவதும் எனவே பசுபதி ஓதிய பண்ணுவன், பசுபதி ஆகிய சிவருமான் ஊதிய பணுவல் சிவாகமம். முனிதான் வினவிய அகத்திய முனி கேட்ட வினாவுக்கு, நான் நனி மொழிவாய்மையன், நன்றாக மிகுதியும் அருள் செய்த வாய்மையை உடையவன். ஆறு முருகை முனியாது என ஆளுடைய அருமாமே, கோவிக்காமல் என்னை ஆண்டு கொள்ளுகின்ற ஆறுமுகத்தையுடையவன். கோடி கருதினாலும் வேறு முனிய அறியாததே வரும் பெருமாளே. மொழியும் அடியார் குறை கருதினாலும், மொழியும் அடியார் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் வருவாளே. அறியாள்கிட்ட கோபிச்சுக்க மாட்டாராம்,
2: ஆறு முருக நாம எவ்வளவு குறை சொன்னாலும் இவங்க குறைய சொன்னாலும் சரி அவன் மேல குறை சொன்னாலும் சரி போட்ட
0: மொழியும் அடியார் கோடி குறை கருதினாலு பேர் முனிய அறியாத தேவர் பெருமாளே.
2: அருமையான பாட்டு அந்த சோமநாதன் மடத்து பாட்டு, சோமநாதன் மடத்து திருப்புகளூர் பாட்டு, அருமையான பாட்டு.
0: அமணர் குலகாலனாகும் அருணகிரி நாதர் பூசை அடைவு தவறாது வேணும் அறிவாளன். அறிவை ஒரு பாகமான அருணகிரி நாதர் பூசை அடைவு சிவாகமத்தில் சொல்லி இருக்கப்பட்ட முறை, அடைவுன்னா சிவாகமத்தில் சொல்லி இருக்கப்பட்டபடி தவறாது வேணும் அறிவாளன். அமணர் குல காலனாக அரியதவ ராஜராஜன் அவடி புகழ் சோமநாதன்.
2: சோமநாதன் ஒருத்தன் இருக்கா, அவன் மடத்திலே முருகப்பெருமான வச்சிருந்திருக்கு, பூஜை பண்ணிருக்க, அந்த முருகனுக்கு பாடிக்கிறார் கும்பகோணத்து பக்கம் சோமநாதனோட
0: பாட்டு எப்படி பத்தியா சொல்லு. அருண் அறிவை ஒரு பாகமான அருணகிரி நாதர் பூஷை அடைவு தவறாது வேணும் அறிவாளன். அமணர் குல காலனாக அரியதவ ராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவு. முருகபுரு சூரசேனை முடியம் வட மேறு வீழ முகரச்சல ராட்சி வேக முனிவோனே மொழியும் அடியாறு கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அழியாததேவர் பெருமாள் என்பது அந்த பாட்டு. அப்படி முனியாது என ஆளுடைய அருமாமுகன் எழிலார் அடி இணையே, அப்படி அழகு பொருந்திய அந்த அருமாமுகனுடைய திருவடிகள் என்று முருகனுக்கு துதி சொல்லி, அதுக்கு மேல கேட்டவர் இருக்கிறாரு பாரு, சொன்னவருக்கு துதியா கேட்டவருக்கு, கேட்டவர் யாரு அகத்தியர். விளைவாம் இரு வினையாயின விடவும், விளைவாம் இரு வினையாயின விளைவினாலே விளைவு விளைவு விளைவு விளைவினாலே விளைவு புரியுதப்ப புரியுதா, விளைவுனாலே என்ன விளைவுன்னு என்ன விருப்பம் ஆசையினால் வினை விளை விளைவுனாலே விளைவுப்பா, விளைவுனா விருப்பம் அதனாலே விளைஞ்சது இது விளைவுனாலே விளைவு. விளைவாம் இரு வினையாயின விடவும், இருவினை தொலைந்து இருள் கட்டவும் விட்டவும் கட்டவும் வலுவாகிய மலிமாசுடன் மரவேறு வலி அறவும் குற்றம் புருந்திய ஆணவமாகிய அழுக்கு இருவனையாகிய மாசு ஆன்மாவில புருந்திய அஞ்ஞானம் இந்த அஞ்ஞானத்தினுடைய மரத்தினுடைய வேறு வலியேற்று போகும். அஞ்ஞானத்தினுடைய அஞ்ஞானமாகிய மரத்தினுடைய வேறு வலியேற்று போகும், அடியோட தொலையும் வேரோட தொலையும். முளையார் கரமுடையான், முளையார் கரமுடையான், முளையாறு கரம் என்றால் உடுக்க ஏந்தியவன் மானை ஏந்தியவன், முளை என்றால் மானையும் மடுவையும் உடையவன் மழுவுடையார். அடி உறவும் அவன் திருவடியை உந்தவும் புளையார் கர மதம்மா மலி, புளையார் கரம் புளையான தும்பிக்கையுடைய யானைகள் மலிந்திருக்கின்ற புதிய மலையில இருக்கின்ற முனிவனுடைய புகழே, புதிய மலையில் இருக்கிற முனிவனுடைய புகழை சொன்னால் வினை தொலையும் அஞ்ஞானம் தொலையும் ஆணவன் தொலையும் சிவன் திருவடி உறவாகும் அப்படின்ட்டு இப்படி துதி. இந்த துதி இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் துதி. இப்படி இதை முடிக்கிறார். அதுக்கு மேல சிவ தருமையன் பல விசிஷ்ட காரண வகையில் சிவகம் சொன்னாரா, அதுக்கு மேல சிவ தருமையில தனியா சொல்றாரு. ஆகையினாலே இப்படி வந்து ரொம்ப அற்புதமானது. இதுல சிவபூசையே வரும், அதிகபட்சம் சிவபூசைதான் வரும் இதுல. அதனாலே இந்த மாதிரி நூல்கள், இந்த மாதிரி ஆசிரியர்கள், இந்த மாதிரி சொற்கள் இதெல்லாம் கிடைப்பது ஆச்சரியம். அது நமக்கு கிடைச்சிருக்குதேன்னு நான் ஆச்சரியப்படுறேன். நமக்கு கிடைச்சிருக்குது, நமக்கு கிடைக்குதேன்னு கிடைச்சிருக்கேன். இதெல்லாம் இப்போ நிறைய படச்செலவு பண்றவன் சிவனடியார்னு பேர் வச்சுட்டு அலையிறவனுக்கெல்லாம் இந்த நூல்லாம் தெரியாது, இந்த நூல்லாம் படிக்கிறது கிடையாது, கேட்கறது கிடையாது.

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 1 திருமுறை 17 பதிகம் 6 பாடல் நெறி நீர்மையர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு இடும்பாவனம், பண் நட்டபாடு, திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 62 பதிகம் 2 பாடல் ஊனாகி உயிராகி. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு ஆனைக்கா. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருவிழிமிழலை காத்தியாயன மகரிஷியின் யாகத்தில் தோன்றிய உமாதேவியாரை வீழிநாதர் மனம் புரிந்து என்றும் மணக்கோலத்தோடு விளங்கும் தலம். ஆலய அமைப்பே திருமணப்பந்தருள் அமைந்த மணவரையை நினைவு கூறுவது ஆம். உற்சவர் மாப்பிள்ளை சுவாமியாக எழுந்தருளியுள்ளார். நாள்தோறும் 1000 தாமரை பூ கொண்டு அர்ச்சித்த நாராயணமூர்த்தி ஒரு நாள் ஒரு பூக்குறைய தம் கண் இடந்து அர்ச்சித்து சக்கரம் பெற்ற பதி என்பர் ஆண்டோர். பஞ்சகாலத்தில் அப்பரும் சம்பந்தரும் தனித்தனியே திருமடங்கள் அமைத்து இறைவரிடம் பொற்காசுகள் பெற்று அடியவர்களுக்கு அன்னம் பாலித்த திருத்தலம். இத்திருத்தல விமானம் விண்ணடி விமானம் என்று போற்ற பெறும் சிறப்பினது. காழியில் விற்றிருந்த கோலம் கழுமல நகரார்க்கு வீழியில் காட்டிய பெருமான் வீழிநாதர். இறைவர் வீழிநாயகர், நேத்ராற்பணேஸ்வரர், இறைவி சுந்தரகுஜாம்பிகை, தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம், தலவிருட்சம் வீழிச்செடி, ஜடாவர்மன் சுந்தரபாண்டியத்தேவன் திருக்கை கொட்டி திருப்பதிகம் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்தான் என்ற செய்தி திருமுறைகளின் பெருமையை புலப்படுத்தும் செய்தியாம். சீகாழி செம்மல் இத்திருத்தலத்திற்கு பாடிய பதிகங்கள் பல. திருவிழிமிடலையை நினைய வல்லவரே சீதேவியாகிய மகாலட்சுமியின் நலம்பொதிந்து செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் என்பது திருமுறையில் காணும் அருட்குறிப்பு. உமாதேவியை இடப்பாகத்தே வைத்த ஈசன் உரைகின்ற வீழிநகரை போற்றி தொழுபவர் புகழ் பெற வாழ்வார் என்பது பிள்ளைப்பெருமானார் பாடியருளிய அற்புதமான குறிப்பு. அடியவராதலைக் காட்டிலும் சிறந்த பேர் உலகில் வேறு எதுவும் இல்லை என்ற கருத்து இத்திருக்கடை காப்பு பாடலில் காணலாம். அலர் மகள் மலிதர் எனத் தொடங்கும் பாடல் பண் வியாழக்குறிஞ்சி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருவையாறு காவிரி தென்கரை திருத்தலங்களில் ஒன்று திருவையாறு. காவிரி கோட்டம் என்று கயிலையாளியாம் ஐயாரப்பர் உரைகோயில் போற்றப்பெறுகிறது. பூலோக கயிலாயம், காசிக்கு நிகரான தலம் என்ற சிறப்புகள் பல பெற்ற இத்திருத்தலத்தில் ஐயாரப்பர் காண்டற்கரிய கடவுளாக தீண்டா திருமேனி கொண்டு விளங்குகின்றார். ஐயாரப்பா என்று ஒருமுறை ஒலித்தால் ஏழு முறை அவ்வொளி அடுக்கி வரும் அற்புதமான பிரகாரமுடையபதி. ஏழிட திருவூர்களில் முதலாவதாக உள்ளது. அதிகாரநந்திக்கு அருளிய வரலாறு அற்புதமானது. அப்பர் சுவாமிகளுக்கு கயிலை காட்சி நல்கிய தலம். சுந்தரர் பெருமானுக்கு காவிரி விலகிய அருள்பாலித்த வரலாறு மெய்சிலிருக்கச் செய்வதாம். ஆட்கொண்டார் சன்னதி, அறுமுகப் பண்ணவன் வில்லேந்திய வேலவனாக அருள்பாலிக்கும் சன்னதி, அறம்வளர்த்த நாயகி சன்னதி, ஒவ்வொன்றும் அளப்பரும் சிறப்பினதாம். ஐயடிகள் காடவர்கோன், பட்டினத்தடிகள், அருணகிரியார் போன்ற அருளாளர்கள் பாடிப்பரவிய தலம். திருவருட்பிரகாச வள்ளலார் இத்திருத்தல மேகராக குறிஞ்சிப் பண்ணில் அமைந்த புலனைந்தும் என்ற பாடலை தனியே எடுத்துப் போற்றும் வரலாறு மிக்க மேன்மையுடையதாம். ஆதிசிவப்பிரகாசர் மழையின்றி வான் பொய்த்த காலத்தில் இத்திருத்தலப் பதிகமாம் புலனைந்தும் எனத் தொடங்கும் பணுவல் மழை பொழியச் செய்து அற்புதம் நிகழ்த்தி அம்பலவாணர் பூசை முட்டின்றி நடக்க தொண்டு செய்தார் என்பது வரலாறு. திருஞான சம்பந்தப் பெருமான் பாடியருளியுள்ள மேகராக குறிஞ்சி பண்கள் ஏழு. அவற்றில் ஒன்று திருவையாற்றுப் பதிகம். இயற்கை எழில் நலம் செறிந்த இத்திருப்பதிகத்தை புந்தி நிறை செந்தமிழின் சந்த இசை திருப்பதிகம் என்பார் சேக்கிழார் பெருமான். புலனைந்தும் எனத் தொடங்கும் பாடல் பண் மேகராக குறிஞ்சி.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி, பண் சீகாமரம், திருச்சிற்ற

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருப்புள்ளிருக்கு வேளூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அறிமுகம் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
3: திருச்சிற்றும்பலும் துண்டசி பரவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி, ஆரோரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகத்துக்கு ஒருகார், ஒருவாசகத்துக்கு முருகார். 8 திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருக்கோவையாரில் விநாயகர் வணக்கம். கண் நிறைந்த நின்ற ரோளும்

0: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivayam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இயற்கை புணர்ச்சி. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
0: இயற்கை புணர்ச்சி காட்சி திரு

விந்திக் கொடி போன்றோளேர்கின்ற தேயே மதிவாழ் நுதல் வளர் வந்தியை கதிர்வேலன் கண்ணோற்றது. ஐயம் போதோ விசும் போ புனலோ பணிகளது பதியோ.

இருவையின் ஒத்தல் உணர்ந்தார் குணர் வரியோன் தில்லை சீற்றம்பல தொருத்தன் குணம்தான் வெளிப்பட்ட கோவை செவ்வாய் கொடி இடைத்தோள் உணர்ந்தால் புன

கிளவி வேட்டல் அளவியை ஆர்க்கும் அறிவறியோன் தில்லையம்பலம் போல் வளவிய வாழ்கொங்கை வாழ்த்தடங்கள்.

பிரிவு உணர்த்தல். சிந்தாமணி தின்கடலமீர்த்தம் தில்லையானருளால் வந்தாலிகழப்படோமே.

துவதே பணிவளரல்குளையே பயிப்பு ஊருத்தீ பினி மலத்தாரோன் பிரிவு உணர்த்தியது. பருவரல் அறிதல் கோங்கின் பொலி அருமை கொங்கை பங்க குரோகலரோர் தீங்கிழ் புகச்செற்ற கொற்றவன்.

0: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்.ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: திருமந்திரம். தலைப்பு
2: பிராணாயாமம்.
0: பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
3: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் பிராணா.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பரணதேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

சாய்க்காட்டு அடுவரேல் திரு சாய்க்காட்டாடுவரே செய்த கையில் திரு சாய்க்காட்டேனில் உருவு பல கொண்டு ஒருவராய் நின்றார் உருவு பலவாம் ஒருவரே உருவு பலவல்ல ஒன்று.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் அறிவாட்டாய நாயனார் புராணம். பாடியவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் இரும்பு தரு மனத்தேன ஈர்த்தீர்த்தன் என்புருக்கி, கரும்பு தரு சுவையனக்கு காட்டினவும் கடலினைகள், ஒருங்குதிரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம்

0: அடியேனை மன்னார்ந்த பிறப்பறுத்திட்டாள் வாய் நீ வாவென்ன கண்ணார உயர்ந்தவாறன்றே உன் கடல் கண்டு ஆதமெலியான் பிறப்பு இறப்பென்னும் மறுநரையில் ஆர்தமரும் இன்றியே அழுந்துவேர்க்கு ஆவாவென்று ஓதமளி நஞ்சுண்ட உடையானே அடியேற்குன் பாதமலர் காட்டியவாறன்றேயம் பரம்பரனே பச்சத்தால் அறவாட்டி படதடையா பாதமலர் உச்சத்தா பெருமானே அடியேனே உய்யக் கொண்டு எச்சத்தார் திருதெய்வம் எத்தாதே அச்சோயம் சித்தத்தார் உய்த்தவாரென்றே உன் திறம் நினைந்தே கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகே நாயிடினு மற்றறியேன் பிறதெய்வம் வாக்கியலார் வார்கடல் வந்து உற்றிருமாந்திருந்தேனும் பெருமானே அடியேற்கு பொற்றவிசு நாய்க்கிடுமாறென்றேனின் பொன்னருளே பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர்கூற நடுங்குவே நின்னருளால் உஞ்சேனம் பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேலென்றான்றவாரன்றே அம்பலத்தமுதே எப்பாலை பிறப்பருத்திங்கு மெஜவர்க்கும் மறிய உண்ணா தென்பாலை திருப்பெருந்துறையில் துறைவுரையும் சிவபெருமான் அப்பாலே அகம்நகவே புகுந்தருளியாட்கொண்டது என்பாலே நோக்கியவாரென்றே எம் பெருமானே மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே பூந்திங்கு புரள்வேனக் கருணையினால் பேர்த்தேனி ஆண்டவாரென்றேயும் பெருமானே மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்துள்ளுருக தெருவுதொரும் மிக அலறி சிவபெருமான் சிவபெருமான் என்றேத்தி பருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கிங்கு இடைமருதே இடம் கொண்ட அம்மானே நானேயோ தவம் செய்தேன் சிவாஜனமஜனப் பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனதுள்ளம் பூந்தடியேற்கருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே திருச்சிற்றம்பலம்
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.

திருவாரூர் விடையானே அடியேனு, பூங்கடல்கள் அவையல்லாதவையாதும் புகழேனு, சடையானே தடலாடி தயங்குமூ விளைசூழ, படையானே பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை, விடையானே விரிபொழுசூழ் பெருந்துறையாய் அடியேன் நான்,

0: காலத்தமர்ந்துரையு குத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: திருச்சிற்றம்பலம் ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே எனத் தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிடக்குனு இத்தடியே ஆடும் குலாத்தில்லையாண்டானை கொண்டன்றே. துடியேர் இடுகிடை தூய்மொழியார் தோல் நசையால் செடியேர் தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியேன் பிறவேன் எனத் தனதால் முயங்குவித்த அடியேன் குலாத்திலே ஆண்டானைக் கொண்டன்றே. என்புள் உருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முழுதறிய உள் புகுந்த அன்பின் குலாத்தில் ஆண்டானைக் கொண்டன்றே. குறியும் நெறியும் குணமுமிலார் குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை செறியும் கருத்தில் உறுத்தமுதாம் சிவபதத்தை அறியும் குலாத்தில் ஆண்டானைக் கொண்டன்றே. பேரும் குணமும் பிணிப்புறும் இப்பிறவிதனை தூரும் பரிசு துரிசரித்து தொண்டரெல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணைத்தேன் பருகி ஆறும் குலாத்தில் ஆண்டானைக் கொண்டன்றே. கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாகி பம்பு பழுத்துடலம் மாண்டிங்கன் போகாமே நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பொன் குலாத்தில் ஆண்டானைக் கொண்டன்றே. மதிக்கும் திரளுடைய வல்லறக்கம் தோல் நெறிய மிதிக்கும் திருவடியன் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசுபாசம் ஒன்றுமிலோம் எனக் கழித்திங்கு அதற்கும் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே. இடக்கும் கருமுருட்டேனப்பின் காணகத்தே நடக்கும் திருவடியன் தலைமேல் நட்டமையால் கடக்கும்

0: சைமனுக்கென் புன்தலையால் ஆட்சை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. கொம்மை வரிமுளை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும்பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று நாம் சிவபெருமானுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் நடந்த திருக்கல்யாணத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு அவங்க திருக்கல்யாணம் முடிஞ்சதும் நடந்த அற்புதங்களை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் நிறைய வெட்டிங்ஸ் போயிருப்பீங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த ப்ரோக்ராம் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரியுதா என்ன இருக்கும்? அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் தானே, மியூசிக், டான்ஸு ஏதாவது இருக்கும்ல. கல்யாணம் முடிஞ்சதும் பெரிய ஆர்கெஸ்ட்ரா, பாப்புலர் சினிமா சிங்கர்ஸ், டான்ஸ் ஷோ ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இங்கேயும் சிவபெருமான் மீனாட்சி அம்மை திருமணம் முடிஞ்சதும் ஒரு அதி அற்புதமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துதான். டான்ஸ் ஆடினது யார் தெரியுமா? சாட்சாத் சிவபெருமானே தான். அவர்தான் நடனத்துக்கே ராஜா, நடராஜாவாச்சே. அவருக்கு மேல நடனமாட யாரால முடியும்? திருநடனத்தை காண கண் கோடி வேணும். அவ்வளோ அற்புதமா நடனம் ஆடுவாராம் சிவபெருமான். நீங்க பரதநாட்டிய நிகழ்ச்சி எதுக்காவது போயிருக்கீங்களா? போயிருந்தா அந்த பரதநாட்டியம் ஸ்டேஜ் மேல என்ன வச்சிருப்பாங்க, யாருடைய சிலை வச்சிருப்பாங்க? நடராஜர் சிலை தானே வச்சிருப்பாங்க. முதல்ல நடராஜருக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே நாட்டிய நிகழ்ச்சியவே ஆட ஆரம்பிப்பாங்க. நடராஜர் தான், சிவபெருமான் தான் நாட்டியத்துக்கே அதிபதி. அதனால தான் அவருக்கு முதல்ல மரியாதை, பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எத்தனை பெரிய டான்சர்ஸாக இருந்தாலும் அவங்களுடைய நாட்டியத்தை தொடங்குவாங்க. சிவபெருமான் பார்வதி அம்மை திருமணத்துக்கு கிளம்பும் போதே எல்லாரும் பெருமானுடைய நடனத்தை பார்க்க முடியுமான ஒரு ஆவலோட தான் கிளம்பினாங்களாம். சப்போஸ் நம்ம யாரோ ஒரு செலிபிரிட்டிய பார்க்க நேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. யாரையோ ஒருத்தரை வந்து நம்ம மீட் பண்றோம், ஒரு ஃபேமஸ் சிங்கரை வந்து மீட் பண்ணுறோன்னு வைங்க. அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்போம், அவர்கிட்ட அவருடைய சாங்ஸ் பற்றியெல்லாம் கேட்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், சார் சார் ப்ளீஸ் ஒரே ஒரு சாங், அந்த சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட், இந்த ஆல்பமில் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு வாட்டி பாடிக்காமீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அது மாதிரி நாட்டியத்துக்கே அதிபதி நடராஜ பெருமான். அவர் நடனம் ஆடுறதுனால தான் இந்த ஜகமே இயங்குது. அப்படியாப்பட்ட நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? இப்போ சிவபெருமானை நம்ம எந்தெந்த வடிவங்களில் அதிகமாக பார்க்குறோம்? ஒன்று சிவலிங்க ரூபமாக பார்க்குறோம், அதை எல்லாரும் நிறைய வாட்டி கோயில்களில் பார்த்துருக்கோம். ரெண்டாவது வெள்ளை விடை மேலே ரிஷபாரூடராக அவரை பார்ப்போம். இப்போது கல்யாணத்தப்போ உமை அம்பிகையோட சேர்ந்து அந்த கோலத்திலையும் பெருமான் காட்சி அளிச்சிட்டார். மூணாவது அவரோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் திருக்கோலம் என்னது? நடராஜ ரூபம் இல்லையா? நடராஜராக அவர் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரூபம். அந்த ரூபத்தில் அவரை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் விருப்பப்பட்டாங்களாம். பெருமானையும் உமை அம்பிகையும் பார்க்க பல கோடி ஆண்டுகள் தவம் செஞ்சுருக்கணும். ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில், ஒரு லக்கில் முன்னாடி செஞ்ச கொஞ்சோண்டு தவப்பயன் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான அவங்களுக்கெல்லாம் தன்னுடைய திருக்கல்யாண கோலத்தை காமிக்கலான்னு அருள் செஞ்சிட்டாரு. அப்போ அடிச்ச லக்க யாராவது மிஸ் பண்ணுவாங்களா?
மேக்சிமம் அருள் பெறணும் அப்படின்னு எல்லாரும் தீர்மானிச்சிட்டாங்க. சரி, சிவபெருமான் இறைவன், அவர்கிட்ட போய் நடனமாட கேட்கறது யாரு? யாரால போய் ஈசனை நடனமாட சொல்லி கேட்க முடியும்? அந்த தைரியம் யாருக்கு வரும்? அப்பா கிட்ட அப்ளிகேஷன் போடணும்னா அம்மா கிட்ட தான் போகணும். ஆனா அம்மா உமை அம்பிகை இங்க மணப்பெண்ணா மணக்கோலத்துல வெக்கப்பட்டு நாணி உட்கார்ந்துருக்காங்க. அல யார அனுப்பி கேட்கலாம் அப்படின்னு எல்லாரும் குழம்பி தவிக்கிறாங்களாம். அப்போ பதஞ்சலி வியாக்கிரபாதர்னு ரெண்டு முனிவர்கள், ரெண்டு பேரும் சிறந்த சிவபக்தர்கள், அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்களா, நாங்க போய் சிவபெருமான் கிட்ட கேக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர்னு ரெண்டு முனிவர்கள் போய் கேக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, இதுல நான் வியாக்கிரபாதர் முனிவர் பத்தி உங்க எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். இந்த வியாக்கிரபாதர் முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் எல்லா நெறிமுறைகளோடையும் ரொம்ப பர்ஃபெக்டா சிவ பூஜை செய்யறவர். பூஜை பொருட்கள் ஒன்னொன்னையும் ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப ரொம்ப பவித்திரமா பியாரா இருக்கிறதா பார்த்து பார்த்து சேகரிப்பாரோ. அதுலயும் அவர் சிவ பூஜைக்காக பூ பறிக்க போறது அற்புதத்திலயும் அற்புதம்னு தான் சொல்லணும். அதிகாலையில மலரும் தருவாயில் உள்ள மொட்டுக்களை வண்டுகள் மொய்க்கிறதுக்கு முன்னாடியே போய் பறிக்கணுங்கிறதுக்காக சிறுத்த சீட்டா மாதிரி வேகம் படைத்த கால்களையும் சிறுத்தை போன்ற கூர்மையான கண் பார்வையும் இறைவன் கிட்ட கேட்டு வாங்கினாராம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேன் சேகரிக்கிறது வண்டுகளுடைய பிரதான வேலை, முக்கியமான அதோ அதுக்கு இருக்கிற ஒரே வேலை தேனை எடுக்கிறது தான். அதனால அதுக்கு எந்த ஏரியால எந்த பூ இருக்கு, அதுல தேன் இருக்கா இல்லையா, எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்கு தெளிவா தெரியும். காலையில அந்த மொட்டுக்கள் மலருது பத்தியா, அதுதான் இந்த ஹனிபீஸ் எல்லாத்துக்கும் ஒர்க் டைம். அதோட ஷிஃப்டே வந்து காலையில இந்த மொட்டுக்கள் மலரும் போதுதான் ஆரம்பிக்குமா. மொட்டுக்கள் மலர்ற அந்த டைம்ல கரெக்டா இந்த வண்டுகள் எல்லாம் போய் அந்த தேனை உறிஞ்சு எடுத்துட்டு வந்துடும். தேன் இல்லாத மலர்கள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க லாயக்கற்றவை, they do not qualify. அதனால உள்ள வண்டுக தேனுள்ள மலர்கள் தான் சிவபெருமானுக்கு வேணுங்கிறதுக்காக இந்த வியாக்கிரபாதர் முனிவர் என்ன பண்ணுவாரா, ஹனி வீச கூட ஃபாஸ்டா போனோம், அப்ப நடந்து போனா வேகம் பத்தாது அப்படின்னு பெருமான் கிட்ட வேண்டி என்ன வரம் கேட்டாராம். தனக்கு சீட்டா மாதிரி ஃபாஸ்டா ஓடக்கூடிய கால்களும் ஷார்ப்பான ஐசைட், சீட்டாவால நைட் இருட்டில் கூட பார்க்க முடியும் இல்லையா, 4 மணி இருட்டில் பார்க்கணும்னா அது ஷார்ப்பாக ஐசைட் அவருக்கு வேணும்ல, அதனால அந்த அளவுக்கு ஷார்ப் ஐசைட் தனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். இப்படி இருந்திருக்காரு பாருங்க அந்த முனிவர், நமக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காரு. நம்மக்கிட்ட இறைவன் வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே என்ன சொல்லுவோம், எனக்கு எனக்கு நிறைய பணம் வேணும், நகை வேணும், எனக்கு பெரிய போஸ்ட் வேணும், நான் ரொம்ப பெரிய பதவியில் இருக்கணும், எனக்கு நிறைய அதிகாரம் வேணும், இந்த உலகமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல. ஆனால் வியாக்கிரபாதர் முனிவர் பாருங்களேன், இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய பவித்திரமான மலர்கள் பறிக்கிறதுக்காக ஷார்ட்கட் கூட கிடையாது, என் வீட்டு தோட்டத்தில் வண்டுகள் வரக்கூடாது அப்படின்னு ஷார்ட்கட்டில் கூட அவர் வந்து கேட்கல. இயல்பா பூக்கள் பூக்கட்டும், ஆனால் அந்த பூக்கள் பவித்திரமாக இருக்கும்போதே நான் போய் பறிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பாருங்க. அப்போது இவருக்கு
இறைவனை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், இறைவனுடைய நடனத்தை பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். அதனால தைரியமாக சொன்னாராம், நானும் பதஞ்சலி முனிவரும் போய் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இன்னொரு விசேஷமும் இருக்கு, அது என்ன தெரியுமா, இந்த ரெண்டு முனிவர்களும் தினமும் சிதம்பரத்துல நடராஜ பெருமானுடைய திருநடன சிலைய பார்த்த பிறகுதான் உணவருந்தறது, அதாவது சாப்பிடுற பழக்கம் வச்சிருந்தாங்களாம். இதையே காரணமா சொல்லி இறைவனோட திருநடனத்தை கண்டு கழிக்கலாம்னு முடிவு செஞ்சாங்களாம். நடந்த பிறகு பாண்டிய குல வழக்கப்படி கோவிலுக்கு தேவியோடையும் சுற்றத்தாரோடையும் போய் லிங்கத்தை வணங்கிட்டு வந்தாரா பெருமான். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், லிங்க வடிவுல இருக்கிறதே சிவபெருமான் தானே, அவர் எதுக்கு போய் தன்னைத்தானே வணங்கிக்கணும் அப்படின்னு தானே உங்களுக்கு கேட்க தோணுது. லிங்க வடிவுல இருக்கிறது சிவபெருமான் தான், போற வணங்குறதுக்கு போற பெருமான் நான் ஏன் போய் என்ன நானே வணங்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கல. பாண்டிய குல வழக்கம் என்ன, கல்யாணம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போய் சிவலிங்கத்தை வணங்குறது பாண்டிய குல வழக்கம். தன்னால வழி வழியா தொடரப்படும் ஒரு பழக்கம் மாறக்கூடாது, அப்படி மாறிட்டா பின்னால வரும் சந்ததியினர் அந்த பழக்கத்தை விட்டுருவாங்க அப்படிங்கறதால பெருமானும் குல வழக்கத்துக்கு தன்னை கட்டுப்படுத்தி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாராம். சரி, இப்போ சடங்குகள் எல்லாம் முடிஞ்சாச்சு, பெண் வீட்டார் அடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லி அழைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண் வீட்டார் வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாரையும் அன்போட சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க. இங்கேதான் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதர் முனிவரும் தன்னுடைய ரெக்வஸ்ட கொண்டு போய் வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் மெதுவா இறைவன் கிட்ட போறாங்க. போயிட்டு, பெருமானே எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, தினமும் சிதம்பரத்துல உங்களுடைய திருநடன சிலைய பார்த்த பிறகுதான் நாங்க உணவு எடுத்துக்குவோம், அத ஒரு விரதமாகவே நாங்க இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்க மதுரையில இருக்கோம், எங்களுடைய நீண்ட கால விரதத்தை விட முடியாது, அதனால நீங்க தான் எங்களுக்கு உங்க திருநடனத்தை ஆடி காமிச்சு எங்களுடைய விரதத்தை தொடர்றதுக்கு வழி செய்யணும் அப்படின்னு பயபக்தியோட வேண்டிக்கிறாங்க. பல ஆண்டு காலமா சிதம்பரத்துல இவங்களுக்கு அருள் பாலித்து வர்றவர் இந்த சிவபெருமான் தானே, அவருக்கு தெரியாதா இவங்க வழக்கம், பெருமானுக்கு அதுவும் தெரியும், எல்லார் மனசுலயும் தவிச்சிட்டு இருக்கிற ஆசையும் தெரியும். அதனால பெருமான் கவலைப்படாதீங்க, உங்க வழக்கத்தை நீங்க விட வேண்டி வராது, இவ்வளவு நாள் நீங்க ரெண்டு பேரும் கடுமையா பின்பற்றி வந்த இந்த விரதத்தின் பலனா இன்னைக்கு என்னுடைய திருநடனத்தை நேர்லயே கண்டு கழிக்க போறீங்க அப்படின்னு அருள் கூறினாராம். ரெண்டு பேருக்கும் ஒரே மகிழ்ச்சி. கூடியிருந்த விருந்தினர்கள் பெண் வீட்டார் எல்லாருக்கும் அதை விட பயங்கர மகிழ்ச்சி. பின்ன அவங்களோட பிறவி பயனை இப்ப அனுபவிக்க போறாங்க இல்லையா, இதை விட சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும். சாப்பிடுறதுக்காக போஜனசாலை டைனிங் ஹால் எல்லாத்துக்கும் போனவங்க அப்படியே அடிச்சு பிடிச்சு ஓடி வர்றாங்க, நீ முந்தி நான் முந்தின்னு இடம் பிடிக்க ஓடி வராங்களாம். தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் பூலோகத்துல இருந்த மன்னர்கள் மதுரை மக்கள் எல்லாரும் பெருமான் இருந்த இடத்தை நோக்கி ஓடுறாங்களாம். இவங்க மட்டுமா, அங்கிருந்த பறவை கூட்டினங்கள் வண்டினம் முயல் அணில் மாதிரி பிராணிகள் எல்லாம் கூட பெருமானும் அம்பிகையும் இருந்த கூடத்தை நோக்கி ஓடி வருதான். அவ்வளவு ஏன், மரங்கள் கூட தங்களோட கிளைகளை அசைச்சு கூடத்துக்குள்ள எட்டி பார்த்துதான். இப்போ
பெருமான் திருநடனம் ஆட சம்மதிச்சிட்டார். ஸ்டேஜும் லைட்டிங்கும் வேணுமே. திருக்கோயில் முன்னாடி ஒரு அழகான உயர்ந்த வெள்ளி அம்பலம் தோன்றினா நல்லா இருக்குமேனு சுந்தரர் நினைச்சாராம். உடனே அங்க ரத்தனங்கள் பதித்த ஒரு உயரமான அழகான வெள்ளியிலான மேடை உருவாச்சாம். சூரியனும் சந்திரனும் தங்களை அழகா பொசிஷன் பண்ணிக்கிட்டு ஃபோக்கஸ் லைட் மாதிரி பிரைட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சுதாம். பெருமாள் திருமலை கோலத்தை விட்டுட்டு திருநடனம் ஆட தன்னோட யூஷுவல் உடையில வந்தாராம். சூலம், நாகபாசம், ரைட் ஹேண்ட்ல ஒன்னு இல்லை, நாலு கைகள் இருந்துதான். அதுல உடுக்கு, அம்பு, கத்தி, கோடரி இருந்துதான். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அதே மாதிரி நாலு கைகள், அதுல மழு, வில், கேடயம், கோல் இருந்துதான். பேர் அழகனா தேஜஸோட காட்சி தந்த பெருமான் அற்புதமா திருநடனம் ஆடினாராம். தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் தாளமிட, நாரதர் வீணை மீட்ட, நந்தியன் பெருமான் மேளம் கொட்ட, போற்றி போற்றின்னு எங்க பார்த்தாலும் ஒரே கோஷம். அதுவரை நாணி வெட்கப்பட்டுட்டு தலைகுனிஞ்சு உட்கார்ந்திருந்த பார்வதி தேவி கூட லேசா தலை உயர்த்தி ஓரக்கண்ணால இறைவனுடைய திருநடனத்தை பார்த்தாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கூட அமைதியா சாந்தமே உருவா திருமண கோலத்துல அமர்ந்திருந்த பெருமான இவர் அப்படின்னு தேவி பார்த்ததும் வாயடைச்சு போயிட்டாங்களாம். இறைவனோட நடனத்தை பார்த்து வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் ரெண்டு பேருக்கும் ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. இருக்காதா பின்ன, இத்தனை கோடி ஆண்டுகளா சிதம்பரத்துல நடராஜர் சிலையை தானே பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நேரத்திலேயே நடனமா பாக்குறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் தானே வரும். தேவியின் தாயார் காஞ்சன மாலைக்கு பெருமான் நடனம் ஆடுறத பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். ஆஹா, தன் மகளுக்கு ஏற்ற மணாளன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு. மதுரை மக்களுக்கு ஈசனே அவங்க ஊர் மாப்பிள்ளையா அரசரா வந்துட்டாருன்னு ஒரே குதூகலம். இப்படி ஜகமே அன்னைக்கு சிலிர்த்து போய் இருந்துதான். இருங்க, ஈசனுடைய ஆறாவது திருவிளையாடலை கேட்டுட்டு இத பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறீங்களா? இவ்வளோ நேரம் இத ஆனந்தமா நீங்க கேட்டீங்க, நானும் சொன்னேன். இதனால நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? செல்வம் பெருகும். டான்ஸ்ன்றது ஒரு கலை இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற கலைகள் வளரும். புத்திசாலித்தனம், ஸ்கில்ஸ், நம்மளுடைய அறிவு, ஆற்றல் எல்லாமே வளரும். பெரிய செல்வனாகவும் ஆவோம் நம்ம. ஒரு வாட்டி இல்லை, ஒரு வாட்டி கேட்டுட்டு மேஜிக்காட்டும் இது ஏன் எனக்கு உடனே செல்வம் வளரல, நான் ஏன் வந்து ஸ்கூலில் ரொம்ப நல்லா படிக்கலை அப்படின்னுலாம் கேட்கப்படாது. திரும்ப திரும்ப கேட்கணும். இந்த காட்சியை இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த புராணத்தின் காட்சியை சும்மா இருக்கிற நேரத்தில் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
0: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: மாலரியா நான்முகனும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
3: நமஹ. ஐந்தாவது திருப்பாடல்: மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்பது ஐந்தாம் திருப்பாடல். எழுப்பும் படலம்தான் தொடர்ந்து நடக்கின்றது. அடுத்த தோழியினுடைய மனை வாசலுக்கு சென்று அவளை எழுப்ப முற்படும் பொழுது அவளுடைய செய்கை நினைவுக்கு வருகின்றது. ஒவ்வொரு தோழியில் பேசுகின்ற பேச்சு அல்லது அவருடைய செய்கை நினைவுக்கு வந்ததை குறிப்பிட்டு தானே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த தோழி இவள் எப்படி பேசுவாளாம்? நான்முகனாலும் திருமாலாலும் அறிய முடியாத அந்த அண்ணாமலையானை நான் அறிவேன். நான்முகனுக்கும் திருமாலுக்கும் எட்டாத அந்த அண்ணாமலையை நான் அறிவேன் என்று கேட்பவர்கள் பரவசப்படும்படிக்கு இனிமையாக சொல்லுவாளாம். ஆனால் அது உண்மையா என்று சொன்னால் உண்மை அன்று. என்ன, அவ்வளவு அருட்சிறப்பு பொருந்தியவள் நமக்கு முன்னர் அல்லவா எழுந்து வந்திருக்க வேண்டும்? நாம் இப்படி அவள் வீட்டு வாசலில் நின்று பாடிக்கொண்டிருக்கின்றோம், அப்படியும் எழுந்து வரவில்லை. ஆனால் இவள் பேசுகின்ற பேச்சு எப்படி உள்ளது என்று சொன்னால், திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் எட்டாத பெருமானை தான் அறிந்ததாக பேசுகின்றாள். மணிவாசக பெருமான் தாம் அவ்வாறு குறிப்பிடுவது கேட்டேன் உலகத்தார் சிரிக்கின்றார்கள் என்று சொல்கின்றார் அல்லவா. அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனம் கொட்டோம். உண்மையிலே அந்த அனுபவத்தை பெற்றவர் பாடும்போதே ஏனையோர் சிரிக்கின்றார்கள். ஏன்னா அது எப்படியா, இவருக்கா வந்து அருள் செய்ய போறாரு, ஆனானப்பட்ட அயன் திருமாளுக்கே எட்டாதவர் அப்படின்னு தான் பேசுவாங்க இல்லையா. ஆனா இவள் வந்து கேட்பவர்கள் மயங்கும்படி இனிமையாக சொல்லுவாளாம். பாலூர் தேன்வாய் படிரி என்று குறிப்பிடுகின்றார். பாலூர் என்பதை ஊறு பால் என்று மாற்றி வைத்து பொருள் காண்பார்கள். சுரக்கின்ற பாலைப் போலவும், பசுவின் மடியிலே சுரக்கின்ற பாலைப் போலவும், தேனைப் போலவும் இனிமையான மொழிகளை பேசக்கூடிய வாயினை உடைய ஏமாற்றுக்காரி என்று முடிக்கின்றார். இப்படி சிறப்பாக சொல்லிட்டு கடைசியில் ஏமாற்றுக்காரின்னு முடிக்கிறார். என்ன படிரு என்பது என்னன்னா, அது ஏமாற்று வேலை வஞ்சனை. படிரி என்றால் படிரு கொண்டவளே என்று அதுக்கு அர்த்தம். உண்மையான இன்சொல், ஆனால் பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கு. அதனால அது இன்சொல் தான். ஆனா இன்சொல் போல தோன்றுவது தானே ஒழிய உண்மையில் அது இன்சொல் அன்று, இன்சொல் ஆகாது. ஏன்னா உண்மையிலே இன்சொல்லா இருக்கணும்னா இந்த படிறு அந்த வஞ்சனை என்பது அதில் கலந்திருக்க கூடாது. இன்சொல் என்பது என்ன என்று வள்ளுவர் இலக்கணம் தருகின்றார். திருக்குறளிலேயே ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு அறத்துக்கும் இதுதான் இந்த அறம் அப்படின்னு சொல்கின்ற வரையறை தான் ரொம்ப சிறப்பு. அப்ப இன்சொலுக்கு சொல்றார், இன்சொலால் ஈரம் அழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்று சொல்கின்றார். இன்சொலால் என்பதில் ஆள் அசை, இன்சொல் இன்சொல் என்பது என்ன என்றால் ஈரம் அழகி. ஈரம் அழகினா ஈரம்னு இங்க குறிப்பிடப்படுவது எது என்றால் அன்பு இல்லையா. மனசுல ஈரம் இருக்கணும் சார் இல்லையா. கல் மாதிரி வறண்ட மனசா இருக்கக்கூடாது, கடின மனசா இருக்கக்கூடாதுங்கிறோம். ஏன்னா கல் மனசுன்னு சொன்னா அது அங்க அன்பு இல்லாமைய குறிக்கும், ஈரமான மனசுன்னு சொன்னா அன்பு உள்ளமை அன்பு உடமையை குறிக்கும். ஆகவே ஈரம் அழகி என்றால் அன்போடு கலந்து, அழகின கலந்து பேசுகின்ற சொற்கள் அன்போடு கலந்து பேசப்பட வேண்டும். அதே மாதிரி படிறு இலவாம், அதுல வந்து ஏமாற்று வேலை எதுவும் இருக்கக்கூடாது, வஞ்சனை எதுவும் இருக்கக்கூடாது. அன்பு இருக்கணும், வஞ்சனை இருக்கக்கூடாது. யாரா யாரால அப்படிப்பட்ட உண்மையான இன்சொற்களை பேச முடியும்னா செம்பொருள் கண்டார் அறத்தினது இயல்பினை உணர்ந்தவர்கள் என்று பரிமையாளர்கள் அதுக்கு விளக்கம் சொல்றார். செம்பொருள் கண்டார்னா யாருன்னா அறத்தினை உணர்ந்தவர்கள். இங்கு சிவபெருமானையும் செம்பொருள் என்று குறிப்பிடலாம். என் வள்ளுவரே வந்து பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று செம்பொருள் என்று அந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார். ஆகவே இறைவன் வீடு வேறு என்ற முறையிலும் செம்பொருள் என்பதை குறிப்பிடுவார். செம்பொருள் துணிவே சீருடை கடலே திருவாசகம். ஆகையினாலே செம்பொருள் என்றால் அறம் என்று பொருள் கொள்ளும் பொழுது இறைவனை அறக்கடல் என்றே வள்ளுவர் சொல்லியிருக்கின்றாரே. அறவாளி அந்தணன், அறவாளி அந்தணன் அதை பிரித்து கொள்ளும்போது அற ஆளி, ஆளி என்பது கடல், அறக்கடலாக இருப்பவன். ஆகவே செம்பொருள் என்பது அறம் என்று பொருள் தருமையானால் அறக்கடலாகிய சிவபெருமானையும் அது குறிக்கும். செம்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொல் தான் படிறு கலவாமல், வஞ்சனை கலவாமல் அன்போடு கலந்திருக்கும். ஆனா இவா எப்படிப்பட்டவா, செம்பொருளை காணாமலேயே கண்டதாக சொல்பவள். அது செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல், இது செம்பொருளை காணாமலேயே கண்டதாக சொல்வதனாலே இவள் வாய்ச்சொல் படிறு கலந்தது, வஞ்சனை கலந்தது. ஆகையினால் இது உண்மையில் இன்சொல் ஆகாது. ஆனா அப்படி செவிப்போம், செவிப்புலன்கிற அளவுல கேட்பதற்கு பாலாகவும் தேனாகவும் தித்திக்கும். ஆனா அதுல உண்மை இல்லை. ஏன்னா அதுல படிறு கலந்திருக்கிறது, வஞ்சனை கலந்திருக்கிறது. என்ன வஞ்சனை என்றால் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல்ல கலந்திருக்காது, இப்ப செம்பொருளை காணாமலேயே கண்டதாக சொல்கிறாள் என்று அருமையான ஒரு பொருள் நயம் தோன்ற அது திருக்குறளோடு அப்படி ஒத்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கிறது. பொக்கங்களே பேசும், பொக்கம் என்பது பொய், இப்படிப்பட்ட பொய்களையே பேசக்கூடிய பாலூர் தேன்வாய் படிதி கடை திறவாய் உன் வாசலை வாசல் கதவை திறப்பாயாக. நாங்கள் சிவபெருமானை பாடி ஓலமிடுகின்றோம், ஆனாலும் நீ உணராமலே இருக்கின்றாய். உணராய் உணராய் கான் ரெண்டு முறை சொல்ற, உணராமல் இருக்கின்றாயே, கேட்க மாட்டேங்கிறானே கேட்க மாட்டேங்கிறானே. ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னா அந்த ஆற்றாமை மிகுதியினால் இப்படி இருக்கின்றார்களே என்ற ஒரு ஆற்றாமை. உணராய் உணராய் உணராய் கான் ஓலமிடினும், சிவனே சிவனே என்று ஓலமிடினும், சிவனே சிவனேன்னு ஒரு முறைக்கு இருமுறை சொல்லி அந்த மாதிரி உணராய் உணராயின்னு ஒரு முறைக்கு இருமுறை சொல்ற, எவ்வளவு தூரம் அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்துறாங்க பாருங்க. என்ன பாருங்க, அதாவது நட்பினுடைய வலிமையை பாருங்க. இவர்கள்லாம் எழுந்து வந்தாச்சு, சரி கூட்டுப்பா தான் வரலையா, போய்கிட்டே இருப்போம், நம்ம பெருமானை பாடுகின்றோம், நமக்கு சிவபுண்ணியம் சேருது, நீராடி பாடுவோம், நம்மளுடைய விரதத்தை நம்ம கடைபிடிப்போம், திருவுருளை பெறுவோம், போய்கிட்டே இருக்கலாமே இல்லையா. ஆனாலும் நம்ம தோழி அவளும் வந்தாதான் அங்க நிறைவு அப்படின்னு நினைக்கிற ஒரு அன்புள்ள இருக்கு பாருங்க. அதான் நட்பு, உலகத்துல மிக உயர்ந்தது நட்பு. அதுலயும் அடியார்களா நட்பு சேர்றதற்க அதுக்கு ஈடுனையே கிடையாது. மற்ற நட்பு உலகியல் நிலையில உயர்த்தும், ஆனா அடியார்களுக்கு இடையே ஏற்படுகின்ற நட்பு இருக்க அது எல்லாரையும் அந்த சிவகதிக்கு எளிதாக சேர்ப்பிக்கும். ஏன் இவ்வளவு தூரம் இவங்க வந்து ஆற்றாமை உள்ளனும் இல்லையா, போய்கொண்டு இருக்கலாமே, முடியல பாருங்க. அந்த அன்பு பெருமான் மீது வைத்த அன்பு அவன் அடியார்கள் மீதும் இன்னமோ இன்னைக்கு அப்படி இருக்கிறா. அவன் மேல சில குறைகள் இருக்கலாம், பேசுவோளா இருக்கலாம், இருந்தாலும் அவன் நமக்கு அடியார், நமக்கு தோழி, அவனும் வந்தாதான் அங்க நமக்கு மனசு நிறையும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு பாருங்க. நட்பினுடைய ஒரு மகத்துவம் அதுதான், அதுவும் அருள் சார்ந்த நட்பு. ஏன்னா பெருமானுக்கு அடியவள் என்ற நோக்கில் தானே அந்த அன்பே அந்த நட்பே அங்க வந்திருக்குது. அப்போ அது எவ்வளவு உறுதியான நட்பா இருக்கும், விடமாட்டார்கள். அதான் வந்து அடியாரோடு இருக்கலாமே, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு சொல்றான்னா அதான். ஆகையினால ஏன்னா மனம் வந்து அப்படியும் இப்படியும் மாறக்கூடியது, தாவக்கூடியது. அப்போ அந்த தாவும் போது அதை நெறிப்படுத்துவதற்கு அடியார்கள் அங்க துணையாக நட்பாக இருக்கணும். அருமையா சொல்றேன். யாரோடு யாரை நாங்கள் பாடிக்கொண்டு வருகின்றோம், யாரும் அதாவது சிவபெருமானுடைய திருக்கோலத்தை பாடி வருகின்றோம். சிவபெருமான் திருக்கோலம் எல்லாராலும் அறியப்படுகின்ற திருக்கோலமா? யாராலும் அறிய முடியாத பெருமான். யாராலும்னா இந்த மண்ணுலகத்தில் உள்ளவர்கள், விண்ணுலகத்தில் உள்ளவர்கள், இன்னும் பாதாள லோகம் முதலான பிற உலகங்களில் உள்ளவர்கள் யாராலும் அறிவதற்கரிய பெருமான். அவனுடைய திருக்கோலத்தை பாடி வருகின்றோம். ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும், அறிவறியானுடைய கோலமும். ஞானமே விண்ணே பிறவே, இதை எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நாம எதிர்பார்க்கறது அனிவாசக பெருமான் எப்படி சொன்னாரோ அப்படித்தான் நம்ம ஏத்துக்கணும். வழக்கமா நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா, ஞானமும் விண்ணும் பிறவும் அறிவறியான் உண்மைதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா அந்த எண்ணை சொல்றதுக்கு உண்மையை நம்ம பயன்படுத்துவோம், எண் உண்மைன்னே சொல்லுவாங்க இல்லையா. நானும் எங்க மாமாவும் அவங்க தம்பியும் இவங்களும் அவங்களும் எல்லாருமா அந்த ஊருக்கு போயிருந்தோம் என்று உண்மை போட்டு தானே சொல்லுவோம். அதை அந்த உண்மை வந்து எண் உண்மைன்னு சொல்லுவாங்க, எண்ணிக்கைக்கு பயன்படுத்துவது. நானும் அவனும் அவன் நண்பனும் போயிருந்தோம் அப்படிங்க அப்போ அந்த உம்பு போட்டு சொல்ற மாதிரி எண் உண்மைம்பாங்க. அப்படி எண்ணு பொருளில் பயன்படுத்துவதற்கு உண்மையை பயன்படுத்துவதான் பெரும்பான்மை. சில இடங்களில் ஏகாரமும் எண்ணு பொருளில் வரும் என்று தொல்காப்பியம் சொல்கின்றது. ஏகாரம் எத்தனை பொருளில் வரும்னா 5 பொருளில் வருமா இல்லையா. ஒரு ஒரு ஏ அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இல்லையா, ஏன்னு ஒரு ரொம்ப எளிதாக சொல்லிடுறோம். ஆனால் அந்த ஏ இருக்க எந்த ஒரு எழுத்தையும் தனியாக சொன்னால் சொல்வதுக்கு வசதியாக இருக்காது, சாரியை சேர்த்து சொல்கிறோம். சாரியை என்னன்னா எழுத்தை நம்ம சொல்வதுக்கு வசதியாக சேர்க்கப்படும் சொல்லுதான் சாரியை, அதுக்குன்னு தனி பொருள் கிடையாது. ஏன் திருவள்ளுவர் ஆ முதல எழுத்தெல்லாம்னு பாடிருக்கலாமே இல்லையா, அது சீர் ஒழுங்கு ஓசை ஒழுங்கு எதுவும் வராது அப்படி பாடுனான். அப்புறம் அகர முதல எழுத்தெல்லாம்னு பாடுறார் இல்லையா, அதனால தான் அகர முதல எழுத்தெல்லாம் பாடுற. கரம் என்பதற்கு அகரத்தில் உள்ள கரம் என்பதற்கு என்ன பொருள் கிடையாது. கரம்னா கை, அது வடமொழி சொல், அந்த கரம் வேற. தமிழ் மொழியில் கரம் என்பது ஒரு சாரியை, எழுத்துச்சாரியை. அதே மாதிரி ஏன்னு சொல்ல வேண்டியத ஒரு சாரியை சேர்த்து சொல்றோம். என்ன ஏகாரம், காரம் என்பதும் ஒரு சாரியை இல்லையா. ஆமா, லாலா கடையில் விற்கிற காரம் அது வேற. இங்க காரம் இந்த கெமிஸ்ட்ரி பாடத்தில் காரம்னு படிப்போம், அமிலங்கள் காரங்கள் அது வேற. இங்க காரம் என்பது ஒரு எழுத்து சாரியை, அது கரம் மாதிரி. நெடிலுக்கு காரச்சாரியை தான் சேர்க்கணும். ஏ என்பது நெடில் அல்லவா, காரச்சாரி ஏகாரம் அப்படின்னா என்ன, ஏ என்னான்னு அர்த்தம் அவ்வளவுதான். ஏகாரம், இந்த ஏகாரம் தேற்ற பொருள்ல வருமா, பெருநிலை பொருள்ல வருமா? தொல்காப்பியர் சொல்றார் இல்லையா, அவர் சொல்லுவாரியா அதெல்லாம் ஏன் இங்க வந்து சொல்றீங்கன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா இங்க ஒரு பொருள்ல வந்திருக்கு, அதுக்காக சொல்றேன். தேற்ற பொருள், பெருநிலை பொருள், வினா பொருள், என்ன பொருள், அசைச்சொல், அசைச்சொல் ஈற்றசையா வரும். என்ன பிரமன் மால்கானா பெற்றியோனே, பெற்றியோன் அப்படின்னே முடிச்சிருக்கலாம், பொருள் கிடைச்சிரும். பெற்றியோனே ஒரு ஏகாரம் சேர்த்தாங்க பாருங்க. ஏன்னா கடைசியில் அந்த ஏகாரம் சேர்த்து முடிக்கும் போது ஓசை நல்லா இருக்கும், அது ஈற்றசை அசையா வர்றது. அது நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். தேற்ற பொருள் என்னது, தெளிவுறுத்துதல். தேற்ற பொருள் என்பது தெளிவுறுத்துதல் இல்லையா. பாண்டிய நெடுஞ்செழியன் தவறாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, கடைசியில் கண்ணகி சிலம்ப போட்டு உடைச்சி உண்மையை வெளிப்படுத்தின பிறகு யானோ அரசன் யானே கல்வன், யானே அந்த ஏகாரம், யானே என்பதில் உள்ள ஏகாரம் தேற்றம், நான் தான் கல்வன் அப்படின்னு அவனுக்கு தெளிவு கிடைச்சிட்டு. கல்வன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், உண்மை தெளிவாயிட்டது. அந்த மாதிரி தெளிவு பொருளில், தெளிவுறுத்தும் பொருளில் வருவது தேற்ற ஏகாரம். பெருநிலை ஏகாரம், பெருநிலை ஏகாரம் என்ன அப்படின்னா, அந்தம் ஆதி என்மனார் புலவரிங்கெல்லாம் அடியார் திருக்கூட்டம் தான், அதனால சாத்திர தோத்திரத்திலேயே மேற்கோள் காட்டலாம். அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படிங்கும்போது ஒரு ஏகாரத்தை விரிச்சு கொள்ள சொன்னார் மாதவ சிவஞான சுவாமிகள். அந்தமே ஆதி, சங்காரக்கடவுளே முதற்கடவுள் இல்லையா. அந்த ஏகாரம் என்ன பண்ணுது, மற்றவர்களெல்லாம் முதற்கடவுள் அல்லன்னு பிரிக்குது. சங்காரக்கடவுளே முதற்கடவுள்னா அந்த ஏகாரம் என்ன பொருளை தருது தெரியுமா, சங்காரக்கடவுள் முதற்கடவுள்ங்கிற பொருளை தரல, அந்த பொருள் ஏற்கனவே கிடைச்சி போச்சு. எங்க கிடைச்சதுன்னா ஒடுங்கி மலத்துலதாம் என்ற தொடரில் கிடைச்சிட்டுது. ஏன்னா அவர் தான் உலகத்தை கொடுக்கிறாரு, அவரிடமிருந்து தான் மீண்டும் உலகம் தோன்றும், இதுலேயே தெரிஞ்சு போச்சு அவர் பரம்பொருள்னு. திரும்பவும் ஏன் அந்தமே ஆதி சங்கார கடவுளே முதல் கடவுள்ங்கிறாரு, சொன்னதை ஏன் சொல்றாரு? அங்க சொன்னது அவர் பரம்பொருள் தான், அந்த தகுதி அவருக்கு இருக்குன்னு காட்டதுக்கு. திரும்ப சொன்னது என்னன்னா, அந்த தகுதி அவர் ஒருத்தருக்கு தான் இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லை என்று ஏனையோரை பிரிப்பதற்கு. அங்க அந்த ஏகாரம் இல்லை, ஆனா பொருள் காணும் போது விரித்துக் கொள்ள சொல்கிறார். அதிகரணத்துல பாருங்க, சங்காரமே முதல் என்றது ஏகாரம் அங்க விரிஞ்சிருக்கும். மெய்கண்டாரே விரிச்சிருக்காரு அதிகரணத்துல, அதனால நாமளும் விரிச்சுக்கணும்னு சொன்னார். சங்காரமே முதல் அதையே எடுத்துப்போமே, ஏன் தொக்கு நிற்கிற ஏகாரத்தை போய் எடுப்பானே? அங்க விரிஞ்ச சங்காரமே முதல்னா சங்காரக்கடவுளே முதற் கடவுள்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஏனையோர் முதற் கடவுளர் அல்லர் என்று ஏனையோரை பிரிப்பது அது பெருநிலை. அப்படி பிரிக்கிறது பெருநிலை. அப்புறம் வினாபொருள், வினாபொருள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே, எனலாமே ஏ முடிது பாருங்க, அது அசை அசை ஏகாரம் இல்லை, அது வினாபொருள். உனக்கு நான் அடிமையாக இருந்து கொண்டு, உனக்கு நான் அடிமையா இருக்கேன் அதுதான் உண்மை. அப்படி அடிமையாக இருந்து கொண்டு நான் ஒன்னும் உனக்கு அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்துட்டேனே, இன்னமையும் அப்படி சொல்லலாமா? இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, நீ யாரு உனக்கு நான் யாருன்னு உணர்த்திட்ட இல்லையா, இன்னமையும் நான் உனக்கு அடிமை அல்லன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். சொல்லலாமான்னு சொல்லக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம், சொல்லலாமா அடி எனலாமா அப்படிங்கும்போது எனலாமே, உனக்கு ஆளா இனி அல்லேன்னு எனலாமே. அந்த ஏகானம் வந்து அங்க வினா பொருள்ல வருது என்று சொல்லலாமா, உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது என்று வினா பொருள்ல வருது. ஏகான வினா பொருள் நம்ம திருமுறையிலே இருக்கு பாருங்க. அப்புறம் சொல்றது என்ன பொருள், அதுதான் இது ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்ன பொருள். இதே மாதிரி அடுத்த பாடல்ல வானே நிலனே பிறவே அறிவறியான் அதுவும் என்ன பொருள், ஏகான என்ன பொருள்ல வருது இல்லைங்களா. ஏன்னா இப்படி தெரிஞ்சு பார்த்தோம்னா இன்னும் நமக்கு நம்ம தெளிவாயிடும். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும், யாருடைய கோலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப என்ன அப்படின்னா ஒரு பொருள் தமிழ்நாட்டிலே கிடைக்காதுயா, இதை வாங்கணும்னா டெல்லிக்கு தான் போகணும், இல்லது இந்தியாவிலே கிடைக்காது வெளிநாட்டில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா. ஒரு வெளிநாட்டு டூர் போய்கிட்டு இருந்தோம், போயிட்டு வந்தோம், அதில் வாங்கிட்டு வந்தோம் அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதை எங்க காட்டுங்க பார்ப்போம் பார்ப்போம்னு பலரும் ரொம்ப ஆவலா கேட்பாங்க. இங்க நாங்க யாருடைய திருக்கோலத்தை பாடுறோம்னா, எந்த உலகத்தில் உள்ள யாரும் இவனை தரிசித்தது கிடையாது, எல்லாம் ஆலய திருமேனிகளில் தரிசிக்கிட்டு இருக்காங்க ஒழிய நேரடியாக இவனை கண்டவர்கள் எவருமே கிடையாது, யாவரும் அறிவறியாய் சொன்னார், தொகுத்து சொன்னார் திருப்பள்ளி எழுச்சியில இல்லையா. திருவாசகத்திலையும் எத்தனை இடங்கள்ல சொல்லியிருக்கிறார், பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடி இல்லைங்களா, அவ்வளவு அருமையா சொல்றார். இன்னும் பாருங்க, செல்வந்தர்களாக இருக்கட்டும், வறியவர்களாக இருக்கட்டும், என்ன விண்ணோர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், மனிதர்கள் என்ன விலங்குகள் அதுக்கும் கீழே போங்க, புழு புல்லாக இருக்கட்டும், எந்த பிறவியில் உள்ள எந்த உயிருமே அறிந்திராத பரம்பொருள் சிவபரம்பொருள் இல்லையா. ஏன்னா பல பிறவிகள் எடுத்து பக்குவப்பட்டு சிவநெறி வந்து சரியாதி சிவபுண்ணியங்களை இயற்றி ஞானாசிரியனுடைய அருளால் மட்டுமே அவனை அறிய முடியும். அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படும், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இவ்வளவும் சொல்லிட்டு எல்லாம் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுட்டு விடுவிட்டேன்கிறாரு, ஏதோ ஒரு பிறப்புக்கு வந்தேன் உன் பொன்னடிகளை கண்டேனா படிக்கிறாரு இல்ல, எவ்வளவு பெரிய சுழற்சிக்கு அப்புறம் எத்தனை எத்தனை செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இப்ப அவன் அறிவது எவ்வளவு அறிது இல்லையா. அதான் செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள் என்று திருச்சதகத்திலே குறிப்பிடுவார். செல்வந்தன் ஏழைங்கிற பாகுபாடும் கிடையாது, தேவர் பிறவி புல் புழு பிறவின் கூட பாகுபாடு கிடையாது. எந்த பிறவியில் உள்ள எந்த ஆன்மாவாலும் அறியப்படாதவன் உலகளாம் உணர்ந்து ஓதற்கறியவன் இல்லையா. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறிய அவனுடைய திருக்கோலத்தை சொல்கின்றோம்னா எப்படி சொல்ல முடியுது, அருள் நூல்களை ஓதி வந்ததனாலே. பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கலா பெருமான் அவன் உலகளாம்னு அடியெடுத்து கொடுக்கறான் இவர் பாடுறார். அதனால அந்த திருக்கோலத்தை எல்லாம் எத்துணை அருமையாக வர்ணிக்கின்றார். ஒவ்வொரு நாயன்மாரை ஆட்கொள்ளும் பொருட்டு எம்பெருமான் எழுந்தொருளி வருகின்ற திருக்கோலங்களை எல்லாம் பெரிய புராணத்தில் எவ்வளவு அருமையாக வர்ணிக்கின்றார். ஆகவே அந்த அருள் நூல்களை சார்ந்து அருளாசிரியன்மார்கள் திருவடியை பின்பற்றி அவனுடைய திருக்கோலத்தை எந்த உலகத்தாராலும் அறியப்படாத பெருமானின் திருக்கோலத்தை பாடிக்கொண்டு வருகின்றோம். அவ்வளவு அரிய பெருமான் நம்மையும் ஒரு பொருட்டாக கொண்டு நமக்கு பல அனுபவங்களை ஊட்டி ஊட்டி பண்படுத்தி வருகின்றான். நம்முடைய குற்றங்களை களைந்து களைந்து நாளுக்கு நாள் நம்மை செம்மையாக்கி வருகின்றான். அந்த அவனுடைய சீலத்தையும் பாடி வருகின்றோம். பெருமானுடைய சீலம் அவனுடைய அந்த அருட்பண்பு அதுதான் அங்கே சீலம். சீலம் என்பது அந்த ஒழுக்கம், சீலமுடைமை, சீலமின்றி நோன்பின்றி திருவாசகம். நமக்கு நல்லொழுக்கம் இருக்கணும், சீலம்னு பேர் பேர் சொல்லியிருக்கு அதுக்கு. எம்பெருமானுக்கு சீலம்ங்கிறது அவருடைய ஒழுகலாறு என்பது எது? நம்மை பண்படுத்துதல் தான். நம்மை அவர் நாளுக்கு நாள் நம்மை பக்குவப்படுத்தி வருகின்றார். நேற்றை விட இன்று தெளிவு, இன்றைய விட நாளை தெளிவு என்ற முறையிலே அவர் மீது அவரை நாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அவர் நம்மை பண்படுத்துவார். அந்த மாதிரி நம்மை பண்படுத்தி வருகின்றாரே அந்த சீலம், நம் குற்றங்களை நீக்கி நம்மை பண்படுத்தி வருகின்றார். அதான் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலம் இல்லையா. ஆட்கொண்டு அருளி கோது ஆட்டும், கோது என்பது குற்றம், குற்றங்களை எல்லாம் நீக்குகின்றார். திரு அம்மானையில குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டின்னு வரும். அந்த இடத்துல கோதாட்டி என்பதற்கு வழக்கம் போல குற்றங்களை நீக்கின்னு பொருள் கொள்ளக்கூடாது என்று மகாத்மான் தேசிகரையா அவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். ஏன்னா அங்க குற்றங்கள் நீக்கின்னு மேலேயே சொல்லியாச்சு. அதனால் அங்க கோதாட்டுதல் என்பது சீராட்டுதல் போல ஒரு சொல்லாக கொண்டு நம்மளை சீராட்டுகின்றார், பாராட்டுகின்றார், அப்படி பொருள் கொள்ளணும் என்று அங்கே தேசிகரையா அவர்கள் குறிப்பிடுவது நாம என்ன எண்ணத்தக்கது. இந்த பாடல குற்றங்கள் நீக்கின்னு தனியா சொல்லலை. அதனால இங்க கோதாட்டம் என்பதற்கு குற்றம் நீக்கும் செயலை சொல்லலாம். நம்மை அடியாராக கொண்டருளி என்ன, அடியாராக தொடர்ந்து இருப்பதற்கு என்னென்ன குற்றங்கள்லாம் இடையூறு பண்ணுதோ அந்த அந்த இடையூறு பண்ணுற குற்றங்களையும் போக்கி விடுகின்றார். அடியாருங்க நிலையில நம்மளை நிலையா நிறுத்துறார். ஆகவே நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி. ஒரு தடவை சபையில வந்து பாடல் பாடலாம் சிந்திச்சது, அது வருஷம் வருஷம் சிந்திச்சுட்டு வரோம், அதுல இருந்து தொடரை எடுத்துக்கிட்டு அந்த தொடர் சம்பந்தமா விரிவா சிந்தனை பண்ணுன்னு சொல்லி அப்ப கோலமும் சீலமும்னு ஒரு தலைப்பு கிடைச்சது. இதை பார்க்கும்போது அது நினைவுக்கு வருது, கோலமும் சீலமும் அப்படின்னு ஒரு தலைப்பு. அப்ப மணிவாசக பெருமானை எப்படி குதிரை சேவகனாக கோலம் கொண்டு வந்து ஆட்கொண்டார், என்ன வந்திப்பிராட்டியார் பொருட்டு எப்படி கூலி தொழிலாளியாக அந்த திருக்கோலத்திலே வந்தார் என்று அந்த திருவாதகூரர் புராணத்தை வச்சே ஒரு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனைக்கு ஒரு வாய்ப்பு. கோலம் சீலம்னு மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள மேற்கொண்ட கோலம் சீலங்கள் அப்படி இங்க இந்த அடியார்களுடைய வாக்கியை வைத்து சொல்கின்றார். எவ்வளவு அருமையான தொடர் பாருங்க. அது ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும், அந்த உலகங்களை சொல்ற முறை இருக்கு பாருங்க, அதுலேயும் பெரியோர்கள் ஆய்ந்து அருமையான நயங்கள் சொல்லியுள்ளார்கள். முதல்ல ஞாலத்தை சொல்றார், ஞாலம் நாம வாழக்கூடிய மண்ணுலகம், அதுக்கப்புறம் விண்ணுலகம், ஆமா விண்ணேங்கிறது விண்ணுலகம், அப்புறம் பிறவேங்கும் போது மற்ற பாதாள உலகங்கள் போன்ற பிற உலகங்கள் என்ன அப்படின்னு கேட்டா ஏன் முதல்ல ஞாலத்தை சொன்னாரு. அடுத்த பாடல பாருங்க, வானே நிலனே பிறவேன்னு வருது. அங்க என்னன்னா மேலே இருந்து கீழே வரிசை, மேல வானுலகம், அதுக்கப்புறம் இடையில நம்ம மண்ணுலகம், அதுக்கு கீழே பாதாள உலகம், அப்படி மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு வரிசையை பின்பற்றி அடுத்த பாடல வானே நிலனே பிறவேன்னு சொன்னது. இங்க ஞாலமே விண்ணே பிறவேன்னு சொன்னதுக்கு இதுல ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. என்னவென்றால் ஞானம்னா நம்ம வாழ்ற உலகம், இந்த உலகத்துல செய்யற வினைகளை வைத்துத்தான் இல்லையா, அடுத்த பிறவி விண்ணுலகத்திலேயா பாதாள உலகத்திலேயா எந்த உலகத்துலங்குது, இந்த உலகத்துல செய்யற வினைகளை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. அதனால இந்த உலகத்தை முதலில் குறிப்பிட்டார் ஞாலமே. இதில் உள்ள வினைகளை வச்சு விண்ணுலகம் மற்ற உலகங்கள்லாம் வரும், அதனால விண்ணே பிறவே என்று அடுத்து கூறினார் என்று ஒரு அருமையான ஏதோ ஒன்று நயம் சொல்லணுங்கிறதுக்காக வழிந்து சொல்வதில்லை, அது பொருத்தமாகவும் இருக்கு பாருங்க. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் அப்படி சேர்க்கணும், அவனுடைய கோலத்தை சொல்கிறோம். ஆமா என்ன இவரை பத்தி தெரியாதா, பெருசா இவரை பத்தி பேச வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லிட முடியாது. இத்தனை உலகங்களாலும் அறியப்படாத பெருமானுடைய திருக்கோலத்தை அருளாளர்கள் வாக்கை வைத்து அறிந்து பாடிக்கொண்டு வருகிறோம். உன்ன மாதிரி பார்க்காமலே பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு பாடிட்டு வரல. நீ வந்து என்ன மாலும் பிரம்மணம், மாலும் பிரம்மணம் அறியாத பொருளை நான் அறிஞ்சேன்னு சொல்றேன், அப்படி ஓம்பாணியில சொல்லிட்டு நாங்க பாடிட்டு வரலப்பா இல்லையா. எல்லாராலையும் அறியப்படாதவன் தான், ஆனாலும் அருளாளர் சார்பினால் அறிந்து பாடி வருகின்றோம் என்பது அங்க குறிப்பு. அவனுடைய சீல ஆட்கொள்ளும் சீலத்தையும் பாடி வருகின்றோம். பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடுகின்றோம். ஓலமிடுதல் ஒரு ஆபத்திலிருந்து காத்தருள வேண்டும் என்ற முறையீடு, அதுதான் ஓலம். ஓலம் இடினும் உணராய் உணராய்கான். மற்ற தோழிகள் வீட்டில் ஏதோ மெதுவாக பாடணும், அதுக்கே அவர்கள் எழுந்து வரலையேன்னு சொல்லி கடிந்து கேட்டோம். இங்கே ஓ வீட்டு முன்னாடி வந்து ஓலமே இடணும் எழுந்து எழுந்து வரமாட்டேங்கிறேன். என்ன ஓலமிடினும் உணராய் உணராய்கான். ஏலக்குழலி பரிசெயலோர் எம்பாவாய். என்னன்னா ஏலக்குழலி குழலி அந்த கூந்தலிலே தரவப்பெறுகின்ற அந்த வாசனை சாந்து, வாசனை சாந்தெல்லாம் நறுமணங்கமலும் சாந்தையெல்லாம் தடவிய கூந்தலை உடையவளே பாவை நோன்பு காலத்துல இப்படி நீ கூந்தல்ல சாந்தெல்லாம் தடவணும்னு உனக்கு ஆர்வம் இருக்கு, அதனாலதான் உனக்கு விரத காலத்தில் விரைந்து எழ வேண்டும் என்பதெல்லாம் உனக்கு சிந்தனை போகல, அந்த மாதிரி அலங்கரிக்கணும் சிந்தனை இருந்தா இந்த மாதிரி உறக்கத்துலதான் ஆர்வம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற குறிப்பு உள்ளதாக சொல்வது உண்டு. ஆனா அதே சமயத்துல நாம ஒண்ணு நினைச்சு பார்க்கணும், என்ன அப்படின்னா சம்பந்தர் தேவாரம் திருப்புகழி தேவாரத்துல இந்த மாதிரி கன்னி பெண்கள் வைகரை பொழுதிலே துயிலெழுந்து தோழிகளோடு சேர்ந்து நீ எம்பெருமான் புகழை பாடிக்கொண்டு அவர்கள் நீராடுகின்றார்கள் என்ற செய்தி ஞானசம்பந்தர் தேவாரத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆமா, திருவம்பாவையினுடைய அந்த கருத்து இங்க ஞானசம்பந்தர் தேவாரத்தில் திருவருளால் செலுத்தப்பட்டு அவர்கள் செய்கிறார்கள், திருவருள் உணர்ச்சியோடு செய்கிறார்கள் என்று சம்பந்த பெருமான் சொல்கின்றார். ஏதோ பெண்கள் போனார்கள் அப்படி இல்லை, அவர்கள்லாம் யாரு, திருவருள் சார்ந்த பெண்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்தரும். என்னன்னா ஏலமலி குழலார் இசைபாடி, ஏலமலி குழலார்னு சொல்றார். இந்த நறுமண சாந்து தடவை பெற்ற குழலை உடையவர்களே சொல்றார். ஆகவே அந்த தடவுதல் அங்கு குற்றமாக கொள்ளப்பட்டால் இப்படி பாடியிருப்பவர்களா என்ற ஒரு சிந்தனையை அது தருகின்றது. அதை சிந்தித்து முடிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏலமலி குழலார் இசைபாடி எழுந்து அருளால் சென்று, அதுதான் கவனிக்கணும், அருளால் சென்று சோலை மலி சுனையில் குடைந்து ஆடி துதி செய்ய, குடைந்து ஆடி என்ன அந்த குளத்து தண்ணியை பத்தியும் சுத்தி இருக்கிற சோலையை பத்தியும் பேசிட்டு இருக்கல, குடை நீரிலே நீரிலே குடைந்து ஆடி எம்பெருமானை துதி செய்கின்றார்களாம். அதை பாருங்க, ஞானசம்பந்த பெருமானும் பாடியவர்கள் இருக்கின்றார்கள். திருப்புகழி முதல் திருமுறை ஏலமலி குழலார்னு தொடங்குது. அது மாதிரி இங்க ஏலக்குழலின்னு இங்கேயும் வந்திருக்கு. ஏலக்குழலி பரிசு என்ன, மயிர்ச்சாந்து தடவப்பெற்ற கூந்தலை உடைய நம் தோழியினுடைய இயல்பு இவ்வாறு உள்ளது. எவ்வாறு உள்ளது, அவள் வீட்டு வாசலில் இருந்து நாம் சிவனே சிவனே என்று ஓலமிட்டு பாடினாலும் அவள் அதை உணராமல் இருக்கின்றாள். இப்படி இருக்கின்றது இவள் இயல்புன்னு சொன்ன உடனே அதுக்கு மேலேயே அவள் படுத்திருப்பாளா, ஓடியே வந்து இணைந்து கொள்கின்றாள். அதை நாம புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு நயம் என்னன்னா, மாலரியா நான்முகனும் காணா மலை அப்படின்னு அண்ணாமலையாகிய பெருமானை குறிப்பிடுகின்றார். மால் அறியாங்கும் போது அங்க என்ன அப்படின்னு சொன்னா, மால் என்றால் மயக்கம், மயக்க உணர்வு உடையவரால் அவன் அறிய முடியாது இல்லையா. அதே மாதிரி நான்முகன் ஒருமுகப்பட்டு முயல்பவர்களுக்கு தான் பெருமானுடைய அருள் கிட்டும். நான்முகன் பலமுகப்பட்டு விளங்குகின்றார், அதனால அவராலேயே அறிய முடியலையா. மால் மயக்க உணர்வு கொண்டாராலே அறிய முடியல, நான்முகன் பலமுகப்பட்டு முயற்சி செய்வராலே முடியல, ஒருமுகப்பட்டு முயற்சி செய்ததான் முடியும். இப்படி ஒரு நயன் சொல்லி இந்த மாதிரி குறிப்பா உணர்த்துவதற்கு வடமொழி இலக்கியத்தில் என்ன வழக்கு இருக்குதான், சப்த சத்தி மூலத்துணி, சப்த சத்தி மூலத்துணி என்று இதனை வடநூலார் கூறுவர் என்ற ஒரு அரிய தகவலை நமக்கு மகாவித்வான் தேசிகரையா அவர்கள் தருகின்றார்கள். நம்முடைய ஆதின வெளியீடு குருவருள் விளக்கம் உரையிலே இந்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது. சப்த சத்தி மூலத்துணின்னு பேரா, ஏன்னா மால் ஏன் அறியல, மால்ங்கிற சொல்லுக்கே மயக்கம் அர்த்தம் இருக்கு, மயக்க உணர்வு இருந்ததுனால அறியல. நான்முகன் அவர் நான்முகன் ஒருமுகப்பட்டவர் தேடல என்று அருமையாக சொன்னார்கள்.
0: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: பொன்னார் மேனியனே என தொடங்கும் பதிகம், இதனை அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பண் நட்டராகம், தலம் திருமழவாடி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாலங்குழலுக்கு வந்து இரவு துயில் கொள்கையில் சிவபெருமான் அவரது கனவில் தோன்றி மழவாடி வருவதற்கு மறந்தாயோ என்று அருள, சுந்தரர் மழவாடி வந்து இப்பதிகத்தை பாடி அருளினார். இப்பதிகத்தை பாடுவார், சிவலோகத்தில் இனிமையாக வாழ்வார்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

அடியேன் உங்க அடியாத உள்ளிருக்கும் அவளை புரியாய் பொன்னும்

சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

సహనావతు సహనౌ భునక్తు సహ వీర్యం కరవావహై తేజస్వినావధీరమస్తు మా విద్విషావహై. ఓం శాంతి శాంతి శాంతి. వందే దక్షిణ కైలాసం వందే హేమార్జినేమపి వందే వేణువనేశ్వరం వందే శ్రీమత్కాంతిమతీశ్వరి వందే శ్రీమూలలింగం చ శ్రీమత్తామ్రసభావతి శివగామి సమోభేదం సుందరం యోగసుందరం వందేహాలాశనగరీ వందేహేమార్జినీమపి వందే సుమీననయన వందే సుందరనాయకం శివాయ పరిపూర్ణాయ శ్రీదళాయ సిదాత్మనే చిత్తనాథాయ నాథాయ తేజసే బ్రహ్మణే నమః. செங்கண்மாலை சிலை பிடித்து சேனையோடும் சேது பந்தனம் செய்து சென்று புக்கு பொங்கு போர் பல செய்து புகழால் வென்ற போரர் கண்ணெடுமுடிகள் பொடியாய் வீழ அங்கொரு தன் திருவிரலால் ஊன்றி இறையே ஊன்றியடத்தவர்க்கே அருள் புரிந்த அடிகள் என்னால் வங்கமலி கடல் உடைசோள் மாடவீதி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. என்னை அப்பால் அஞ்சேலன்று என்னை அப்பா அஞ்சேன் என்றவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன் என்னை அப்பால் அஞ்சேன் என்றவர் இன்றி நின்று எய்த்தலைந்தேன் மின்னையப்பாய் விட்டுறுதி கண்டாய் மெய்யே உன்னை ஒப்பாய் மன்னம் உத்தரகோசமங்கைக்கரசே அன்னையொப்பாய் எனக்கத்தனொப்பாய் என் அருங்கொருளே. நெய்யாத மனத்தினை நெய்விப்பான் நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தெருவே நீ ஐயா குலப்போந்த அன்று முதல் என்று வரை கையால் தொழுது அருவி கண்ணாரச்சொறிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. பாலுக்கு பாலகன் வென்றி அழுகிட பார்க்கருள் தவிரான் மாலுக்கு சக்கரன் வன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லைநன்னல் ஆதிக்கும் நந்தனர் வாழ்கின்ற சிற்றம் வரமே பாலுக்கு நட்டம் பயிரவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. மண்மை பெருகு அருள் நெறியே வந்தனைந்தே
நல்லூரில் மன்னுதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தான் சென்னிமிசை பாதமலர் சுட்டினான்.

எல்லாம் அல்ல. பரம கருணாநிதிய சங்கர ராமேஸ்வரி திருவழினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கான காஞ்சிபுராண வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு காரியம் தொடங்கினா அதை இடையிலின்றி நடக்கிறது என்பது நம்ம கையில் இல்லை என்பது நல்லா திட்டமாக தெரியும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்கிறவ தான் நடக்கும். நமக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோ அதுதான் நடக்கும். சில காலமாக வகுப்பு நடைபெறவில்லை. என் ஆள் வாரி, உங்களால் வாரி, ஊரால் வாரி, இப்படி வாரி போயிடும். அது திருவள்ளுவர் அதாவது பழனி ஈசான சுபாச்சார சுவாமிகள் வசந்த மண்டலத்தில் ஒரு தரம் பேசிக்கொண்டிருக்கிறாரு. ஒருவர் சொன்னார், வீச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தடவை நீங்கள் அந்த விஷயத்தை டச் பண்ணவே இல்லையே. ஆமாம், டச் பண்ணல. ஏன்? இன்று என்ன விஷயம்தான் உங்களுக்கு தேவை என்பதை எனக்கு சுவாமி உணர்த்தது தான் நடக்கும். சுவாமி எனக்கு என்ன எதை உணர்த்தினாரோ அதைத்தான் சொல்ல முடியும். நான் அங்கிருந்து புறப்படும் போது என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு வருவேன். நடுவில் ஒரு வேறு விஷயம் மாறிடும். இங்கே வந்து அது போயிடும், இன்னொன்று வந்துடும். இரண்டாவது, உங்களுக்கு என்ன தேவை என்பதை இறைவன் விரும்புகிறானோ அதுதான் என் வாயிலிருந்து வரும். இன்று உங்களுக்கு எது தேவை என்பதை அவன் எதை உணர்த்த வேண்டும் நினைக்கிறாரோ அதுதான் என் வாயிலிருந்து வரும். அதுவிட இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. புராணம் படிப்பது கேட்பது என்பது இப்பொழுது மிகவும் அரிதாகிவிட்டது. என்றால் புராணம் என்றாலே புராணமா அது ஒரு இலக்காரமாக பேசக்கூடிய காலம். ஏன்னா அவ்வளோ கட்டுக்கதை எக்ஸாக்சினேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் அதை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை, புராணம் கண்டிப்பாக கேட்க வேண்டும். கேட்டால்தான் சித்த சுத்தி ஏற்படும். சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தோம் என்று அண்ணன் சிவ சொல்கிறார். சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தால்தான் வேத சிறப்புகளை மிகச் செழிய முடியும். கரெக்டாக அதைத்தான் வச்சிருக்கார். வேதத்தையும் ஆகம் வச்சு அதுக்கப்புறம் புராணம் வச்சிருக்கணும், ஆனால் வைக்கலை. அதெல்லாம் பின்னால்தான் கொண்டு போறார். புகழும் ஸ்மிருதி வழி உடன்றும் புகழும் ஆசிராத்துறவைகளிருந்தும் அருந்தவங்கள் பலவரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் அப்பெல்லாம் வேத சிறப்புகளை நிகழ்த்தழிந்து சென்றால் சைவ திரத்தடைவர். அதனால் சிறப்புடைய புராணங்களை உணர வேண்டும். சிறப்புடைய புராணங்கள் சிவபெருமானை பற்றி சொல்லுகின்ற புராணங்கள், சிவபுரத்துவத்தை நிறுத்துகின்றன புராணங்கள், அதை கேட்க வேண்டும். கற்றலின் கேட்டலே நன்றும் சொல்லியிருக்கான். அதனால அந்த காலத்தில் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு எல்லா எங்கள் திண்ணையெல்லாம் அந்த காலம் நடந்திருக்கு. ஒரு கிராமத்து தெருவில் திண்ணையில் முக்கியமான பெரிய திண்ணையில் ஒருத்தர் புராணம் படிப்பார், எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அந்த புராணங்கள் கேட்டால்தான் சித்த சுத்தி ஏற்படும். அதுக்கப்புறம்தான் ஞானம் பிறக்கும். ஞானம் வந்தாச்சான் முத்தி கிடைக்கும். ஜாஜத்தேன சுஷ்ருஷா சரிதே சந்திரமௌடினஹ ஷின்மதோ ஜாயதே ஞானம் ஞானதே ஞானாதேவ முச்சதே. சிவகீதையில் சொல்லு, சிவகீதையில் என்ன சொல்றாங்க? முதல் அத்தியாயத்திலேயே நல்ல எம்பெருமானுடைய சரித்திரங்களை கேட்க வேண்டும். அதனால ஞானம் ஏற்படும். ஞானத்தால் முத்தி கிடைக்கும். அதோட சித்த சுத்தி ஏற்பட வேண்டுமானாலும் ஞானத்தை கேட்கணும் என்று சொல்லு. அதனால அப்படி புராணங்கள் கேட்பதற்கும் தவம் செய்திருக்க வேண்டும். அதுவும் தவம் செய்திருந்தா தான் கிடைக்கும். அதில் கோடி ஜன்ம ஆர்ஜிதேஹி புண்ணியைஹி சிவே பக்தி பிரஜாயதப்பா
கோடி ஜென்ம ஆர்ஜிதைகி புண்ணியகி, கோடி ஜென்மங்கள ஏற்றப்பட்ட புண்ணியங்களினாலே சிவபக்தி அவனுக்கு வரும், சாதாரணமா வந்துடாது. அத ஔவையார் சொன்னான், பல்லூழி காலம் பயன்று அரணை அர்ச்சிக்கில். பல்லூழி காலனாவ, பல்லூழி காலம் பயன்று அரணை அர்ச்சிக்கில் நல்லறிவு சற்றே நகம். அப்போ கொஞ்ச நாள் சற்றே நகம் தான் இது, அப்படி லேசா வரும். அதுவும் எப்படி வரும்? சிவனிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை அர்ப்பணித்தால்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். சிவபூஜையில் எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் கேட்டாலும் கடைசியில் கேட்கக்கூடியது அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம, இன்னொருத்தரப்பை நான் சரணடைய கூடாது வேற அந்த தெய்வத்தை. தஸ்மாது காருண்யபாவேன, உன்னையே சரணடைவதனாது காருணியத்தினாலே எனக்கு அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரட்ச ரட்ச மகேஸ்வர, என்னை காப்பாற்றுவாதாக. அதைய இன்னொரு திருமுறையில் ஒரு பாடல் வருவது, சுரும்பார வெண்ட மலர் அவை தூவி துங்கு அரும்பானர்க்கும் மனத்தர் அடியவளன் அன்பு செய்வன், விரும்பேன் உனையல்லால் ஒரு தெய்வம் என் மனத்துள். இன்னொரு தெய்வத்தை நான் விரும்பேன் உனையல்லால் ஒரு தெய்வம் என் மனத்துள், கரும்பாரும் கடனி கலைப்பாரி மேயானே, சுந்தருடைய பாடல். ஆக புராணம் கேட்க வேண்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்வாருக்குத்தான் பூ உண்டு நீர் உண்டு, பூவும் நீர் இருக்கத்தான் செய்யுது எல்லாருக்குமா, அது புண்ணியம் செய்தார்த்தான் கிடைக்கும். அப்படி புராணத்தை கேட்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், புராணம் கேட்ட பின்பு ஞானம் கிடைக்கும். அதனால் எம்பெருமானுடைய கீர்த்திகளை பிரபாவங்களை கேட்பதன் மூலமாக நமக்கு சித்தசுத்தியம் ஞானம் ஏற்படும்.

ரெண்டாவது முதல்ல என்னன்னா, இப்போ இந்த சரீரத்தால ஒரு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒற்றை அடிச்ச காலை போறோம், ஒற்றை அடிக்கணும்னு ஆரம்பிக்கணும். பாதி ஒற்றை அடித்தோன்னா அசை, சரி நீ நாளைக்கு பார்த்துக்கணும் வச்சுட்டு போயிடுறோம். சரீரத்துக்கு ஒரு இழைப்பு வரும். ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது ஒரு இழைப்பு ஏற்படுது. அதே மாதிரி இந்த ஆன்மாவுக்கும் பிறந்து இறந்து இப்படியே இருக்கும்போது ஆன்மாவுக்கும் ஒரு இழைப்பு வரும். அந்த இழைப்பை நீக்குவதற்காக தர்வசம்ஹாரம் தன்னிடத்தில் ஒடுக்கிக் கொள்கிறான். அந்த ஆன்மாவிற்கு இழைப்பை நீக்குவதற்காக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தன்னிடத்தை ஒடுக்கி வைத்துக் கொள்கிறான். இன்னொரு காரணம், மல பரிவாகம் ஏற்படுவதற்காக. இப்போ சிவபூஜையில் ஒரு நிகழ்ச்சி, அந்தர்யாகம் என்ன என்னன்னா, இந்த ஆன்மாவை சம்ஹாரத்தினாலே வாங்கி அப்படியே கொண்டு போய் சிவனிடத்தில் சேர்ப்பித்து அப்புறம் இந்த சரீரம் எரிந்ததாகவும் சாமதா போனதாகவும் திரும்ப மீண்டும் புதிய சரீரம் தோன்றியதாகவும் பாவித்து மீண்டும் அந்த ஆன்மாவை அங்குஷ முத்திரையினாலே வாங்கி நிறுத்தி ஹிருதயத்தில் வைக்கும். இதனால என்ன ஐயா பலன் ஆனு கேட்டா, இப்போ இங்கே ஆன்மாவை கொண்டு ஒடுக்குறே, இதை ஒடுக்கிட்டு கொடிங்க சரித்து தயாரம் பண்ணி எரித்து ராமராக்கி கொடிங்க புனித ஆக்கிட்டு கூட அங்கே போய் எடுத்துட்டு வர, அந்த டைம் வந்து இந்த ஆன்மா அங்கே இருக்கு சிவபெருமானத்தில். அப்படி இருக்க இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க மத வரிவாகவும் இருக்கு ஆன்மாவுக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுக்கொண்டாலும் அந்த ஒரு நிமிஷத்துக்கு எந்த அளவு இருந்தால் அந்த அளவு நடக்கிறார்கள். அதான் அந்த கிரியங்கை வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆன்மா இழைப்பாறுவதற்கும் மத பரிவாகத்திற்குமாக சர்வசம்ஹாரம் பண்ணி தன்னிடத்தை எல்லாவற்றையும் ஒடுக்கிக் கொள்கிறான். சிவஞான சித்தியால ஒரு பாடல், உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது அரண்பால் எனில் செயல்முறு மதத்தின்னாகும் சிதைந்தது ஏதுவெண்ணில். பௌத்தன் கேட்கிறான், கேள்வி என்ன கேட்கிறான், அதுக்கு சிவஞான சுவாமி உரையெழுகிறார். ஈராகியோனால், ஈராகியோன் சூரமான், ஈரெய்திய உலகம் சர்வகமான நடந்த உலகம், ஈரெய்தியவாறே ஒழியாறு மீளவன் அவன்பான் என்று தோன்றுதல் ஏற்றுக்கனேன். எல்லா சம்மானம் எல்லாம் ஒழிக்காச்சு இல்லையா, அதான் எனக்கு இழப்பு வந்தாச்சு, என்னால் என்ன ஒன்றும் பிறக்க முடியாது இழக்க முடியாது, இழப்பு வந்தாச்சு ஒழிக்கிட்டு அப்படி விட்டுற வேண்டியனே, அப்புறம் எதுக்கு ஆசிஷ்டி பண்ணுறீங்க, உழைப்பி பெண் ஐயாத மனத்தின் ஐயப்பாட்டு எதுக்கு நக்கிறீங்க, மட்டும் ஒடிக்காச்சுல அப்படியே வச்சுக்கிட வேண்டியானே பௌத்தன் கேட்குறான். அதாவது பாஷ்யத்தில் ஒரு கேள்வி போடுவார் அவரே, சுவாமி சுவாமியில் ஒரு கேள்வி போட்டுவார், பதில் அவரே சொல்லுவார். இப்படி ஒரு கேள்வி இருக்குங்கிறே நமக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் தெரியும், இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வி இருக்கு நீங்கள சுவாமி கேள்வி போட்டதுக்கப்புறமா, ஓஹோ இப்படி ஒரு கேள்வி இருக்கு போலுக்கு. அதே மாதிரி அந்த கேள்வி யார் கேட்டானோ அதில் இருக்காது, பௌத்த எவ்வளோத்தான் கேட்டிருக்காங்க அதைத்தான் சொல்லுவார். ஆனால் அவர் யார் கேட்டாங்க அவர் சொல்ல மாட்டார், பதிலத்தான் சொல்லிகிட்டே போவார். அதே போல தான் இங்கே என்ன சொல்லிட்டார், ஈராகியோனால் ஈரெய்திய உலகம் ஈரெய்தியவாறே ஒழியாது மீளவும் அவன்பான் என்று தோன்றுதல் ஏற்றுக்கிறேன். நானும் கேள்வி போட்டார், இந்த கேள்வி யார் கேட்டான்னு சொல்லலை, ஆனால் பௌத்தம் தான் கேட்டிருக்கான். அதுக்கு பதில் சொல்லி ஆடும் ஐயா, அதுக்கு சொல்கிறார், மத பரிவாகம் வரும் பொருட்டம் அச்சே மீண்டும் தோன்றப்பாரது, மத பரிவாகம் வரும் பொருட்டு தோன்றும் சொன்ன, சரி அப்படியா, அச்சே மீளவும் தோன்றப்பாரது முன் அழியாது நிறைவரவே அமையும் மலபான

0: சங்காரம் பண்ணி அப்படி அமைச்சுக்கிட்டே ஜெயித்து போகிறேன். அவருக்கு மலபாகம் அவர் என்ன உயிர்க்கங்கிறக்காதனையா நீங்கள் சங்காரம் பண்ணுறீங்க? எதுக்கா சங்காரம் பண்ணணும்? அப்படி இருக்கும் போதே மலபணி சொன்ன மறுபடியும் சங்காரம் பண்ணி மறுபடியும் எங்கே சொல்லு மறுபடியும் என்னத்துக்கு அது கேட்குறேன். அது செய்வான உயிரின் இழைப்பு ஒழித்தற் பொருட்டு, உயிரினுடைய இழைப்பு நீங்குவதற்காக அந்த சர்வசங்காரம் செய்யப்படுகிறது சொல்கிறான். சரி, பேச்சாச்சில் இப்போ பல பிறவிகளில் நம்ம வினைகள் ஈட்டியிருக்கோம், நிறைய கிடக்கு. அதெல்லாம் நான் வந்து அனுபவிக்கல, அனுபவிக்காமலாம் நிறைய கிடக்கு. அந்த காரியங்கள் அனுபவிப்பதற்குண்டான பக்குவமும் சூழ்நிலையும் அல்ல, அதனால அப்படி இருக்கு. இப்போ காரியங்கள் கெட்டு போச்சு, ஆனால் அதனுடைய காரணங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கு. அந்த காரணங்கள் அவ்வளோதான் சேர்ந்து போயிருக்கு உயிர், காரணங்கள் என்ன அப்படியே தான் இருக்கு. அப்போ அந்த வினைகளை எப்படி அனுபவிக்க வைப்பது என்று சொன்னால், அதற்குரிய கால தேச வர்த்தமானங்கள் சூழ்நிலைகள் வந்தால்தான் அதை கொண்டு செலுத்தி அதை வினை அனுபவிக்க செய்ய முடியும். அதுக்கு பிற அதுக்காக புனர் உண்பவம் வேண்டும். நீண்டால் அது வெளியில் வந்து தான் ஆகணும். கோடிக்கான வினைக்கடக்க அனுபவிச்சாகணுமே. வினைகளில் அனுபவிக்க அனுபவிக்க தான் மலம் தேயும். அதனால் அதற்காக முன்னை வினை தொடர்ச்சிக்கு ஏனாக கந்தன் காரங்களில் கண்மத்தோடு பயந்து கிடக்க அக்காரியங்களை ஒடுங்கியவாறே ஒதுக்க செய்வன். எப்படி ஒடுங்கிட்டோ, வினைகளுக்குண்டான காரணங்கள் எப்படி ஒழுங்கிட்டோ அப்படி தான் மேல வரும். அதுக்கு ஒழுங்குனது ஒரு காரியம், அப்புறம் அனுபவத்தில் இன்னொரு காரியம் வர முடியாது. ஒரு வினை ஒழுங்கியிருக்கு, அந்த வினைக்குண்டான பலன் தான் கொடுக்க முடியும், இன்னொரு வினைக்குண்டான பலனை கொடுக்க முடியாது. இது பாருங்க ஆச்சரியம், கோடிக்கணக்கான உயிர்களுடைய வினைகள் கிடக்கு, இது ஒத்தனுடைய உயிர் என்ன போய் இவனுடைய வினைக்கு அவன் அனுபவத்துக்கு போய் அப்படியே தான் நடக்கா, ரொம்ப ஆடலியாக நடக்கு. எனக்கு என்னுடைய வினை நான் வறுமையில கஷ்டப்படணும்னு இருக்கு, அவருடைய வினை உயர்னா இருக்கணும்னு இருக்கு. ஏன் வினை அவற்றை போய் அவர் வினை எனவற்றை வந்து அப்படியே தான் நடக்கான்னு நடக்குதே நடக்க கரெக்டான ஆடலை ஒழுங்காக நடக்கும். அது அவருடைய சர்வஜ்ஞத்தம் தான் காரணம். ஆக அதற்காகத்தான் சர்வசம்ஹாரம் செய்கின்றான். உயிரவை ஒழுங்கி பின்னும் உதிப்பது அரண்பால் எனில் செயல் ஒரு மதத்தின்னாகும் சிதைந்தது ஏது என்னில் சித்தத்து அயர்வுடைய காரியங்கள் அறியும். சித்தம் என்ற இந்த இடத்த சொன்ன இடத்துல கரியை சொல்கிற ஆன்ம அறிவை சொல்கிறார். சித்தத்தை சென்பாலே வைத்தார்க்கு அடியேன். அப்படி அயர்வுடைய காரியங்கள் அறியும் காரணங்கள் கிடக்கும் பயில்கரு காரியம் பின் பண்டுவோல் பண்ணும். முன்னாள் போல கரெக்டாக செய்துட்டே போவான் ஆனு சொன்னேன். இப்போ இந்த விஷயம் எதுக்காக சொல்றிய அதான் அதை சித்ததந்திரம்னு ஒரு ஆகமம். ஜெகதஷ்ட புனக சிருஷ்டி பும்சான் மல நிவர்த்தையே, இந்த உலகமும் உயிர்களையும் மீண்டும் சிருஷ்டிப்பது எதற்காக என்றால் பும்சா மல நிவர்த்தை, அவனுடைய மல நிவர்த்திக்காகத்தான் வேண்டும். யதாலயம் தத்த காரணதாக சுதார், அந்தந்த காரணங்களில் தான் ஒடுங்கும் மீண்டும் அந்த காரணங்களில் தான் வெளியே வரும். சர்வாத்மனாம் ச ஜனனம் மரணஞ்ச ததைவ ச காருண்யா க்ளேசமாலோச்ச தேஷாம் சம்புகு புனஸ்ததா கர்மணாம் பாவனார்த்தாய ஜெகத் சிருஷ்டியும் கரோதிதம். எதனால இப்படி செய்கிறார்? நம் மீது கொண்ட இரக்கத்தினாலே செய்கிறார். இவனை கட்டப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட இல்லை, நம் மீது கொண்ட கருணையினாலே காருண்ய கிளேசமாக ஆலோசிச்சு அதனால நம்முடைய மேல் வைத்த கருணையின் காரணமாகத்தான் மீண்டும் சிருஷ்டிக்கிறார் என்று ஆகமுடியே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஓம் நமசிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: தலம் திரு பெரும்புலியூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: கோயில் சிப்பந்திகளை பொறுத்தளவுல அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் அப்படிங்கறத வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பல இடங்கள்லயும் கேள்விப்படுறோம். சிவாச்சாரியர்கள் உட்பட்டு பல இடங்கள்லயும் ஒரு 1000 ரூபாய் அவ்வளவுதான் மாத ஊதியம், அந்த அளவுக்கு தான் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திருக்கோயில் பணியாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கொடுத்து அவங்க வந்து வாழ்க்கை அங்க நடைபெறதுக்கு இது எந்த விதமான தடையும் இருக்குதா அரசியல் ரீதியாக?
2: அந்தந்த கோயில்கள வருமானத்தை அடிப்படையில தான் நாம் சம்பளம் கொடுக்க முடியும். ஒரு கோயில் 100 ரூபா வருமானம் இருந்தா 40% வந்து நிர்வாக செலவு சிப்பந்திய சம்பளத்துக்கு இருக்கு, 30% திட்டங்கள் பூஜை செலவுன்னு இருக்கு, 20% திருவிழா இருக்கு, 10% ரிசர்வேஷன் பிக்சட் பர்சன்ட் போடணும்னு இருக்கு. 100 ரூபா வருமானம் வந்தான் அப்படி வரும்போது 40% அளவு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். வருமானம் உள்ள கோயில கண்டிப்பா எந்த குறையுமே கிடையாது. ஒரு ஜூனியர் உள்ள சம்பளம் கூட சாதனத்தையும் கூட வாங்கிட்டு இருப்பாங்க. என்னென்ன கேடரோ அந்த கேடரை தகுந்தவாறு ஸ்கேலர்ஸ் பிஸ் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட்லையும் கொடுத்துருக்காங்க, அறநிலையத்திலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வருமானம் உள்ள கோயிலை பொறுத்தவரை எந்த பிரச்சனையுமே இல்லை, சௌக்கியமாக இருக்குங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. மாதம் வருஷத்துக்கு 2 DA கூடும், ஒரு இன்க்ரிமெண்ட் கூடும் வருஷத்துக்கு, அது அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. வருமானம் இல்லாத கோயிலை பார்க்குற பொழுது அந்த 40% கூட நிற்கணும்னு சொல்லும்போது வருமானம் பத்தாதனால அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஃபண்டுன்னு வச்சுருக்காங்கல்ல, அதுலேருந்து வருஷத்துக்கு ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறாங்க. அதுதான், அதனால் எல்லா கோயிலுமே எல்லா சிப்பந்திகளுக்கும் பெரிய கோயிலில் நடக்க மாதிரி ஒரு செயல்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. அது அந்த கோயிலுடைய வருமானத்தின் அடிப்படையில் கொடுக்கறதுனால தான் இந்த ஒரு சிக்கல். அப்படி கொடுக்க முடியாத சூழ்நிலையும் கூட ஃபண்டு ஏற்படுத்தி வரிசை கொடுக்க கொடுக்குறாங்க. அதான் உண்மையான வருமானம் குறைய காரணம் என்னன்னா, நஞ்சு நிலங்கள் நம்பி இருக்கிற அநேக கோயில்களில் குத்தகை வருமானம் குறைஞ்சதுனால கோயில் பூஜைகளோ சிப்பந்த சம்பளம் குறைவாக இருக்குது. ஆனால் முந்தைய தானியமாக கொடுத்தாங்க, அப்புறம் தானியமாக கொடுக்கும்போது இப்போவும் தானியம் கொடுத்தா அந்த விலைக்கு ஈக்குவல் ஆகிடும். ஆனால் இப்போ தானியத்துக்கே வழியில்லாமல் போச்சுது. அப்படியே தானியம் கொடுத்தாலும் அவங்க ரொக்கம் தான் கட்டுறான். அப்படி வரும்போது நமக்கு வந்து வருமானம் குறைஞ்சது தான் மெயின் அடிப்படை. வருமானம் உள்ள கோயில் எந்த பிரச்சனையும் இல்லை, வருமானம் இல்லாத கோயிலுக்கு அப்போ எதுக்கு என்ன தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இருக்க வருமானத்துக்குள்ளே தான் சிப்பஞ்சல் கொடுத்தா முடியும். அது சிப்பஞ்சல் சம்பளம் கொடுக்காட்ட கூட வேறு கோயில் மற்ற கவர்மெண்ட்லேருந்து அது ஃபிக்ஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஆனால் பூஜை முறைகளுக்கு அந்த 6 வேலை பூஜை 4 வேலை ஆகுது, 4 வேலை 3 வேலை ஆகுது. அப்போ என்ன செய்யணும், உபய காலத்தை பிடிச்சி ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யணும், இல்லைன்னா மேலே காலங்கள் நின்று போகுது, நிறைய சிப்பந்திகள் போஸ்ட் அப்படியே நின்று போகுது. அப்போ இந்த குறை சம்பளத்துக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. வேறு வழி இல்லாத அளவுக்கு தான் மக்கள் அங்கே போயிட்டு கூட சூழ்நிலை உருவாகிறது. காரணம் என்னன்னா, இல்லாத கோயிலுடைய நிர்வாகத்தை அந்த வருமானத்திலிருந்து பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. சர்ப்ளஸ் ஃபண்ட் இருந்தால் ஒரு எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்தி நித்திய பூஜைகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்காது. ஒரு கால பூஜைகள்னா கொடுப்பாங்க, மற்றபடி உள்ள கோயிலாம் அந்த வருமானத்தை அங்கே பெருக்கிறது என்ன வழி இல்லாமல் அதுதான் பார்க்கணும்.
1: அந்த சிப்பந்திகள்லையும் ரிலீஜியஸ் நான் ரிலீஜியஸ் மாதிரி பாகுபாடுகள்,
2: ஆமா, உள்துறை வெளித்துறைன்னு பேரு. அர்ச்சகரு, மடப்பள்ளி, பரிசாரம், ஓதுவாரு இவங்க எல்லாம் உள்துறை சிப்பந்திகள். இப்ப அவங்களை பொறுத்த அளவுல லீவ் எடுக்க முடியாது, ஏன்னா சப்ஸ்டியூட் வச்சுட்டு போகலாம். வெளித்துறை சிப்பந்தி கிளார்க்கா இருக்காங்க, பீனா இருக்காங்கன்னா அவங்க லீவ் எடுக்கணும், வேற ஆள் அதுக்கு அவங்கள்ட நடைமுறை வர இவங்க நடைமுறை வர. உள்துறை சிப்பந்திகள் பொறுத்த அளவுல ஒரு ஆள் லீவ் போட்டா 11 ஆள் வச்சு தான் போகணும். அப்படி வச்சா தான் அந்த பூஜை ஒழுங்காக நடக்க முடியும். ஒரு அர்ச்சகர் போகிறாருன்னா வேறு ஆளை மாற்றி ஏற்பாடு பண்ணிட்டு போகணும், அது அவங்களுக்கு உரிமை இருக்குது. லீவு இல்லாட்டா கூட மாற்றி ஏற்பாடு பண்ணிட்டு போகலாம், போய் அதை அந்த மிஷின் செஞ்ச ஆளாக இருக்கணும். அதை வச்சு ஒரு ஆளும் மிஷின் செஞ்ச ஆளாக இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா அது நிர்வாகம் சரின்னு சொல்லியாச்சுன்னா நாங்கள் மாற்றி ஏற்பாடு பண்ணிட்டு போகிறோம். அதுக்கு நல்ல விருப்பம் இருக்குது. அர்ச்சகருக்கு சில சம்பளம் உள்ள கோயிலில் அர்ச்சரட்டிகளில் ஷேர்லாம் கொடுக்குறோம். ஷேர் கொடுக்கும்போது அந்த ஷேர் சம்பளத்தோடையும் ஷேர் கூட ஒரு கோயிலாக இருக்குது. உதாரணம் மாசாணியம்மன் கோயிலில் 300 ரூபாவாக அர்ச்சகர் சம்பளம், ஆனால் அவர் ஷேர் வந்து 1.5 லட்சம் ரூபா அங்கே வரும். ரெண்டு பேர் 75,000 மாதத்துக்கு ஷேரே வருது. அப்படி வரும்போது அவங்க ஷேர் கூடி போய் எனக்கு டைம் ஸ்கேலுக்கே வேண்டாங்க, டைம் ஸ்கேல் போட்டாலும் ஷேர் கொடுக்க முடியாது. எனவே அங்கே எனக்கு பிக்சர் பேய போகிறோம், ஏன்னா இந்த ஷேர் நிறைய வருகிறார், பல டிக்கெட் இருக்குது. ஆனால் வருமானம் உள்ள கோயிலில் எந்த சிம்மதிக்கும் எல்லாருமே சௌக்கியமாக இருப்பாங்க. வருமானம் உள்ள கோயிலில் எல்லாருக்குமே அது கம்மியாக தான் இருக்கும். அந்த வருமானத்துக்குள்ளே தான் அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால. ஆனாலும் மற்ற சிஸ்டங்கள் மூலம் அவங்க சம்பளம் கொடுக்கவோ, படுத்த விசேஷ காலங்களுக்கு போய் திருப்பணி செய்யவோ, மற்ற கோயிலுக்கு கடன் வாங்கி செய்யலாம். ஏன்னா கோயிலில் இடம் இருந்து க கட்டணம் கட்டணுமானா மற்ற கோயில் வாங்கி வருமானத்தை பெருக்கலாம். வரும் அவர் கோயில் வருமானம் இல்லைன்னா, நஞ்ச நிலத்தை நம்பி இருக்க கோயிலில் வருமானம் இல்லைன்னா, அது கட்டடங்க கல்யாண மண்டபமோ அல்ல கடைகளோ கட்டி விட்டு அதன் மூலம் ரொக்க கேஷ் வருதுக்கு என்ன வழி உண்டுமோ அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்லேருந்து வாங்கி செய்யலாம். ஈஓ ரிஸ்க் எடுத்து செய்யணும். அந்த டெஸ்ட் போட தீர்மானம் போட்டு, இந்த டெஸ்ட் போட தீர்மானம் போட்டு மேலே வந்து வாங்கி செய்தான்னா ஒழுங்காக இருந்தால் கண்டிப்பாக அது வழி இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: உள்துறை வெளித்துறை என்று சொல்றப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து உரிய ஊதியம் வந்து ஓரளவுக்கு தொடர்புடையதாக இருக்குமா, இல்ல உள்துறைக்கு வந்து பொதுவாக ஊதியம் அது குறைவாக இருக்கிற மாதிரி?
2: ஒவ்வொரு ஸ்கேலுக்குமே அரசியலுக்கு மனப்பளிக்கணும் ஸ்கேலே போட்டிருக்காங்க. டைம் ஸ்கேல் உள்ள ஆளுக்கு பிரச்சனை இல்லை, அது ஒழுங்கா வந்துடும். அந்த வருஷம் ரெண்டு தடவை இன்கிரிமெண்ட் டிஐஆர் இன்கிரிமெண்ட் அடையிடும். அது இல்லாத பட்சத்தில் உள்ள ஆளுக்கு தோப்பு உரிமா போடுவாங்க. ரோப்பு உரிமா போடும்போது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கிடைக்கும்.
1: இப்போ அடுத்து இந்த குத்தகையிலேருந்து வருமானம் வந்துருச்சுன்னா திருக்கோயில் வழிபாடு சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் ஈஓவாக இருக்கிறவங்க காட்ட வேண்டிய ஆர்வம் பற்றியும் சொன்னீங்க. இப்போ திருக்கோயில்களுக்கு எவ்வளவு சொத்து மதிப்பீடு இருக்குது, எந்த அளவில் இருக்குங்கிறதுல பொதுமக்களும் அடியார்களும் மற்றவர்களும் கூட பங்கு கொள்ள முடியுமா? அவங்க வந்து எந்த அளவில் அதில் ஆர்வம் கொடுத்து அங்கே இருக்கிற ஈஓவுக்கு உறுதுணையாகவும் உந்துகோலாகவும் இருக்கலாம், அந்த பற்றிய தகவல்களை எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்?
2: தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் கோயிலுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ பாக்கி இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன குத்தகைன்னா தகவல் உரிமை சட்டத்தை கேட்டு வைக்கலாம். இப்போ கோயிலையே போர்டு வச்சுருக்காங்க, யார் யாருக்கு இவ்வளோ நிலம் இருக்கு, எவ்வளோ பாக்கி வச்சுருக்காங்க, அதன் மூலம் பப்ளிக்காகவும் மக்களுக்கு தெரியுது. எனவே கோயில் குத்தகை பொறுத்தவரை வந்து அது எந்த ஒளி மரமும் கிடையாது, யார் வேணாலும் தகவல் உரிமை சட்டத்திலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது வழி இருக்குது. ஆனால் அதே சமயம் அவங்க நம்ம சட்டரீதியாக நடவடிக்கை எடுத்ததுக்கு சட்டரீதியாக எடுக்க முடியும் தவிர அவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. பண்ணால் உள்ளூர் சண்டை வந்துடும். இப்போ ஒருத்தன் குத்தகை வாங்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு ஈஓ கேட்டானா அவன் கோபப்பட மாட்டான். பக்கத்தில் நீ குத்தகை கொடுக்க முடியும்னா உன் வேலையை பேர் நீ என்ன கேட்கறது, நீ என் ஆளாக உனக்கு அப்படின்னு பிரச்சனை வருதுனால மக்கள் அதை கேட்க மாட்டாங்க. சட்ட ரீதியாக யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க தான் குத்தகை கேட்கணும். இவங்க மறைமுகமாக சப்போர்ட் பண்ணாலும் தவிர நேரடியாக வந்து குத்தகை வசூல் பண்ண அவங்க வரமாட்டாங்க, வரவும் கூடாது. அந்த உள் பிரச்சனை ஆகிப்போம். ஆனால் சட்ட ரீதியாக என்ன ஒன்றுமோ அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க உறுதியாக இருப்பாங்க. இப்போ நிறைய கோயிலில் வக்கீலே ஃபீஸ் இல்லாமலே வாதாடுறாங்க, அப்படின் தான் இருக்குது. இப்போ கோயில் இருக்குது, குத்தகை கேஸ் போடணும், வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணும், சிலவர் ஃபீஸ் வேண்டாம் சார் நான் கோயிலுக்காக ஃப்ரீயாக செய்தாரன்னு சொல்லுவாங்க, ஆளுங்களும் இருக்கிறாங்க. இப்போ குறைஞ்ச ஃபீஸ் மட்டும் ஸ்டாம்புக்கு மட்டும் கொடுங்க, பேப்பர் கொடுங்க, இது மட்டும் கூட எனக்கு ஃபீஸ் வேண்டாம், நீங்கள் கோர்ட் செலவு மட்டும் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுலாம் ஆளுங்க இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இருக்கும். அவிநாசி கோயிலுக்கு வந்து கோவிச்சிட்டு பழத்தில் அவர் வக்கீல் இருக்கார், அது ஒரு குல தெய்வம், இது வரைக்கும் பீஸே வந்தது கிடையாது, எல்லாமே அவரே சாமிக்காக செய்கிறார், அப்படிலாம் அழுது இருக்காங்க. ஆனால் நம்ம முதல்ல அவங்களை பயன்படுத்துறதை பொறுத்து இருக்குது, எல்லாரும் அப்படி இல்லை அப்படி இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். யாருமே அந்த அளவுக்கு கோவிலில் அப்படி கட்டாயப்படுத்தி பீஸ் வாங்கக்கூடிய அளவு இன்னும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அதை சென்டிமெண்ட்லாம் செய்து கொடுக்கும் ஆள் இருக்குது. அந்த கோயில் கேச நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அது கொஞ்சம் ஃப்ரீயாக வாதாடி கொடுக்கணும்னு நினைக்கிற வச்சு இருக்காங்க. எந்த விதத்தில் போனாலும் கோயில்னு தெரியாச்சுன்னா அது தனி மரியாதை கொடுக்குறாங்க, சரியும் கொடுக்குறாங்க, எந்த விதத்துக்கு போனாலும் கிடைச்சிது. இப்போ கோயிலுக்கே நம்ம சுவாமிக்கு திருவிழா பட்டு எடுக்க போயாச்சுன்னா உள்ள விரைவில் குறைச்சுன்னு தான் ஆள் இருக்குது. சரி அம்பாள் கல்யாணம் திருமணப்பட்டு இருக்குது, இது ரேட்டு போட்டு லாபம் இல்லாமல் குறைஞ்ச ரேட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லதுக்குன்னா ஆளுங்க இருக்காங்க. அது கோயில்னு சொல்லும்போது எந்த விதத்துலையும் மக்கள் உதவுக்கு ரெடி, அவங்கவுங்க சக்தி தந்தோட உதவுறாங்க.
1: அப்போ இப்போ கோயில் கோயிலுக்கு வருகின்ற நிலம் மற்றும் சொத்துக்கள்ல இருந்து வருமானம் வர்றதுக்கு முயற்சி எடுத்தாலே பெருமளவுக்கு வருமானம்
2: கண்டிப்பாக வரும். முயற்சி எடுத்தாலே கண்டிப்பாக வரும். அது எல்லாம் நம்ம போய் அந்த நேரத்தை விட்டுறக்கூடாது. அந்த வறுவடை நேரத்தில் போய் பிடிச்சானா கண்டிப்பாக ஓரளவு வசூல் பண்ணலாம். இப்போ உதாரணம் வந்து மார்ச் ஏப்ரல் மாதம் அறுவடை செய்தானா நம்ம அது வெயில் மழை பார்க்காம அது ஆகான உணவு எல்லாம் பார்க்காம அங்கே இருக்க ஒரு மிச்சரியும் டீயும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே குத்தையை இருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் காவல் எடுத்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க கொண்டு அளக்கணும்னு சொன்னால் இப்போ நடக்காது, நம்ம தான் அவனை தேடி போகணும். தேடி போய் அளந்து கொஞ்சம் ரிஸ்கல் செய்தாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தரமாக உடனே ஸ்பாட்டில் ரசீதும் கொடுக்கணும், கணக்குழக்கம் கரெக்டாக இருக்கணும். அது நிறைய இடங்களில் கணக்குழக்கம் சரியாக பண்ணாத நேரத்தில் மக்களே வெக்ஸ் ஆகிறாங்க. நம்ம ஏற்கனவே கோர்ட்டில் போட்டிருப்பாங்க, அந்த கோர்ட்டில் போட்டதே திருப்பியும் கொண்டு போடுவாங்க. சில இடங்களில் நான் கெட்டதுக்கும் சேர்த்து போட்டிருக்கா சார், என்ன சார் கணக்கு வச்சுருக்காப்பா. இப்போ அது என்ன செய்யணும், ஏற்கனவே போட்டது தீர்ப்பான உடனே டிகிரி டிசிபி கொண்டு போய் அதை சுழிச்சுக்கிட்டு பின்னாடி போட தனியாக போடணும். இப்படி ரொம்ப கவனமாக செய்தேன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ குட்டுமொத்தமாக இவங்க தப்பு பண்ணதுனால உண்மையாக கொடுத்தாலும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பல இது இருக்குது, அவன் எப்படா தள்ளி போகிறான்னு இருப்பான். இதே ஒரு கணக்கை காட்டிடுவான், நான் கொடுத்ததுக்கு ரிசீவ் வரல, திருப்பி எப்படி கொடுப்பேன், பழசு தந்தா இப்போ அழப்பாம்மா. அப்போ நம்ம வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை மக்கள் நம்பணும் போதில் நம்ப முடியாது, நம்மளும் நடந்துக்கணும். எவ்வளோ பெரிய கல்லஞ்சக்காரங்க இருந்தால் கூட கரெக்டாக இருக்குன்னா கொடுத்து வாங்க தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது நிர்வாகம் வந்து. அது அடிக்கடி இப்போ நம்ம போகாம கிட்டது உறவு, கேளாம கிட்டது கடவுன்னு சொல்லுவான். அதுமாதிரி நம்ம நிலத்தை அடிக்கடி பார்த்து விவசாயத்தை கட்டி எப்போ வரலாம் போகிறான்னு கேட்டாங்கன்னா, ஒரு சில ஆட்கள் வந்து கிராணிக்கே செருக்கும், அதை விட்டுடலாம். பெரும்பான்மையும் அளந்துருவாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சத்து கொஞ்சம் மாதிரி வாங்கலாம். அது இல்லைன்னு முயற்சி பண்ணால் அப்படின் போகவே போகாது. பத்து குற்றதாரன்னாலும் அஞ்சு குற்றதாரம் குற்றத்தை கொடுக்க தான் செய்வோம். சில வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்க பார்த்துக்கலாம் அப்படிம்போம். பார்த்து பழையதுக்கு நடக்க நடுமுறையில் போதும் அப்படின்னு கேட்டு நம்ம பேசி வாங்கணும். அதனால் அவங்க வந்து நிர்வாகத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமையோ ஒரு அருவறுப்போ ஒரு பெட்ஸாகி மோகன் துணிக்காக நடந்துக்கிட்டாங்கன்னா உள்ளது என்ன போயிடும். அதுதான் காரணம். நம்ம வந்து அவங்க ஒரு விரோதியை பார்க்காம அவங்க நம்மளுடைய லட்சக்கணக்கான மக்கள் சொத்து அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அதை ஆர்வமாக செய்தோன்னா கண்டிப்பாக வசதாகும். இப்போ நாங்கள் 400-500 கடை வசதி பண்ணோம். இப்போ வசதாகும் காரணம் என்னன்னா, அது விளைஞ்சிருக்கா இல்லான்னு தெரியும், விளைச்சல்லன்னு வைங்க, அவங்க போய் நம்ம கண்ணியும் பேசக்கூடாது. வேலை இல்லையா, நீ போய் சர்டிஃபிகேட் வாங்கி கொடு, அது நாங்கள் தள்ளுபடிக்கு ஏற்பாடு பண்ணுவோம், அது மேலும் போயிட்டு தான் வரும், உடனே ஆகாது, அது கிஸ்ட் தள்ளுபடுத்தினா குத்தே கேட்டால் வேண்டாம், அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம சொன்னால் அதுக்குன்னு செய்வாங்க. இப்போ பட்டு போன 50 மரம் நிற்கும், 40 பட்டு இருக்குன்னா 50 மரத்துக்கு நம்ம குத்தே விட முடியாது. பத்து போன மரம் 10 மரத்து தான் கொடுக்கணும், 10 மரத்தை அதை காட்டினா கூட மேல் மகசூல். இப்படி எது நியாயமான கோரிக்கை இருக்கோ அதை நிறைவேற்றி கொடுத்தாலேயே பாதி பிரச்சனை ஒழிஞ்சிப்போம். இவங்க நம்ம சட்டம் அழுக்காகக்கூடாது, வந்தோமா போனோமா எல்லாம் நீயே பாருங்க, காருக்கு ஒப்படைச்சிக்கிட்டு நமக்கு என்னான்னு சொல்லிட்டு தசனா போயாச்சுன்னா அந்த நிர்வாகம் அப்படிதான் இருக்கும். ஸ்பாட்டில் ஈவோ இருந்து குரூப் டெம்பிளை வாரத்துக்கு ஒரு நாளாவது போய் விசிட் பண்ணான்னா கண்டிப்பாக மக்களோட குறைகளும் தெரியும், கோயில் நிர்வாகம் குறைஞ்சிடும், உடனுக்குடன் அது பரிகாரம் பார்த்துடலாம். எல்லா கோயிலும் அது கஷ்டங்கிறது கிடையவே கிடையாது. இன்னமும் மக்கள் கோயில் மேலே ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க பயன்படுத்தியாத என்ன எந்த கட்டம்னா, நிர்வாகத்தினுடைய ஆட்களினுடைய ஆர்வமின்மை காரணம்தான் கோயில் உலகத்தின் நினைக்க போகுது. வருமானமே இல்லாட்டா கூட மக்களை பயன்படுத்தினா அவங்க கோயில் செய்ய ரெடியாக இருக்காங்க. எத்தனையோ கோயிலில் நான் காசு கொடுக்காமலே உழவாரம் பண்ணி செய்திருக்கோம். அது இன்னைக்கு கொடுத்தா 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும் சுத்தப்படுத்துறதுக்கு. 10% செலவுனாவும் பண்ணிட்டு போகிறாங்க.
3: கண்டிப்பா. இப்போ எந்த அளவுக்கு இப்போ வந்து திருக்கோயில் நிலங்கள்ல இருந்து குத்தகைகள் கொடுக்கறாங்க, இதுக்கு வந்து ஒரு விகிதாச்சாரம், அந்த மாதிரி கோயில் நிலங்கள்ல இருக்கின்ற குடியிருப்புகளுக்கு அந்த மாதிரி எதுவும் அச்சாரன்சி ஆக்டில்
2: நஞ்ச நிலத்துல விளைஞ்சல 4 பங்கு கோயிலுக்கு, 3 பங்கு விவசாயிக்கு, 25 கோயிலுக்கு, 75 குத்தகைதாரர்களுக்கு. ஆக 4 மூட்டை நெல் வளர்ந்தா 1 மூட்டை கொழுந்து, 3 மூட்டை விவசாயிக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஆகுன்னா, இந்த குறைஞ்ச குத்தையாக இருந்தால் சில இடங்களில் வந்து ரொக்க குத்தையாக இருக்கும். ரொக்க குத்தைனா ஒரு ஏக்கருக்கு 1500 ரூபா கட்டுவாங்க. ஆனால் அவன் அந்த ஒரு ஏக்கரை வரத்து ஏக்கர் 20000க்கு நேந்திரம் வாழைக்கு விடுவான் உள் குத்தகைக்கு. நமக்கு இந்த 1500 ரூபா கட்ட மாட்டான், அவன் 20000 வாங்குறான், இந்த 1000 ரூபா கிட்டத்துக்கு யோசிப்பான். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும், கேஸ் போட்டு தான் வாங்க சூழ்நிலை உருவாகுது. அந்த குத்தகை ரொக்க குத்தகை இருந்தால் காலத்துக்கு ஏற்றவாறு ரொக்க குத்தையும் ஏற்றணும். ஆனால் தானிய குத்தகைன்னா நம்ம ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அந்த விலைவாசி யாரோ தானியத்தோடையும் அறி போகும். அது 30 வருஷம் முன்னாடி 10 கிழமைனா இன்னும் 50 வருஷம் கழிச்சா அந்த 10 கிழமை வாங்கினா போகும். ஏன்னா அந்த நெல் வர அதுக்கு ரேட் ஈக்குவல் ஆகிடும். ஆனால் ரொக்க குத்தையை ஃபிக்ஸ் பண்ணால் 3 வருஷத்துக்கு வரைக்கும் அது மாற்றம் ஆகணும், மாற்றினா தான் அந்த குத்தகையை ஈடுகட்டி வரும். ஆனால் நிறைய மக்கள் வந்து லாபம் அடைஞ்சால் கூட அவங்களுக்கு கெட்டாத மனப்பான்மையும் இருக்கிறாங்க. ஆனால் சட்டத்திட்டங்கள் அவங்களை வெளியேற்றி கொஞ்சம் கோர்ட்டு மூலம்தான் வெளியேற்றணும் அப்படின்னு இருக்கும்போது கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் ரொக்க குத்தகைன்னு சரி, நஞ்ச குத்தகைன்னா 400 பங்கு கொடுத்தாங்கணும். ரொக்க குத்தகைன்னா உதாரணமாட்டே ஒரு 40000 ஒரு ஏக்கரில் கரும்பு விளையினா 10000 மாதம் அவங்க கொடுத்தா போதும். ஆனால் அவங்க 2500 ரூபா கட்ட மாட்டாங்க. அது கூட குறைஞ்ச குத்தகை, அது நிலங்கண்டு இருக்குது, அது இருபோகம் பாசனம் இருக்கு, நஞ்சை புஞ்சை இருக்கும், தனி நஞ்சை நிலமா இருக்கும். அந்த நிலத்துக்கு தந்தவாறு குத்தகை, அதுக்கு வந்து பேரண்ட் ஆக்டினே ஒன்று இருக்கு. பேரண்ட் ஆக்டினா அந்த நிலத்துக்கு தந்தவாறு கோர்ட்ல போட்டு குத்தையை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது ரொக்கமா இருக்கட்டும் தானியமா இருக்கட்டும் அந்த ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் நாள் ஆகும், ஆனாலும் அது கண்டிப்பா எஃபெக்ட் வந்துடும். அது என்ன ஒரு எஃபெக்ட்னா, இப்போ நீங்க 2014 போட்டா 2020 ரிசல்ட் வந்தா கூட 2014 எஃபெக்ட் வந்துடும்.
3: இந்த விஷயத்துல நமது சட்டத்திட்டங்கள்லாம் வந்து அறநிலையத்துறைக்கு சாதகமா இருக்குங்களா? இல்ல தப்பு பண்ற அந்த ஒழுங்கா குத்தகை கொடுக்காத அந்த மக்களுக்கு சாதகமா இருக்கா?
2: இல்ல பொதுவா வந்து கார்த்திகை விவசாயிகளுக்கு கஷ்டப்படக்கூடாது எண்ணத்துல வந்து 400 பங்கா கவர்மெண்ட் குறைச்சிருக்கு. அந்த 400 பங்கு ஒழுங்கா கொடுத்தாலே கோயில் நல்ல உருப்படியா வந்துடும். அந்த 400 பங்கு ஒழுங்கா வந்தாருமே கூட நிச்சயமா எல்லா கோயிலுமே அந்த அளவுக்கு சொத்துக்கள் இருக்கு, வருமானம் இருக்குது, வந்துடும். அதுவும் கொடுக்காதனால்தான் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுவும் கோர்ட்ல போட்டா வாங்க வேண்டியிருக்கு, ரெவன்யூ கோர்ட்ல போட்டா வாங்க வேண்டியிருக்குது. அதனாலதான் நமக்கு கால தாமதம் ஆகுது. இப்போ ரெவன்யூ கோர்ட்னா 11 கோர்ட் முன்னாடி ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்தது, இப்போ 4 கோர்ட் ஆகிட்டாங்க. அந்த 4 கோட்ல ஒரு ஆபீசரி 11 டிஸ்ட்ரிக்ட் போட்டாருன்னா அவர் வாய்தா போட்டதான் நேரம் சரியா இருக்கும். ஆக ஒரு கேஸ் முடியறதுக்கு 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். அப்போ அது போர்ட்டும் பிரேஜன் இல்லாமல் போகுது. நிறைய கோர்ட்டை திறந்தாச்சுன்னா அந்த ஏரியா கம்மியாகும் போது அடிக்கடி வாய்தா போட்டு டக்குன்னு ஒரு எஃபெக்ட் கொண்டு வரலாம். அதெல்லாம் நீங்கள் ஆர்வமாக செய்யணும். அதெல்லாம் கவர்மெண்ட்லாம் எழுதுவாங்க. 11 கோர்ட் இந்த ரெவன்யூ கோர்ட்டு, இப்போ 4 கோட்டம் மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரி தஞ்சாவூர் ஒன்று, கடலூர் ஒன்று, இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது, கோயம்புத்தூர் ஒன்று ஒன்று. அப்போ என்ன ஆகுறது, திருச்சி ஒன்று திருச்சிக்கு ஏரியாவுக்கு 13 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கான். அப்போ அந்த ரெவன்யூ ஆஃபீஸர் என்ன செய்வார், வாய்தா போடணும், யாரும் சரியாக போகும். அதனால் கோர்ட்டில் இது பாக்கிக்காக போகிற ரெவன்யூ கோர்ட்டை அதிக அளவில் ஓப்பன் பண்ணி குற்றத்தில் சீக்கிரமாக டிஸ்போசல் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு அளவுக்கு கிடைக்கும். அந்த கோர்ட்டு போகாத அளவுக்கு மக்களே கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, குறைஞ்ச குத்தகை. அது சிலவங்க என்ன என்ன எங்கள் பக்கம் சில தவறு இருக்குது. உதாரணமாக அமராவதி பாசனம் இருக்குன்னு வைங்க, தாராபுரம் அந்த ஏரியாலாம் இருபோக பாசனமாக இருந்திருக்கும். ஆனால் ஒருபோக பாசனத்துக்கு தான் ஆகி போச்சு. ஆனால் இருபோக பாசனத்தையே இந்த காலில் கெட்டி வச்சுருப்பான், ரெண்டு போக பாசனம் பாக்கி தூக்கி போடுவான். சார் 10 வருஷமாக ஒரு போகம் தான், நான் கெட்டாளுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க, இந்த ரெக்கார்டு சரிப்படுத்திடலாமா? ஒருத்தருக்கு 100 கிராம் பாக்கினா உண்மையிலேயே ஒரு போகம்னு 50 கிராம் தான் பாக்கும். எங்காவது 100 கிராம் தூக்கி போட்டுருவா கோர்ட்டில். எப்படிங்க இருபோக பாசனம், எப்படி ஒருபோக பாசனம் ஆகிய 10 வருஷம் ஆச்சு, நீங்கள் இப்படி போட்டால் எப்படி கெட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்க நியாயமான கேள்வி. அப்போ இங்கே என்ன செய்யணும், ஒரு போக கட்டணுமா? வில்லேஜர் சர்டிஃபிகேட் வாங்கி நீ கொடு, ட்ரான்ஸ்போர்ட் எக்ஸ்பிரன்ஸ் பாஸ் பண்ணி ஒரு போகமாக குறைச்சி மேரட்டி கழுதி அந்த ஒரு போகத்துக்கு போட்டால் அவங்க கட்டிடுவான், கண்டிப்பாக கட்டுவாங்க. இப்போ நம்ம ஆளுநர் இருபோகன்னு பழைய இருக்காலே வச்சுக்கிட்டு, அதான் எனக்கு தெரியாது, அதான் எனக்கு தெரியாது, ரெக்கார்டு தூக்கி போட்டேன், ரெக்கார்டு தூக்கி போட்டோன்னு சொன்னால் நான் நீ போர்டு வச்சுன்னு சொல்லலாம், வருது பார்த்துலாம் உள்ளது கெட்டாதேம்மா, அப்படியே போகும். இது நான் பார்த்துக்கிட்டேன், நீ அது கவலைப்படுக அப்படிமா. அப்போ இருபோக பாசனத்துக்கு பாக்கி வரும்போது 10 வருஷம் கழிச்சு ஜாந்திக்கு வரும்போது வேற ஒரு இவர் இருப்பார், இருபோக பாசனம் தான் போட்டிருக்கேன், இருபது பாசனம் இல்லையா, இப்போ முடிஞ்ச 10-30 வருஷம் ஆகப்படியா, ஏன் 20 கெட்டிருக்கேம்மா? அப்போ இதில் என்ன சொன்னால், ரெக்கார்டையும் நம்ம அப்டேட் பண்ணணும், பண்ணி போட்டால் தான் கிடைக்கும். இல்லை நீ ஒரு போகத்து மட்டும் கெட்டு மிச்சப்படி கோர்ட்டில் தள்ளுபடி வாங்கிடலாம் அப்படின்னா ஸ்டெப் எடுக்கணும். அது ஸ்டெப் எடுக்காத பட்சத்தில் அவங்களுக்கு நியாயமான கோரிக்கை நிறைவேற்றி வைக்கணும். இப்போ ஒரு இரு போகம் கெட்டியிருக்கோம், விளையுது ஒரு போகம் தான் விளையுது, நமக்கே நல்லா தெரியுது, அதே குறைச்சி கொடுக்க மாட்டேங்கிறேங்க, மேலே எடுத்து போயிட்டு வரட்டும் வேணாம். அவன் 6 போட தான் வச்சுருக்கட்டும், கோர்ட்டில் கேட்டால் ஒரு போகம் தான் விளைஞ்சிட்டு இருக்கு, அது உண்மை தானேன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி சொல்லிட்டு போகிறான், ஒரு போகத்துக்குள்ளே தான் திருப்பி சொல்லுவாங்க. அப்போ அதையும் செய்யாமல் இருக்கிறதுனால விவசாயிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது போய் இவ்வளோ பாக்கி வச்சுருக்காங்க, நான் கிடையவே கிடையாதுங்கிறான். அப்போ அவங்க கேட்க நியாயமான கோரிக்கை நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். அது நிர்வாகத்தில் தடையாக கடந்தான். ஒரு போவாய்னா ஒருவன் மாற்றிக்கலாம், சில சமயங்களில் வெறும் புஞ்சக்காடாக இருக்கும், வாக்கியா பாசனம் பிள்ளாம் படி வாக்கியமாக வாக்கியா பாசனம் வந்தோன்னா கூடுதலாக குச்சை நல்ல நெல் விளையும். அப்புறம் வந்து குச்சியை கூட்டி வாங்கணும், வெறும் தரிசாக இருக்குது. காமராஜர் காலத்து வாக்கியம் தான் வெட்டினாங்க இல்லையா, புள்ளம்படி வாக்கியமாலும் வெட்டியிருக்காங்க இல்லையா, அவன் தரிசு நல்லா நஞ்சியாக மாறியிருக்கு, அவன் வெறும் 50 ரூபா கட்டியிருப்பான் வருஷத்துக்கு, இப்போ நல்லா கரும்பு விளையும். அப்போ என்ன செய்யணும், ரெவன்யூ கோர்ட்டில் போட்டு ஃபேர் அண்ட் ஆக்ட் பிரகாரம் அந்த 100 ரூபா கிடையாது, 4 பங்கு என்ன ஒன்றுமோ அதை போட்டுக்கிட்டு குத்தி கூட்டியும் வாங்கலாம், கூட்டியும் வாங்கலாம், குறைச்சியும் வாங்கலாம், விளையாடலன்னா குறைச்சலாம் கூட்டணும். இதெல்லாம் நிர்வாகத்தில் அக்கறையோடு செய்யணும், துணிச்சலாக செய்யணும்.
4: ஐயா, கோயில் நில ஆக்கிரமிப்பு பற்றியும் அதை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நஷ்டமாக இருந்தாலும் அனுபவம் உரிமை கோயிலுக்கு இருந்தால் கொஞ்சம் பட்டா கொடுக்கணும். அனுபவம் இல்லைன்னா நஷ்டத்தை யார் எங்கிரோஸ் பண்ணாலோ அவங்களும் கொடுத்துருவான். அது அசைன்மெண்ட் ஆக்டிவ் ஆக்ட் இருக்கு, அசைன்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் 10 வருஷம் 5 வருஷம் ஆக்கிரமிச்சு வந்து நஷ்டமாக இருந்தால் அது ஒரு காலத்தில் கோயில் அனுபவத்தில் இருந்துருக்கிறான், இப்போ அவனும் பட்டா கொடுத்துருவான். ஆனால் பட்டா தாண்டையோ டெம்பிள் புறம்போக்கோ பட்டா கொடுத்தா அதை கேஸ் போட்டு மீட்டுறோம். கோயில் உள்ள சுத்த இடம் வந்து நத்தம் பரப்புக்கு இருந்தாலும் தனியாருக்கு பட்ட கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. சுத்தி உள்ள ஏரியா தள்ளி இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. கோயில சுத்தி உள்ள ஏரியாவோ அதே தெப்ப குளமோ தேரடி மீதியோ உள்ள இடங்கள்ல சத்தமா இருந்தாலும் தனியா இருக்கப்பட்டா கொடுக்க கூடாது.
1: இப்ப நகர்ப்புறங்கள்ல கூட பல திருக்கோயில்களுக்கு இருக்கிற சொத்துக்களுக்கு எல்லாம் கூட 20 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் கூட
2: மனவாழ்க்கை
1: கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்படுறோம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அதற்கு வந்து அந்த அந்த ஃபேர் ஆக்ட் படி நம்ம
2: நிறைய அதாவது உங்களுக்கு என்ன சிக்கல் என்னன்னா, ஒரு தனியார் கடை மாசம் 5000 ரூபாய் கொடுப்பான், ஆனா 5000 ரூபாய் கொடுக்கறது எந்த இருக்காரும் கிடையாது. ஆனா நம்ம கடைக்கு வேற 500 ரூபாய் கொடுப்பான். அப்ப நம்ம 5000 ரூபாய் பக்கத்து மார்க்கெட் ரேட் என்னன்னு எப்படி பிக்ஸ் பண்ணுவீங்க?
1: அரசாங்கத்தோட மார்க்கெட்
2: கம்மியா தான் இருக்கணும். அவங்க எது கைட்லைன்ஸ் வைக்கிறது இப்போ நல்ல நல்ல ஆழம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் பேசுறதே தவிர கோயிலுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். பக்கத்து கடைக்காரன் 5000 ரூபாய் கொடுப்பான்னு நல்லதே தெரியுது. ஆனா 5000 ரூபாய் கொடுக்க எந்த ரெக்கார்டும் கிடையாது. நான் 5000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்றேன், நம்ம கண்முன்னால வாங்கவே தெரியுது, ரெக்கார்டு தானே பேசும். அப்போ 500 ரூபாய் நமக்கு உரம் போட்டாச்சுன்னா அந்த பக்கத்து ரேட் என்ன ரேட்டுன்னு நமக்கு ரெக்கார்டு இருந்தா இந்த 5000 வாங்கிடலாம். ஆனா அது வர முடியாத பட்சத்துல மார்க்கெட்டு ஓரளவு சொல்லி கவர்மெண்ட் ரேட்ல இந்த இடத்தையும் இவ்வளவு பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ ரேட்டை போட்டு கட்டணனுடைய மதிப்பு போட்டு அது பழைய கட்டணமா ஓட்டு கட்டணமா ஒட்டு கட்டணமா அது வேல்யூஷன் போட்டு ஓல்டு கட்டணம்னா அதுக்கு வந்து கட்டத்தினுடைய மதிப்பில் குறைச்சி போட்டு இன்ஜினியர் இருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா தேசம் நார்மல் ரேட்டு கிடைச்சிடும். அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்திலேயே அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸ் இன்ஜினியர் இருக்காங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த கட்டிடத்துக்கு இவ்வளவு கொடுக்கலாம், இதுக்கு என்ன மதிப்புன்னு இருக்கு, அதை கொடுத்தா ஆகணும், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்படி இருந்தாலும் அது மார்க்கெட்டோட கம்மியாக தான் இருக்கும்.
1: இப்ப இப்படி வர்ற வருமானத்துல கோயிலுக்கு வர்ற வருமானத்திலையும் நீங்க சொன்ன அந்த 40%, 30% அப்படிங்கிறது இந்த மாதிரி குத்தகையிலிருந்து வர்ற வருமானத்துல
2: எந்த வருமானத்துல எந்த வருமானத்துல கோயிலுக்கோட வருமானத்துல 40% நிர்வாகத்தையும் செலவழிக்கலாம். கண்டிப்பா செலவழிக்கலாம். 30% கோயில் பூஜையும் செலவழிக்கலாம். 20% திருப்பணியும் செலவழிக்கலாம். 10% பிக்சர்ல போடலாம். அது வழிமுறைகள் இருக்குது.
1: அது எந்த அது திருக்கோயிலுக்கு உள்ள வந்த வருமானமா இருந்தாலும்
2: வெளியே வந்தாலும் சரி, உண்டியல் வருமானம் அத்தனை வருமானம் எந்த கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தாலும் சரி, கோயில் பாஸ்புக்ல வந்து விழுந்தாச்சுன்னா அது கோயில் வருமானம் தான். அது இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம். இப்ப ஒரு 6 கோடி 7 கோடி பிக்சர்ல போட்டிருப்போம், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்டும் ஒரு வருமானம் தான். அது உபயதாரம் கொடுத்தாலும் எது வந்தாலும் அது வருமானத்துல வரும். அது மாத்தமே கிடையாது. அதனால சட்டத்திட்டங்கள் கட்டிடங்கள் மனவரைகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து மார்க்கெட் ரேட் அளவுக்கு நமக்கு ஆதாரம் இருந்தால் அது வாங்கி பிக்ஸ் பண்ணலாம். இல்லை பிடபிள்யூடி ரேட்டுன்னு வச்சுருப்பாங்க, அவங்க வந்து கட்டிடத்தை பார்த்து அதன் மூலம் ரேட் பிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நியாயமாக வாங்கிட்டு இருக்காங்க. வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கட்டிட வாடகைகளோ ரொக்க கேஷ் வரக்கூடிய கோயில் ஒருபோதுமே கீழ்நிலைக்கு போகாது. நஞ்சனரசு நம்பியிருக்க கோயிலுடைய வருமானங்கள் தான் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா விலைவாசிக்கு தகுந்த அளவுக்கு இப்போ ஒரு ஆக்கிரி இருந்தால் 1000 உங்களுக்கு நாந்திரம் வரேன், 1500 கெட்ட மாட்டேங்க. அவங்க கொடுத்து 1500 இருக்குது, அதை ஏற்றினா ஒரு 2000 ஆக்குவாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்ற முடியும். அது பல சிக்கல் ரொம்ப ஏற்றினா அவங்க ஒன்று ஃபேர் அண்ட் ஆக்டில் போட்டு இது அதிகமாக போயிருக்குமா, அது வரைக்கும் அது ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணி பழச வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் நஞ்ச நிலங்களையும் நிலங்களை நம்பி இருக்க கோயிலில் பொறுத்தளவில் அது வந்து மேற்பட ரொம்ப விருத்தியாகிறது வந்து உபயதாரர்களும் சேவாத்தியம் போகணும்தான் முடியுமே தவிர மற்ற கேஷ் ரொக்க கேஷ் வரக்கூடிய கோயில்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு அந்த கோயிலில் ஹெல்ப் பண்ண முடியும், முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான். மற்றபடி என்னன்னா நமக்கு சட்டத்திட்டங்கள் கோயிலில் 400 பங்குன்னு குத்தே குறைஞ்சதுனாலையும் விவசாயத்தில் ஏகப்பட்ட லாஸ் வருதுனாலையும் தான் கோயில் நஞ்ச நிலத்தில் இருக்க கோயில்கள் வந்துடைய எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது அரசு ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும்.
1: ஆனால் எல்லா திருக்கோயில்களுக்கும் இதுதான் அந்தந்த திருக்கோயிலுக்கு உரிய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய ஆவணங்களில் தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒன்று தான்.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
6: வீரட்டானத்துக்கு போனார், திருவடி தீட்சை பெற்றார். கிடைக்குமா? அங்கிருந்து மறுபடியும் சிதம்பரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க சுவாமி. போகிற வழியில திருத்தினை நகர் அப்படின்னு ஒரு ஊருக்கு போயிருக்கிறார். அது இன்னைக்கு ராஜேந்திரன் பட்டினம் என்று பெயரோடு இருக்கிறது. அங்கே ஒரு திருப்பதியம்,

கட்டயம் சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவரால் உகழும் சேறு தாங்கிய திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை

அங்க இருக்கிற சுவாமியினுடைய திருநாமம் சிவக்கொழுந்தீசர். அந்த சிவக்கொழுந்தீசர் சிவக்கொழுந்தீசர்னு அந்த பத்து பாட்டிலையும் கொண்டு வர்றார். எப்படி இந்த அண்ணாமலையாரே அண்ணாமலையாரேன்னு 11 தடவை கொண்டு வந்தாரோ, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இப்படி சொல்லி வைத்தும் இன்னைக்கு அருணாச்சலேஸ்வரர்னு தான் எழுதி இருக்கிறான் அந்த கோயில்ல அல்லவா? ஆமா, வடமொழிக்காரர்கள். ஆமா, ஆனா பாட வந்த திருஞான சம்பந்தர் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரேனே பாடிவிட்டார் அல்லவா? அதெல்லாம் நாம எண்ணி மகிழ வேண்டிய ஒன்று. அடுத்தபடி பிணிகொள்ளாக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடியினைக்கால் துணிய வேண்டில் சொல்லுவன் கேள்வி. பிணியோடு சேர்ந்த இந்த வாழ்க்கை, பிறப்பு இறப்போடு சேர்ந்த வாழ்க்கை, இது தீரணும்னா நான் ஒன்னு சொல்றேன் கேள் அப்படின்னு தன்னை நெஞ்சை பார்த்து சொல்ற இல்லையா? அணிகொள் அஞ்சல் நெஞ்சமே பஞ்சர் வாழ் மதில் மூன்று அணிகொள் வெஞ்சிலேயால் உகச்சீரும் ஐயன் வையகம் பரவி நின்று ஏத்தும் திணியும் வார்பொழில் திருத்தினை நகருள் சிவ

0: பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கைக்கு ஆவை என்று உழந்து அயர்ந்து வீழாதே அண்ணல் திறம் அறிவினா கருதி.
1: பாவம் பண்ணாதே, பாவம் பண்ணாதேன்னு நமக்கு அறிவுறுத்துறார் சுவாமி இல்லையா? ஆமா, இன்னைக்கு இருக்கிற மனுஷன் பஞ்சமா பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா? ஆமா.
0: அண்ணல் திறம் அறிவினா கருதி மாவில் ஈருறி ஊடை புனைந்தானே மணியை மைந்தனை வானவர்க்கு அமுதை தேவதேவனை திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்ற

அழகாண்டு அறம்புரிந்து விற்றிருந்த இவ்வுடல் இது தன்னை தேய்ந்து இறந்து வென் துயர் உழந்திடும் இப்பொக்க வாழ்வினை விட்டிடு நெஞ்சே. அவன் அரசனாயிருந்தாலும் ஆண்டியாயிருந்தாலும் இறப்பது உறுதிதானே இல்லையா? ஆமா, நால்வர் பெருமக்கள் பிறக்கவில்லை இல்லையா? அந்த செட்டில கடைசியாக இருந்தவர் பிறக்காமல் போனவர் வடலூர்காரர் அல்லவா? ஆமா, நான் என்ன அதை அடிக்கடி வடலூரார சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நால்வர் பெருமக்களுக்கு அப்புறமா அவர்கிட்ட எனக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஆமா, சபைன்னு ஒண்ணு கட்டியிருக்காரு, அன்னதானத்துக்குன்னு ஒரு கட்டடம் கட்டியிருக்காரு, தியானத்துக்குன்னு ஒரு கட்டடம் கட்டியிருக்காரு. அது நீங்களும் கட்ட முடியும், நானும் கட்ட முடியும், ஆனால் 6000 பாட்டு பாடி வச்சிருக்கார், அது முடியுமா? யாராலையும் முடியுமா? நடக்காது, முடியாது. ஆமா, அழகு தமிழ் அல்லவா? ஆமா, அப்படி ஒரு தெய்வீக புருஷன் அவர், நால்வர் வழியில வந்தவர் அவர் என்பதை நாம மறக்கவே கூடாது. அதத்தான் இவர் சொல்றார், வேந்தராயிருந்தாலும் அவன் இறந்து தாண்டா போய் விடுவான் என்ற நீதியையும் நமக்கு அவர் சொல்ல தவறவில்லை. ஆண்டவனை பாடிட்டு வரும்போதே இந்த நீதியும் வருகிறது என்று பார்த்துக் கொள்வோம். பாந்தல் அங்கையில் ஆட்டுகந்தானே பரமனை கடத்தூர்தடைந்திட்ட சேந்தர் தாதையை திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே பரிந்த சுற்றமும் அங்கங்கே நமது வாழ்க்கையை சொல்லிட்டே போறாங்க இல்லையா? ஆமா, அப்படியெல்லாம் சொல்லியும் கூட நாம கேட்கலையே. பரிந்த சுற்றமும் மற்ற வன் துணையும் பலரும் கண்டு அழுது எழ உயிர் உடலை பிரிந்து போம். உடலை உயிர் பிரிந்து போய் விடுமடா, நினைவில் கொள்ளு என்கிறார் சாமி. இது நிச்சயம் சொல்லிவிட்டு அந்தாண்ட ஒரு சொல்ல தூக்கி போடுறாரு பாத்தீங்களா? கிடைக்குமா அந்த சொல்லு? கிடைக்காது. அறிந்தால் வேதை வாழ்வென்னும் பிணக்கினை தவிர்த்து கருந்தளங்கண்ணி பங்கனை உயிரை காலகாலனை கடவுளை விரும்பி செருந்தி பொன்மலர் திருத்தினை நகருள் சிவை சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே.

என்று அற்புதமான ஒரு திருப்பதியத்தை பாடிவிட்டு இவர் சிதம்பரத்தை நோக்கித்தானே போயிட்டு இருக்கார். சிதம்பரத்துல நாலு கோபுரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியாக வந்தார்கள் என்று சொல்லுவார்கள். வடக்கு வாசல் வழியா இவர் போயிருக்கிறார். இதை தெய்வ சேக்கிழாறு பெருமான் கரெக்டா எழுதி வைக்கிறார். இன்னென்ன வாசல் வழியா இன்னார் வந்தார்கள் அப்படின்னு. ஏன் சேக்கிழாருக்கு என்ன என்ன கடமை? நாட்டு வரலாறு சொல்ல வந்த அவர் ஒழுங்க சொல்லிட்டு போறார். என்ன போல உள்ள சித்தறிவுடையவனுக்கே அது மயக்கம் வருகிறதுன்னு சொன்னா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்ற ஒரு பெரிய தமிழ் அறிஞர்கள் அவருக்கு பிள்ளை தமிழ் பண்ணார் அல்லவா? ஆமா, அபூர்வமான பிள்ளை தமிழ் அவர். நேர சிதம்பரத்துக்கு போனார். அவர் சாமி எப்படி கும்பிட்டார்னு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதுக்கு பொருள் சொல்ல அந்த பாட்டை பாடுவதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. ஆமா, அது ஒரு யோக நிலை. யோக நிலையை எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதற்கு பொருள் சொல்ல எனக்கு அறிவு எள்ளளவும் கிடையாது. பெரிய பெரிய ஞான சிரேஷ்டர்கள்லாம் திண்டாடுறாங்க அந்த பாட்டுக்கு அல்லவா? நான் பாட்டை மாத்திரம் சொல்லிவிடுவேன். நன ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்து மிகவேயாக இந்து வாழ்ச்சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தாள் என்பது பாட்டு. இது ஒரு பெரிய தவ நிலை. இது இந்த தவ நிலை கிடைக்குமா? இதத்தான் அவர் கேட்டு வாங்கினார் சிதம்பரத்தில் அப்படி நின்னர் என்று தெய்வ சேக்கிடார் பெருமான் சொல்றாரு. அதுல ஒரு எழுத்துக்கு கூட எனக்கு பொருள் சொல்ல தெரியாது. ஆமா அல்லவா? அத நான் விட்டுறேன். பாட்டை மாத்திரம் உங்களுக்கு பாடி காட்டிவிட்டேன். இந்த பாட்டுல ஒரு வரலாறு தொக்கி இருக்கிறது, உங்களுக்கு சொல்றேன். குமார குருபரர் காசி மடத்தை ஸ்தாபிச்சவர். ஐந்து வயசு வரலையும் ஊமையாக இருந்தவர். கவிஞர் பரம்பரையில பிறந்தவர் அவர். ஸ்ரீவைகுண்டத்துல பிறந்தவர், கவிஞர் பரம்பரையில பிறந்தவர். சண்முக கவிராயரோ என் முன்னது அவங்க அப்பா பேர். சரிதானா முத்து நான் சொல்றது? ஆமா. ஐந்து வரையிலும் ஐந்து வயசு வரையிலையும் பேசாமல் இருந்தார், ஊமையாக இருந்தார்கள். வாத்தியார் பிள்ளை, வாத்தியார் பிள்ளை மக்கு, வைத்தியம் பிள்ளை சீக்குன்னு சொல்ற மாதிரி கவிஞர் பரந்தவையில பிறந்தவர் ஊமையா இருந்தார். குழந்தைய கொண்டி திருச்செந்தூர்ல போட்டாங்க. இந்த குழந்தை பேசுனா பேசட்டும், இல்லட்ட இங்கே போட்டுட்டு போயிடுறோம் நாங்க அப்படின்னு முருகன் அருள் செய்து பேச வைத்தான் என்று வரலாறு. அவர் நாக்கிலே முருகன் வேளால் எழுதினான் என்று வரலாறு. அவர் பாடினதுதான் கந்தர் கலிவெண்பா, நீதி நெறி விளக்கம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், வைத்தீஸ்வரன் முத்துக்குமர் சாமி பிள்ளை தமிழ். நீ எத்தனையோ நூல்கள் அவர் செய்திருக்கார். குமரகுருவர் பிரபந்தம்னே ஒரு நூல் இருக்கிறது. அவ்வளவு பெரியவர். மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து மீனாட்சி பேர்ல பிள்ளை தமிழ் பண்ணார். பாலத்தொடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாட கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே உயிரால வாழத்துணர்வில் நீர் பாய்ச்சி மணற்பாக்கு ஒளி பூத்து அழிபடுத்த மலர் கற்பகமே எழுதாச்சொல் மதலை ததும்பு பசுங்குதலை சோலைக்கிளியே உயிர் துணையான் தோன்றா துணைக்கோ துணையாகி துவாதசாந்த பெருவெளியில் துரியங்கடந்த பரநாத மூலத்தளத்து முளைத்த முழுமுதலே முத்தந்தருகவே முக்கட் சுடற்கு விருந்திடும் மும்முளையாய் முத்தந்தருகவே அப்படின்னு பாடினார்.
மீனாட்சி எழுந்து விழுந்து முத்தம் அப்புறம் இருக்கட்டும், முத்துமாலை பெற்றுக் கொள்ளு, தன்னுடைய கழுத்தில் இருந்த மாலையை கயட்டி அவருக்கு போட்டார் என்று வரலாறு அல்லவா? ஆமா, அவருக்கு முருகனுடைய அருள் கிடைச்சு போச்சு. குமரகுருபரருக்கு தனக்கு ஒரு குருநாதன் தேவை என்று நினைத்தார். ஆமா, தனக்கு உபதேசம் செய்து கொள்ள வேண்டும், பஞ்சாட்சரம் சொல்ல வேண்டும், குருநாதன் தேவை அப்படின்னு முருகனை கேட்டார். உன்னுடைய வாக்கு எங்கே தடைபெறுகிறதோ அங்கேதான் குருநாதன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர். இவரோ கவிஞர், முருகனுடைய அருள் பெற்று பாடினவர். முத்துமாலை மீனாட்சியே கையட்டி கொடுத்தாள். குருநாதனை தேடுறார், தருமபுரத்துக்கு வந்தார். அப்ப சொன்னார், ஊரை குறுகினேன், என் பேரை குறுகினேன். சீவனாக இருந்தேன், சிவனாக ஆகிவிட்டேன் அப்படின்ட்டார். அதுதான் அவனுடைய பொருள். ஊரை குறுகினேன், பேரை குறுகினேன். தருமபுரத்தில் நாலாவது சன்னிதானம், மிகப்பெரிய அருளாளர். ஆமா, தருமபுரத்தில் வந்து ரெண்டு ஜீவ சமாதி இருக்கு. முதல் சன்னிதானமும் இரண்டாவது சன்னிதானமும் ஜீவ சமாதி. இன்றும் அவர்கள் உயிரோடு உலவுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆமா, உயிரோடு உலவுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் பார்த்ததில்லை, என் கண்ணுக்கு அம்பு இல்லை, நான் பாவி, எனக்கு எப்படி கிடைக்கும் இல்லையா? ஆமா, இந்த நாலாவது சன்னிதானம் மாசிலாமணி தேசிகர், அவரை போய் இவர் வணங்கினார். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள என்ற பெரிய புராணத்துக்கு பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் அவர். நாலாவது சன்னிதானம். இவர் கவிஞர் அல்லவா, எடுத்து பொருளை விரிச்சு விட்டுட்டார். பாட்டுக்கு பொருள் சொல்லிவிட்டார். இந்த நாலாவது சன்னிதானம், சுந்தரர் எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலையில இருந்து காட்டினாரா அந்த சன்னிதானம் அல்லவா? சுந்தரர் இருந்த நிலையை இந்த நாலாவது சன்னிதானம் இருந்து காட்டினாராம். அப்பதான் நீதான் என்னுடைய குரு அப்படின்னு விழுந்து கும்பிட்டார். இருக்கட்டும், நீ காசிக்கு போயிட்டு வா அப்படின்னாரான் இந்த நாலாவது சன்னிதானம். அப்ப குமர குருபர் சொல்லியிருக்கிறாரு, இப்பெல்லாம் காசிக்கு சர்வசாதாரணமா போயிட்டு வந்துடலாம், அப்ப முடியாது. காசிக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரலையும் இந்த உடல்ல உயிர் இருக்குமா, எனக்கு அந்த உபதேசம் கிடைக்குமா அப்படின்னாரான். அப்படின்னா சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வா. சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணதுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு உபதேசம் செய்தார் என்று வரலாறு. அவர் பேர்ல பண்டார மும்மணிக்கோவை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் குமார குருபரர். அதுல வருகிற செய்தி ஒன்னே ஒன்னு மாத்திரம் உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். மாசிலாமணி தேசிகா, மடத்து சோறு எனக்கு வேண்டாம், மடத்து சோறு வேண்டாம், எது தேவை? அடியார்கள் சாப்பிட்டு வெளியில தூக்கி போடுறான் பாரு இலை, அதை நக்கக்கூடிய நாய்ப்பிறவி எனக்கு கொடுன்னு கேட்டாராம். முருகனுடைய அருள் பெற்றவர், மீனாட்சியினுடைய அருள் பெற்றவர், குருநாதனுடைய பேர்ல ஒரு நூலை எழுதி, மடத்துல நான் சாப்பிட வேண்டாம், உன்னுடைய அடியார்கள் சாப்பிட்டு வெளியே போட்டான் பாரு எச்சி இலை, அதை நக்கக்கூடிய நாய்ப்பிறவி கொடு எனக்கு. எங்கே போச்சு பத்தீங்களா மாணிக்க நாலாவது சன்னிதானத்துடைய பெருமை? ஆமா, இப்பவும் திருப்பனந்தாள் மடம் தருமபுர மடத்து சிஷ்ய பரம்பரை. தருமபுர மடத்திலிருந்து தான் அங்க தம்பிரான் போகணும்,
வேற தம்பிரானை மடத்துல திருப்பந்தாள் மடத்துல வைக்க முடியாது. ஆமா, இன்னைக்கும் அப்படி இருக்கிறது, இன்னைக்கும் அது நடக்கிறது. அது நடக்கப்படாதுன்னு ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டாரு, கிடையாதுன்னு கோர்ட்ல தீர்ப்பு பண்ணிட்டான். அப்போ திருப்பந்தாள் மடம் தருமபுரி மடத்துக்கு தான் சிஷ்ய மடம் அப்படின்னு சாதிச்சுட்டான். இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த தெய்வீகமான பாட்டு சுந்தரர் எப்படி இருந்தாரோ அந்த நிலையில் இருந்திருக்கிறார் அந்த மாசிலாமணி தேசிகர் அல்லவா? ஆமா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். உடனே கூத்தன் என்ன பண்ணினா, திருவாரூருக்கு வா அப்படின்னு ஒரு அசரீரியா சொல்லிவிட்டான். அசரீரின்னா என்ன அர்த்தம்? உடல் தெரியாமல் வாக்கு மாத்திரம் வரும். அதுதான் சுந்தரருக்கு தெய்வ சேக்கிழாருக்கு கிடைத்ததும் அதுதான். உலகெல்லாம் அப்படின்ற சொல்லு அல்லவா? ஆமா, திருவாரூருக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டான். தில்லையில இவர் சாமி கும்பிட்டு இருக்கிறாரு, திருவாரூருக்கு வான்னு சொல்லிவிட்டான். போறார், நடந்துதானே போகணும். நம்ம சமயாச்சாரிய சுவாமிகள்லாம் நடந்துதானே போனாங்க. ஞான சம்பந்தர் ஒருத்தருக்குத்தான் பல்லக்கு கொடுத்தான். ஆமா, அந்த மூர்த்திக்கு ஈடு கிடையாது. ஆமா, போற வழியில சீர்காழி வந்தது. திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர், அவர் அருள் பெற்ற ஊர். அந்த ஊரை நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு ஊருக்கு புறத்தால போனார். திருத்தோணிபுரத்தில் இருக்கிற கடவுள் எழுந்து வந்து அவருக்கு காட்சி கொடுத்தான். பெரியவருக்கு மதிப்பு கொடுத்தாரா? பிரானுடைய அருள் கிடைக்குது இல்லையா? நாம கூட பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்தோமா, நமக்கு ஆண்டவனுடைய அருள் கிடைத்து விடும். ஆமா, அதுல சந்தேகமே இல்லை. ஆமா, நான் நாள்தோறும் என்னுடைய குருநாதனை நான் வணங்க மறக்கிறதில்லை. எனக்கு எத்தனையோ குருநாதன், சங்கீதம் சொல்லிக் கொடுத்தவர், தேவாரம் சொல்லிக் கொடுத்தவர், மானசீகமான குரு, உபதேச குரு, அத்தனை பேரையும் வணங்குவேன், தவறவே மாட்டேன். வெளிப்புறத்தில் நிற்கிறார், ஆண்டவன் காட்சி கொடுக்கிறான். ஒரு பதியம் சொல்றார்,

பிறத்தலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து தன் அருள் தந்தையம் தலைவனை மலையில் மாதினை மதித்து அங்கோர் பால் குண்ட மணியை வறுபுனல் சடையிடை வைத்த எம்மானே ஏதிலும் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை என்பகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் வெண் குழையனை கடல்

மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அருமையான பாட்டு. எனக்கு துணை நீதான் அப்படின்னு சொல்லிவிடுற. மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன், வருந்தலுற்றேன் மறவாவரம்.

நான் தொழப்பட்ட உன் சுடரை முத்தியும் ஞானமும் மாணவர் அறிய முறை முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியே கழுமலவளன.

0: என்று பதியம் பாடிவிட்டு திருவாரூருக்கு வான்னு சொன்னாரா கடவுள். நேர திருவாரூருக்கு போறார். நடுமத்தில திருக்கோலக்கா எல்லாம் திருக்கோலக்காவுக்கு வேற ஒரு பதியம் பாடியிருக்காரு, அது மற்றொரு சமயத்துல பாடியிருக்கார். இப்ப திருக்கோலக்காவுக்கு போயிருந்திருக்கிறாங்க, அவர்கள் பாடிய அப்ப பாடிய பதியம் நமக்கு கிடைக்கல, மற்றொரு சமயம் பாடிய பதியம் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வோமாக.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சொன்ன இப்ப நம்ம கண்ணால் நோக்குவது எது? இந்த உலகம். காதால் கேட்பது எது? இந்த உலகியல் செய்திகள். மூக்கால் வருவது எது? இந்த உலகியல் பொருள்களை உணவு. வாயால் அனுபவிப்பது என்ன? இந்த உலகியல் பொருள்கள் ஏற்படுகிற உணவு உணவு மற்ற அதற்கு வேண்டிய துணையான சாம்பார் இதெல்லாம். அதுபோல இந்த உடம்பால் அணிவிப்பது எது? இந்த உடம்பு உயிர் இந்த உடம்பு உலகத்தில் இருக்கிற ஒரு உயிரோடு அனைவரும் பேசணும் இதெல்லாம் அல்லவா. இப்படி இந்த ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொன்றும் சுட்டி கொண்டிருக்கிறதே, குறித்து கொண்டே இருக்கிறதே. இந்த குறித்து கொண்டிருப்பதை அறுத்தல், அறுத்தல். அப்போ கண்ணை வந்து என்ன பாக்குது? உலக பொருளையே பார்த்துக்கிட்டு இருக்குது அல்லவா. அதை கொஞ்சம் மாத்தி கண்கால் காண்களோ எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கேடா எதை பார்க்கணும்? கண்கால் காண்களோ எதை பார்க்கணும்? பாட்ட முடிங்க. கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை எந்தோள் வீசி நின்று ஆடும் பீராந்தனை கண்கால் காண்மீன்களோ சுட்டெடுத்தல். இப்ப உலகியல் பொருள்களையே சுத்தி சுத்தி நின்ற அந்த கண்களை அறுத்து இப்ப திசை திருப்பி. அதுபோல செவிகால் கேன்மீன்களோ சிவன் எம்மீரை செம்பவளம் அப்புறம் எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேட்கும் தலையே நீவனங்காய்ங்கிற பாட்டு வந்ததுனால ரொம்ப லேசா முடிஞ்சு போச்சு நமக்கு சரிங்களா. ஏன் திருமுறைக்கு திருமுறையிலையும் விடுங்க, வேற ஏன் போறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு வேற தெரியாது. அதனால இந்த வரைக்கும் உலகியல் பொருள்களிலேயே கேட்டுக்கொண்டிருந்த காதினை சுட்டெடுத்து இதை கேள். உலகியற் பொருள்களையே கண்டுபிடிந்த கண்ணை அதை நிறுத்தி இதைத்தான் என்று மாற்றுகிறார்களே அதுதான் மடைமாற்றம். மடைமாற்றம் ஒன்றில் செல்வதை விடுத்து இன்னொன்றில் செலுத்துவது இருக்கிறதே அதுதான். இப்படியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. வெள்ளந்தாள் விரிதடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானி என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தால் ஒரு புனலில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவனுக்க என்னை ஆண்டாய்க்கு. அந்த இறைவன் தனக்கு தந்த அந்த பெரு பேருதவி இருப்பாருங்க, அதை நன்றி உணர்வோடு பல இடங்கள்ல போட்டுக்க. அதுல இந்த பல இடம் எல்லா இடமும் போட்டு வர முடியும். இங்கேதான் முடியாது. பெருமானே, எத்தனையோ பேர் உன்னை காண வேண்டும் காண வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக நின்று காத்திருக்காங்க. அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு கேவலம் என்னை ஆண்டாய் அப்படி. அது அவரெல்லாம் விட்டுவிட்டு தன்னை ஆண்டதுனால தாம் ஒரு உயர்வல்ல, மிக கேவலமாக இருக்கிற என்னை ஆண்டாய். அது உன்னுடைய கருணையை காட்டும், கருணையை காட்டும். இப்ப நீங்க 95 மார்க் வாங்குறவன பாஸ்போர்ட் இருக்குது, அது அவனுடைய தகுதியை பொறுத்தது சரிங்களா. சாதாரண பாடிகார்டு மார்க் வாங்குற 9 மார்க் வாங்கணும்னு பிடிச்சு என்னமோப்பா ஆமையா, நான் எங்க வீட்டையே வேற யாரும் இல்லையா, நான் தாயா இந்த குடும்ப தலைவன் அல்லவா, ஏதோ அது எழுதி எனக்கு ஏதேனும் நான் பாஸ் ஆச்சுன்னா இதை கொஞ்சம் எனக்கு புவானுக்கு வழி உண்டு அப்படின்னு சொல்றான்னு அவனையும் கரையேற்றினீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப எத்தனையோ பேர் இருக்கிறவங்கெல்லாம் விட்டுட்டு இந்த வெறும் 9 போய் பக்கத்துல ஒரு முன்னால ஒரு 3 போட்டு விட்டு ஓ அப்படின்னு தள்ளி விட்டானா பாஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அது மாதிரி எல்லாம் எத்தனையோ பேர் இருக்க அவரை எல்லாம் விட்டு கேவலம் என்னை ஆண்டாய். யாரெல்லாம் விட்டுட்டேன்? வெள்ளந்தாள் விரிஜடையாய் சில பேர் காலையில் எழுந்த உடனே 4 மணிக்கெல்லாம் காலையில போய் நீராடி நீரும் மாறி உன் திருக்கோவிலுக்கு வந்து பெருமானி பொருள் செய்யற புகழ் என்ன சொல்றாங்க வெள்ளந்தாள் விரிசடையாய் பெருமானி, ஒரு காலத்தில் கங்கை என்பது இந்த உலகத்தில் அடிக்க வர நீ உன் திருச்சடையில் தாங்கி இந்த உலகத்தை காப்பாற்றிய கருணை வாய்ந்தவன் அல்லவா? நீ அப்படி வாறு காக்காவிட்டால் உலகமெல்லாம் எங்கே போயிருக்கும்? எங்கேயோ தண்ணியோட தண்ணியா போயிருக்கும். வெள்ளந்தாள் விரிசடையாய் நீ ஏறி கொண்டு போகிறையே ஊர்தி, அந்த ஊர்தி என்ன, காங்கேயன் காலையா திருவண்ணாமலை காலையா? அல்ல, என்ன அறக்கடவு.

0: இருந்து அப்படியே திரு திருன்னு தண்ணி வருது, தண்ணி விழுது. எங்க? ஐந்தருவியில.
1: திருப்பூட்டாரெல்லாம் போயிருப்பீங்க இல்லைங்களா?
0: ஐந்தருவியில விழுது. விழுந்தா நிறைய தண்ணி வந்து கொட்டுது. காவல்துறை ஐயா யாரும் குளிக்காதீங்கன்னு தடை பண்ணிடும்.
1: ஆமா, நிறைய தண்ணி வரும்போது குளிச்ச தொலைஞ்சது, போயிடுச்சு, போனாலும் போனதுதான். அதனால கொஞ்சம் அப்ப எல்லாம் தடுத்துருவாங்க.
0: அது அங்கேயும் மிகினும் குறையினும் நோய் செய்யும். சொட்டுச்சுன்னு வச்சுங்க,
1: அது ஏன்டா நீங்க போய் குளிச்சுக்கிட்டு பைப்பில் குளிச்சு விடலாமீங்க?
0: சொட்டுனாலும் தப்பு, கொட்டுனாலும் தப்பு. மிகினும் குறையினும் நோய் செய்யும்.
1: எங்கள் திருக்குறளை பத்தீங்களா? எங்கேயும் மறக்க முடியாது.
0: அவன் அளவா தண்ணி வந்ததுனாத்தான் அதுவே கூட தலையை வைக்கும்போது, ரொம்ப தூரத்துல விடும்போது தலையை அப்படியே மேல பாதாங்கள் விழுற மாதிரி இருக்கும். கம்பெல்லாம் வச்சிருக்காங்க, நம்மால தாங்க முடியாங்கிறத புடிச்சுக்கலாம். கீழே பக்கம் வலி கொடுக்கும். அதனால ரொம்ப நீர்நிலை குளிக்கிறது ரொம்ப கடினமா தான் இருக்கும். எச்சரிக்கையோடு குளிக்கும், தண்ணீர் வரத்த பார்த்து குளிக்கும். அதனால கொஞ்சம் அளவா வருகின்ற பொழுது அதையும் பிடிச்சுக்கிட்டு மேலும் நம்ம வந்து அது மாதிரி பயிற்சியும் இல்லையில நமக்கு. என்னன்னா மீனவர்கள் போன்ற தண்ணீர்லயே எல்லாவற்றையும் செய்யறவங்களா இருந்தா அவங்க கொஞ்சம் தாங்கும். நாம என்றோ ஒரு நாளைக்கு நம்ம பஞ்சத்துக்கு அவங்க எல்லாம் பரம்பரையா அங்க இருக்கிறவங்க, அதனால அவங்க தாங்குவாங்க. எதையும் தாங்கும் இதயம், நமக்கு முடியல. அதனால பார்த்து செய்யறோம். அப்படி தண்ணி வரும்போது, வேகமா வரும்போது தண்ணி நேரா கொட்டுச்சுன்னா கொட்டின தண்ணி எப்படி வரும்? அப்படியே பொங்கி மேல வரும் இல்லவா? அப்படி கீழே விழுற தண்ணி வேகமா எவ்வளவுக்கு வேகமா விழுதோ அவ்வளவு வேகமா அது மேல அப்படி மேல எழும். அது இயற்கை, இயற்கைவா? அது மாதிரி வெள்ளந்தால் விதிச்சடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு தாங்கள் கூட பாராட்டல. யாரோ திருவண்ணாமலை அன்பர்கள் பெருமான் நோக்கி அப்பிள்ளந்தால் விதிச்சடையாய் வணக்கம், விண்ணோர் பெருமானே என்று சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க காதல கேட்ட உடனேயே அவங்க அன்பு எப்படியாச்சான், ஐந்தருவியில அப்படியே நிறைய மழை பெஞ்சு கொட்டி அப்படி வந்து பள்ளந்தாள் உறுப்புணலில் கீழ் மேலாக பதித்துருகும். அந்த தண்ணி அவ்வளவு வேகமா வந்தது, அப்படி வந்தது கீழ இருக்கிற தண்ணி எவ்வளவு மேல மிக விரைவில் மேல வருமோ அது போல இவங்க ஆர்வம்படலாம். யார் அதை கேட்ட உடனே அந்த தண்ணீரானது விழுந்த நீர் எவ்வளவு ஆர்வமாக மேலே எழுமோ அது போல இவருடைய அந்த நெஞ்சு அப்படியெல்லாம் பிடிக்கிறார். ஆஹா, பெருமான் நினைக்கிறார்களே இப்படி பதைத்தூருகும் அவர் நிற்க. எத்தனையோ பேர் முக்கியம் நிற்கிறான். விட்டுட்டு என்னை ஆண்டாய்க்கு அத்தனை பேரையும் விடுத்து அடியனையும் ஆட்கொண்டியப்பா. அதனால நான் என்ன செய்யணும்? இப்படி பதைக்கணும் இல்ல, நான் என்ன செய்யறேன்? உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால். அநேகமா 12 திருமுறையில இந்த இடம் தான், வேற எங்கேயும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் அந்த உன்னுடைய கருணை நினைச்சா எனக்கு நெஞ்சு இந்த இடத்துல மட்டும் இருந்து போதாது. இந்த உள்ளங்கால் இருக்கு பாருங்க, இந்த உள்ளங்கால இருந்து தலை வரைக்கும் நெஞ்சாவே இருக்கணும். அப்படிப்பட்ட நெஞ்சாக நெஞ்சே நீ நினையாய் என்று இருக்கணும். இந்த பாழா போனது இருக்கிற நெஞ்சே வருங்களே. அப்ப நெஞ்சு எப்படி இருக்கணும்? உள்ளங்கால் இருந்து உச்சி அளவும் நெஞ்சாகவே ஆயிடணும். அவ்வளவு பெரிய நீண்ட நடிகை நெஞ்சில ஒண்ணு நினைக்கணும். அப்படி நினைச்சாதான்ப்பா நல்லது. நான் நினைக்க மாட்டேங்கிறனே. உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். அனைவரும் பண்டு திருமுறையில இது ஒன்றுதான், வேற இந்த மாதிரி யாரும் பேசல. அதுக்கப்புறம் பெருமான் என்ன செய்யணும்? இந்த கண்ணு ரெண்டு இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்திரன் மாதிரி உடம்பெல்லாம் கண்ணாய், தலையிலிருந்து கால் வரைக்கும் கண்ணாகவே இருக்கணும். உடம்பெல்லாம் கண்ணாய், கண்ணா இருந்து புளிஞ்சு புளிஞ்சு பார்த்து பிரயோஜனம் இல்ல. கண்ண தண்ணி தாரதாரையா கொட்டணும். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால். நீ செய்திருக்கிற கருணைக்கு இந்த நெஞ்சு போதாது சுவாமி. உள்ளந்தால இருந்து உச்சளவு நெஞ்சா. நீ செய்த கருணைக்கு இந்த ரெண்டு கண்ணில இருந்து ரெண்டு சொட்டு தண்ணியோ வந்தா பிரயோஜனம் இல்ல சுவாமி. உடம்பெல்லாம் கண்ணா இருந்து அது நீ கண்ணில் தண்ணி சொட்டு சொட்டா வரப்படாது, வெள்ளமா பெறும். இல்லையே இந்த பாவிக்கு இல்லையே அந்த அனுபவம் கிடைக்கலையே. உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால். பார்த்தார் நெஞ்சே, இந்த நெஞ்சே நினைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் எங்க நினைக்க போகுது? பூரா நெஞ்சு.

0: வரல. அது போல இங்க இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல, உடம்பெல்லாம் எங்க கண்ணாவும் தண்ணி போடுறாங்க. சரி, நெஞ்ச நெஞ்சா இருந்தா தானே, நெஞ்சம் கல்லாம் இது பாரு இல்ல பாரு இல்ல. சி, மணிவாசகர் முன்னே, அருணகிரிநாதர் பின்னே. நெஞ்ச கனகல்ல நிகழ்ந்துருக தஞ்சத்தருஷன்முகனுக்கியல் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம். நெஞ்ச கனகல் அப்படின்னு கெட்டியான கல்லாம் கெட்டியான ஆய்வு என்ன. அதனால இப்படி எப்ப இந்த நெஞ்சு நினைக்கலையோ, இது நெஞ்சல்ல. பின்ன என்னாரு என்னன்னாரு, உடம்பெல்லாம் கண்ணாயன்னா வெள்ளம் தான் பாயாதால் ரெண்டு வல்ல. சரி, அப்ப இது நெஞ்சல்ல, நெஞ்சம் கல்லாம். இது பாவி, இது நெஞ்சா, இது நெஞ்சுன்னா தான் நினைக்குமே, இது கல்லு நினைக்காது. கண்ணினையும் மரமாம் பாவம், இந்த கண்ணு கண்ண இல்லையான்னு. பின்ன என்னது, மரத்துல மரத்துல சில பகுதி கண்ணுன்னு சொல்லுவாங்க, இருக்க கருப்பா அப்படி இருக்கிறத இருக்குது, அது கண்ணு மரக்கண்ணு. மரக்கண்ணோ மண்ணாழ்வார் கண்ணன்று இறக்கண்டாய் 900 இருக்கு நம்ம திருக்குறள் இருக்குது மரக்கண். சரி, அதெல்லாம் வேணாம் இங்க இருந்து. அதனால கண்ணினையும் மரமாம். எனவே இது வந்து கண்ணு உடம்புல இருக்கிற, மனித உடம்புல இருக்கிற கண் அல்ல, மரத்தில் இருக்கிற கண்ணு. கண்ணினையும் மரமாம் பார்த்தார். இந்த ரெண்டு உறுப்பையும் ரொம்ப நொந்து சொல்லிவிட்டார். என்னவே நெஞ்சு நெஞ்சா நீ, நீ கல்ல அப்படின்ட்டு. கண்ணு நீ கண்ணு கண்ணா, நீ மரத்துல இருக்கிற கண்ணல்ல அப்படின்னு. அப்புறம் பார்த்தார், சரி அந்த உறுப்பை சொல்லிதான் என்ன பிரயோஜனம். இந்த ஆன்மா தீயா, தீவினை செய்த ஆன்மா, அதனால அந்த மாதிரி கண்ணு அந்த மாதிரி நெஞ்சமே இருக்கு. தீவினையினர்க்கே உன்னை சொல்லி கூட்டம் இல்லப்பா, நீ என்ன பண்ணுவே மரக்கண் ஏன் வந்தேன்னாரு. இங்க நான் ஆன்மா சரியில்லை அதனால இந்த மரக்கண்ணு, ஆன்மா சரியில்லை அதனால கல்லான நெஞ்சு கொடுத்துருக்கிறார். அதனால நெஞ்ச கூட சொல்லப்படாதப்பா குற்றம், கண்ணை கூட சொல்லப்படாத குற்றப்பா. தீவினையினர்க்கே நான் செய்த தீவினை அவ்வளவு, அதனால அப்படித்தானே இருக்கு, வேற என்னதான் சொல்லணும். இது மாதிரி வருகிற இடம் அநேகமா திருமுறையில இந்த உரடம் தான் என்று சொல்லலாம். இருந்தாலும் திருமுறை முற்றோதல் பண்ணும் போது கவனமா பண்ணி ஏதேனும் ஒரு இடத்துல இருக்குமானா அதையும் சேர்த்துக்குவோம், இல்லையானால் இந்த உரடம் தான். உடம்பெல்லாம் கண்ணாய் வெள்ளம் பாய வேண்டும் என்றும், உள்ளந்தால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நெஞ்சாயிருக்க வேண்டும் நினைத்த இடம் திருவாகரத்தில் உரடந்தான் என்று சொல்றோம். பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த குறிப்பை. அதுதான் திருமுறை முற்றுதல் வேணும்னு சொல்றோம். ஆகவே அது போல் இருக்கிற அந்த அருமையான குறிப்பு இருக்குதே, வேற எங்கும் சொல்லாத இந்த நிவாசத்தில் சொன்ன குறிப்பாக இருக்கிறது. நெஞ்ச கனகல்ங்கிறது சும்மா சாதாரணம், உடம்பெல்லாம் நெஞ்சாக இருப்பது, உடம்பெல்லாம் கண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்றது, அதுதான் இங்கே என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது பாடல் இந்த பகுதியில் சுக்கருத்தல் என்ற பகுதியில் ரொம்ப அருமையான பகுதி. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன்னான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு. தன்னுடைய திருமையும் பெருமானுடைய பெருங்கருணையும் நினைக்கிறேன். உண்மையிலேயே பெருமானே நான் ஏதோ அமைச்சராக அப்படி எல்லாம் இருந்தா கூட, அமைச்சரா இருந்தா என்ன, அந்த உலகியல் வினைவையப்பட்ட வேலை தான். ஆமா, இப்ப அது அமைச்சரா இருந்தாலும், நீ முறை இவர் வாஜ்பாயா இருந்தாலும் அத்வானியா இருந்தாலும் சொல்றேன், பிரதமர் உண்மைதெல்லாம் ஒத்துக்கிறமே தவிர, ஆனா வினைவையப்பட்ட பிறப்பு தானே. ஏதோ செய்தவோ அவர் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பிரதமராக ஆகிறதுக்கு, அது நீ இடைக்காலத்தில் இந்த மகா கடினம் எல்லாம் 13 படுறதுக்கு, இனிமையாலும் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்க வாழணும்னு நினைக்கிறோம் திருவருள் அஸ்மா அப்படி நினைப்பதற்கு எல்லாம் இருந்தாலும் கூட அதுவும் வினைவையப்பட்ட உயிர் தான். அதனால இங்க மனிதனுடைய வந்து செல்வ உயர்வோ மற்ற தாழ்வோ என்பதல்ல, எதுவா இருந்தாலும் அவன் வினைவழி அவன் செய்த வினையே அந்த பிறவியில் எடுத்து அனுபவிக்கும்படியான பிறவிதான் அது. அதனால்தான் வினையிலேயே கிடந்தேனை,
1: நான் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக அந்த தீவினையின் காரணமாக தீமையும் நல்வினை காரணமாக நன்மை அனுபவித்து இருக்கிறேன். அந்த வினையிலேயே நான் கூட வினையிலே இருக்கின்றேனே சொல்லல, வினையிலே வாழ்கின்றேனே என்று சொல்லல, வினையிலே கிடந்தேனே. இருந்தேன் என்பதற்கும் வாழ்கின்றேன் என்பதற்கும் கிடந்தேன் என்பதற்கும் வேற்றுமை இருக்கு. போட சொல்றமல்ல, இப்ப திருவண்ணாமலையில வாழ்கின்றேன், திருவண்ணாமலையில் வசிக்கின்றேன் என்று சொல்றது, திருவண்ணாமலையிலேயே கிடக்கிறேன் என்பதற்கு வேற்றுமை இருக்கு அல்லவா. அது போல வினையிலே கிடந்தேனே என்ன பொருள் கேட்டா, நான் வேறு வினை வேறு என்றில்லாமல் அந்த வினையினுடைய துய்ப்பை நான் பார்த்து ஏதோ நன்மையை நினைத்துக் கொண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற என்னை கிடந்தேனே என்ன செய்தாய், போது போது தனியா அதை பிடிச்சிக்கணும். சின்ன பிள்ளைய கூப்பிடுற மாதிரி, ஏப்பா இங்க இருக்கிறேன், எங்க கையப்படி கையப்படி, அதானே தரேன் தம்பி வருவானே அப்படின்னு சொல்லுவோம். அது போல எங்க நீ போது எந்திரிப்பா, எங்க என்னோட வருவியா, சமத்தல்ல போது நீ வாப்பா அப்படின்னாரு. அப்படி சொல்லும்போது கூட இவர் வர வரலையா என்னன்னு கேட்டா, இவர் யாரு நம்ம கூப்பிடுறாரு அப்படின்னாலாம். அதுக்காக ஏன் ராஜா, நான் இப்ப கூட சொல்லியா, இப்ப சின்ன குழந்தையில அப்பாடா அப்பா அப்பா அப்பா சொல்லு அப்பா என்று நம்ம அப்பாங்கிறது அதுக்கு அறிவிச்சாதானே தெரியுது நம்ம பெத்த குழந்தைக்கு. அப்படித்தான் நாம எல்லாம் இருந்தோம், இன்னைக்கு வளர்ந்தோம், இப்ப நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்குது பார்க்கிறோம். அது போல என்ன சார், பெருமான் என்ன செய்யறா, போது எம்பே என்னோட வருவியான், கைய பிடிச்சுக்குவியான், எங்கே அவன் அப்படின்னு சொன்னோன்னு அது கைய முதல்ல பிடிச்சது பார்த்தது. அதுக்கு இது யாரு நம்ம போய் கைய பிடிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சான், நினைச்சுதான் அந்த ஆன்மா. வேற யாரும் இல்லடா, வினைக்கேடல் உன்னுடைய வினையெல்லாம் நான் நீக்கிடுவேன், வேற யாரும் நீக்க முடியாது, நான் தான் நீக்குவேன், அவன் தான்டா நானு, எங்கே கையப்புடி என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறாராம். வினைக்கேடல் என்பாய் போல, இப்படி அறிமுகப்படுத்துகிற ஒரு தாய் தந்தை எப்படி, ஒரு குழந்தை எப்படி, நான் தான் அப்பாப்பா, நான் தான் அம்மாடா, உனக்கு என்ன வேணும், பால் தானே வேணும், அம்மா தருவேன் அப்படின்னு சொல்லி ஊட்டுவது போல, நான் வினை போது வினைக்கேடன், நான் தான் உன்னுடைய வினையெல்லாம் நீக்கிறவேன், வேற யார் நீக்குவா, ராஜா வினையை நான் தான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லி, வினைக்கேடன் என்பாய் போல இணை என்னான் என்று உன்னை அறிவித்து, எவ்வளவு கடன் இருந்தா செய்ய முடியும், உன்னைத்தானே நீ அறிவுப்படுத்தி கொண்டு, நான் இப்படிப்பட்டவன்ப்பா, ஊர்ல எல்லாருக்கிட்டயா உன் ஊருக்கு ஆத்திருவாத ஊராச்சே, அதான் அந்த ஊர்ல இருக்கிற உங்க வீடு ஊர் பக்கத்து ஊர் எல்லா ஊர் எல்லாருக்கும் நான் தான் வினைக்கேன். நீ இப்ப எங்க இருக்க, மதுரையில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சரா இருக்கிற, அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் தான் வினைக்கேன். நீ திருவண்ணாமலை போயிருக்கியோ, ஒரு தரம் போயிருக்கேன், அந்த திருவண்ணாமலை இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் தான் வினைக்கேன். அப்போ எல்லாருக்கும் நீங்களா, எல்லாருக்கும் நான் தான் என்று உன்னையே எனக்கு அறிவித்து, என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு, என்னை இப்படி ஆண்ட, இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும், இவ்வளவு கருணை செய்து என்னை ஆட்கொண்டிடாவிட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி நீ ஆட்கொண்ட உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஆஹா நமக்கு இப்படிப்பட்ட கிடைத்தற்கரிய ஒருவர் தன்னைத்தான் இன்னார் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு தன்னையே தனக்கு நமக்கு அருள் செய்து இப்படி எல்லாம் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும், ஆனா என்னான் நின்று என்ன செய்யணும், வேற எங்கேயும் போக கூடாது, உன்னையே பாடணும், ஆனா என்னான் நின்று, அப்படிப்பட்ட எனக்கு இவ்வளவு பெரிய கருணை செய்த உனக்கு நான் என்ன செய்யணும், ஆனா என்னான் அறிவித்தன்னை ஆட்கொண்டு எம் பெறானாய்க்கு இரும்பின் பாவையான என்ன, எனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அல்லது மனிதனா இருக்கனா, இல்ல இரும்பின் பாவை. இப்ப இந்த மைக் இருக்குது, இது வந்து அப்படியே இதுல போட்டு செய்யப்பட்டு அப்படியே ஒரு கருவியா இருக்கு, இதுக்கு ஏதேன்னு இருக்குமா, முடியாது, இதுக்கு என்ன இருக்குமா அல்லவா. ஆஹா இப்ப திருவாசகம் நம்ம இதை வாங்கி எல்லாருக்குடைய காதுக்கும் பரப்புறோம்னு தெரியுமா, தெரியாது, திருவாசகம் சொன்னாலும் பரப்பும், வேற ஏதேன்னு சொன்னாலும் பரப்பும், இல்ல கீழே போட்டாலும் கிடக்கும், அல்லது எடுத்து மேல வச்சாலும் இருக்கும், இதுக்கு என்ன தனியா உண்டோ சொல்லுங்க. இந்த மாதிரி இரும்பினால் செய்யப்பட்ட ஒலிபெருக்கி, அது போல இரும்பினால் செய்யப்பட்ட பாவை, ஒரு கைகால் வச்ச ஒரு ஆள் அவ்வளவுதான், மனுஷன் அல்ல நான், அது பாவம். இரும்பின் பாவை அணைய நான் நின்று பாடேன். எப்படி பாடி இருக்கணும், இவ்வளவு பெரிய வான்கருணை செய்தேன் உனக்கு, நான் உன்னையே பாடணும். அப்படி இல்லாமல் பாடேன் நின்று ஆடேன் அலரணும், ஆரூரா என்றே அலரான அலருதுன்னு கேட்டா நினைச்சு செய்யறது இல்ல, தன்னுடைய ஆர்வம் மிகுதி. அது நீ வந்து மற்றவங்க சிங்கிள் பண்ணுவோம், அது இன்னும் தெரியாது. நீங்க கூட அண்ணாமலை பெருமானே வணங்குறோம், வணங்கும் போது ஒரு வாரம் எங்கேயாவது போயிருந்தோம், தினமும் நீங்க போற பழக்கம். இப்ப இந்த ஊர்ல பல பேர் எல்லாம் போறாங்க, கொடுத்து வச்சவங்க விடாமல் அர்த்தியாமத்துக்கு போறாங்க, விடாமல் காலையில போறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு வாரம் எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா தன்னை மருந்து, அவளுக்கு ஒரு வாரம் வச்சாப்பா உன்னை வணங்கி, அப்பா இன்னைக்கு தான் என்ன உனக்கு புரிது அப்படின்னு இருக்கும். பக்கத்துல நாலு பேர் இருக்காரன்னு தெரியாது, அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப முட்டி போச்சு. ஏன்னா அவன் மனதான் அல்லவா, அவனுக்கு உடனே தெரியும், அதை பத்தி போய் காதல வாங்க மாட்டாங்க. அது முத்துனா முத்தாட்டி பண்ண காலையே விடாது. ஒரு எல்லைக்கு மேற்பட்ட பிறகு பிறரை பற்றி எண்ணம் இருக்காது நம்ம. அதே போல ஏதேனும் ஒரு துன்ப இறப்பு, இறப்புல தந்தி கொடுக்குறோம், வந்தார் வந்தவொடனே ரொம்ப எதிர்பார்க்காத இருந்தவர் இறந்துட்டார். அப்படியே அங்கிருந்து வரும்போதே தாத்தாவும் அப்பாவோனா அப்பா என்னை விட்டு போயிட்டு, அது வந்து மற்றவங்களுக்கு என்னன்னு கேட்டா ஆயிரம் வருத்தர்கள் ஐயா இப்படி அலறணுமா அம்மா, இந்த முண்டம், இந்த முண்டத்துக்கு வந்தாலும் தெரியும், தலைவலியும் காய்ச்சலும், தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாலும் தெரியுங்கிற மாதிரி ஒரு பழமொழி தெரியாது. ஆயிரம் வருஷங்கள் ஐயா அதுக்காக ஆண்டு வருது வர்றதில்ல, தன்னை மறந்து வர்றது, தன்னை மறந்து வர்றது, நினைத்து வர்றது, நினைத்து வருமா வராது. அதே பெண்பாளா தனியா நம்ம வீட்டுக்கு போனோம்னா உள்ள இருந்துட்டு வாங்குவாங்க, எப்ப வந்தீங்க அப்படி கேட்கிற பதிவுசா தானே இருக்கிறவங்க, இன்னைக்கு ஏன் செய்யறாங்கன்னா தன்னை மறந்து. அதனால அணைய நான்கு பாடேன் அலறிடேன் உளறிடேன். என்ன உளறினாரு, எது முன்ன சொல்றது எது பின்ன தெரியாது தெரியாது அப்படின்னு முன்னையும் பின்னையும் கூட சொல்லு, என்ன உளருது அப்படின்னு, ஏன்னா தன்னை மறந்து வர்றது. உளறிடேன் ஆதி சோரேன் அப்படியே நான் சோர்ந்தளவா இருக்கேன், ஒண்ணுமே செய்யலையே பெருமானி, ஒண்ணுமே செய்யலையே, இவ்வளவு செய்த உனக்கு எந்த ஒன்றும் செய்யாம இருக்கணும். அலறிடேன் உலறிடேன் ஆதிதோரேன் முனைவனே, முனைவன்னா எல்லா செயல்களுக்கும் உயிர்களின் எல்லா செயல்களுக்கும் முன்னிற்போம் முனைவன், அவன்தான் மிகச்சிறந்த. நான் கூட அடிக்க சொல்ற மாதிரி இப்ப டாக்டர்ங்கிற பட்டத்தை முனைவர்னு போட்டுக்கலாம்னு இப்ப தமிழாக்கம் பண்றோம். இருந்தாலும் பூசும், ஏன் ஆண்டவனும் முனைவன், இந்த வழியில போறதும் முனைவனும், என்னமோ நாலு படிச்ச ஒரு 200 பக்கத்தை வீணாய்க்கு கொடுத்துட்டது, யூனிவர்சிட்டியும் டாக்டர்னு கொடுத்துட்டது, அதுக்கு தமிழாக்கம் முனைவர் ஆகி போறான். முனைவனா அவனும் முனைவன் நம்மளும் முனைவனா கிடையாது, என்னமோ அதுக்கு தமிழாக்கம். தேவனைய பாவனர் இந்த டாக்டர்ங்கிறதுக்கு பண்டாரகர் என்று ஒரு மொழிபெயர்த்தார். பண்டாரம்னா மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து, பண்டாரம்னா எல்லா பொருளும் இருக்கிற இருப்பு, இருப்பு அது பண்டாரம். அதனால இவர் பண்டாரம், ஏன்னா டாக்டர் தான் இன்னைக்கு இருக்கிறதுலயே உயர்ந்ததுன்னு பேரு, பேரு அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை விஷயம் இல்லை, பேருதான். யூனிவர்சிட்டியில முடிந்த முடிவார் கொடுக்குற டிகிரி டாக்டரேட், அது பெரிய மகாத்வான்னு அர்த்தது, ஒன்றும் இல்லை கடைசியில அப்படியே அதுக்கு பண்டாரம்னு செஞ்சார். இப்ப அதை விடுத்துட்டு இவங்க என்னன்னா முனிவர் போட்டுக்கிறோம், எல்லாமே சரி வராது, என்னமோ சரி புரியுது. ஆனால் இங்க முனைவனேர் தான் இந்த சொல்ல முன்னு தாண்டார். வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல்நூலாகும் என்று, இந்த முனைவன் என்ற பெருமானை முதல் முதல் சொன்ன பெரியவர் இப்பொழுது இருக்கிற நம்முடைய இலக்கியங்களிலே தொல்காப்பியர் தான் முனைவன். வழி வழியா அப்படியே சொல்லி தரோம். முனைவனே முறையோனான் நானவாறு, நான் இப்படிப்பட்ட உன்னுடைய கருணையினாலே இவ்வளவும் நான் பெற்றுக்கொண்ட நான் ஒன்று கூட செய்யாம இருக்கனே, இது முறையாகுமா? முறையோனான் நானவாறு முடிவறியேன், இப்படி ஒரு ஜென்மம் ஒருவித நன்றி இல்லாம இருந்து ஒண்ணுமே இல்லாம உணர்ச்சியே இல்லாம இருக்கிறதுக்கு இது என்ன ஆகுது எங்க போகும்னு தெரியலையே, முடிவறியேன் முதல் அந்தம் ஆயினானே. நீதான் முதலும், நீதான் அந்தமும். முந்திய முதல் நடு இறுதியும் என்று சொல்ற. முதலும் அவர்தான், நடுவும் அவர்தான், இறுதியும் அவர். இப்படியாக முதல் அந்தம் ஆயினானே, இதை நம்ம முன்னே படிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டுடைய தொடக்கமா வரும். அது எதுக்குன்னு இப்ப நம்ம மனநம் பண்ணோம்னு சொன்ன, இப்ப அடுத்த பாட்டு என்னன்னு தெரிய வேண்டியல. முடிவறியேன் முதல் அந்தம் ஆயினானே என்று முடியுது. ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்தியான் யாவரனும் கடையனாயன் ஆயினேன் ஆதலை நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கு உரம்பன் என்றேன். ஆயேன் ஆதலால் ஆண்டு கொண்டா அடியார்தான் இல்லையே அன்றி மற்றவர் பேயனே. இதுதான் என் பெருமை என்றே என் பெருமான் என்றென்றே பேசுவேனே பேசுவேனே பேசில்தான் ஈசனே என்றா என் பெருமானே. அப்படி ரொம்ப அருமையா அந்த காலத்துல அதெல்லாம் பெரியவங்க செய்தது. ஒரு பாட்டினுடைய இறுதி அது அடுத்த பாட்டுக்கு தொடக்கமா வச்சுட்டா அந்த காலத்துல மனநம் பண்றதுதான். இப்பதான் அந்த மனநமே வேணான்ட்டான். அப்ப மனநம் பண்ற ஏன் மனநம் பண்ண, நல்ல சொற்கள் வாயில வரும், புண்ணியமான சொற்கள் வாயில வரும், பேசும்போது இந்த சொற்களே பயன்படுத்துவோம், தமிழ் வளரும், தான் வளருவான், வளரப்படாது. அதனால வந்துச்சு நின்றுச்சு நடந்துச்சு நம்ம சொல்லே சொல்லி இவன் காலம் சொல்லி போயிடும். எங்க பெருமான் தான் அந்த நாட்டிலேயே யார் மட்டத்துல மட்டம் மட்டத்துல மட்டம் நமக்கு அடியேன் தான். ஆகையனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதலே நான் உனக்கோர் அன்பன் என்றே. சொல்றோம்ல நீங்களே உள்ள போக முடியாது, பந்தல் உள்ள போக முடியாது, தடைப்படுத்திருப்பாங்க. யாரையா போயா அப்படின்மா அங்க யார் தெரியவாப்பா இந்த கல்யாணத்துல அவருக்கு நான் பையன் விடுறா அப்படின்னு அப்படி சொன்ன அப்படிங்களான்னு விடுவான். அது மாதிரி இங்க எல்லாம் மறைகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பெருமான். நான் ரொம்ப கடைசி ஆளு, ஆனாலும் என்ன சொல்றேன், யாவரினும் கடையனாய நாயினேன் இருந்தாலும் அங்க உள்ள எல்லா மறைகளுக்கும் மறைகளா இருக்காரு பாருங்க, அவர் தான் என்ன ஆட்கொண்டது. அப்படியா, அப்ப நீ வாயா அப்படின்னு ஆச்சரியப்படுவான். நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்றேன். உனக்கு நான் அன்பன் சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு அன்பன் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அருகதை இருக்கா எனக்கு இல்ல. அப்படி சொல்றேன், இவ்வளவு கீழ்மையாக தன்னை அப்படியே ஆக்கி கொண்டு பேசுவது அவருடைய உள்ளந்தான். நான் உனக்கோர் அன்பன் அன்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். சரி, அப்படியாவது நீ ஆண்டு கொண்டது எதனால? சரி தொலைதான், என்ன பண்றது இப்போ, அவனும் தான் நம்ம அன்பரா இருக்கணும். என் நீ அடியார் பட்டியலில் சேர்த்துட்ட என்ன பண்றது? அதனால ரொம்ப மார்க் கம்மியா இருக்குது, மற்ற எல்லாத்திலயுமே 15-25 வாங்குறனால எப்படிதான் மேல போடுறது, முடியாது. ஆனா 4 பேர் நம்ம கீழே இருக்கவங்க, ஐயா ரொம்ப கடுமையானவங்க ஏழையானவங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சரி விட்டு அப்ப என்ன நல்லவா தெரடுன்னு போடு. தெரடு என்ன? தே கிளாஸ். தே கிளாஸ்ல போட்டு பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இதை போட்டால் ஒளி அது வந்து இது ஜென்மத்துக்கு கிடையாது சொல்லுவான். ஆனாட்ட ஐயா உங்க காலத்துல ஆகல, அவ்வளவுதான் அவன் மாடு மேய்க்க வேண்டியதாங்க. சரி, ஒரு ஆன்மா மாடு மாய்க்காம இல்லவா ஏதோ மாணவர்ல மேய்ச்சிக்கிட்டு சுற்றாங்க. அது மாதிரி ஒண்ணுமே இல்லாதத அவர் தூக்கி விடுறது என்ன, இதை என்னதான் பண்றது?
2: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் அஞ்சன்னவேல்வி மடமாகர் அங்கவர் மாதிரியே அலைவேலோ மிஞ்சுருமாவுனதே அடி சேர இன்பமதாயரு அருளாவோ நஞ்சமுதாவோனும் அரணார்தம் நன்குமராவோமே அருள்வாளா தஞ்சனவாமடி அவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. இதெல்லாம் உள்ள ஞான பண்டிதன் முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இரண்டு திருவடிகளை மனமொழி மேகலால் வணங்குகிறேன். திருமந்திர சொற்பொழிவை நாள்தோறும் கேட்டு பயன் அடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்று மூன்றாம் தந்திரத்தில் யோக ரகசியங்களில் சில மட்டும் அறிமுகமாக சிந்தித்தோம். இன்றைக்கு திருமூலருடைய திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் மந்திரங்களும் எந்திரங்களும் என்ற ஒரு தலைப்பிலே இறைவன் வழிகாட்ட நாம் இன்று சிந்திக்கப் போகின்றோம். பொதுவாக இறைவனை வழிபாடு செய்வதற்கு மூன்று முறைகள் முக்கியமாக ஆன்றோர்கள் கடைபிடித்தார்கள். ஒன்று உருவ தியானம், இன்னொன்று மந்திர வழியாக இறைவனை வழிபாடு செய்வது, மூன்றாவதாக யந்திர வழிபாடு. இந்த மூன்று முறைகளையும் ஆன்றோர்கள் கடைபிடித்தார்கள். இதிலே மந்திரங்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி மந்திரங்களை மனத்தில் நினைக்க முடியாதவர்களுக்கு உருவ வழிபாடும் யந்திர வழிபாடும் அவசியமாயிற்று. அதன் அடிப்படையில் தான் இந்த நான்காம் தந்திரத்தில் 25 சக்கரங்கள் பேசப்பட்டுள்ளன. இந்த சக்கர வழிபாடு என்பது சித்தர்கள் இரகசியமாக வைத்திருந்த முறை. இவர்கள் மந்திர இயந்திர வித்தைகளை வைத்து பல யோக சாதனைகளை எல்லாம் செய்தார்கள். திருமூலர் ஒரு சிவசித்தர் என்பதனால் தன்னுடைய திருமந்திரத்தில் இந்த மந்திர யந்திர ரகசியங்களை எல்லாம் 535 பாடல்களிலே பதிவு செய்துள்ளார். வித்தை என்று சொன்னால் த சீக்ரெட் என்று சொல்லுவோம். அகவடிவம் புறவடிவம் ஆகும் இரண்டாக பிரிக்கணும். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபடுகின்ற பொழுது அக வழிபாடுன்னு இருக்கு, அது அகவடிவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சக்கரங்கள் அனைத்துமே புறவடிவங்கள். இந்த சக்கரங்கள்ல மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இப்ப பார்த்தோம்னா ஓம் ஓரெழுத்து மந்திரம் அப்படின்ற, இப்ப ஈரெழுத்து மந்திரம் ராம், மூவெழுத்து மந்திரம் முருகா அப்படின், நாலெழுத்து மந்திரம் ஓம் சிவாய நம, ஓம் சிவாய அது நாலெழுத்து மந்திரம், ஐந்தெழுத்து மந்திரம் சிவாய நம, ஆறெழுத்து மந்திரம் சரவண பவ, இப்படி மந்திரங்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டே போகும். இந்த மந்திரங்கள் சிவாய நமங்கிற மந்திரத்தினுடைய பல்வேறு வடிவங்களை கட்டங்களில் வைத்து அடைத்து அதற்கு உருவேற்றி வைப்பார்கள். இந்த மந்திரங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெறுவதற்கு நிச்சயமாக ஒரு யந்திர வடிவம் தேவை. இந்த சித்தர்கள் அவர்கள்லாம் இந்த ஸ்பேஸ் டிராவலர்ம்பாங்க. அதாவது இந்த ஸ்பேஸ் டிராவலராக இருந்தாலும் அவர்கள் வித்தவுட் எனி ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே ஆகாயத்திலேயே பறக்கக்கூடியவர். அவங்களுக்கு ஒரு சக்தி இருந்தது. என்ன சக்தின்னா, இந்த வானத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோள்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு, அந்த கோள்களுடைய சஞ்சாரங்களுக்கும் மனிதனுடைய வாழ்வியல் நிகழ்வுகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த இந்த ரேஸ் வழியா அந்த தொடர்பினுடைய அந்த ரகசியங்களை எல்லாம் இந்த சித்தர்களும் யோகிகளும் கண்டுபிடித்து வைத்திருந்தாங்க. இந்த சித்திரம் என்ன செய்வாங்கன்னா, இந்த கோள்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சீக்ரெட் இந்த சக்கரங்களை பயன்படுத்துவாங்க. ரிமோட் கண்ட்ரோல் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த சக்கரங்களை ரிமோட் கண்ட்ரோலாக வைத்து இந்த கோள்களை எல்லாம் இயக்குவார்கள். அப்போ அந்த சக்கரங்களிலே மந்திரங்களை பொறிப்பார்கள். அது இந்த மந்திரங்கள் வந்து குருநாதர் சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த மந்திரத்தை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் அந்த அதிர்வுகள் உண்டு. எதுனா அந்த ஓம் அப்படிங்கிறான் ஹ்ரீம். இந்த ஹ்ரீம்ங்கிறது வந்து இந்த அம்பாளினுடைய பீஜ மந்திரம். அதே மாதிரி கிளீம் ஸ்டீம் இதெல்லாம் நம்ம உச்சரித்து பார்க்கும்பொழுது ஒரு உடலில் ஒரு அதிர்வுகள் தோன்றும். இதை இந்த பிரயோகிக்கும் பொழுது பிரபஞ்சத்திலே அதிர்வுகள் தெரியும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த அதிர்வுகளின் மூலம் நம்மால் வந்து சில பயன்களை பெற முடியும். அதுக்கு சில சக்கரங்களை எல்லாம் போடுவாங்க. அந்த கோடுக்கு பேர் ரேகைனிக்கு. அந்த கட்டங்கட்டமா வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கட்டங்களுக்கு எல்லாம் மனைன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய திருமந்திரத்துல 25 சக்கரம் உண்டு. நாலாம் நந்தத்துல 25 சக்கரம் உண்டு. அதுல திருவம்பல சக்கரம், ஏரொளி சக்கரம், வைரவ சக்கரம், கோவனாபுரி சக்கரம், அப்புறம் இந்த ஆராதார சக்கரம், இப்படி சக்கரம் வச்சிருக்காங்க. மந்திரமேனி சக்கரம், இந்த மாதிரி ஒரு 25 சக்கரங்களை அவர் சொல்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 25 மட்டும் இல்லை, இன்னும் சக்கரங்கள் உண்டு. இப்போ சிதம்பர சக்கரம்னு இருக்கும், இந்த குளிப்பாணி சித்தர் அருளியது அது விளக்கம் கொடுத்துருக்கிறார். குளிப்பாணி சித்தர் வந்து இந்த சிதம்பர சக்கரத்துக்கே ஒரு நூல் எழுதுகிறார். சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் அது சிதம்பர சக்கரம். அதே மாதிரி பூஜா யந்திரம், அதே மாதிரி பிரயோக யந்திரம், அப்புறம் அந்த பஞ்சபூதங்களையும் இயக்குவதற்காக இந்த பஞ்சபூதங்களினுடைய எழுத்துக்களை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய பஞ்சபூத சக்கரம், இப்படி நிறைய உண்டு. நம்முடைய அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருப்புகழ், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், இப்படி நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கார். இருக்கிறார்னா அருள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவத்தில் உணர்ந்து அப்படியே இறைவனை இப்போ இறைவன் வழியாக வந்தது, அதனால அருளியினார். அந்த கந்தர் அனுபூதிங்கிறது ஒரு 51 பாடல். அந்த 51 பாடலுமே 51 சக்கரங்கள் உண்டு. அந்த 51 சக்கரங்களுக்கும் மந்திரங்கள் உண்டு. இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் அதை அனுபவத்தில் கண்டுபிடிச்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி திருமந்திரம் 300 என்ற ஒரு நூல் உண்டு. அந்த திருமந்திரம் 300 என்ற நூலில் திருமூல தேவநாயனார் அருளியது தான் அந்த அஷ்டக்கண்மங்கள் அப்படின்னு சொல்லி, அது ஒரு வகையான மந்திரங்களையும் யந்திரங்களையும் துருவ எண்களை வைத்து அடைக்கப்பட்டது. அது இன்னும் ரகசியமாக உள்ளது. அந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கும் போதுதான் நம்மளோட எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொன்னது. திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவை ரெண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கின்ற. அப்போ அந்த எழுத்துக்களுக்கும் எழுத்துக்களுக்குரிய எண்கள் அதோட ரகம் தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்ப நம்முடைய இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற திருமூலர் திருமந்திரம் 3000 பாடல் அடங்கியிருக்கிறது. அதில் 4 மந்திரத்தில் குறிப்பிடப்படுகின்ற அத்துணை சக்கரங்களுமே மேக்சிமம் இந்த சிவாய நம என்ற இந்த திரு அந்த 5 எழுத்தினை கொண்டே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த சக்கரங்களை நீங்க பார்த்திருப்போம். இந்த சக்கரங்களை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு அமைப்பு தெரியும். கிட்டத்தட்ட அது வந்து இந்த திருக்கோயில்களினுடைய அமைப்பு மாதிரியே இருக்கும். எப்படின்னா அந்த கோவில பார்த்தீங்கன்னா 4 கோபுரங்கள் இருக்கும், 4 வழி இருக்கும். அதே மாதிரி சக்கரங்கள்ல பாத்தீங்கன்னா 4 வகையான வாசப்படி இருக்கும். கருப்ப கிரகத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா நடுல இறைவன் இருக்கிற மாதிரி இருக்கும் கோவில்ல. அதே மாதிரி அந்த சக்கரத்துல பாத்தீங்கன்னா மையத்துல இறைவன் இருக்கிற மாதிரி அதுக்கு உள்ள உரிய ஒரு எழுத்தை பிடிச்சிருக்கும். அப்போ அந்த திருக்கோயிலினுடைய அமைப்பில் இறைவன் எப்படி உள்ளே இருக்கிறாரோ கருவறையில், அதே போல சக்கரங்களும் சக்கரங்களுக்கு மத்தியில் அந்த இறைவன் எழுந்தொழிருக்கின்ற இடம். அப்ப திருக்கோயில் அமைப்பும் சக்கரத்தினுடைய அமைப்பும் உண்டுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு நம்முடைய உடம்பு அமைக்கப்பட்ட விதமே இந்த திருக்கோயில் இந்த உடம்பு வச்சுதான் திருக்கோயில் நடந்தது. உடல் அமைப்பும் திருக்கோயில் அமைப்பும் ஒன்னதான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆழமான பகுதி. இந்த முதுகு தண்டு தான் கொடிமரம். அந்த நம்மளுக்கு எப்படி உயிர் உள்ள இருக்கிறதோ அது மாதிரி அந்த சிவலிங்கம் உள்ள இருக்கு. அதனாலதான் சீவனுக்குள் சிவமனம் பூத்ததும் பார்த்து திருமந்திரத்துல. அப்ப நம்ம உடம்பு எப்படியோ அதே போலதான் கோவில். அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனையும் காலா மணிவிளக்கு அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடலுக்குள்ள விளக்கம் நம்ம வேற ஒரு தந்திரத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த திருவயின் தெய்வத்திற்கும் இந்த திருக்கோவிலுக்குமே ஒரு தொடர்பு உண்டு. இந்த சீ என்பது சிவத்தை குறிக்கும். அதான் அந்த கர்ப்ப கிரகம் சொல்லக்கூடிய கருவறை அதுதான் சி. அப்ப இந்த அர்த்த மண்டபம், இந்த அர்த்த மண்டபம் இருக்கிற இடம் வந்து வ. அதுதான் அந்த பக்கத்துல சிவன் கோயில பார்த்தீங்கன்னா அது பக்கத்திலேயே அங்க பராசக்தியினுடைய சன்னதி இருக்கும், அம்பாள் சன்னதி இருக்கும். அந்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஷபம், நந்தியம்பெருமான் இல்லையா, அது எழுந்த இருக்கக்கூடிய மகா மண்டபத்துக்கு பேரு யார். அவர் அப்படியே வந்தோம்னா நடராஜ பெருமான் எழுந்தலுள்ள இடம் திருக்கோயில இருக்கும், அது வந்து ய. அதுக்கு முன்னாடி பலிப்பீடம் இருக்கும், அது வந்து ம. அப்ப அங்கிருந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ந ம சி வ. அப்ப திருவேந்திரத்திற்கும் திருக்கோயிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்போ இந்த சக்கரங்கள்ல சில குறியீடு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தா சக்கரங்கள் மாதிரி தெரியும், ஆனா அதுல குறியீடு இருக்கும். இப்படி மேல் நோக்கிய முக்கோணம் இருக்கும். அந்த மேல் நோக்கிய முக்கோணம் பாத்தீங்கன்னா அது சிவத்தை குறிக்கும். அதே முக்கோணம் தலைகீழ போட்டிருப்பாங்க, கீழ் நோக்கிய முக்கோணம், இது சக்தியை குறிக்கும். இந்த ஒரு குறியீடை பார்த்த உடனே இந்த குறியீடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மேல் நோக்கிய முக்கோணமும் இந்த கீழ் நோக்கிய முக்கோணத்தில் இணைச்சிட்டீங்கன்னா அது ஒரு அறுகோணம் ஆயிடும். அறுகோணம் அப்படின்னு சொன்னா அது சிவசக்தி, அது முருகன். இப்போ அப்படி போறோம்னு வச்சுங்களேன், அது மேல் நோக்கிய முக்கோணம், இது கீழ் நோக்கிய முக்கோணம், இணைச்சாச்சு. நடுவில் ஓம் அப்படின்னு போட்டுடுறோம். ஏன்னா ஓம்ங்கிறது ஒரு பீஜா மந்திரம்னு சொல்லணுங்க. அந்த ஆறு பக்கமும் ஆறு சின்ன சின்ன முக்கோணமாக இருக்கும். அது ச ர வ ந ப வ. அப்போ ஓம் சரவண பவ, அப்போ சிவசக்தி, அப்போ சிவமும் சக்தியும் அப்படின்னா அது முருகப்பெருமானுக்கு உள்ள மந்திரமாக வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாரகை, தாரகை அப்படின்னு நட்சத்திரம். இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு இந்த மேல் நோக்கி அப்புறம் கீழ் நோக்கி இழுத்து அப்புறம் இப்படி போய் ஆடி ஆடி அது பார்த்தீங்கன்னா ஐந்து கோணங்கள் இருக்கும். நடுவில் ஒரு வட்டம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓம் அப்படின்னு போட்டு ஐந்துலேயும் பார்த்தீங்கன்னா சி வ ஏ நாம் சிவயன. அப்ப அது உள்ள இந்த முக்கோணங்க குறியீடுகளை பார்க்கணும், எந்த ஷேப்ல இருக்கிறது. சில யந்திரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சூளக்குறி போட்டிருப்பாங்க. அந்த சூளக்குறி போட்டிருந்தாங்கன்னா எட்டு திசைகளையும் போட்டிருப்பாங்க. அந்த திசைகளில் போட்டிருந்தாங்கன்னா அந்த எட்டு திசைகளையும் காப்பு, அந்த காப்புக்காக உள்ளது அந்த சூளக்குறி. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு குறியீடுகள் இருக்கிறது. இப்ப இந்த ஓம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றோம். இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் அது வந்து இந்த சிவாய நம என்ற மந்திரத்தில் உள்ள பொருள் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது சக்தியை குறிக்கும், இந்த ஏ என்பது ஆன்மாவை குறிக்கும், ந என்பது இந்த மறைப்பாற்றல் அதாவது திரோதான சக்தியை குறிக்கும், ம என்பது ஆணவத்தை குறிக்கும். இதுதான் இந்த சிவாய நமங்கிற எழுத்துக்களில் இருக்கக்கூடிய பொருள் விளக்கம். இந்த ஓம் அப்படின்னு சொல்றோம், இந்த ஓம் அப்படி ஓம் சிவாய நம அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா இந்த ஓம் என்பது இந்த புற உலகு, சிவாய நமங்கிறது அகம். இப்போ ஓம் சிவாய நமங்கிறது அப்படின்னா அகத்தையும் புறத்தையும் இணைக்கும். அதனாலதான் நடராஜ பெருமானோட திருமணியில பார்த்தீங்கன்னா இந்த நமசிவாயங்கிற மந்திரம் இருக்கு. அந்த நடராஜ பெருமானுடைய திருமேனியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து பிறப்பேன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 51 சுடர்கள் இருக்கு. தமிழ் எழுத்துக்கள் 51ங்கிறதுனால 51 சுடர்கள் இருக்கு. அது வந்து ஓம் போல நடராஜ பெருமானுடைய திருமேனி மந்திர வடிவமாக பார்க்கின்ற பொழுது அது சிவய நம அல்லது நம சிவய அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த சிவய நம அப்படின்னு நம்ம ஐந்து எழுத்துல இப்ப சிவ என்ற இரண்டு எழுத்து முக்கியம். ஏன்னா சிவமும் சக்தியும் அப்படின்னு. இப்ப சிவமும் சக்தியும் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளோட முக்கியமான கருத்து. இப்ப சூரியன் கதிர் அப்படின்னா ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. இப்ப சூரியன் என்பது சிவம் என்றால் கதிர்கள் என்றால் சக்தி. சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் அப்ப சிவத்திலிருந்து வரக்கூடிய சக்தி. எப்படி சூரியனையும் கதிர்களையும் பிரிக்க முடியாதோ அதே போன்று சிவத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. அதுக்கு பேர் தாதான்மிய சம்பந்தம் அப்படின்னு பேர். பிரிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இத நம்ம சொல்றோம். இப்ப சிவ சிவ சிவன்னு சொல்றோம், இப்ப யாருமே சீன்னு சொல்றது இல்ல, யாருமே வான்னு சொல்றது இல்ல. அப்ப சிவன்னு தான் நம்ம சொல்றோம், சேர்ந்து வரும். இது நம்ம மந்திரத்துல ஒரு ரகசியங்கள் இருக்கிறாங்க. திருமூலர் அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துள்ளே. அப்ப அண்ணல் தான் அங்க இறைவன். இறைவன் இருப்பது அவள் அக்கரத்துக்குள்ளே. அக்கரம்னா எழுத்துன்னு அர்த்தம், அக்ஷரம்ங்கிறது அக்கரம். பெண்ணில் நல்லாலும் பிரான் அக்கரத்துள்ளே. இங்க பிரான்னா சிவன் அர்த்தம். இப்போ சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? அம்பாள் அக்கரத்துக்குள்ளே இருக்கிறார். அம்பாள் எங்கே இருக்கிறார்? சிவபெருமானுடைய அக்ஷரத்தில் இருக்கிறார். இப்போ ஒரு எழுத்து சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சிவ சிவ அப்படின்னு சொல்லுவோம். சிவ சிவ அப்படின்னா இந்த ரெண்டு வாவுக்கு இடையில சி இருக்கும். அந்த ரெண்டு வாவுக்கும் இடையில சி இருந்ததுன்னா இந்த பக்கமும் அம்பாள், இந்த பக்கமும் அம்பாள், நடுவுல சி இருக்கும். இப்போ இந்த சிய தூக்கி நடுவில் போடுங்க. இப்ப சிவ சிவ அப்படின்னா ரெண்டு பக்கமும் வா, நடுவுல சி. வாவை பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் சி, நடுவுல வா. அப்ப சிவ சிவ. இப்ப சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாறும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதான். அப்ப சிவ சிவ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவசக்தியினுடைய ஐக்கியம். அதான் சொன்ன அந்த சி என்பது நிலைப்பு ஆற்றல், வா என்பது இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த சிவ சிவ அப்படிங்கிறதுல நிறைய சொல்ற. இந்த எண்ணி இருவர் இசைந்து அங்கு இருந்திட புண்ணியவாளர் பொருள் அறிவாள் பொறி அது பொருள் அறிவார்களே. இந்த யாருக்கு தெரியும்னா இந்த பொருளை அறியக்கூடியவர்கள் புண்ணியவாளர். இந்த புண்ணியவாளர்னா அதை உணர்ந்த ஞானிகள் அருளாளர்கள், அவங்களுக்கு அதனுடைய உண்மை தெரியும். இப்ப நம்மளுடைய திருக்கழுத்து படியால ஒரு செய்தி, அம்மையப்பரையே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய. அப்ப அம்மையப்பர் தான் சிவ அப்படின்னா சரி, சிவ சிவ அப்படின்னா. இத நம்ம வந்து திருவாசகத்துல ஒரு பாடல் உண்டு. என்ன பாடல்னா, அந்த உடையால் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன்னை அப்படின்னு. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய், பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணே முன்னின்ற. திருவாத்துல சொல்லக்கூடிய ஒரு பாடல். இல்ல உடையால் உந்தன் அடிவிருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி. அப்போ அந்த சி அப்ப ரெண்டு பக்கமும் சி இருந்தா நடுவுல வா இருக்கும், ரெண்டு பக்கமும் வா இருந்தா நடுவுல சி இருக்கும். அப்ப அந்த சிவசக்தியினுடைய ஐக்கியத்தை தான் நம்மளுடைய மாணிக்க பாசத்துல பகிர்ந்து. அப்புறம் நம்முடைய திரிகான சம்பந்தர் ஒரு பாடல் பாடுவார். இல்ல பெண்ணில் அல்லாதடும் பெருந்தகை இருந்ததே என்ற, அத மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளனக பெண்ணினல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. அப்போ பெண்ணில் நல்லாள் பெருந்தகை. அப்ப இறைவனும் இறைவியும் இறைவனும் இறைவியும் சேர்ந்த நிலை. அப்ப சிவ நல்லால் அப்படிங்கறது வந்து ஆகு பெயர், தமிழ்ல வந்து ஆகு பெயர் சொல்லுவாங்க. சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல் உண்டு, இதுல அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி தென்னி வைப்பான் அப்படின்னு சொல்லுவார். அம்மையோடு அப்பனாகி, அப்ப அம்மை அப்பரா இருக்கிறாங்க. இதே கருத்தையே நம்முடைய அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் அவரது இந்த கருத்தை பதிவு பண்ணுகிறார். உமையும் உமையொரு பாகமும் ஏக உருவில் வந்து இங்கு எம்மையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படின்னு. அப்ப உமையும் உமையொரு பாகமும் அப்ப அங்க கலந்த நிலையைத்தான் அவங்க சொல்ற. நம்முடைய சரி, இந்த சித்தர்கள் யாராவது இந்த நிலைய பேசியிருக்காங்களா அப்படின்னு நமக்கெல்லாம் மிகவும் வழிகாட்டக்கூடிய சித்தர் சிவவாக்கியர். ஏன்னா சிவவாக்கியரை படிச்சா திருமந்திரம் ஈஸியா புரியும், அவர் எளிமையா சொல்லிட்டு கூடுவார். அப்ப சிவவாக்கியர் வந்து இந்த கடைசி பாடல்ல ஒரு பாடல் சொல்றார், இந்த சிவாய வசிங்கிற. அப்ப சிவாய வசி, இப்ப சிவ சிவன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதேதான் சிவய வசி. இந்த சிவய வசியில பாத்தீங்கன்னா இப்படி படிச்சாலும் சிவய வசி, இப்படி படித்தாலும் சிவய வசி. கடைசியில சி இருக்கும், இந்த பக்கம் சி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏ இருக்கும், இந்த பக்கம் வா இருக்கும், இந்த பக்கம் வா இருக்கும், நடுவுல ஏ இருக்கும். இப்படி படிச்சா சிவ, இந்த பக்கம் பார்த்தா சிவ, நடுவுல பாத்தீங்கன்னா ஏ. அப்ப சிவய வசி, அப்ப சிவசக்திக்கு நடுவுல ஆன்மா இருக்கும். அவர் இந்த வசி மந்திரத்தை போடுறாரு, வசி மந்திரத்தை பயன்படுத்துறாருங்க. அந்த வசி மந்திரம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து சித்திரகளுக்கு தேவை, அதுக்காக அவர் பயன்படுத்தக்கூடிய மந்திரம். சிவாய வசி என்னவும் ஜபிக்கவும் ககம் எல்லாம், சிவாய வசி என்னவும் ஜபிக்க யாவும் சித்தியாம், சிவாய வசி என்னவும் ஜபிக்க வானமாலலாம், சிவாய வசி என்பது இருதலை தீயாகும். இருதலை மாணிக்கம் வர முடியல, அது மாதிரி இருதலை தீங்கும். அப்ப சிவாய வசி சிவய வசி, அதுல என்ன அப்படின்னா இந்த வா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மாத்திரை கொடுக்குறாரு, வாக்கு ஒரு மாத்திரை தான். ஏன் இந்த வாவுக்கு மட்டும் ரெண்டு மாத்திரை அப்படின்னா, ஆரம்ப நில பழகிறவங்களுக்கு சிவாய வசி அம்பாளுடைய கருணையோடு போறது. அப்படி சிவய வசின்னு சொன்னோம்னா இந்த சீக்கும் ஒரு மாத்திரை, வாவுக்கும் ஒரு மாத்திரை, ஆகவே ஈக்குவலா இருக்கும். கொஞ்சம் மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது ஈக்குவலா இருக்கு. அப்ப சிவய வசி திருமந்திர சக்கரத்திலையும் வரும். இப்ப இந்த மந்திரங்களை நாம வந்து எப்படி நம்ம கணிக்கணும் அல்லது பேசணும் அப்படின்னு, இந்த மந்திரங்கள் பாத்தீங்கன்னா கணிக்கணும், இந்த மனசுக்குள்ளேயே கணித்தல். வெள்ள வரக்கூடாது, வெள்ள வந்துச்சுன்னா பவர் கம்மி. அது வந்து அசபா மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அசபா மந்திரம் வந்து எப்படின்னா, இதுதான் நான்காம் தந்திரத்திலே முதல்ல சொல்ற, இது மூச்சு காட்டிலேயே இருக்கக்கூடிய மந்திரம் அசபா அப்படின்னு சொல்ற. அது வந்து மூச்சு காட்டினுடைய இயக்கம், அதுதான் மந்திரம் அசபா. சபானா வாய் விட்டு சொல்ல முடியாது, மூச்சு காத்துலயே எங்கிட்டு இருக்கு. இது எப்படின்னா அந்த சோன்னு உள்ள எழுக்கணும், ஹம்புன்னு வெளியே எழுக்கணும். ஜபிக்க வேண்டியில்ல, அதை ஜபிக்காமலே சொல்லக்கூடிய மந்திரம் அது. இத வேற மாதிரி சொல்றதா இருந்தா, இந்த ஓம்ங்கிற மந்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மூணா நம்ம டிவைட் பண்ணலாம், அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஒண்ணு வந்து ஹம்ச மந்திரம்னு சொல்லலாம், இன்னொன்னு சோகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம், இன்னொன்னு திருவேந்திருத்து, மூணு ஒண்ணுதான். அது அந்த அசபா மந்திரம் அப்படிங்கிறது ஜபிக்க முடியாத, இந்த வாய் விட்டு ஜபிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே இயங்கக்கூடிய மந்திரம். இது வந்து பிராணனோடு இயந்திருக்கிற மந்திரம். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப திருமால் நம்ம திருப்பார்கடல்ல அப்படியே அறிதுறையில் இருப்பார். அப்போ திருமாலினுடைய இருதயத்தில் தியாகராஜ பெருமாள் அசைந்து ஆடுவாராம். அப்ப அந்த ஊஞ்சல் குருவம், அந்த ஊஞ்சல் ஆடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி முன்னும் பின்னும் அசைந்து ஆடுதல். அந்த அசைந்து ஆடுதல் அதுக்கு பேர் அசம்பாவம். அது ஜபிக்க வேண்டிய இல்லை, அது உள்ளுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கும். ஆடக்கூடிய அந்த திருநடனத்துக்கு அசபா நடனம்னு பேரு. இந்த திருவாரூர்ல வீதி விடங்கள் அப்படின்னு சொல்லி உண்டு, சப்த விடங்கள்ல அது ஒரு தளம், திருவாரூர் வீதி விடங்கள் அப்படின்னு. அந்த வீதி விடங்கள்ல வந்து சிவபெருமான் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேரு அசபா நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மந்திரங்கள் உள்ள எழுத்துக்களை எல்லாம் நம்ம வந்து அனுபவத்துல உணரணும். இந்த அனுபவத்துல சொல்லி சொல்லி தான் படிக்கணும் இதெல்லாம்.
1: அதனால் இந்த ரெண்டு பேருக்கும் சரி, இப்படி பஞ்சம் ஏற்படுது, எல்லாம் நாடெல்லாம் வருத்தப்படுது அப்படின்னாரு. கண்ணுதலான் திருநீற்று சார்பி நோர்க்கும் கவலை வருமோ. அடியோர்கள் எல்லாம் இடையராது பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு கவலை வருமா? வராது. யாருக்கு வரும்? தனக்கோமை இல்லாதான் தாழ் சேராதாருக்கு டன் டன்னா இருக்கும். சேர்ந்தவருக்கு நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. இன்பமே என்னாலும் துன்பமில்லை. ஏன் கண்ணுதலான் திருநீற்று சார்பு இருக்குது, நமக்கு என்னடா கவலை? எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய், என்ன குறையும் இளையம் ஏலோர் எம்பாவாய். அதனால அடியவர்களுக்கு என்ன கவலை இருக்குது? அதனால சரி, திருவருள் காக்கும் என்று சொன்னாங்க ரெண்டு பெரியவர்கள். இந்த பஞ்சம் வந்ததோ பஞ்சத்து நீக்கணுங்கிற வரலாறு இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுது, எல்லாம் நல்ல பக்கம். ஜெயிக்கிறார் வடி நின்று இந்த பாட்டை தெரியணுங்கிறதாத்தான் இவ்வளவு நேரம் சொல்லி தர. இல்லைன்னா செய்தி ரொம்ப சாதாரண செய்தி, எல்லாரும் தெரியும். ஞான சம்பந்த படித்தவங்களும் தெரியவே தெரியாது. இப்படி கொண்டாடலாம். கொண்ட உடனே உலக இயல்பு நிகழ்ச்சியால் அணிந்த தீய உருபதி நோய் உமையடையாதெனினும் மும்பா. பாருங்க, எல்லாம் பெருமான்ட்டேன்னு விட்ட உடனே பெருமான் தான் வந்துடுறாரு. என்ன பண்ணார்? கனவுல தோன்றி, அப்பா ரெண்டு பேர் இருக்கீங்க, இந்த துன்பம் எல்லாம் உங்களையோ உங்களை சார்ந்த அறிவர்களுக்கு வராது. ஆனாலும் மற்றவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், இவங்களும் சாப்பிடணும் அல்லவா, அதற்காக நித்தம் ஒரு காசு வைப்போம். எனினும் நும்பால் நிலவு செவி நெரிசார்ந்தோர் தம்மை வாட்டம் நீக்குதற்கு நித்தம் ஓரோர் காசு நீடும் இலகு மணி பிடத்து குணக்கும் ஏற்கும் யாமளித்தோம் உமக்கு. கிழக்க ஒருத்தருக்கு மேற்கு வாயில ஒருத்தருக்குமா ஒவ்வொரு காசு தரணும் பாத்தீங்களா. எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கணும், தேவைக்கு மீறி கொடுத்தா 20வது நூற்றாண்டு. ஆமா, இவங்க பெரியவங்க சிங்கம். ஆனாலும் கூட தேவைக்கு ஏற்பதான் கொடுக்கணும். இதுக்கு மேல நான் சொல்லல, உலகியல் போனா வருத்தப்படுவாங்க. அதனால சில துறையில இவ்வளவு சம்பளம் வரும்னு எதிர்பார்க்கல, அவங்களே சொல்றாங்க. ஏன் தேவைக்கு மீறி கொடுக்குறீங்க, எப்படி போகும் நாடு? குட்டிச்சு வராதான் போகும். தேவைக்கு மீறி கொடுத்தா குடிச்சு விடதான் நாடு பாத்தீங்களா. ஒவ்வொரு காசு கொடுக்கற இவ்வளவு நல்ல சார்ந்த தக்க பெரியவர்கள் ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு காசு தான் கொடுத்தாரு. ஏன் ஒரு வாரத்துக்கு ஏற்ப ஒரு 7 காசு கொடுக்க கூடாதா? தினமும் போய் நின்றுட்டு இருக்க வேண்டியிருக்கு, 7 காசு வாரம் ஒரு தரமாவது வாங்கிக்கீங்கன்னு ஒரு 7 கொடுக்க கூடாதோ? கொடுக்கல. என்ன தெரியணும், 20வது நூற்றாண்டுக்கு நமக்கு அறவுரை. ஏதேனும் தேவைக்கு உரியது கொடுக்கணும், தேவைக்கு மேல கொடுக்க கூடாது. இதுக்கு மேல சொல்லல, எங்க இளைஞர் உலகம் அல்ல. பையன் கல்லூரில் சேர்த்தம்னு சொன்னா தேவைக்குரிய பணம் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்க கூடாது. அப்பாவை கஞ்சன்னு சொன்னாலும் பரவாயில்லை. வேண்டுகோள் இப்படி, இலகு மணி பீடத்து குணக்கு மேற்கும் யாம் அடித்தோம் உமக்கு. அதே வேற பாருங்க, இன்னொன்னு வேற, இந்த காலம் தீர்ந்தால் அலைகள் புகழீர் தவிர்வதாகும். இந்த பஞ்சம் நீங்கணும்னு இதுக்கு நாங்க தொடர்ந்து தரமாட்டோம். அந்த பஞ்சம் ஏற்பட வரைக்கும் தான் தரணும், பையன் கல்லூரில் படிக்கிற வரைக்கும் தான் தரணும். சரிங்களா, லீவுல வந்துட்டானா நல்லா சாப்பிடுப்பா நல்லா இருப்பான்னு சொல்லணும். அப்போ நீங்க வந்து 7 வரைக்கும் எனக்கு 2500 கொடுத்தீங்களேன்னா அதான் லீவுல இங்க வந்துட்டியாப்பா, மீண்டும் ஜோல மாசம் போகும்போது தரேங்கணுமே தவிர வீட்டுல இருந்தாலும் 2500. இவ ஜீவ என எங்களுக்கு தெரியும், இளைஞர் சமுதாயத்தை பத்தி 40 ஆண்டு நாங்கள் குழந்திருக்கோம். எல்லாம் மீசு முளைச்ச குழந்தைகள் தான். அந்த தவிர்க்கணும், அதாவது தேவைக்கு கொடுக்கணுமே தவிர தேவைக்கு மீறி கொடுக்கணும். அதனால இது ஒவ்வொரு காசு தான் தருவோம், அதுவும் வந்து உங்களுக்கு பஞ்சம் நீங்கன்னா நாங்க நிறுத்திடுவோம்ப்பா. என்ன அருமையான கட்டுக்கோப்பு! இதெல்லாம் தெரியணுங்கிறதா கொஞ்சம் சொல்றேன், தவிர வரலாறு எல்லாம்

திருவேடி மலர் செய்த தவம், அதனால ரெண்டு பேரும் அப்படி இருந்தாங்க. காதல் உடம்பொழுது எடுத்து கொண்டு நின்று கை குவித்து பெருமகிழ்ச்சி கலந்து பொங்க நாதர் விரும்படியார்கள் நாளும் நாளும் நல்விருந்தாய் உண்பதற்கு வருக என்று. பாருங்க, நாடு பூரா பஞ்சம், ஆனா அந்த ரெண்டு அறிவர்கள் மட்டும் ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு அறிவிப்பு செய்து இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நண்பகல் சரியா 12 மணி அளவிலே இந்த இரண்டிடங்களிலும் உணவு தரப்படும். அரியவர்கள் தாங்கள் தங்களுடைய சுற்றத்தார் குடும்பத்தோடு எல்லாம் வந்து உணவு அருந்தலாம் என்று இப்படி செய்தாராம். திரு அமுது எப்படி இருக்கும்னாரு, கறி நெய் பால் தயிர் என்று என்ன ஏத முறாது இனிது ஊட்டி. சிவ சிவ, ஏதோ பஞ்சத்துக்கு போறதுனால அட சாத்த கலரி எப்படி உருண்டையா கொடுப்பாங்கல்ல, நல்லா உட்கார வச்சு இலையும் போட்டு இப்படி செய்தாரலாம். திருவேழி மலையில் இரு திறத்து பெருந்தரைவரும் இருந்த நாளில் இப்படி இருக்கும்போது இப்படியாக அவர் உணவு தந்தாரலாம். இங்க ஒரு அருமையான குறிப்பு, அநேகமா நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலேயே யாரேன்னு சொன்னால் தலை வணங்கி ஏற்றுக்கொள்வோம். இந்த மாதிரி ஒரு சொல் இல்லை, சேக்கிழாருடைய திருப்பெருவத்தில்தான் இருக்கு. சரி, ரெண்டு பேரும் எப்பொழுது உணவு கொடுத்தார்கள் அப்படின்னா இப்பொழுது என்ன சொல்லுவோம், சரிய 12 மணிக்கும். அந்த காலத்துல கடியாரம் அதெல்லாம் இல்லை. அந்த சரிய 12 மணிங்கிறது எந்த அருமையான சொல்லால் சொல்லப்பட்டது, ரொம்ப அருமையான சொல். இரண்டு பேரும் எப்பொழுது உணவளித்தார்கள் என்று சொன்னால் சரிய 12 மணிக்கு. இது இந்த இந்த 20ஆம் நூற்றாண்டுல விளங்கும் தேவை. அந்த காலத்துல நாட்கூறு, நாவண்ணா இட்டண்ணா பூவண்ணா ரூ வல்லினரும் நாட்கூறு, அருமையான சொல். அநேகமா தொல்காப்பிய முதல் மற்ற இன்னைய வரைக்கும் தோன்றும் இலக்கியங்கள் வரையிலும் இந்த சரிய 12 மணி என்பதற்கு நாட்கூறு என்ற அருமையான தமிழ் சொல் பெய்தவர் சேர்க்கிறார். ஒருவர் என்னும் ஒருவர் காண்க நாட்கூறு. நாட்கூறு என்ன, இப்ப நம்ம நம்ம கணக்கு பிடிச்சோம்னா சரியா காலையில 6 மணியிலிருந்து மாலையில 6 மணி வரைக்கும் இது பகல் பகல். அப்ப அது போல மாலையில 6 மணிலிருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் இரவு, இப்படிதான் 24. இதுல இப்ப நாள் பகல் நாள் இரவு நாள்னு சொன்னா பகல் நாள் என்னது, காலை 6 மணி முதல் மாலையில 6 மணி வரைக்கும் இது பகல் நாள் பகற்பொழுது. அதுல நாட்கூறு சரிய அந்த நடுப்புற போட்டோம்னா எத்தனை வரும், 12 மணி வரும். ஆமா, நீங்க 6:00 12 மணி இந்த 12 மணில சரிய நடுவில் போட்டீங்கன்னா எத்தனை வரும், 6 மணி. அப்ப காலையில 6:00 to 12 மணி. இந்த 12வது மணின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, 2 மடங்கள்லயும் அருமையா சாப்பிடும். அதுவும் 11:30 இலை போட்டோம், 11:30 போட்டாதான் 12 மணிக்கு அவங்க கை வைக்கலாம். ஏன், மகேஸ்வர பூஜை எல்லாம் உண்டல்ல, வச்சவன உள்ளதல்றத ஆடு மாடா சிவ சிவ, அதனால வச்சா வச்சிருப்பாங்க, இருந்ததானே இருந்தபடி இருந்து காட்டும் இலை, அவ்வளவுதான். பின்ன என்ன செய்வாங்க, அருமையா அந்த வந்த அடிவளை எல்லாம் மகேஸ்வரர்களாக கருதி அவர்கள் முதல்ல மலர் அப்படி இட்டு அதன் பிறகு தீபாவளி தூபம் காட்டி அதன் பிறகு நிவேதனம் செஞ்சு மீண்டும் தூபம் காட்டி மீண்டும் கல்பூரம் அப்படியே எல்லாருக்கும் காட்டி போய் அதன் பிறகு தான் நின்று இந்த நாட்டில நல்லதாக நல்ல காலம் தோறும் மழை பெய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல திருவள்ளு சொற்பதாக இங்க இருக்கிற அடியாரர்களுக்கு விஞ்ஞானமும் அதான் சொல்லுவான். இன்னைக்கு மடங்கள்ல அப்படிதான் சொல்லணும் இல்லவா, ரெண்டு பெருகணும்பாங்க. இங்க சாப்பிடுறவங்களால மகேஸ்வரர்களுக்கு என்ன பெருகணும்னா ரெண்டு பெருகணும், என்னது, 2:2 சிவஞானமும் தீர்க்காயுசும் பெறுவதாக திருவுளத்தடைக்கே. நல்ல சிவஞானம் வரணும், தீர்க்காயுசு நிலைமிசை நீடு வாழ்வார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்லாததா, அதனால பெருமானை அணங்கினா நிலைமிசை நீடு வாழ்வார், அது தீர்க்காயுசு சரிங்களா. நீடு வாழ்தல் என்பது அருமையான தமிழ், தீர்க்காயுசுங்கிறது அருமையான வடக்கம் வேற ஒண்ணு, அதனால நீடு வாழ. அது ரெண்டையும் அவங்க சொல்லி பிறகு அவர்கள் உட்கார்ந்து யாரு நமக்கு வழிபாடு செய்தவங்களாம் அவர்களுக்கு நீங்க திருநீர் எல்லாம் கொடுத்து, ஏன்னா நம்ம வந்து அப்ப மகேஸ்வரராக கருதுறதுனால நம்ம என்ன நினைக்கணும் கேட்டா நம்மை மகேஸ்வரராக கருதணும். கருதணும்னா என்ன அர்த்தம், நாம தான் திருவருமான திருவைந்தெழுத்து நாம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். எது, இந்த வழிபாடு நடக்கிற வரைக்கும் வழிபாடு நடந்து இது மாதிரிலாம் சொன்ன பிறகு அவங்க சில பேர்ட்ட திருநீர் வாங்குவாங்க, அது வாங்கிட்டு திருநீர் கொடுத்து இட்டு விடுறோம். அவங்க போய் உட்கார்ந்த பிறகு இனி அடியோர்கள் எல்லோரும் உணவருந்தலாம் என்று அவங்க சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் கையே வைக்கணும், இங்க என்ன பரிமாறுறதுன்னு தெரியணும். ஏன், தன்னைதான் சிவோகமா நினைச்சுக்கிட்டாங்களே, அதனால எங்க கறி வச்சாங்க எவ்வளவு வச்சாங்க இதெல்லாம் தெரியக்கூடாது. ஆமா தெரியக்கூடாது.
இந்த மாதிரி அவங்க வந்து திருநீர் பெற்ற பிறகுதான் நாமே

0: சுற்றி பார்த்து நாம் யார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை யார் அறிவார், ஆஹா அப்படின்னு நினைக்கணும். கருதுறவங்களும் மகேஸ்வரராகவே கருதணும். கருதப்படுகின்ற அந்த அறிவர்களும் தன்னை மகேஸ்வரராகவே தியானம் பண்ணிட்டு அதெல்லாம் நிறைய பெற்ற பிறகு அடியாரில் அமுது அருந்தலாம் என்று அந்த சொன்ன பிறகு அப்புறம் தான் பார்த்தா தெரியும். அப்படி தெரியும் போது கூட சரிங்களா, தெரியும் போது கூட அதனாலதான் அந்த காலத்துல இங்கெல்லாம் நீங்க அருமையா செய்வீங்க. பருப்புன்னு ஒண்ணு உண்டு, மேல அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஐசி பருப்பு அப்படிங்க நாம ஏன், அதெல்லாம் கிடையாது, பூட்டுது. அதெல்லாம் நெய் நெய் பூட்டுது. அதனால என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, சாதம் பருமாறுறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏறத்தால கொஞ்சமா தான் பருமாறுவாங்க. அப்படி பருமாறும் போது இந்த பரம் பருப்பு இருக்கும், அதுல நெய் போட்டு போயிருப்பாங்க, நெய் போட்டு போயிருப்பாங்க. இவங்க என்ன இருக்கணும்னா, அப்படி இந்த பரம் கொஞ்சம் எடுத்து சாதத்தை அந்த நெய் சாதம் பருப்பு சாதத்தோட பிரசிஞ்சு திரும்ப இவங்க அதை எடுத்து வச்சு நிவேதனம் பண்ணிட்டு காக்காக்கி வைக்கிறவங்கன்னா எடுத்து ஐயா கொஞ்சம் காகத்துக்கு வச்சுக்குவாங்க சொல்லிட்டு அதன் பிறகு எடுப்பாங்க. அதன் பிறகுதான் சாம்பாரே வரணும், இல்லன்னா அதுக்கப்புறம் மூச்சியே வரக்கூடாது. அது கூட இவங்க என்ன பண்ணும் அப்படின்னு போதுன்னா, இந்த சாதம் நெய் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் எடுத்து இந்த கூட்டுன்னு ஒண்ணு உண்டு, எதுக்கு வைக்கிறதுன்னு கேட்டா காலையில அவங்க சாப்பிட்டவங்க தொண்டை. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் நடுப்புற இடையே காபி டீ இதெல்லாம் கிடையாது, அதனால அந்த தொண்டை அப்படியே இருக்கும். அதனால எடுத்து எடுப்பிலேயே போட்டு சாம்பார் வச்சு உரப்பு வைக்க வேண்டாம், இந்த நெய் மனம் இந்த பருப்பு மனம் அதோட அந்த கூட்டை கொஞ்சம் அப்படி தொட்டு சாப்பிட்டு அப்படி தொட்டு இருக்கும் போது சாம்பார் வரும். வந்தா இவங்க அப்படி ஒதுக்கினா அதுல ஒதுக்க வரணும். நடுப்புற குழியை போட்டு மேட்டூடாமலேயே தண்ணி இல்ல, இங்க தண்ணி வைக்கிறது சாம்பார் இருக்க வைக்கிறத டேமே அல்லது சாதம். எனவே பருமாறவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும், அதோட விட்டுருங்க. எனவே அதனால அந்த அந்த அளவுக்கு வேண்டிய அளவுக்கு சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் அந்த முறுக்குழம்பு, அப்புறம் சரிங்களா பாயசம், அப்படி எல்லாம் தான் இருக்கு. இன்னைக்கு ஏதோ இதெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இருக்கு, மடங்கள்ல இருக்கு. அதுல நாங்கள் சாப்பிட்டவன் திருப்பணம் தாள் அப்படின்னு சொன்னா இந்த நாட்கூறு அப்ப பயன்படுத்தப்பட்டது, இப்ப கொஞ்சம் தள்ளுது. திருவாவூர்லதான் அப்ப இந்த நாட்கூறு இருக்கு. இன்னைய அளவுல சரியா 12 மணிக்கு போட்டுருவோம். இன்னைக்கு இருக்கு திருப்பணம் தாள், ஒரு காலத்துல இருந்தது 12 அங்க மணி அப்படி அடிச்சாங்கன்னா நீங்க நெய் சாதம் தத்துவீங்க. ஆகவே மகேஸ்வர பூஜை என்பது உண்மையா. ரெண்டாவது இன்னொன்னு ஒண்ணு, இப்ப அப்படியான நாம எல்லாம் 2 மணிக்கு போறோமே நினைக்காதீங்க, நம்ம தான் காலையில வச்சு ஏத்திட்டோமே. அப்ப எல்லாம் தெரியாது அவங்களுக்கு, சிவ பூஜை முடிச்சவங்கன்னா 10 மணிக்கு உட்காருவாங்க, காஃபி ஏதும் ஒண்ணு எல்லாம் அருமையா. முதல் சந்திப்பே சாப்பாடுங்கிறது மத்தியானம் தான் சந்திப்பு. நாம இது 3ஆம் சந்திப்போ 5ஆம் சந்திப்போ இங்க யாரையும் குறிப்பு நல்ல கற்பனையே அப்படி இருக்கு, அப்படிதான் இருக்கு. ஏது காலையில உணவு கிடையாது அப்பெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு. இப்ப எங்க வீட்டுல கூட நாங்கெல்லாம் பழையது எங்களுக்கு போட்டுருவாங்க, அவ்வளவுதான். நாங்க பழைய சாப்பிட்டு பழைய எடுத்துட்டு போடுவோம், ஏன்னா தொட்டியம் போனாதான் எலிமெண்ட் ஸ்கூல்ல கண்ணால பாக்கலாம். இப்போ 3.5 7 மைல் போனா தான் எலிமெண்ட் ஸ்கூல்ல கண்ணால பார்த்தோம். ஆமா, இப்ப வீதி தோறும் 2 பள்ளி என்றெல்லாம் இருக்குது, என்ன வசதி இருக்குது. பழைய சாப்பிட்டு எடுத்துட்டு போடுவோம், பெரியவங்க இவரும் காஃபியோட சரி, பூஜையெல்லாம் முடிச்சு வச்சு எங்கேயா போயிட்டு வந்தாலும் மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிடும். ஆனா நல்லா ஒரு சாம்பார் ரசம் கறி கூட்டா இருக்கும், பெரியவங்க காலை சாப்பாடு இல்லையே. அதனால இப்படி எல்லாம் இருந்த காலம். இதெல்லாம் நம்ம இதோ இதனால என்ன, நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாலும் நாட்கூறுங்கிற தமிழை மறந்துடக்கூடாது. நாட்கூறு சரியா 12 மணிக்கு என்ன பேரு, நாட்கூறு. ஒரு நாளில் சரியான கூறு நடு கூறுவது அது 12 மணிங்கிறது நம்ம இப்ப விளங்க நமக்கு விளங்கணும்னு சொல்றது தவிர இந்த 12 மணிங்கிறது வராது. இப்போ நாட்கூறு இந்த சொல்லை பயன்படுத்தி இப்படி சொன்னது அநேகமா சங்ககால இலக்கியங்கள்ல கூட இல்லை. கூறு கூறுனா 15. எனவே பாருங்க மீண்டும் அதை குறிக்கிறார் 2வது லியம். நாவினுக்கு வேந்த திருமடத்தில் தொண்டர் நாட்கூறு திருவமுது செய்ய கண்டு சேவுகைத்தார் அருள் பெற்ற பிள்ளையாரதம் திருமடத்தில் அமுதாக்கு வாரி நோக்கி தீவினைக்கு நீர் என்றும் அடிவியாதிய திருவமுது காலத்தால் ஆக்கி இங்கு மேமிக்க அடியவர் களியா வண்ணம் விளைந்தவார் எங்கோலோ விளம்பும் என்றார். பாருங்க நம்ம நாவுக்கரசுடைய திருமடத்துல சரிய 12 மணியான சாப்பாடு. எதுக்கால நாவுக்கரச ஞானசமுத்திர திருமடத்துல 12:30 1:30 இப்படி ஆகுது. சும்மா இருக்குதா, யாராவது சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அதனால யாரோ 4 பேர். அது என்ன பாருங்க, நாவுக்கரச மடத்துல சரியா 12:30 பருப்பு சாதம் கை வச்சுடலாம் உள்ள போகுது, இங்க சரியா 12:30 1 மணி ஆகுது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது இப்படி என்ன என்னன்னு கேட்டு எல்லாம் ஞானசம்பந்தருடைய உள்ளத்துக்கு போச்சு. போன உடனே அவரை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா என்ன ஏன் இப்படி ஏன் காலதாமதம் என்று கேட்டார். அப்பதான் சொன்னான் என்ன சொல்லுகிறார்கள், ரொம்ப அருமையான நிகழ்ச்சி எல்லாம் இல்லவா. திருமறையோர் தலைவர் தாம் அருளி செய்ய திருமடத்தில் அமுதமிப்போர் செப்புவார்கள் ஒரு பரிசும் அறிந்துள்ளோம் இதனை. முதல்ல என்ன சொல்லிட்டாங்க, அடியவங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணு விளங்கல சுவாமி. ஏன் என்ன என்ன என்ன சும்மா சொல்லுங்க. ஏன்னா நம்ம காசு கொஞ்சம் செல்லா காசா இருக்குங்கறத எப்படி சொல்லுதுன்னு தயங்குறாங்க. அதான் நம்ம காசு செல்லையா பணியாளர் அப்படி சொல்லலாம். இப்போ எல்லாம் உங்க யோகித உங்க காசு, நானும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்றோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது பெரியவங்க கேட்கும். அதனால அடியவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, ஏன் கால தாமதம் ஆகுதுன்னு இது ஒரு முன்னுரை முன்னுரை. இது ஒரு பரிசு அறிந்திரோம் இதனை, உம்மை உடையவர் பார் பெரும் படிக்கா சொந்தும் கொண்டு கருதியவர் வாரங்கொள்ள வேண்டி சென்றார் காசு தனி வாசிப்பட வேண்டும் என்பார். என்னமோ நாங்க கடைக்கு எடுத்துட்டு போறோம், எதுக்கால திருநாவுக்கரசு அங்க மடத்துல இருந்து வரவங்க எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க காசு வந்தவன பார்த்தவொடனே அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டு என்னப்பா வேணும் ஏ நிறுத்துறா ஐயாவுக்கு முதல்ல போட்டு அனுப்பு அப்படிங்கிறான். யாரு திருநாவுக்கரசர் பணம்னா நம்ம பணம் கொண்டு போட்டு கொடுத்தவொடனே இப்படிங்கிறார் இப்படிங்கிறார் அப்படிங்கிறார் அல்லவா. இந்த காலத்து 5 ரூபா நோட்டுன்னு வச்சுங்களேன், நான் தான் சொல்றது. இப்ப எல்லாம் மனுஷனை சபிக்கணும்னா வேணாம், 20ஆம் நூற்றாண்டு 5 ரூபா போல ஆகுதுன்ட்டா போதும். என்ன பாடுபட்டுதான் அந்த 5 ரூபா, 1 ரூபா 2 ரூபாலாம் நல்லா இருக்குது. இந்த 5 தான் ஏன் தான் இப்படி போச்சு தெரியல. அதனால 20ஆம் நூற்றாண்டு நீங்க 5 ரூபாய் கொடுத்தவொடனே ஏற இறங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா நீங்க ஆனா அருமையா அப்படி கல்ல ஒத்திக்கிற மாதிரி புது காசு கொடுங்க அப்படி ஒத்திக்கிறவன்னு இருப்பாங்க. ஆனா அந்த 5 ரூபா மட்டும்தான் இப்படி ஏன் போச்சுன்னு தெரியல. நிறைய அடிச்சுழைச்சுட்டாங்களா என்ன பண்றாங்க இல்ல, 5 ரூபா படாத பாடுபடும். எனவே இந்த காசு இருக்குது, அந்த ஞான சம்பந்தர் அந்த வலைய பணியாட்கள் போய் கொண்டு கொடுத்தா தட்டி கட்டி பார்த்துட்டு செல்லுலேன்னு சொல்லவும் கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஒரு அடியவருடைய இதுல வந்திருக்காங்க தெரியுது. ஆனா செல்லு நம்மளும் திரும்ப மாத்த முடியல. ஐயா கொஞ்சம் இருங்க போட சொல்றேன் என்று சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வந்ததை போட்டுட்டு கடைசியா சரி சரி ஐயாவுக்கும் போடுறேன் அப்படிங்கிறாங்க. எனவே அந்த கொடுக்கற இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் காலந்தாழ்த்து போகுது. யாரு நம்ம ஞான சம்பந்தர் காசுக்கு அதுலன்னா அல்ல, இப்ப 2 ரூபா மாதிரி சில 2 ரூபாலாம் பார்த்தா கண்ண ஒத்திக்கல மாதிரி இருக்கு அல்லவா. இப்பதான் அடிச்சு வந்துட்டு இருக்கு அப்படி அப்படி ஒத்திக்கிட்டு ஐயா ஏ அதான் அப்புறம் வச்சுக்க நீங்க பாவம் மடம் திருநாவுக்கரசு மடம் இது முதல்ல போடுப்பா அந்த அரிசி வேணாம்ப்பா வேணாம் நல்லதா போ நல்லதா. ஏன் அந்த பணம் பார்த்தாலே எப்படி இருக்கு, இவர் பணம் பார்த்தா அப்படி இருக்கு, இது எப்படி போய் சொல்றது கேக்குறோம் கேக்குற. அதான் சொல்றார் எப்படி ரொம்ப அருமையா நாகரிகமா சொல்றாரு. ஒரு பரிசு அறிந்திலோம் முதல்ல எங்களுக்கு ஒண்ணும் தெரியல திருவருள் என்ன அப்படி விண்ணப்பம் செய்துட்டு அப்படின்னு சொல்லும் போது உடையவர்வால் பெரும் படிக்காசு ஒன்றும் கொண்டு கருதியை எல்லாம் கொள்ள வேண்டி சென்றால் காசு தனி பாசிப்பட வேண்டும் என்பார். நம்ம போனோம்னா கொஞ்சம் இருப்பா ஏயா என்ன பணம் இப்படி ஏன் செல்லாத வாங்குறீங்க கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கப்படாதா சரி சரி இருக்க இருக்க அப்படின்னு சொல்ற வாகீசர் நாவுக்கரச மடத்துல இருந்து போனா என்ன வாங்குறேன்னா பெருமுனிவர் வாகீசர் பெற்ற காசு பேணியே கொள்வர் அதை வாங்கினா கண்ணில் ஒத்திக்கிட்டு ஏ இது முதல்ல போடுறாங்கிறாங்க. எங்களுக்கு தெரியல சாமி, கடையில போனா நம்ம சாமான் வாங்க கொஞ்சம் நேரம் ஆகுது, அவங்க சாமான் போடுறது உடனே கொடுத்துடுறாங்க. அந்த காலதாமதம் தவிர அடியவங்களால் காலதாமதம் இல்லை, எங்களால ஒண்ணும் இல்லைன்னு உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையா உடையாய் அடிமைக்கு ஆரண்டு. அது மாதிரி எங்களால ஏதோ குறைவை நேராது சுவாமி, ஆனா இந்த மாதிரி அடைச்சு கழுகிறார். பார்த்தா சிவ சிவ திருஞான சம்பந்தர் அதனை கேட்டு சிந்திப்பார். சிவபெருமான் நமக்கு தந்த ஒரு காசு வாசிப்பட மற்ற காசு நன்றாகி வாசிப்படாது ஒடிவான் அந்த பெருவாய்மை திருநாவுக்கரச தொண்டாம் பெருங்காசா மாதலினால். பாருங்க நம்ம போடுறக்கிற ஆள்னா அது என்ன கொடுக்கற காசுல என்ன நாமனு தான் அடிமையா இருக்கிறோம் பாடுறோம் தேவாரம் எல்லாம் அவரும் தான் பாடுறார் என்று யார் மேல அழுக்காறு வரும். சாதாரண மனித உள்ளத்துக்கு 100க்கு 99 ஆளுக்கு நாவுக்கரசர் அவர் தான் பெரியவரை வரும். ஆனால் அப்படி இருந்தால் அவர் ஞான சம்பந்தர் ஆகா நம்மோட சேர்த்து உட்கார வைக்க வேண்டியதுதான். ஞான சம்பந்தரே வந்தாலும் சுவாமி அடாடாடா அங்க மேல வேணாம் சுவாமி இப்படி போய் உட்காருங்க பரவாயில்ல இப்படி கீழே உட்காருங்க அப்படின்னு. ஏன் அப்படிப்பட்ட உள்ள முடையவர் அல்ல. என்ன கருதினா ஏன் பெருமான் அப்படின்னாரு, திருத்தொண்டால் பெருங்காசு ஆதலினால் கையுடவாரப்படி செய்து வருந்தி பெறுகிற காசு அதனால பெருமான் தந்தார். நாம பெருமாள் தாளம் போடுறத தவிர அதிகமா இல்லை, தாளம் போட்டு வாங்குறத தவிர வேறொன்னும் இல்லை, அதனால சரதாகும் என்று. எனவே அவருக்கு கொடுத்த காசு தகும் என்றும் தமக்கு கொடுத்த காசு தகும் என்றும் கருது. ஆனால் அடியவர்களுக்கு உணவு காலம் தாழ்க்குதே என்ற ஒரு கருத்தினால்தான் பெருமாண்டப்படும். இதெல்லாம் எவ்வளவு பண்பாடு தெரியுங்களா, இந்த மறிக்காசு பெற்றதுங்கிறது அது நம்ம போல இருக்கவங்களுக்கு பல தரம் படிச்சது கேட்டது. ஆனால் அங்கங்க இருக்கிற சில செய்திகள் தான் நம்ம ஈர்க்கிறது. ஆதலால் என்ன கருதினார், பெரியோன் தன்னை வருநாள்கள் தருங்காசு வாசி தீரப்பாடுவன். இனிமேலாவது நம்ம பணமும் போன உடனே அவன் இந்த வாணிகள் வாங்குவதற்கு ஏற்ப நான் வாசி தீர பாடுவோம் என்றார். போனார். மற்ற நாள் தம்பிரான் கோயில் புக்கு வாசி தீர்ந்தருளும் என பதியம் பாடி பெற்றபடி நற்காசு கொன்று பாடினார். உடனே பெருமானும் அருமையா தந்தார்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான், நல்ல பிரிய முழவாத ஊரமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குருவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன் அடியில் வைத்தான். மருந்துருவாய்ந்தெடுத்தை உபதேசித்தான். வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நலவாசக அமாவையத்தார்க்கு சேர்த்து வைத்தான். அவனடியை சிரத்தில் வைப்பான். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதே பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகி அம்பலவாணருடைய பெருங்கருணையனாலே இன்று திருவாத உரடியில் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே திருவாத ஊரடிகளுக்கு பரமாச்சாரியராகிய பரமேஸ்வரன் முத்தி பஞ்சாக்கரத்தை உபதேசித்து அவரை சிவஞான வடிவமாக ஆக்குகின்ற அந்த நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளது. பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே இந்த தமிழ்நாட்டிலே நம்மீது வைத்திருக்கிற பிரியத்தினாலே கைலாயத்தில் இருந்தவர்களை எல்லாம் இங்கே வரச் செய்து அவர்களுக்கு ஞானத்தை அள்ளி கொடுத்து அதன் மூலமாக பாடலை பாடச் செய்து அதன் மூலமாக நம்மை ஆண்டு கொள்கிறார். அதிலே இந்த நிகழ்ச்சியும் அவர் பாடிய திருவாசகமும் அளவில்லாத பெருமையும் அளவில்லாத உபகாரமும் செய்தது. பரமேஸ்வரன் கைலாயத்தையே திருப்பெருந்துறைக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறான். யாருக்காக? மாணிக்கவாசகருக்காக. மாணிக்கவாசர் ஆண்டு கொள்வதற்காக கைலாயமே திருப்பெருந்துறைக்கு வந்திருக்கிறது. அங்க இருக்கிற ஜபகணங்கள் அத்தனையும் பரமேஸ்வரனோடு வந்திருக்கிறார்கள். பரமேஸ்வரன் திருவாத உரடிகளை ஆண்டு கொள்வதற்காக எத்தனையோ வடிவங்களை உடையவராக இருப்பவர். போக வடிவமாகவும் யோக வடிவமாகவும் வேக வடிவமாகவும் இருப்பவர். அவரை இவரை ஆண்டு கொள்வதற்காக ஆச்சாரிய திருமேனி கொண்டெழுந்து போக வடிவம் யோக வடிவம் வேக வடிவம். போக வடிவம் என்றால் சோமாஸ்கந்தர், அர்த்தநாரி, கல்யாண சுந்தரர் முதலான வடிவங்கள். யோக வடிவம் என்றால் தட்சிணாமூர்த்தம். வேக வடிவம் என்றால் காலசங்காரர் முதலான வடிவங்கள். இந்த போக வடிவமாயிருப்பது உலக இன்பத்தை தரும். வேக வடிவம் சங்காரத்தை குடிப்பது. யோக வடிவமாகிய தட்சிணாமூர்த்த வடிவம் ஞானத்தை தரும். ஒருவருக்கு தகுதி உடையவருக்கு ஞானத்தை தந்தால் அவர் மூலமாக எத்தனையோ கோடி காலம் எத்தனையோ கோடி மக்கள் ஞானத்தை பெறுகிறார். இந்த உபகாரத்தை இப்படித்தான் செய்யணும் என்பதற்காக பரமேஸ்வரன் பரமாச்சாரியராக திருமேனி உண்டு சிவகணங்களோடு திருப்பெருந்துறையிலே குறுந்தவர நடையிலே திருவாத உரடிகள் வருவான் என்று சொல்லி இவருக்கு தெரியாது, திருவாத உரடிகளுக்கு தெரியாது. சிவா சுவாமி வருவார்னு இவருக்கு தெரியாது, சாமிக்கு தெரியும். வாதவுரன் வருவான், குதிரை வாங்க வருவான்னு சுவாமிக்கு தெரியும். வாத உரடிகளுக்கு தெரியாது, சாமி வந்திருப்பான்னு தெரியாது, வருவான்னு தெரியாது. அதனாலே வருகின்ற வழியிலே அவரை மறித்து சிவஞானியாக ஆக்கி அதன் மூலமாக இந்த நாட்டுக்கு சிவபக்தியும் சிவபெருமானே பரம்பொருள் என்பதையும் சைவ சமயமே சமயம் என்பதையும் எல்லாரும் அறியும்படியாக செய்யணும் என்பதற்காக ஞானாசிரியர் திருமேனி கொண்டு எழுந்தபடி இருந்தார். பாதவுரடிகள் வந்தார், கண்டார், அளவில்லாத ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினாரு. கண்ணீர் ஆறாக பெருகியது. திருவடியில் விழுந்தாரு, கண்ணீர் ஆறாக பெருகியது. குதிரை வாங்க கொண்டு வந்த அந்த பொண்ணை எல்லாம் சுவாமியுடைய திருவடியில காணிக்கையாக வைத்து விட்டார். அப்படி காணிக்கையாக வைத்த பிறகு இவரை ஆண்டு கொள்வதற்காகவே வேறு எந்த வேலையும் கிடையாது, திருவாதவுரனை ஆண்டு கொள்ள வேணும் என்பதற்காக. ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று என்று கீர்த்தி திருவகவர். அப்படி வந்த பரமேஸ்வரன் வாத உரடிகளை பார்த்து நயன தீட்சையை பண்ணி, பரிச தீட்சையை பண்ணி, மானத தீட்சை, யோக தீட்சை, அவுத்திரி தீட்சை, எல்லா வகையான தீட்சைகளையும் பண்ணி அதற்கு மேலே அவருடைய பக்குவம் அதிகமாக ஆகியது. இப்பொழுது மந்திரி வேடம் இல்லை, மந்திரி வேடத்தோடு அடை ஆபரணங்களோடு இருந்தார் அல்லவா, இப்பொழுது எப்படி இருக்கிறாரு? குருநாதனுக்கு முன்னாலே சிவவேடம், திருநீரு உத்தராக்கத்தோடு சிவவேடத்தோடு இருக்கிறார். ஆச்சாரியன் நமகோடி மதித்தது என்ன பிரகாசம் என்றார் போல, அப்படி பூர்ணச்சந்திரனை போல எழுந்தருளி இருக்கிறான். திருநீற்று கோலம் உருத்தராக்கமணி தெற்கு முகமாக சின்முத்தலையோடு சிவஞானபோதத்தோடு அந்த சிவகணங்கள் அத்தனையும் எல்லாம் சிவவேடம், எல்லாம் சிவ சிவகணங்கள் எப்படி இருக்கும், எல்லாம் சிவகணங்கள் பிரகாசமாக அந்த 999 சிவகணங்களும் ஆச்சரியமாக பார்க்கிறது. வாதவுரடிகளை பக்கத்திலே வரச்சு அவருக்கு செய்த உபசாரத்தை பார்த்து, யார் செய்த உபசாரம், சிவருமான் செய்த உபசாரத்தை பார்த்து, சாமி நமக்கெல்லாம் இப்படி செய்யவில்லையே, கைலாயத்திலே இருந்து நமக்கெல்லாம் இப்படி செய்யவில்லையே, உலகத்தில் ஒரு மனிதர் வடிவத்தில் இருக்கிற இவரை வரவழைத்து இவ்வளவு உபசாரம் பரமேஸ்வரன் பண்றாரு. அந்த ஜீவகணங்கள் ஆச்சரியமாக பார்க்கிறது. தேவர்கள் எல்லாம் ஆகாயத்தில் வந்து குவிந்து விட்டார்கள். பிரமேந்திராதி தேவர்கள் எல்லாம் ஆகாயத்தில் வந்து இந்த சுவாமி செய்கின்ற இந்த ஆச்சரியமான செயலை ஆகாயத்திலிருந்து பார்க்கிறார்கள். இவர் ஆனந்த வெள்ளத்திலையும் மூழ்கி இருக்கிறாரு, இவர் பத்தி வலைய வைத்திருக்கிறாரு, சிவபெருமான் அருள் வலைய வைத்திருக்கிறார். அருள் வலையினால இவரை பிடிக்கிறாரு, இவர் பத்தி வலையினால அவரை பிடிக்கிறார். பத்தி வலையில் படுவோன்னு காணும். அப்படி அந்த ஆச்சாரியனுடைய திருமேனியை கண்டு அழகில்லாத ஆனந்த முங்கி ஆனந்த கண்ணீர் விரிகி அப்படி நிற்கும் போது, இப்பொழுது சமயம் விசேடம் நிர்வாண தீட்சை, இப்ப நடக்கிறது நிர்வாண தீட்சை, இப்ப பண்றது 3 தீட்சை ஒரே காலத்தில் பண்றாரு. சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை மூன்றையும் ஒரே காலத்தில் செய்கிறார். யார் செய்கிறார்? பரமேஸ்வரன் செய்யும். எல்லாம் செய்ய வல்லவன் ஆகையினாலே ஒரே காலத்தில் 3 தீக்கையும் பண்ணுகிறார். அப்படி அந்த சமய தீட்சையிலே உயிருக்கு உண்டான மலக்குற்றங்கள் ஒரு கால் பாக நீங்கும், விசேட தீட்சையிலே அரைப்பாக நீங்கும், நிர்வாண தீட்சையிலே முழுவதும் நீங்கும். அந்த நிர்வாண தீட்சை தான் தீட்சை என்று கூட எங்க குருநாதர் சொல்லுவார். தீட்சைனா நிர்வாண தீட்சை தான். அதிலே அத்துவ சுத்தி என்று ஒரு வகை, அது 6 அத்துவாக்கள். 6 அத்துவாக்கள், மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை என்ற 6 அத்துவாக்கள். அப்படி அந்த 6 அத்துவாக்களையும் சுத்தி செய்யும். அது 3 சொற்பிரபஞ்சம், 3 பொருட்பிரபஞ்சம். மந்திரம், பதம், வண்ணம் மூன்றும் சொல்லாக இருப்பது, புவனம், தத்துவம், கலை மூன்றும் பொருளாக இருப்பது. சொல்லும் பொருளுந்தா உலகம் முழுவதும், சொல்லும் சொல் பொருள் ரெண்டுக்குள்ள அடங்கி இப்படி அந்த மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவங்களை ஆகிய 6 அத்துவாக்களையும் சுத்தி செய்யும். இந்த அத்துவாக்களிலேனா, அத்துவா என்றால் வழியின் வேறு, இதுலனா உயிர்கள் வாழ்கிறது, பாவம் செய்வது, புண்ணியம் செய்வது எல்லாம் இந்த அத்துவாக்களில். சொல்லு பொருள், சொல்லு பொருள் ரெண்டு உள்ள அடங்கி போகும். சொற்பிரபஞ்சம், உருப்பிரபஞ்சம் என்று அதை சொல்வார். அந்த 6 அத்துவாக்களையும் சுத்தி செய்யும். அந்த 6 அத்துவாக்களில் இந்த ஆன்மாவுக்கு இருக்கின்ற கண்மங்களை எல்லாம் சுத்தமாக ஒரே சமயத்தில் நீக்கி, ஒரே சமயத்திலே நீ சிவமயமாக ஆக்கி. பக்கத்திலே பாதவுரடிகளை வர செய்தி அவர் கண்ணீரை துடைத்து, யாரு சிவபெருமான் கண்ணீரை துடைத்து விட்டார், கண்ணீரை துடைத்து திருநீர் பூசினார். திருநீர் பூசி திருக்கரத்தை தலையிலே வைத்து, திருக்கரத்தை அஸ்தபாவன் அஸ்த தீட்சன்னு சொல்றது. இப்படி கைத்தலம் மடியின் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழை சிறத்தாரன் என்பதோடு திருவசிப்பான். அப்படி திருக்கரத்தை வாத உருளில் தலையிலே வைத்து பக்கத்திலே உட்கார வைத்து, வலது திருச்சவியிலே இருதலை மாணிக்க என்கின்ற முத்திபஞ்சாக்கரத்தை உபதேசம் பண்ணினார். நம பார்வதி பதே உபதேசம் தான் உயர்வு. அதுவும் உயர்ந்தவன் உபதேசம் பண்ண, உயர்ந்தவன் கேட்டான்னா உயர்வு. அடையப்பா, உயர்ந்த குரு உபதேசம் பண்ண, உயர்ந்த சீடன் கேட்டான்னா அதனுடைய பலன் அளவு சொல்ல முடியும். இப்ப இந்த குருவுக்கு மேல குரு இல்லை. இப்ப வாத ஊரடிகளுக்கு அமைந்த குரு போல குரு கிடையாது. வாத ஊரடிகளை வாத ஊர என் போல் ஞானி உண்டு. அப்படி இல்லையானால் அவர் குருவாக வரமாட்டார். இவருடைய தகுதியை அறிந்துதான் அவர் வந்தார். தவிர இல்லைன்னா வேற நோக்கு மாதிரி வேற மனுஷால அனுப்பிச்சு அவங்களுக்கு உள்ள இருந்து அவனுக்கு பண்ணி வச்சுட்டு வாழ்வார். பேசாம அங்கே இருக்குவோம். இவருடைய தகுதிக்கு வேற ஒருவரும் தகுதி உடையவர்கள் இல்லை. இவனுக்கு உபதேசம் பண்ண, வாத ஊரனுக்கு உபதேசம் பண்ண வேற யாருக்கும் தகுதி கிடையாது. நாம தான் பண்ணியாகணும் என்கின்ற அந்த ஒரு பிரியத்தினாலே வந்து இருந்த முடியும். அப்படி முத்திவஞ்சாக்கிரத்தை உபதேசம் பண்ணினாரு. படிநயன தருள் பருஷ வாசகம் மானதம் அலகில் சாத்திரம் யோகம் அவுத்திராதி ஏழு வகத்தை செய்யும் பண்ணி புத்திமஞ்சாக்கிரத்தை செவியிலே உபதேசம் பண்ணினார். அதற்கு மேலே இரண்டு திருவடிகளையும் தலைமையில் வைத்தார். கீழே விழுந்து அழுதாரு. ஓய்வில்லாதன ஓமனிலிருந்தன உண்மலர் தாழ்ந்தந்து நாயலாகிய குலத்திலும் என நன்னெறி காட்டி கல்லாமணத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தங்கருனை வெள்ளத்தடுத்து வினைகடிந்து வேதியது கேட்டாரும் அறியாதான் கேடொன்றில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே நாயனுக்கு தவிசிட்டு நாயினிற்கே காட்டாதனவெல்லாம் காட்டிப்பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை வீட்டையும் பரவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்துட்டு விச்சேகா கெட்டாயோ தோழி திரு செய்த வரவன் திட்டார் மதில் உடல் தென்னன் பெருமுறையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாட்டாமரை காட்டி தங்கனுனை தேங்காட்டி நாட்டார் நகசியின் நாம்மேல வீடைதா ஆட்டாங்கொண்டாண்டவா பாடுங்கானம்மா நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நமயனப்பற்றேன் தேனா இன்னமுதமாய் தித்திக்கும் ஜவுருவான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியிற்கு செய்தான் ஊனார் உயிர் வாழ்க்கை உருத்தன்றி நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நமயனப்பற்றேன் இணையார் திருவடி எந்தலைமேல் வைத்திலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்துடைந்தேன் அணையார் உணக்கில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் ஈர்வாடி போவல்லி உரியாகும் ஆவா அரிய எந்திரன் வானூர்க்கரிசி ஒரு வா வா என்று என்னையும் பூதனத்தையும் வலிந்து ஆண்டு கொண்டான் ஆவா இந்திரன் வானூர்க்கரியசிவன் வா வா என்று என்னையும் பூதனத்தை வலிந்து ஆண்டு கொண்டான் பூவார் அடிச்சூடு எந்தலைமேல் பொறித்திலுமே தேவான வாவாடி தெள்ளேறும் கொட்டாகும் அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமை பவமாயம் காத்தன்னை ஆண்டு கொண்ட பரஞ்சூதின் அவமாய செஞ்சுடன் நல்லுதலன் ஆமொழிந்து சிவமானவா வாடித்தள்ளே எனும் கொண்டாகும் கயல் மாண்ட கண்டிதன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவனை சுற்றவும் ஆண்டு அவனியின் மேல் உள்ள மயல் மாண்டு மற்றுள்ள வாசகமாண்டு என்னுடைய செயல் மாண்டவா வாடித்தள்ளே எனும் கொண்டாகும் என்று அளவில்லாத ஆனந்த வெள்ளத்தில் முழி இப்பொழுது எப்படி இருக்கிறார் திருவாதனுடைய என்றால் சிவமாகவே இருக்கிறார். அவருக்கு வேற ஒன்றுமே தெரியவில்லை. சிவனை தவிர தன்னுடைய பரமாச்சாரியனை தவிர வேற யாரும் தெரியவில்லை, ஒருத்தரும் தெரியவில்லை. எப்படி கண்ணப்பூர் போய் காலத்திய பிற கண்ட உடனே தன்னை மறந்தாரோ அதே போல் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், கேட்டாள் அல்ல கண்டாளுவோ இந்த பொண்ணு கண்டா கேட்டாள் அல்ல முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கண்டாள் நூத்தி அவனருக்கு வண்ணம் கேட்டாள் பின்ன அவனருக்கு அறுவுறு கேட்டால் பயிர்த்த அவனுக்கே பிச்சு அன்னையை அத்தனை அன்றே நீத்தாள் அகன்றால் அகலெடுத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன்னாமம் கேட்டார் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே என்ற திருநாவுக்கர சுவாமி திருத்தாண்டகத்தின் முடி எல்லாவற்றையும் மறந்தார். அதை சொல்றார் மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவங்கள் ஐந்து நல் கலைகளின் அறுவகை அகற்றி அந்த சிந்தனை கரிய மேலே சிவத்துடன் அறிவு சேர பந்தனை ஒளிவார்தம் மேல் பரிந்தருள் பார்வை செய்து எவர்க்கு மெஞ்ஞானமாம் அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி மெஞ்ஞானத்தை தருவது அஞ்ஞானத்தை நீக்குவது பதவிப்பெருங்கடலை நீக்கச் செய்வது அஞ்செழுத்து. அதுக்கு மேல மந்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட அஞ்செழுத்தையும் நகார முதலாக இல்லாமல் சிகார முதலாக இருதலை மாணிக்க என்கின்ற முத்தி பஞ்சாக்கிரத்தை அவத்தொழில் அகற்றி ஆளும் சிவத்தை முன்னாக மாறி தவப்பெரு வடிவம் கொண்டார் தண்டமிழ் பாடு அன்பர் சிவிப்புலன் வழியே சிந்தை உரத்திரு வாயும் மலர்ந்தார் விரவம் அன்புரு வடிவு உண்டனைவார் அன்பே வடிவம் சிவருமான் அன்பே வடிவம் அருளே வடிவம் இப்பொழுது எழுந்தருளிருக்க திருமீன் இருக்கே அது அழகில்லாத திருவுருடைய சொன்னே சிவருமான் பல வகையான திருமீன்களை கொள்ள வேணும். என்ன பல வகையான வேலை செய்ய வேண்டியதா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு வகையாக வேடம் போடவும். ஒருவனே ராவணாதி பாவகமுற்றார் போல என்பது சித்தியார். ஒருவனே ராவணாதி பாவகார். அதனாலே பல பல வேடமாகும் பரணாதி வாகனம் பசுவீறு எங்கள் வரும். பல பல வேடமாகும் பரணாதி வாகனம் பசுவீறு எங்கள். அந்த வேடங்களுக்கெல்லாம் வடிவாக அருளே வடிவாக இருப்பதுதான் ஆச்சாரிய திருவி. அவன் இந்த திருவியை கொள்ளவில்லையானால் உயிர்களுக்கு ஞானம் கிடைக்காது, வீடு கிடைக்காது, ஆணவம் போகாது. அதனால் விரவு அன்பு ஒரு வடிவம் கொண்டு அனைவார் அன்பு கலந்த வடிவமாய் அன்பே சிவம் என்பது ஆறும் அறிகிறார். அதனாலே விரவும் அன்பு ஒரு வடிவம் கொண்ட அனைவர் விழித்த பார்வையின் விளக்கின் இருப்பு. அப்படி பார்வையே வரவுருடைகள் மேலே பார்வையே பார்வையை செலுத்தினார். அந்த பார்வையை கண்டவுடனே அவருக்கு இருந்த மனக்க குற்றங்கள் அத்தனை ஓடிப்போச்சு. அதுக்கு ஓமை சொல்றாரு, விளக்கின் முன்னாலே இருள் ஓடியது போல. விளக்கு ஏற்றினாகும் இருள் ஓடிப்போ. அது போல அந்த பார்வையினாலே அவருடைய ஆணவம் கண்ணுமாய் ஆகிய மரங்கள் எல்லாம் ஓடிப்போய் விட்டது. விழித்த பார்வையில் விளக்கின் இருள். அதான் பார்வை, பார்வை. அதனாலதான் நல்லாரை காண்பவன் அன்றே நல்லாரை நாம் கண்டவன் வச்சுக்க அவங்க நம்மளை பார்ப்பாங்கல்ல. நல்லாரை காண்பவன் அன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவன் அன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவன் அன்றே அவருடைய இறங்கி இருப்பதுவன் அன்றே அப்படி போங்களா. அதனால பெரியோர்கள் தரிசனமே சிவதர்சனம், சிவனடியார்கள் தரிசனமே சிவதர்சனம். அது அந்த தகுதி உடையவர்களாக இருந்தால் இன்னும் ரொம்ப விஷயம். ஸ்ருதி செந்தவளாக்கிய முடியார், ஸ்ருதியாகிய வேதசவாகங்களை தமிழிலே பாடியவராகிய திருவாத ஒழியர் தொலைவியலாதவன் துயர்ப்பவமொழி. அவருக்கு இனிமேல் பிறவி இல்லை. பணிபவன் திருவடியே பணிந்தாரு. பணிந்த போது படிவே படிய வீழ்ந்தனர். அஷ்டாங்க நமஸ்காரத்தை பண்ணினாரு, வாழ்ந்தனர் வீழ்ந்தனர் வாழ்ந்தனர் வீழ்ந்தனர் வாழ்ந்தனர். பரிவா மருவும் இங்கு இவர் சென்னியில் அப்போது மருவும் இங்கு இவர் சென்னியில் இருதான் மகிழ வைத்தனர் மதிநதி. அப்படி சட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரத்தை பண்ணும்போது இரண்டு திருவடிகளையும் மாணிக்கவாசருடைய திருமுடியிலே வைத்தார். நன்மை பெருக அருள்நறியை வந்தனைந்த நல்லூரின் மண்ணுகிற தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்போதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்ற என்று அவர் தம் சென்னி வச பாதமலர் சூட்டினான். இரண்டு திருவடியில் இவர் ஒண்ணுமே கேட்கல. எனக்கு திருவடி நிச்சயம் பண்ணா அதை பண்ண அனந்த கொடுன்னு ஒண்ணுமே கேட்கல. அழுதார் அவ்வளவு. பச்சை பிள்ளை அம்மா கிட்ட ஒண்ணுமே கேட்காது, அழுது. அந்த அம்மா எல்லாம் தெரிஞ்சாச்ச பட்டு பிள்ளைக்கு இதுக்கா இதுக்குத்தான் அழுவுது, இது இது பசிக்கு எழுவுது, இது உணவு கழுவுது, இல்ல தூக்கத்து கழுவுது அப்படிங்கறது அம்மாவுக்கு தெரியும். இந்த அம்மாவுக்கு ஓரளவு தெரியும், எல்லாம் தெரியும். அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அதனாலே இவர் ஒண்ணுமே கேட்கல. யாரு பின்னாடியும் ஒண்ணும் கேட்கல, ஒண்ணுதான் கேட்டார். அன்பு ஒண்ணுதான் கேட்டார். அப்புறமும் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு கூட கேட்க தெரியல. முதல் மந்தியா இருக்கிறோம் என்னென்ன கேட்கலாம், ஒண்ணு கேட்க. அதனாலே இரண்டு திருவடிகளையும் வாதவருடைய திருமுடி மேலே வைத்தார். இந்த திருமுடி தலையில வைத்தார் எப்படி இருக்காங்க, அதனுடைய அதனுடைய அதனுடைய சுகம் இன்பம் அம்மால நினைச்சு பார்க்க முடியாது. அந்த இரண்டு திருவடிகளையும் கண்ணிலே ஒத்தி கொண்டார், மார்பிலே வைத்துக் கொண்டாரு, தலையிலே வைத்துக் கொண்டாரு. மார்க்கண்டேயர் யமனுக்கு பயந்து சிவகோஷம் பண்ணினாரு. குறித்த காலம் வந்து சுவாமி வெளிப்பட்டார். குழந்தா என்ன வேணும்னாரு, ஐயனே அமலனே அனைத்தும் ஆகி மையனே பரமனே விமலனே அழல் கையனே கையனையன் காலன் கையூறாது உய்ய நேர் வந்து நீ உறவ வேண்டுமாள் அப்படின்னார் மார்க்கண்டேயர். ஐயனே அமலனே சின்ன பாட்டு பாரு எத்தனை வாக்கியங்களும், ஐயனே அமலனே அனைத்தும் ஆகி மெய்யனே விமலனே பரமனே விமலனே அலர் கையனே கையனே கையனே அலர் கையனே கையனே காலம் கையூறாது உய்ய நேர் வந்து நீ உறவ வேண்டுமாள் அப்படின்னார். அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கமா ஒரு தடவை இல்லை, அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கனா என்ன பண்ணாரு? செஞ்சரன் இரண்டையும் சென்னி சேர்த்ததும் திருவடி இரண்டையும் மார்க்கண்டையுடைய தலையில வைத்தாரு. உஞ்சனன் அடியனன் ஓத கொல்லையில் நஞ்சு விடத்தை நான் மறைந்து நின்ற இரண்டு திருவடிகளின் தலையில வைத்த உட்பாடு, நான் உயிர்ந்து விட்டேன், பிழைத்து விட்டேன், எனக்கு இனிமேல் எந்த பயமும் கிடையாது என்று ஆனந்த வெள்ளத்தில் மூழினார் மார்க்கண்டையர். அது திருவடி தீட்சை என்பவர். திருவடி தீட்சை நம்முடைய நாயன்மார்கள் பல இடங்கள்ல அதனாலே பாதகமலம் படுமுடியார் கப்பொழுதே பாத கமலம் படும். அதனாலே இப்படி செயல்பட்டழிந்த செந்தூர் வயற்புலில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது புங்குடியார் மனம் மாமயிலொன் வேல்பட்டழிந்தது வேலையின் சூரனும் விற்பு அவன் கால்பட்டு அழிந்தது எங்கள் தலைமையில் அயன் கையெழுத்து. அதனால் சாமியினுடைய திருவடி தலையில் வைத்த உடனே பரமா எழுதின எழுத்து அழிஞ்சு போச்சு. ஆகையினாலே இப்படி மருவும் இங்கவர் சென்னையில் இருந்தால் மகிழ வைத்தனர் மதி நதி முடிப்பார். மதியையும் நதியையும் தலையில் வைத்திருப்பவர் ஆகிய சோர்வால் அவருடைய திருமுடியிலே இரண்டு திருவடியையும் வைத்தார். மண்ணுமண்ணுள உயிர்கரணங்கள் இப்பொழுது என்னாச்சு? எல்லா தீட்சையும் பண்ணியாச்சு. அவருடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் தாரை வார்த்து பெற்றுக் கொண்டார். உன்னுடைய உடல் உன்னுடைய பொருள் ஆவி எல்லாமே என்னுடையது என்று தாரை வார்க்க பெற்று வாங்கி கொண்டார். வாதவருடைய உடல் அன்றே என்ற ஆவியும் உடலும் உயிரும் உடமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிரு. உடல் உயிர் உடமை, உடல் உயிர் உடமை மூன்றையும் தாரை வார்த்து பெற்றுக் கொண்டார். உடல் உன்னுடையதல்ல, உயிர் உன்னுடையதல்ல, உடமையும் உன்னுடைய எல்லாம் என்னுடைய. அதனாலே இப்படி உயிர் உடமை உடல் எல்லாவற்றையும் இவர் தத்தமாக பெற்றுக் கொண்டார். இப்போது இவரை வந்து வேற ஒன்றை நினைக்க விடாம தன்னையே நினைக்க வச்சிட்டார். வேற எதையும் நினைக்க விடாம தன்னையே நினைக்க வச்சிட்டார். இப்பொழுது இவருடைய கரணங்கள் அல்ல என்னாச்சு? பசிகர பசுகரணங்களா இருந்ததெல்லாம் பதிகரணங்களாக மாறிவிட்டது. பசுகரணமாக இருந்தது இப்பொழுது பதிகரணமாக ஆகிவிட்டது. மண்ணும் உள்ள உயிர்கரணங்கள் மாய்ந்து பொய் முதல் அறிவிழந்து அருளார் துண்ணு இன்னருள் சிவகரணங்கள் தோன்றலால் எல்லாம் பதிகரணமாக ஆகிவிட்டது. எல்லாமே சிவமாக, உடல் சிவமாக ஆகிவிட்டது, உள்ளம் சிவமாக ஆகிவிட்டது, உயிர் சிவமாகிவிட்டது. உயிர் சிவமான இதெல்லாம் தானா சிவமாயிடும். உயிர் சிவமாச்சுன்னு வச்சுக்க உள்ள இருக்கிற உயிர் இதெல்லாம் சிவம். அதனாலே இப்படி உயிரிலே உள்ளத்திலே உடலிலே எல்லாவற்றிலும் சிவம் கலந்து சிவமயமாக ஆகிவிட்டார். கண்ணீரை திருவருளால் துடைத்து நல்ல கருணையினால் திருநீர் பூசி மேலா வண்ணமலர் பதமிரண்டும் முடிவேற்றூட்டி மாணிக்க வாசகமாம் பெயருந்தூட்டி பன்னமைந்த வளவாடல் பாடச் செய்து பரமனார் திருவருளை நிரம்ப பெற்ற என்னறிய சிவானந்த வடிவமான இன்பமிகு வாதவூர் முனியே போற்றி என்பது வாதவூர் வல்லது. அதனாலே இப்பொழுது சிவமயமாக இருக்கிறார், சிவமயமாக இருக்கிறார். இப்ப ஜீவன் முத்தராக ஆகிவிட்டார். இப்பொழுது சீவன் முத்தர், ஜீவன் முத்தரன்னா சீவன் இருக்கும் முத்தியை பெற்று விட்டார். சீவன் இருக்கும் போதே முத்தியை, சீவன் போன முற்பாடு முத்தியை பெறுவது ஒரு வகை. இப்பொழுது ஜீவன் முத்தர், சீவன் இருக்கும் போதே முத்தி முத்தானார் சீவன் முத்தரார். அது மண்ணும் மண்ணுள உயிர்கரணங்கள் மாய்ந்து பொய் முதல் அறிவிழந்த அருளார் துண்ணு இன்னருள் சிவகரணங்கள் தோன்ற சுக அறிவதில் தோன்றி சென்னியின் மிசை மேவிய பாதம் திருந்த கண்ணினை சேர்த்திரு கரத்தால் உண்ண செய்திரு எதைய மேல அணவித்து உவகை ஊர்ந்துமை உணர்ச்சி எழுந்தார். இப்படி எழுந்தாரு. அப்படி எழுந்த போது தேவர்கள் எல்லாம் நிறைய கற்பக மலரை கொட்டினார்கள். சுவாமி மீது மாணிக்க வாசல் தேவர்கள் எல்லாம் ஆகாயத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதிகபட்சம் ஜெவருமான் ஏதாவது காரியங்களை செய்ய உலகத்தில் வந்தாருன்னா தேவரெல்லாம் ஆகாயத்தை வந்து பார்ப்பாங்க. அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க, தன்னுடைய பதவியில் இருக்க மாட்டாங்க. சாமி என்ன பண்றாரு, யாருக்கு என்ன பண்றாருன்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மண்ணு சுமந்தபோது கூட மகாவத்தோட மீனாசுந்தரம் பாடுறாரு. வைகையில மண்ணு சுமந்தார் அல்லவா, அப்ப பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் ஆகாயத்திலிருந்து பார்த்தாங்களா மண்ணு சுமக்கும் போது? மண்ணு சுமக்கும் போது பார்த்தா பிரம்மா சொன்னார், நான் தேடி போன முடி மேல மண் இருக்குதுப்பா, நான் தேடி போறேன் அந்த முடி கிடைக்க பார்க்க முடியல, அது மேல மண் இருக்கு அப்படின்னு பிரம்மா சொன்னாராம். விஷ்ணு சொன்னாராம், ஆமாடா நான் தேடி போன பாதம் மண்ணுல நடக்குதுடா, தேடி போன முடி மேல மண் இருக்கிறது, தேடி போன பாதம் இப்ப மண்ணுல நடக்கு.
1: இதுக்கெல்லாம் என்னடா காரணம்? நம்மளால பார்க்கவே முடியல அந்த திருமேனி இப்ப மண்ணுல நடக்குது, தலைமையில மண்ணு காலில் மண்ணு. என்ன என்ன அதான் அந்த மாணிக்க வாசக திருவாசகத்துக்காக இப்படி சுமக்கிறாண்டா, நமக்கு திருவாசகம் தெரியாம போச்சுரா அப்படின்னாங்களாம். தேடிய மலரோ நாயும் சிறிவரும் சமர்ப்பின் நூல் நீடிய அடிநீழ்வைய நிலந்தெறிந்து உழல கொண்ட கூடிய முடி மண் கொண்ட கூடையும் சுமக்குமாறு பாடிய பெருமானும் ஒரு பாதம் உற்பதித்து வாழ்வான் என்பது மகாவத்தோட மீனாட்சி குழைவாரம். அதாவது மேலை அந்தரத்து இந்திரன் இமையோர் மீதலாம் பொலி வரை மலர் மழையே போல இத்தளம் புதைய வந்தது. மழை போல கொட்டினார்களாம் கற்பக மலர்கள் தேவர்கள் போல இத்தளம் புதைய வந்து பூதருங்கன நாதரும் புகழ சால நற்குணம் புனைய நல்லடியார். அந்த சிவகணங்கள் எல்லாம் அரகர மகாதேவா அரகர மகாதாவா என்று அளவில்லாத ஆனந்த வெள்ளத்திலேயும் மூழ்கினார்கள். பல்லோரும் காமயந்தன் பசுபாசம் மறுத்தாரு. அதான் அந்த சிவகணங்கள்லாம் ஆச்சரியப்படுதான், ஐயோ நம்ம கைலாயத்திலே இருந்தா நமக்கு சாமி இந்த மாதிரி செய்யலையே, அத ஒருவருக்கு இப்படி செய்கிறாரு. அப்படி பூதகணன் ஆதரும் பூதம் பூதரங்கண நாதரும் புகழ சால நற்குணம் புனைய தங்க செங்கையில் ஒளியலும் தயங்கு ஆலவட்டமும் கவரியும் உருவால் அசைய மாமுனி கணம் அடிமணன். அந்த உபசாரம் செய்கிற அந்த பூத கூட்டங்கள் எல்லாம் கவரி வீசியது, அதுக்கு மேல ஆலவட்டத்தை வீசியது, கொடைபிடித்தது, பல வகையான உபசாரங்களை எல்லாம் சுவாமிக்கும் மாணிக்க வாசகர். இப்பொழுது மாணிக்க வாசகர் சாமி ஆயிட்டார், மாணிக்க வாசகர் சாமி. அதனாலதான் திருப்பரந்துறையில சாமி வெளியிடவர் இல்ல, மாணிக்க வாசகர் தான் அவருக்கு அவருக்கு பதில். அதனாலே இருந்த அப்பரன் கருணையின் எதிரே அன்புடையில் வினர் இறைஞ்சி சிறந்தனர் தமது இருகரங்குவியா சிறந்த பேரும் நிறைந்த சிந்தையராய் வருந்தி இத்தலாகழ்ந்து மேற்பறந்து மாலையன்று அரிய நீ அடியேன் அருந்துயர்ப்பவன் அகற்ற இங்கு உருவம் அவதே என அழுது நெஞ்சடிந்தார். பெரிய தேவர்களாகிய பிரம்மா மேலே தேடினார், விஷ்ணு கிளே தேடினார், அவர்களால் காண முடியாதவராகிய சுவாமி இந்த பூமியிலே வந்து எழுந்தருள் இருந்து அடியனை ஆண்டு கொண்டதற்கு நான் என்ன செய்வேன்? ஒன்றும் செய்ய முடியும். தந்தது ஒன்றன்னை கொண்டது என்றன்னை சங்கரா ஆர்வலோசதுடன் அந்த ஒன்றில் ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றது ஒன்று என்பார். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறையுறை சிவனே எந்தையே ஈசா என் உடலிடம் கொண்டா யானிதற்கு இளநூறு கைமாறு கைமாறு சாமி செய்கிற உபகாரத்துக்கு கைமாறு நம்மால செய்யவே முடியாது. சாமி செய்கிற உபகாரத்துக்கு நம்மளால கைமாறு, அப்பா அம்மா செய்கிற உபகாரத்துக்கு நம்ம கைமாறு செய்ய முடியாது. சாமி செய்யறதுக்கு எங்க செய்ய முடியும்? செய்யவே முடியாது. இப்படி அளவில்லாத அறந்த வெள்ளத்திலே மூழ்கினாரு. தேவர்கள் காண முடியாதவன் பரமேஸ்வரர்கள் காண முடியாதவன் வந்து இருந்து இருந்து என்னை ஆண்டான் எனையடியே சிந்தித்து இருந்து என்னையா இருந்து என்னை ஆண்டான் எனையடியே சிந்தித்து இருந்திருந்து உள் நெஞ்சு எல்லாம் திருங்கான் பெருந்துறையினைய பெருங்கருணையாளன் வருந்துருவா என் மனத்தை வந்து என்று பின்னாலே வந்து அவளை பாடுகிறார்.
2: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
3: விஸ்வநாதாஷ்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: த்வாதச ஜோதிர்லிங்க ஸ்மரணம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

தலம் திரு பூந்துருத்தி திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை சித்தத்தொகை திருக்குறுந்தொகை.